0: சகோதரன் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: அசைபாடும் ஆவியானவர் தாமே, இந்த வேளையிலே எங்கள் இருதயங்களிலே நீர் அசைபாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக அந்த பெண்மணி செய்த அந்த பெரிய ஆசீர்வாதமான நிகழ்ச்சியை குறித்து நாங்கள் சிந்திக்கிறதான வேளையிலே எங்களுடைய அன்பையும் ஆண்டவரே அந்த பெண்மணி காட்டின் அன்போடு கூட நாங்கள் சீர்தூக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா, கர்த்தரங்களை நேசிக்கிறேன் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களை சிறுவிலே நீர் எங்களுக்காய் மறிக்கும் அளவுக்கு எங்களை நேசித்தீர் என்றும் எங்களை அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆனால் அநேக சமயங்களிலே கர்த்தரங்கள் மேல் கொண்ட அன்பை நேரத்தில் பேசுகிறோம் ஒழிய நாங்கள் கர்த்தரமேலே கொண்ட அன்பை குறித்து நான் அதிகமாக பேசுவதில்லை சுவாமி, சிந்திப்பதில்லை ஐயா. தர்மையான பெண்மணி மூலமாக நாங்களும் கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி ஆச்சபிக்கிறோம். அந்த பெண்மணி எப்படி கிறிஸ்துவை நேசித்தாலோ அப்படியே நாங்களும் நேசிக்க எங்களை நீர் கற்றுத்தரும்படி ஆச்சபிக்கிறோம். இவ்வளையிலே எங்களோடு தொடர்ந்து நீர் பேசும் மீட்பரேஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அமர்வோம்.

தயவுசெய்து வாசிக்கிட்ட யோவானு சுவிசேஷம் 12 அதிகாரத்தை முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்கட்டும். அது பகுதி தயவுசெய்து நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபைக்கு வந்திருந்த, நான் படிக்கிற அந்த கெய்டிஸ்பர்க் அந்த கிளாஸ்லேருந்து வந்த அந்த லேடி இங்கே வந்து போன பிறகு, அடுத்த ஃபாலோயிங் தேர்ஸ்டே எழுந்து நின்று ஒரு 10 நிமிஷம் ஷி ஷேர்ட் அபவுட் அவர் சர்ச், திருச்சபை குறித்து ஒரு அருமையான சாட்சியை அவள் எங்களுடைய கிளாஸில் பகிர்ந்து கொண்டாள். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. கேட்ட அனைவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அவர் ரொம்ப பெக்யூலியராக நம்ம சர்ச்சில் என்ன அப்சர்வ் பண்ணான்னு கேட்டாங்க. அவர் கேட்ட கேள்வி நேரம் வந்தபோது, வாட் இஸ் சோ பெக்யூலியர் அபவுட் திஸ் இண்டியன்ஸ் ஃபார் கிரைஸ்ட் சர்ச் தட் யூ ஆர் நாட் சீன் இன் அமெரிக்கன் சர்ச்சஸ்? யூ நோ வாட் ஷி சேட்? ஃபுட் வாஸ் வண்டர்ஃபுல், ரைட்? ஷி செட் ஃபுட் வாஸ் வண்டர்ஃபுல், ரைட்? சரி, இட்ஸ் வாஸ் ஸோ ஹாட் அண்ட் ஸ்பைசி, ஐ ரியலி என்ஜாய் த ஃபுட் மோர் தென் த சர்வீஸ் மாதிரி சொன்னாவோ. Because she didn't understand anything about the service. Anyway, we know, because Tamil and the Nala wouldn't put it. But another thing what she said was, worship service, one thing that American church do not have, most of the churches do not, mainland churches, pastor prasangam pannum bodhu ellarum thoonanga nu sollaga, oru sila thoongirpaanga avulukku theriyum, ana enna sonnana ellarum bible tharandhu paathanga nu solran, something that I never seen in happening in our mainland churches in America. Avu sonna, நம்ம எல்லாரும் ஒரு நாள் போய் பாருங்க, பாஸ்டர் ரெஃபரன்ஸ் சொன்ன உடனே போட்டா போட்டி போட்டு நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா. நான் என்ன சொல்ல, அப்போ எல்லாரும் வந்து கேட்டாங்க, அப்போ எல்லாரும் உங்க சர்ச்சில் பைபிள் படிப்பாங்களான்னு. அப்படின்னு என்ன கேட்குறீங்க? எங்களுக்கெல்லாம் பியூஸ்லேயே பைபிள் வச்சிருக்கோம், இஷ்டப்பட்டா எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுலான்னு அர்த்தம். நான் சொன்னேன், எங்கள் ஆளு எல்லாரும் பைபிள் கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து மாட்டோம் இல்லாதபடிக்கு பைபிள் திறந்து படிப்பாங்க. சும்மா எல்லாருக்கும் சொல்லிட்டேங்க, எல்லாரும் வார்த்தை சொன்னேன், எல்லாரும் படிக்கிறதுல எனக்கு தெரியாதா? அதனால் தயவுசெய்து இது வந்து ரொம்ப பெரிய யூனிக் uniquely Indians for Christ in Ra. Where engiyume na paakadhu inge mattume paathadunaana people look up the references and pota poti potu vaasikiraanga appdin sonna, kindly keep up this beautiful witness. Romba sandoshama irundhuchu kettadhu. And the professor vandhu sonnaru, unmaiyile pastor light ipo enga mainline thirichabula enna nadakku nu sonna, they don't touch the bible, bible e varada koyilukku vandu poranga. This is something romba distressing factor. பைபிள் ஓரியன்ட் லுத்தரன் தியாலஜியே பேஸ்ட் ஆன் த பைபிள். லுத்தருடைய ஓல் எம்பசிஸே நீங்க பாத்தீங்கன்னா சோலா ஸ்கிரிப்சரா, வேர்ட் ஆஃப் காட், தட் இஸ் எம்பசிஸ் ஆஃப் எனி வர்ஷிப் சர்வீஸ். ஸோ அதுல வந்து எங்க ஜனங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லாதனால தான் நீ திருச்செபிடெல்லாம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அருமையான சாட்சி அவர் சொன்னார். ஸோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஐ வாண்ட் டு டெல் யூ த ரீசன் அவர் சர்ச் இஸ் க்ரோயிங் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் பிகாஸ் யூ பீப்புள் ஹவ் தேர்ஸ்ட் ஃபார் காட்ஸ் வேர்ட். ஐ ரியலி பிரைஸ் காட் ஃபார் இட். அப்புறம் நான் எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுன்னு கேட்டாங்க. நான் சொன்னால் சில சேர்ந்து 1 மணி நேரம் கூட பண்ணுவோங்க, சும்மா அள்ளி போட்டேன். அட்லீஸ்ட் 40 மினிட்ஸ் வி பிரீச்சினேன். அது கம்மியாக ப்ரீச் பண்ணால் எங்கள் ஆளுங்க சொல்லுவாங்க, இவர் நல்ல ப்ரிப்பரேஷன் இல்லை போலுக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அப்படியா? எங்களுக்கு ஆப்போசிட்டுங்க. நாங்கள் எங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாலும் இவர் சரியாக ப்ரிப்பரேஷன் வரலன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ கிறிஸ்துவுக்குள் ஐ எம் ரோ சோ ஹாப்பி டு சே திஸ் விட்னஸ் டு யூ, அண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ கீப் அப் த விட்னஸ் கோயிங். ப்ளீஸ் டர்ன் டு John chapter 12. I want to just first 8 verses are given to us. In the naale kodukapatta thalaippu nadu the love for the Lord. Devane nesippadhu eppadi? Anaiya samayangalile namm we always think of God loving us. Siluvai unnu oru vaarathukku munbadhaga pinbadhaga siluvai irukkirathu. Siluvaila enna pesapporona, eppadi God loved us, that is going to be the focus. Inda adu munnala inda pagudhi namm enna solranga na, கடவுள் நேசிக்கிறாரு, கடவுள் நேசிக்கிறார்னே சொல்லிட்டு, ஹவ் ஆர் வீ டு லவ் காட், நாம் எப்படி கர்த்தரை நேசிக்க முடியும்? தயவுசெய்து யோசித்து பாருங்க. அதற்காகத்தான் இந்த பகுதியை சிலுவைக்கு முழுவதாக வைத்திருக்கிறார்கள். சிலுவை டாக்ஸ் அபவுட் காட்ஸ் லவ் ஃபார் மேன் கைண்ட். திஸ் பர்டிகுலர் பாசேஜ் டாக்ஸ் அபவுட் மேன்ஸ் லவ் ஃபார் காட். கடவுளை மனுஷன் எப்படி நேசிக்க முடியும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு பெண்மணி. பியூட்டி நடன ஃபில்டன் ஷீன் என்று சொல்லக்கூடிய பெரிய உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் சொல்கிறார், இந்த பேஷன் நேரட்டிவெல்லாம் எடுத்து பேசும்பொழுது யோசிச்சு பாருங்க, எந்த ஆணோ ஏசாமியை காட்டி கொடுக்கல, சாரி எந்த பெண்ணோ, எந்த பெண்ணோ ஏசாமியை மறுதளிக்கல, எந்த பெண்ணோ ஏசாமி விட்டு ஓடி போல, கடைசி வரைக்கும் ஏசாமி சிலுவை நின்னது யார் தெரியுமா? யோவான சுவிசேஷத்தில் வாசித்தோம்னே, யாரு கடைசி வரைக்கும் ஏசாமி சிலுவை நின்னது யாருங்க? ஏசா வாசிங்க, 28 வசனத்தை வாசிங்க, 25 வசனம் வாசிங்க. இயேசுவின் சிலுவின் அருகே 19:25, யோவான் 19:25, இயேசுவின் சிலுவின் அருகே தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்ப மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின வசனம் என்ன வாசித்தோம்னா, சீஷா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் தேவனுடைய இயேசாமியினுடைய
க்ளோத் என்ன பண்றாங்களா, பங்கு போடுறாங்களா. என்ன அர்த்தம்னா, என்ன சொல்ற முந்திர பகுதி வாசினா பிலாத்து. சோ பிலாத்துக்கு சாய்ஸ் வரும்போது கிரைஸ்டா கிரவுடான் வரும்போது ஈச் வாஸ் த கிரவுட். இந்த பகுதியில் சோல்ஜர்ஸ்க்கு சாய்ஸ் என்ன, யூ வாண்ட் த க்ளோத்ஸ் ஆர் த கிரைஸ்ட், தே சோஸ் த க்ளோத்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கிரைஸ்ட். இந்த பகுதியில் இந்த லேடிஸ்க்கு என்ன சாய்ஸ் என்ன, யூ வாண்ட் த கிராஸ் ஆர் யுவர் ஓன் செக்யூரிட்டி, தே செட் வி சோஸ் த கிராஸ். சோ என்ன யோவான் என்ன ப்ரொஜெக்ட் பண்றாருன்னா, பெண்கள் ஏசாமை ஆண்களை விட அதிகமாக நேசித்தார்கள். அமெரிக்க நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா, அதிகமான பேர் திருச்சபை அட்டென்ட் பண்றது யாரானா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிக இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் யாருனா ஆண்களை பெண்களா, ஆப்வியஸ்லி திஸ் இஸ் பெண்கள். ஏற்கனவே மோர் தென் 65% ஆஃப் பீப்புள் அட்டெண்ட் சர்ச்சஸ் கம்பேரிங் டு மென். மென் ஆர் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட், மோர் இன்ட்ரெஸ்டட் ஆஸ் மென் விமன் ஆர். ஃபுல்டன் ஷீன் என்ன சொல்றாருன்னா, கடைசி பறந்து சிறுவியில் நீ பாத்தீங்கன்னா, இட் வாஸ் ஆல்வேஸ் விமன் wanting to so boldly identify themselves with the cross are not men. Men were the betrayers, men were the deniers, men were the deserters. They ran away from Christ, whereas women with all their weakness, women ku per enna the weakest sex nu solluvom, but they are the strongest sex in the matter of faith. விசுவாசத்திலே பெண்கள் தான் ஆண்களை விட உயர்ந்தவர்கள் என்பதை காட்டுவதற்காகவே யோவான் இது சொல்றாருன்னு சொல்றார். இப்ப ஏழு வார்த்தை பேச போறோம். அதுல இந்த ஸ்திரீ அதனுடைய யார் பேசுறது, ரெண்டாவது வார்த்தை, ரெண்டாவது வார்த்தை பேசுற ஆள் யார், ரைட். நீங்க பாருங்க, there are going to be 7 crucifiers ready, getting ready. அதுல வந்து ரெண்டாவது வார்த்தை வந்து என்னது, மூணாவது வார்த்தை என்னது, ஸ்திரீ அதோவன் மகன். இது வந்து சொல்லுவது யார் தெரியுமா, யோவான் மாத்திரமே இதை சொல்லுகிறாராம், வேற சூசைட் சொல்லவில்லையா. அப்படின்னு என்ன அர்த்தம், யோவானோட ஓல் எம்பசிஸ் என்ன அர்த்தம்னா, women were more faithful to cross on the Christ than men. That is his emphasis. சோ இந்த பகுதியில் 12 அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்த விமன் ஒரு பெண்ணை எடுத்து அந்த பெண்ணை எப்படி ஏசாமி நேசித்தால் உங்களுக்கு தெரியுமா. இன்னும் ஒரு வாரத்தில் கிறிஸ்து எப்படி நேசித்தார் நம்ம சிலுவையில் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னால இன்னொரு சிலுவை காட்சி நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி ஒரு ஆண், ஒரு ஒரு பெண், ஒரு ஒரு மனிதன் எப்படி கிறிஸ்துவை நேசிக்க முடியுங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பகுதி. ஐ வாண்ட் ஹைலைட் 3 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அவர் லவ் ஃபார் கிறைஸ்ட். கிறிஸ்துவை எப்படி நேசித்தார் என்பதற்கு மூன்று அருமையான உதாரணங்களை நம்ம சொல்லலாம். ஒன்னு யோசிச்சு பாருங்க, 13 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மரியாள் நிறைந்தது, ரைட். யூ நோ இந்த பைபிள், வாட் இஸ் வென் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் வி டாக் அபௌட் மேரி. 6 மேரி இருக்கு பைபிள்ல, தெரியுமா உங்களுக்கு, நம்ம சர்ச்சை ஒரு மேரி இருக்காங்க, பைபிள்ல 6 மேரி இருக்குங்க, தெரியுமா. இந்த மேரி, இந்த பர்டிகுலர் மேரி வந்து லாசருனுடைய சிஸ்டர் மேரின்னு சொல்றாங்க, ரைட்டா. ஏன்னா லாசர் வீட்டில் தான், லாசரு பெத்தானியில தான் ஏசாமி போறார். ஆகையினால் இட் குட் பி பாசிபிளி மேரி ஆஃப் பெத்தனி, தட் இஸ் லாசரஸ் ஓன் சிஸ்டர், இட் குட் பி, ரைட். ஹவ் தட் இன் மைண்ட். வென் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் யூ டாக் அபவுட் திஸ் மேரி, முதல் முறை இந்த மேரி பத்தி எங்க வாசிக்கிறோம், திறமையா இருக்கும் ஞாபகம் இருக்கா? ஆ, வெரி குட். யாரை வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 10:39 வாசிங்க, 10:39 ப்ளீஸ், ரைட். முதல் மேல் வாய்ஸ் நினைக்கிறேன் பைபிள் வாசிக்கிறது நம்ம சர்ச்சில். சோ நாங்க எங்குமே ரொம்ப சைலண்ட்டுங்க, பாவம், எங்குமே பேச மாட்டோம், வீட்லயும் பேச மாட்டோம், கோயிலையும் பேசுறது. இந்த பகுதியிலே என்ன வாசிக்கிறோம்னா, மரியாதை பெற்ற சகோதரி இருந்தால் அவள் எங்க இருந்தாளா. ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்கோர் திஸ், ரைட். ஃபர்ஸ்ட் டைம் மேரி இஸ் ஸ்போக்கன் ஆஃப் இன் 10th சாப்டர் ஆஃப் லூக்ல, ஷி வாஸ் அட் தி ஃபீட் ஆஃப் ஜீசஸ். ஃபர்ஸ்ட் டைமே இன்ட்ரோடியூஸ் பண்றாரு லூக்கா, ஏசாமி எங்க தெரியுமா, மரி எங்க தெரியுமா காமிக்கிறாரு, ஏசின் பாத்திரம் இருந்து மரியாதையாக அவளை காமிக்கிறார். ரெண்டாவது எப்ப வாசிக்கிறோம்னா, யோவான் சுவிசேஷம் 11 அதிகாரம் 32 வசனத்தை வாசியுங்கள். So second time, same Mary is spoken of. Where is she going? She is going to the feet of Jesus. Interestingly, 3 times over, the gospel writers are putting Mary only at the feet of Jesus and nowhere else. It is not just a coincidence. That's what I want you to point out. என்னத்துக்காக இந்த gospel writers Mary-யை கொண்டு வந்து எப்பவுமே வந்து ஆண்டவர் feet-லயே வைக்கிறாங்களா? All 3 occasions, Luke chapter 10 verse 39, John chapter 11 verse 32, and again this passage. All 3 passages le Yohanum seri Lukavum seri enna solranga na, Mary has a fascination for the feet of Jesus. Ye Mary ki epoyum or fascination illa theruma, Yesuvai paadathil irukiradhu avlu fascination. What is your fascination for Jesus Christ? How do you love Jesus? The first point I would like to highlight is, it was an expressed love. Vivarithu sollapatta anbu, anbu vandu eppadi la kaatlaanga ungalukku theriyum, right? வெறும் வார்த்தைகளை சொல்லலாம், அல்லது எண்ணங்களிலே மட்டும் அப்படியே இருதயத்தின் ஆழத்திலே ஒருத்தர் மேல் அன்பு வச்சுக்கிட்டு அப்படியே மூடி போட்டு விடலாம். ஆனா இவ என்ன பண்றது தெரியுமா, she was, her love was an expressed love.
எடுத்து காட்டுகிறவன் வெளியே காட்டுகிறாள் தன் அன்பை. எப்படி காட்டினாலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி? என்ன எப்படி காட்டுறாள்? வெளியேறப்பெற்ற ராத்தல், ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாத்திரை பூசி அதை தலைமையிறாள். மரியாள் வெளியேறப்பெற்ற கலகம் இல்லாத நலதம். விலை எவ்வளவு போட்டிருக்கு? ஒரே விலை தான், ஒரே ஸ்டோர் தான் வாங்கியிருப்பாங்க. என்ன போட்டு தெரியுமா? இந்த எல்லாத்தையும் 300 பணத்துக்கு, 300 denarii is the word used. Actually, modern terminology சொல்ல போனா டாலர்ஸ்ல கணக்கு போட்டா $12,000. That is 1 year salary. ஒரு வருஷம் சேலரியே ஒரே நிமிஷத்தில் பாதத்தில் வந்து $12,000 வேல்யூ உள்ள ஒரு சேலரியை, ஒரு ஒரு பரிமளத்தை கொண்டு வந்து ஒருத்தர் பாதத்தில் ஊற்றி பண்ணால் நம்ம எப்படி சும்மா இருப்போம் யோசிச்சு பாருங்க. சோ அந்த அளவுக்கு ஷி ஜஸ்ட் டிராப்ட் டவுன் தேர், ரைட்? சோ என்ன அர்த்தம்னா, மூன்று இடங்களிலுமே என்ன பண்றாருன்னா, மூன்று இடங்களிலுமே மேரி எங்க காமிக்கிறாரு? சங்கீத சுவிசேஷம் என்ன சொல்றாங்க? அவள் எப்பவுமே ஷி ஹஸ் எ ஃபேசினேஷன் ஃபார் தி ஃபீட் ஆஃப் ஜீசஸ். என்ன அர்த்தம் தெரியுமா? இன்ட்ரெஸ்டிங். ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்கோர் திஸ். யோவான் 12 இதுல இன்னொரு கேரக்டர் பேசப்படுறது. யார் அது? 6 வசனத்துல தரித்திரை குறித்து கலக்கப்பட்டு சொல்லாதபடிக்கு அவன் திருடன் ஆனபடினாலும் யார் அது? யூதாஸ் காரியர். See the point I want to underscore here. There is a woman, there is a man. யோவான் என்ன சொல்றாருன்னா, இங்க கான்ட்ராஸ்ட் பண்ணி பாருங்கப்பா. இங்க ஒரு உமன் சொல்லப்பட்டிருக்கிறது, அதே பாசேஜ் இவங்க மேன சொல்லி என்ன சொல்றாருன்னா, லுக் அட் த கான்ட்ராஸ்ட் ஆஃப் த லவ் ஃபார் கிரைஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி லவ் பாத்துக்கிறீங்களா? That fellow, you know, உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை என்ன தெரியுமா? மேரிக்கும் யூதாஸ்க்கு என்ன ஒற்றுமை? What is the one relationship, this one thing in common between these two? முக்கியமான பாயிண்ட் மிஸ் பண்றீங்க. ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு காமன் பாயிண்ட் என்னது? ரெண்டு பேருமே என்ன ஏ சாமி கிஸ் பண்ணாங்க, ரைட்? ஒருத்த வந்து யூதாஸ் எங்க கிஸ் பண்ணா? ஹி கிஸ்ட் ஹிம் இன் தி ஃபேஸ், ரைட்? ரபி என்று சொல்லி, வாழ்க என்று சொல்லி ஒரு முத்தமிட்டானாம். மேரி எங்க முத்தமிடுறா? ஷி கோஸ் டு தி ஃபீட் அண்ட் ஷி கோஸ் டு பி வித் தி லார்ட். And even to the face, he became a called Kettin maganaga mari vittan. Mugathai muttamittavan naragathukku poi vittan. Aandrude paadathai muttamitta mariyal paralogam poi vittan. Inna solla varan sonna enna Yohan enna solra thamai? You see the contrast. Both people have kissed Jesus, right? Only two people in the entire gospel story had the privilege of kissing Jesus. Of course, the mother would have kissed when Jesus was young. That's a different story. ஏசாமி வளர்ந்த பிறகு ரெண்டு பேரும் தான் ஏசாமி முத்துமிடும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள். ஒருத்தன் அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டான், ஒருத்தி அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவருக்கு மகிமையாக பயன்படுத்தினான். So God has given so much of privilege to all our Christians, right? What are we doing with the privilege is a question we need to be asking, right? என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த மூன்று இடங்களிலும் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவலைஸ் த ஹோல் சிச்சுவேஷன் நவ. சர்ச்சுக்கு பேர் என்னங்க? வாட் இஸ் சர்ச் கால்ட்? சர்ச்சுக்கு 95 இமேஜின் யூஸ் பண்ணிருக்கு பைபிள். தெரியுமா உங்களுக்கு? ஜெனசிஸ் இருந்து ரெவலேஷன் வரைக்கும் திருச்சபையை வந்து குறிப்பிடுவதற்கு 95 இமேஜின்ஸ் யூஸ் தான். அதுல ஒரு இமேஜின் என்ன தெரியுமா? என்னது? திருச்சபை தேவனுடைய சரீரம், த பாடி ஆஃப் கிரைஸ்ட், ரைட்? இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல சம் பீப்புள் லைக் ஜூடாஸ் சீக்கிங் வாட்? ஆனரபிள் பிளேஸ். ஃபேஸ் இஸ் ஆனரபிள் பிளேஸ். முகமானது சரீரத்திலேயே ரொம்ப ஆனரபிள் ஆன இடம், ரைட்? சம் பீப்புள் லைக் ஜூடா சீக்கிங் தி ஆனரபிள் பிளேஸ் இன் தி பாடி ஆஃப் கிரைஸ்ட். சம் பீப்புள் லைக் மேரி எங்க போறாங்க? தே கோ டு தி பிளேஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி. தாழ்மையான இடத்தை தேடுகிறவர்கள் உண்டு திருச்சபையிலே. திருச்சபையாக சரீரமாகிய திருச்சபையுடைய சரீரத்திலே, இந்த சரீரத்திலே அங்கங்கள் எல்லாம் உண்டு. திருச்சபையாக சரீரம் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. சம் பீப்புள் லைக் பீட்டர், சாரி ஜூடாஸ், they go to the honorable place. அங்க போனா தான் அவங்களுக்கு திருப்தி. சிலர் வந்து மேரியே போல எங்க போறாங்களா? எங்க போறாங்க? they go to the feet, place of humility. தாழ்மையான இடமே உங்களுக்கு போதும்னு விரும்புற மேரியர்கள் திருச்சபையிலே உண்டு. யூதாஸை போல எங்களுக்கு மேன்மையான இடம் தான் வேண்டும் என்று இருக்கிற யூதாஸ்களும் உண்டு. சோ என்ன சொல்றாருன்னா, யோவான் திருச்சபையாக சரீரத்திலே, what is the place you are seeking for? எந்த இடத்தை நீங்கள் தேடுகிறீர்கள்? சோ இந்த பகுதியிலே அதேதான். இந்த மூன்று இடங்களில் நீ வாசித்தீங்கன்னா, முதலாவது இடங்க பார்த்தா லூக்கா சுவிசேஷம் 10 39 வசனம். இந்த மூன்று இடங்கள்ல ஒரு ஒற்றுமை தெரியுமா உங்களுக்கு? ஐ வாண்ட் ஹைலைட் ஒன் திங் தட் ரன்ஸ் த்ரூ ஆல் தி 3 பிளேசஸ் தட் மேரி வாஸ் அட் தி ஃபீட் ஆஃப் ஜீசஸ். முதலாவது இடத்துல எங்க இருந்தா சொன்னா, லூக்கா 10:39 இருந்த இல்லையா? 10:39 என்ன நடக்குது? எதுக்காக பார்த்தல உட்கார்ந்தான்னு போட்டுருது. அவருடைய வசனத்தை கேட்டது. வசனத்துல என்ன உண்டுன்னு போட்டிருக்கு யோவான்ல. வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு.
there is a life in the word of God. So she was longing for that life. She was not asking God for give me a car, give me a bungalow, give me a work. Velakudi Sami appadi kekala material blessing aga pole. She went to the feet of Jesus asking for what? Spiritual blessing. ஆவிக்குரிய உணவுக்காக லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் எட்டர்னல் லைஃபுக்காக போனால் போட்டுருக்கு. ரெண்டாவது தடவை யோவான் 11:32 எதுக்காக காலில் விழுந்தா? மரித்து போன தன்னுடைய பிரதருக்கு லைஃப்காக. See, there is another life involved. Life from the death. மூன்றாவது இந்த பகுதியிலே இவ ஆண்டவராக இயேசாவை பாத்திரம் போய் முத்தமிட்டால் போட்டிருக்கு. அது எதற்கு சமம்னு சொல்ற 7 வசனத்தை வாசிங்கள். அப்போது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு இதுக்காக வைத்திருந்தால். இட் இஸ் கம்பேர்ட் டு த பெரியல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுசாமி மரித்தது யாருக்காக? ஒரு தனிப்பட்ட மக்களுக்காக, உலகத்தினுடைய வாழ்வுக்காக இயேசு மரிக்கிறார். அதுல அகைன் லைஃப் இஸ் இன்வால்வ், லைஃப் ஃபார் தி என்டையர் வேர்ல்ட். சோ லைஃப், எட்டர்னல் லைஃப் ஃபார் ஹர் செல்ஃப், லைஃப் ஃபார் ஹர் பிரதர், அண்ட் லைஃப் ஃபார் தி என்டையர் வேர்ல்ட் வென் ஷி கோ டு தி ஃபீட் ஆஃப் ஜீசஸ். இயேசுசாமி பாதத்தில் நீங்க போறப்பெல்லாம் தேர் இஸ் லைஃப் அட் தி ஃபீட் ஆஃப் ஜீசஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஹியூமிலிட்டியான, ரொம்ப ஹம்பிளான இடத்தை தான் நம்ம சீக் பண்ணணும்னு பைபிள்ல போட்டுரு. யூதாசை போல மேன்மையான இடத்தை தேடினவன் நரகத்துக்கு போய்விட்டான், தாழ்மையான இடத்தை தேடின மரியாள் பரலோகம் போய்விட்டாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவளே, ஹியூமிலிட்டி தேசே இஸ் எ வெர்ச்சு ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட். காந்திஜி சொன்னாரு, ஹியூமிலிட்டி இஸ் எ வெர்ச்சு ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட். யாரு ஸ்ட்ராங்கான மனுஷனோ அவன் தான் ரொம்ப ஹம்பிளா இருப்பானான். மரங்களிலே அதிகமான பழமுள்ள கிளை என்ன பண்ணும்? நேரா நிக்குமா? சாஞ்ச் பெண்டா இருக்குமா? பழம் எதுல எந்த கிளையில அதிகமா இருக்கிறதோ அது ரொம்ப சாஞ்சி பெண்டா இருக்குமா. அப்படின்னு என்ன அர்த்தமா? யாரும் வாழ்க்கையில் ஆவியில் கனி அதிகமா இருக்கிறதோ அவங்க ரொம்ப தாழ்மையா இருப்பாங்களாம். ஸ்டிஃபா நிக்கிறதுல என்ன அர்த்தம்னா கனியே இல்லைன்னு அர்த்தம். பேசிக்கான ஒரு அனாலஜி யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜெனரல் லீ, அமெரிக்க தேசத்திலே சிவில் வார்ல பெரிய லீடர், பெரிய ஜெனரல். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவரை குறித்து ஒரு புத்தகத்தை வாசித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில் போட்டிருந்தாங்க. ஹவு ஹம்பிள் திஸ் மேன் வாஸ். அவர் வந்து சதர்ன் ஏரியாவில் இருந்தார். நார்தன் ஏரியாவிலேருந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி வருவாங்களா, அந்த சிவில் வார் முடிஞ்ச பிறகு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவர் பார்க்க வருவாங்களா. நார்தன் ஏரியா கொஞ்சம் ரிச் ஏரியா, அதனால் அவங்க எப்பவுமே வீட்டில் வந்து சர்வன்ஸ் வச்சுப்பாங்க. இந்த பிளாக் பீப்புள் வேர் தேர் டு சர்வ் தம். சதர்ன் பீப்புள் கொஞ்சம் ஏழை, அவங்க வீட்டில் சர்வன்ஸ் இருக்காதா. ஜென்ரல் லீவ் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுகள் என்ன பண்ணுவாங்களா, தங்க நார்த்தில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் சர்வன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லி தங்களுடைய எல்லா ஷூஸையும் கழட்டி நைட் தூங்குறதுக்கு முன்னால ரூமுக்கு வெளியே வச்சிருவாங்களாம். அசியூமிங் அந்த சர்வன்ஸ் வந்து கொண்டு போய் அதெல்லாம் பாலிஷ் பண்ணி பிளாக் பண்ணி அடுத்த நாள் ரெடியாக வச்சிருவாங்கன்னு சொல்லி. இப்போ பார்த்த உடனே அவர் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஜென்ரல் லீக்கு தன்னுடைய எல்லா விசிட்டர்ஸும் அழகாக ஃபெய்த்ஃபுல்லாக கொண்டு வந்து அந்த ரூம் டோராண்ட தங்களுடைய ஷூஸ் எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. ஏறக்குறைய 50 ஷூ நிற்குதான். இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஜென்ரல் லீ யாரெல்லாம் படுத்துட்ட பிறகு தானே போய் அந்த 60 ஷூவையும் கொண்டு வந்து தான் ரூமில் வச்சு நைட்டெல்லாம் உட்காந்து அவ்வளவும் பாலிஷ் போட்டு மறுபடியும் கொண்டு போய் எல்லா இடத்தையும் கிளீனாக வச்சுட்டாங்க. So they say he's went on for weeks without telling anybody until finally one of the guests found out what Lee was doing. They say in the book, what an amazing character was John. Generally in the ulaga America desa ni marakkada kaaranam enna solranga na, he was such a humble man in his life. Booker T. Washington kelipattirupeenga, is a great professor, black leader in America, is another great person. Once he was walking down the street, professor ay peravago and the Tuskegee Institute aarambicha peragu road la nadandu poyittu irukkar. உடனே ஒரு பிளாக் லேடி, பெரிய ரிச் லேடி, விட்டு வெளியே வந்து, ஐ பிளாக் மேன் கம் ஹியர், ஐ ஆனோ கொஞ்சம் உட்டெல்லாம் சாப் பண்ணோம், வந்து எனக்கு உட்டெல்லாம் கொஞ்சம் வெட்டி கொடுன்னு சொல்லி கேட்குறான். இவர் ஒன்றுமே சொல்லியா பாருங்க, நேராக போனாரா? எஸ் மேம் வில் டூ இட். ஜாக்கெட் எடுத்து வெளியே போட்டு ரெடியை கொண்டு போய் எல்லா உட்டையும் சாப் பண்ணி, சாப் பண்ணது மாட்டே இல்லைங்க, எந்த இடத்துல அடுக்கணும்னு கேட்டாராம். எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் அவரே அடிக்கிட்டாராம். அடிக்க முடிச்ச உடனே அவங்க சர்வன் கேர்ள், ஷீஸ் அ பிளாக் கேர்ள், அவன் வந்து பார்த்த உடனே இப்படிதான் ஜென்ரலின்னு கண்டுபிடிச்சிட்டான். She was shocked to death. Mom, you know what the person is? Adukulla Booker T left the place. Mom, I go and solittu oru paisa vaangadhu poitaran. Yaar theriyuma vandu pona oru? Who is this? Another black man? No. He is Professor Booker T Washington. How could he do this to this man? Appadi startle aayi adutha naal and institute poi apology kekka ponaangala. Booker T Washington chichinne sonnara, I don't mind helping a friend when he needs help. That shows the humility of Booker T Washington. United States bow down to this kind of leaders. And I can go on and on to the illustrations. You know, in English, ஆங்கில மொழியில 1,000,000 words இருக்குதுன்றாங்க. Over a period of time, கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி 30,000 வேர்ட் ஆச்சாம். அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி ஏறக்குறைய வழக்கத்தில் இருக்கிற வேர்டுக்கு வந்து 10,000 வேர்ட் தானா.
இந்த 10,000 வேர்ட்ல கூட 1/4 ஆஃப் ஆல் தட் யூ ஸ்பீக் அண்ட் ரைட் எத்தனை வேர்ட் இருந்தால் போதுமா தெரியுமா உங்களுக்கு? 1/4 9 வேர்ட்ஸ் இருந்தால் போதுமா? 9 வேர்ட்ஸ் இருந்தால் 1/4 ஆஃப் ஆல் தட் யூ ரைட் இன் இங்கிலீஷ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் வி கேன் மேனேஜ். அந்த 9 வேர்ட்ஸ் என்ன தெரியுமா? அண்ட் பி ஹாவ் இட் ஆஃப் தி டு வில் யூ அப்படி சொல்ல அண்ட் அண்ட் தெரியல ஏன்டி அண்ட் பி ஹாவ் HAV இட் ஆஃப் தி டு வில் வில் VI WILL யூ YOU பியூட்டி என்னடனா அந்த ஒரு வேர்டு இல்லாத வேர்டு என்ன தெரியுமா? ஐ என்ற வேர்டு இல்லையா? So what they say is அவுட் ஆஃப் நம்ம எழுதுற எல்லா லாங்குவேஜ்லயும் இங்கிலீஷ்ல ரிட்டன்லயும் சரி ஸ்போக்கன்லயும் இல்லாதபடிக்குனெக்டர்ஸ் பிக் நவுனான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை திருச்சபையில் என்றாங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா God looks for just ordinary connectors in the church, ordinary helpers to glorify his name in the church. You don't have a big noun, பெரிய நவுனா நீ திருச்சபையில் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. Be a connector, be a helper in the church and God can use you for the glory of God. மதர் தெரேசா அவருடைய ஃபேமஸ் கோட்டேஷன் என்ன தெரியுமா? இங்கிருந்து மால்கம் மக்ரிட்ஜ் பிரிட்டிஷ்ல இருந்து என்னதான் அம்மா பண்றாங்க உலகமே ஆஹா ஓஹோன்னு சொல்லுதேன்னு அம்மா போனாங்களா, அவ போகும்போதே ரொம்ப ஸ்கெப்டிக்கலா தான் போனாராம். போகும்போது பார்த்தா ரொம்ப அருவறுப்பா அந்த அம்மா செய்யறதெல்லாம் பார்த்து கண்ணை முடிக்க வரோம். அப்போ ஒரு நாள் கேட்டாராம், எப்படிதான் நீங்க இதெல்லாம் பண்றீங்க தெரியலையே. அந்த ஒரு இவர் போற சமயத்துல பார்த்து அந்த நேரம் பார்த்து குஷ்ணரோகி ஒருத்தன் காலு அந்த அம்மா கையை விட்டா ஒரு பூவா எடுத்தாங்களா கை உள்ள ரா அப்படியே வாம்ஸ். சார் ஹவு டேர் இதெல்லாம் எப்படி தான் உன்னால் பண்ண முடியுது தெரியலையே, எப்படிமா இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் கேட்டார். அவ சொன்னாராம், ஐ சீ இன் திஸ் மேன் கிறிஸ்ட், கிறிஸ்துவை நான் பார்க்குறேன், இதை நான் பணி செய்வது கிறிஸ்துவுக்கு போல நான் நினச்சி பண்ணுறேன்னு சொன்னாராம். சொல்லிட்டு வரும்போது அவன் சொன்ன ஒரே வார்த்தை அவர் கன்வெர்ட் பண்ணுச்சு. என்ன வார்த்தை தெரியும் சொன்னாங்களா? ஐ எம் ஜஸ்ட் அ பென்சில் இன் த ஹேண்ட் ஆஃப் காட். யார்? வாட் ஆம் ஐ? பென்சிலுங்க. அப்பா எழுதணும் இல்லையா? ஏசப்பா எழுந்து உலகத்தில் மெசேஜ் கொடுக்கணும், எழுதுறதுக்கு ஒரு பென்சில் தேவை இல்லையா? அந்த பென்சில் தான் நான் சொன்னான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, when you become a pencil of God and God can glorify his name through you and me. That is what Mary was doing. Mary was not seeking higher place, honorable place to choose பண்ணலைங்க. ஆகையினால she chose a place of humility, therefore God honored her. Judas sought a place of honor, therefore God humbled him into perdition. So that is the first point I would like to highlight here was Mary's, it was an expressed love. She expressed her love in public. Nalla gavaninga ellara paathukittu irundanga. She did not care two words for it. Mathavanga enna solranga na kavaleye kediyadhu. Public ah vandu thanudaiya anbu edirpu velippaduthugiral. Neengala naal indha ulagathile, that is what we should be doing. If you love Jesus Christ, show it publicly by your life, by your words. வார்த்தையில் அது அருமையான கிரியின் மூலமாக தன் அன்பை வெளிப்படுத்துற அருமையான மேரியை நான் பார்க்கிறோம். ரெண்டாவது எத்தனை வார்த்தை பேசினான் போடு இந்த பகுதியில் ஸ்பீக் எனிதிங் இந்த 12th சாப்டர் பேசுறதெல்லாம் யார் தெரியுமா? யாரு? யூதாஸ் தான் பேசணும். யூதா வாயில் இருந்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பணத்தை பச்ச வார்த்தையா. பைபிள்லேயே யூதாஸ் ஒரு இடத்துல தான் பேசியிருக்காங்க. இந்த இடமா என்ன பேசுறான்? எடுத்த உடனே பணம் தான் பேசுறாரு. அவர் ஓல் ஃபோக்கல் பாயிண்டே அதான். வாயை திறந்தது முதல் தடவை யூதாஸ் இங்கே தானா? வாயை திறந்த உடனே பணத்தோடு தான் வாயை திறக்கணும். மேரி பாருங்க, ஒரே வார்த்தை கூட இந்த வசனத்தில் பேசல. இந்த பகுதியிலே ஷி நெவர் அட்டட் ஈவன் எ சிங்கிள் வேர்ட், பட் ஷி ஷோட் எவ்ரி திங் இன் ஆக்ஷன். அவள் ஒரு வார்த்தை கூட அன்பை வெளிப்படுத்த பேசலைங்க, ஆனால் வாழ்க்கையிலே அன்பை காட்டினாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீசஸ் இஸ் கோயிங் டு டை ஃபார் அஸ் இன் அதர் வீக்ஸ் டைம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளதாக சிலுவையிலே தேவன் காட்டின அன்பு குறித்து சிந்திக்கிறதான வேளையில, ஹவு மச் யூ லவ் ஜீசஸ், are you showing your love in action? Christ da nesikren nesikren paat paala romba sandoshanga. Are you showing it in action? Unga vaarthai illa, unga vaalkaiyile unga anbai neengal kaatukireergala indha pagudhiyile. That is what we see here. She every not a single word she uttered in words, but she is showing it in action how much she loved Jesus.
So it was an expressed love. Secondly, it was an expensive love. எப்படி எக்ஸ்பென்சிவ்? எவ்வளவு செலவாச்சு அவளுக்கு இந்த அன்பை காட்டுறதுக்கு? $12,000 செலவு பண்ணாங்க, ஒரே நிமிஷம் வேலை. இந்த ஒரு நிமிஷத்துல $12,000 வேஸ்ட் பண்ணிருக்கான். ஒருவே அவன் பார்வையில் பாருங்க. சோ என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, she forever, again again a contrast. ஜூடாஸ் என்ன சொல்ற? உடனே கமெண்ட் அடிக்கிற ஜூடாஸ், இந்த 300 பணத்தை விற்று என்ன கொடுத்துக்கலாம்? தரித்திரருக்கு கொடுத்துக்கலாம். ரொம்ப பரிசு, ரொம்ப கரிசனம் உள்ளவரை போல ஆக்ட் பண்றான். So for Judas, money is more important than the Messiah. For Mary, Messiah is more important than the money. What is your importance in life? Your values, right? பண வந்த உடனே உங்களுக்கு எல்லாம் தெரியும், your values changes, right? Your attitude to people changes. மனுஷர்கள் நம்ம நேசிக்கிற விதம் மாறும். உலகத்தை காண்கிற விதங்களிலே மாறுதல் எல்லாம் நடப்படுங்க. சமீபத்தில் நடந்த ஒரு ரீசர்ச் சென்டர், தே கண்டக்டட் எ சர்வே. அந்த சர்வேல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, $10 million உங்களுக்கு கொடுத்தா நீ என்னெல்லாம் செய்ய தயாராகிறீங்கோ அப்படின்னு சர்வே. யூனோ இன்ட்ரெஸ்டிங் சர்வே வாஸ் ஃபைண்டிங் வாஸ் திஸ், $10 million ஒருத்தர் கொடுத்தா 7% பீப்புள் சொன்னாங்களாம், நாங்கள் எங்கள் பிள்ளைங்க எத்தனை இருந்தாலும் சரி அடாப்ஷன் கொடுத்துரும், யாராவது எடுத்துன்னு போட்டோம். $10 million நீங்க கொடுத்தீங்கன்னா செகண்ட் செகண்ட் என்ன சொல்றீங்க? அதுல வந்து சாரி 3% செட் தட் பே. 7% ஆஃப் பீப்புள் செட் வி வில் கில் எ ஸ்ட்ரேஞ்சர் இஃப் யூ கிவ் அஸ் $10 million. 10 மில்லியன் கொடுத்தீங்கன்னா 7 விழுக்காடு மக்கள் சொன்னாங்களா, நான் எந்த ஸ்ட்ரேஞ்சர் காமிச்சு கொலை பண்ணா பண்ணிடுறோம், பிரச்சனையே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? 10 விழுக்காடு மக்கள் சொன்னாங்களா, கோயில் இது கோர்ட்ல நின்று பொய் சாட்சி சொல்லி ஒரு உண்மையான கொலைக்காரனை கூட நாங்கள் நிரூபிக்க நிரபராத பொறுப்பு இருந்திருக்கு, நாங்கள் பொய் சாட்சி சொல்ல தயாராக இருக்கேன். எவ்வளோ கொடுக்கணும்? $10 million நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ 10 மில்லியன்லையும் பொய் சாட்சி ரெடி, 10 மில்லியன் பிள்ளைங்களை நாங்கள் அடாப்ஷன் கொடுத்துட்றோம், 10 மில்லியனுக்கு ஒரு ஸ்டேஞ்சரை நாங்கள் கொலை பண்ண தயாரமாட்டோம். அடுத்தது 16% ஆஃப் த பீப்புள் செட் வி டோன்ட் மைண்ட் கோயிங் ஃபார் அ டிவோர்ஸ் இஃப் யூ கிவ் அஸ் $10 million. $10 million கொடுத்தா டைவர்ஸ் பண்ணதுக்கு ரெடியாகிறேன், அது பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு அப்படின்னு சொன்னாங்க. 23 விழுக்காடு மக்கள் சொன்னது பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். அவங்க என்ன சொன்னாங்களா, we will turn into a prostitutes for 1 week or more if you give us $10 million. ஃபைனலா 41% of the people என்ன தெரியுமா சொன்னாங்களா, if you give us $10 million we will leave our family and go elsewhere. சந்தோஷமா. What I am trying to say is, and the research scholars என்ன சொல்றாங்கன்னா, 10 மில்லியன் டாலர் மனுஷங்களுக்குள்ள வந்துட்டா is all value changes. அதுக்காக எதையுமே செய்ய தயாரா இருக்கும். சோ பணத்திற்காக எதையுமே செய்கிற ஒரு யூதாஸ் இந்த பகுதியிலே, பணமே எனக்கு $12,000 முக்கியம் இல்லப்பா, யார் முக்கியம்? இயேசுப்பாவனுடைய பாதம் முக்கியம் நினைக்கிற ஒரு பெண்மணி, எனக்கு பாதம் முக்கியம் இல்லப்பா, எனக்கு பணம் முக்கியம் நேசிக்கிற ஒரு யூதாஸ். கான்ட்ராஸ்ட் பியூட்டிஃபுல்லா யோவான் என்ன சொல்லுகிறார், சுகத கான்ட்ராஸ்ட்ங்கிறார். பணமா முக்கியம், பணமா மேசையாவான் வரும்போது, பாதமான் வரும்போது அவள் பாதத்தை தெரிந்து கொள்கிறார், இவன் பணத்தை தெரிந்து கொள்கிறார். நம்ம எல்லாம் பரலோகம் போவோம் நான் நினைக்கிறேன். போனோம்னா, யூ நோ வாட் இஸ் ஹெவன்? ஹெவன் இஸ் எ பிளேஸ் வேர் த வேல்யூ சிஸ்டம் இஸ் வாஸ்ட்லி டிஃப்ரெண்ட், டோட்லி அப்சைட் வேல்யூ சிஸ்டம்ஸ். ஒருத்தர் இங்கிருந்து போனாரா, பெரிய பேக் தூக்க முடியாத பேக் எடுத்துன்னு மேலே போய் நிற்கிறாரு. பேதர் வரார், என்னப்பா ரொம்ப ஹெவியாக தூக்கிட்டு வந்துருக்கிறீங்க, ஏன் லக்கேஜ் வேனில் போட்டுனீங்களா? ஆமாங்க, பரலோகம் வந்தா என்ன எட்டு வந்துக்கிறீங்க? எனக்கு ரொம்ப இது விட்டு என்னால் வாழ முடியாதுங்க, அதை தான் எட்டு வந்துக்கிறேன் உள்ள. என்னங்க இருக்குது, ஓப்பன் பண்ணி பாருங்களேன். ஓப்பன் பண்ணா கோல்டு பிஸ்கெட் உள்ள வச்சு எட்டு வந்துக்கிறார். இப்போ பேதர் சொன்னாராம், நீ எட்டு வந்துக்குது என்ன தெரியுமா? என்னது? பேமெண்ட்டுங்க. என்னாராம், பரலோகத்தில் என்னது இது ரோடு இருக்குது, அந்த ரோடு அது மேலே பேத்து வந்துருக்கீங்க சார், இங்கே ரோடு சார். அது பரலோகத்தில் என்ன ரோடுங்க, நீங்கள் நடக்க போகிற ரோடு என்ன தெரியுமா? யாருங்க தெரியுது, நாங்கள் போனால் தானே தெரியுன்றீங்களா? அது என்ன ரோடு போட்டுருக்கு தெரியுமா? பாத என்ன போட்டிருக்க, எல்லாமே இது என்ன தமிழில் என்ன போட்டிருக்கு, பொன்னால் பொறுக்கப்பட்ட வீதிகளின்னு போட்டிருக்கு. ஸோ என்ன அர்த்தம்னா, இங்கே வந்து எங்கே இருக்குது அது பொண்ணு? கழுத்தில் இருக்குதுங்க. உங்கள் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் அங்கே வந்து காலில் இருக்கு போது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், வாட் ஐம் ட்ரைங் டு சேஸ், வென் ஐ கெட் டு ஹெவன் தட் இஸ் டோட்டல் அப்சைட் டவுன் வேல்யூஸ். இங்க எதெல்லாம் ரொம்ப வேல்யூபிள் நம்ம யோசிக்கிறோம், ஒரு நாட்டினுடைய எக்கானமியே கோல்டினுடைய வேல்யூ பத்துன்னு சொல்றாங்க. So what I'm trying to say is, what is so valuable to you in this world, when you get to heaven, it is going to be under a payment. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நல்லா கவனிச்சுக்கோ,
இங்க வந்து ரொம்ப வேல்யூபிள் பேசுறாங்க பேமெண்ட். இங்க என்ன சொல்றோம், பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, ப்ரேயருக்கு வாங்கன டைமே இல்லைங்க. யூனோ இங்க டைமே கிடையாதுங்க. அங்க என்ன தரம் பண்ண போறோம், 24 மணி நேரம் என்ன வேலை உங்களுக்கு அங்க சொல்லுங்களேன், ஆபீஸ் போற வேலையா? பைபிள் என்ன போட்டிருக்க, 24 மணி நேரம் மூப்பர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, தேவுந்து ஆண்டவர் தொழுது கொண்டே இருந்தாங்களாம். இங்க நேரமே எதுக்கு இல்லைன்னு சொல்றீங்களோ அங்க முழு நேரம் அதை தான் செய்ய போறீங்க. டைட்டானிக் ஷிப் உங்களுக்கு தெரியும், உழுந்து சிங்க் ஆகிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் சொல்றாங்க, விமன் சில்ட்ரன் எல்லாம் போய் எல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரே கமோஷன், கீழே வந்து இந்த ஷிப்ல ஒரே கோல்டு கோல்டு அந்த இந்த முத்துக்கள் விளைவுறந்த ஆபரணங்கள்லாம் கீழே சிதறி கிடக்கும். அந்த பாயிண்ட்ல ஒரு லேடி வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஷிப்ல ஏத்திட்டாங்களா, அந்த லேடி ஒரே நிமிஷம் பிளீஸ் பிளீஸ் கத்துன்னு ஓடுதான் எங்க தான் ரூமுக்கு. என்ன ஓடுதுப்பா, கீழே நகைகளும் கரன்சி நோட்டும் அப்படியே சிந்தி கிடக்கும், எதையுமே அவன் எடுக்கலங்க. நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல என்ன பண்ணிருப்போம், இருக்குதா இல்லையான்னு பார்த்து ஓரமாலாம் பார்த்து ஒரு சென்ட் எடுக்க ஆளுங்க அவ்வளோ கொஸ் தொடலையா, ஓடி என்னத்தனம் பண்ணாலும் வீட்டுக்குள்ள போய் ஒரு 4 கிரேட் ஆரஞ்சு பழம் ஜூஸ் எடுத்தாலும், ஆரஞ்சு பழத்தை எடுத்தாலும், ஏன்னா இனி உப்பு தண்ணி தான் ஃபுல்லாவே இருக்கு போது எவ்வளோ நேரம் இருக்கும் தெரியாது, குடிக்க தண்ணி வேணுமே சொல்லி ஆரஞ்சு பழங்களை தெரிந்து கொண்டாலும். ஐயா நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல ஒரு பக்கம் ஆரஞ்சும் ஒரு பக்கம் கோல்டும் இருந்தா இதை சார் ஐயோ எனக்கு ஆரஞ்சே போதும் நான் சொல்லுவோம், எம்மாடி இது பத்த இது மேலே எங்கனா இருக்குதா எங்கன்னா அப்படி பார்ப்போம். என்ன சொல்ல வரேன் சொன்னா, யுவர் வேல்யூ சேஞ்சஸ் தென் யுவர் கிரைசிஸ் பாயிண்ட். நம்ம கிரைசிஸ் பாயிண்ட் வரும்போது யுவர் வேல்யூ சிஸ்டம் டோட்டலி சேஞ்சஸ். இந்த பகுதியில் என்ன வாசிக்கிறோம், மேரியினுடைய ஓல் வேல்யூ சிஸ்டம் இஸ் காமன் என்னதுமா, மெசையா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த மணி. இன் அதர் வேர்ட்ஸ், பாதம் தான் எனக்கு முக்கியமே ஒழிய பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்றா. யூதாசனுடைய பார்வையிலே பணம் தான் எனக்கு முக்கியம், பாதம் முக்கியம் அல்ல. தட் இஸ் இஸ் வேல்யூ. Because when you get to heaven, that is one place where the old value systems are upside down. So set your heart on the right values. If you believe in Christ, yes, I'm in Nesitana, he is going to be there too. Your values will not change. Yes, I'm in Tavara, where are you going to Nesitana, so I'm going to go to Yaman. That is the message for all of us. Mary chose the feet of Jesus and not the face of Jesus. Yes, I'm in Nesitana, money is not. She chose the Messiah. Messiah is more important for us. So love Jesus. Nothing else should distract you. And finally, first I said it's an expressed love. Second is an expensive love. And thirdly and finally, there is an evaluation of the love. And the anda vandu rendu per evaluate pandran. Yudasin parvayile eppadi evaluate pandran the anba? Indha panathai 300 porukkaga vittu daridhu kodamal ponadhu enna? Appadina enna artham? A wasted love. அவனுடைய பார்வையில் ஷி இஸ் சிம்பிளி வேஸ்டிங் மணி, இஸ் எ வேஸ்டட் லவ். ஏசாமி பார்வையில் என்ன தெரியுமா சொல்றார், ஏசாமி இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்கு என்று இதை தரித்திர எப்போது உங்களிடத்தில் நான் எப்போது உங்களிடத்தில் இறேன். என்ன சொல்றாரு தெரியுமா ஏசாமி, இஸ் இட் இஸ் எ வொர்த்தி லவ். ஏசாமி பார்வையில் எவாலுவேஷன்ல இட் இஸ் எ வொர்த்தி லவ்ங்கிறாரு, யூதாஸ் பார்வையில் இது என்னது, வேஸ்டட் லவ். ஐயா த வேர்ல்ட் இஸ் எவாலுவேட்டிங் யூ. உன்னு தெரியுமா உங்களுக்கு அவ எப்படி பண்ணான்னு போட்டு மூணாம் வசனம் வாசித்தீங்கன்னா, களங்கமில்லாத ராதல் எடுத்துக்கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து தலைமயிரால் அவருடைய பாதத்தை துடைத்தாலாம். யூனோ சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங், பழைய ஏற்பாட்டில் யாருங்க இயேசாமி வந்து அபிஷேகம் பண்ணுறது, பழைய ஏற்பாட்டில் யாருக்கு அபிஷேகம் பண்ண முடியாத உரிமை உண்டு, அனாயிண்டிங், ஹூஇஸ் பிரிவிலேஜ், ஆசாரியர்களுக்குள்ள பிரிவிலேஜ். இந்த இடத்துல யார் பண்ணுறது, ஒரு லேடி பண்ணுறாளாம். ஸோ யோவன் நேரத்தில் சொல்கிறாரு, ஏசப்பா கிட்ட பாதத்துக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா எல்லாருடைய தரங்களையும் உயர்த்துகிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ஒரு பெண் என்று சொன்னாலே பழைய ஏற்பாட்டு பர்டிகுலராக 1st century ஒரு பெண் ரோட்டில் பேசக்கூடாது, உங்களுக்கு தெரியும். ஒரு பெண் ரோட்டில் போகும்போது தன் ஓன் மகன் ரோட்டில் வந்தானா கூட ஒரு மகன் வந்து அம்மா கிட்ட பேச மாட்டான், ஏன்னா ஒரு பெண்மணியோடு கூட ரோட்டில் பேசுறது கேவலம். ஆகையினால தாயே வந்தால் கூட எந்த ஆணும் அம்மா கிட்ட பேசக்கூடாது. ஸோ பெண்கள் அவ்வளவு தரம் குறைவாக கருதப்பட்ட காலத்திலே ஏசாமி நேத்திரமா செய்கிறார், பெண் எந்த அளவுக்கு கொண்டு போறாரு தெரியுமா, எந்த லெவலுக்கு, ஒரு பிரீஸ்டுடைய லெவலுக்கு கொண்டு போய் விடுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பேசிக்கு. இந்த உலகத்தில் விமன் லிபரேஷன் எவ்வளவோ பேசுறாங்க, விமனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேணும்னு சொல்ல, ஐயா முதன்முறைய சரித்திரத்திலேயே பெண்ணினுடைய தரத்தை உயர்த்தின ஒரு ஆண்டுமா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சாதாரண ஒரு பெண்மணியை, கீழ்த்தனமாய் கருதப்பட்ட ஒரு பெண்மணியை, எந்த விதமான அட்ரஸ் இல்லாத பெண்மணியை எடுத்து ஒரு பிரீஸ்ட் லெவலுக்கு உயர்த்துகிறாரா, பிரீஸ்ட் மட்டுமே பழைய ஏற்பாட்டிலே அபிஷேகம் பண்ண முடியும்.
இந்த இடத்துல பிரீஸ்ட் பண்ண வேண்டிய பணியை ஒரு பெண்மணி செய்வதன் மூலமாக பெண்ணினுடைய தரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்தி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் சரி, ஒரு பெண் தலைமயிரை திறந்து விட்டான்னா ஷீஸ் நாட் அ குட் உமன் அர்த்தமா. ஒன்லி ப்ராஸ்டிடியூஸ் டூ தட். இந்த இடத்துல அவன் என்ன தரம் பண்றா, இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு. உலகம் என்ன பேசினா எனக்கு கவலை இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எந்த அளவுக்கும் போக தயாரா இருக்கேன் சொல்லும் வகையில தலைமையை பிண்டி திறந்து விடுவதன் மூலமாக தன்னை ப்ராஸ்டியூட் அவளுக்கு தன்னை தாழ்த்தி கொடுத்துக்கலாம். உலகம் என்னை என்ன யோசித்தாலும் எனக்கு கவலை இல்லை, இயேசப்பாவுக்காக எதையுமே நான் செய்வேன் என்ற அந்த ஒரு ஒரு தியாக மனப்பான்மை இந்த பெண்மணியிலே காணப்பட்டதான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவளே, ஆர் யூ ப்ரிப்பேர் டு கோ டு எனி லென்த் டு ப்ளீஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்? இயேசு கிறிஸ்து ப்ளீஸ் பண்றதுதான் உங்களுடைய எய்மா? அந்த அளவுக்கு போகணும்னா இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துக்கிறாள், தன்னை ப்ராஸ்டிடியூட் என்று மற்ற யோசித்தாலும் எனக்கு கவலை இல்லை, இயேசப்பாவை பிரியப்படுத்துறதா என்னுடைய பணியை ஒழிய மற்றவர்களை பிரியப்படுத்துவது எனக்கு கம்மி இல்லை. ஆர் யூ பிளீசிங் மேன் ஆர் பிளீசிங் காட் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ்? இந்த கொஞ்ச நேரத்தில் முக்காய் மறிக்க போகிற இயேசு கிறிஸ்து நீ பிரியப்படுத்தின ஒரே வழி என்ன தெரியுமா? கோ டு எனி லென்த் டு பிளீஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவருடைய ஃபோக்கல் பாயிண்ட், வேற எதை பத்தியும் மேரி கவலை கிடையாது. இயேசப்பா பிரியப்படுறாரா? That is my ambition in life. What is your ambition in life? Mary's ambition was paadame podum panam vendam endru solugiraal. Judas's ambition paname vendum Yesuvin paadam vendam endru parkanithun paralogathile naragathukkulladaga thallapadugiraan. So Christuvukkul priyamanavule, one important illustration I want to bring it across. Leonardo da Vinci ungalukku theriyum, the Lord's Supper varaindavar. The Lord's Supper arumaiyai varaindu vitta piragu பல வருடங்கள் அதற்காக கஷ்டப்பட்டு இரவும் பகலும் தூக்கம் இல்லாதபடிக்கு அதை வரைந்து முடித்த பிறகு தன்னுடைய நண்பரை அழைத்து, நண்பரே இதை பாரும், இதை பார்த்து உங்களுடைய கமெண்ட் சொல்லுப்பான்னு சொல்லி கேட்கார். பல வருடங்கள் ரொம்ப டயர்டா ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கார். நண்பர் வந்து பல ஆங்கிள் இருந்து அந்த லாஸ்ட் சப்பரை பார்த்து விட்டு பிரமாதம், எக்ஸலன்ட், எக்ஸலன்ட் சொல்லிட்டே வர்றார். சொல்லிட்டே வந்து கடைசியை சொன்னாராம், இதுல ரொம்ப அட்ராக்டிவா உனக்கு எது இருக்குதுன்னு கேட்டாராம். அப்ப அந்த நண்பர் சொன்னாராம், சாலிஸ், இயேசு கிறிஸ்து இந்த ரசம் கொடுக்குற கப்பு இருக்கு இல்லையா, அது பேர்த்துக்கு சாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கப்பு இருக்கு ரொம்ப ரியாலிஸ்டிக்காக வரைஞ்சிருக்கிறப்பா, இதை விட அட்ராக்டிவ் இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது, அந்த சாலிஸ் ரொம்ப பிரமாதமாக வரைஞ்சிருக்கேன்னு சொன்னார். ஈ தாட் யூட் பி வெரி ஹாப்பி டு நோ திஸ். லியோனார்டோ வின்சி காட் அப் ஃப்ரம் ஹிஸ் சீட், ஹி வாஸ் ஷாக்ட் டெரிபிலி. ஹி வாக்ட் அப் டு த டேபிள், பிக்ட் அப் த பிரஷ், டிப்ட் இட் இன் த பெயிண்ட், வாக் பேக் டு த பெயிண்டிங், and with one big cross, the chalice mele cross vechitaru. Oh boy, what did he do? Why did he do this? You know, friend kathrana ithu maranagal kashtapettu indha chalice idiyamba panna nee enna panna nee sonni ketara. Oh, chalice video Leonardo sonnad or famous ana word, he said, in my painting nothing should be more attractive than my master's face. Ennudi painting la yesappa avanudi face thavara vera edhume romba attractive a irukkudad. அப்ப நீ சொல்றதை பார்த்தா ஏசாமி ஃபேஸ் விட இந்த சாலிஸ் அட்ராக்டிவ் சொல்ற இல்லையா, தட் ஷுட் ஹேப்பன் இன் மை பெயிண்டிங். சோ ஐ அம் ஜஸ்ட் ஆப்லிட்டட் அழிச்சறேன்னு சொல்லி அழிச்சிட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவளே, வாட் இஸ் மோர் அட்ராக்டிவ் ஃபார் யூ இன் யுவர் லைஃப்? இஸ் இட் மணி ஆர் அதர் வேல்யூஸ் இன் லைஃப் ஆர் கிறைஸ்ட் ஜீசஸ்? ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வழிக்காக நடி சொல்லுகிறோம். மரியாளுடைய எக்ஸ்பிரஸ்ட் லவ்வுக்காக, எக்ஸ்பென்சிவ் லவ்வுக்காக, இவாலுவேட்டட் லவ்வுக்காக உமக்கு நடி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, யூதாஸின் பார்வையிலே அது ஒரு வேஸ்டட் அண்ட் வொர்த்லெஸ் லவ் ஆண்டவரே, ஆனால் உம்முடைய பார்வையிலே இட் இஸ் எ வர்த்தி லவ் அப்பா. நாங்கள் அநேக சமயங்களிலே மனுஷனை பிரியப்படுத்துகிறாயிராதபடிக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிரியப்படுத்தும் ஒரு நோக்கத்தோடு கூட வாழ உதவி செய்யும். 12,000 டாலர்ஸை ஒரே நிமிஷத்திலே அவள் இயேசுவின் பாதத்திலே கொட்டினாள் என்று வாசிக்கிறோம் ஐயா. உலகத்தின் பார்வையிலே அது வேஸ்டடாக தெரியலாம் சாமி, ஆனால் உம்முடைய பார்வையிலே அது எப்படி இருக்குதுன்னு தான் எங்களுக்கு கேள்வி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே சரியான வேல்யூ சிஸ்டத்தோடு வாழ உதவி செய்யும் அப்பா. பணமா பாதமா என்று ஒருவேளை கேள்வி வரும்பொழுது, பாதமே போதும் என்று தெரிந்து கொண்டு மேரியை போல நாங்கள் பாதத்தையே ஆண்டவராக இயேசுவின் பாதத்தையே தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.

கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நல்லவராய் இருந்த ஆண்டவருக்கு, நன்மை செய்த ஆண்டவருக்கு கொஞ்ச நேர கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறோம் என்கிற பாடலை

அன்றைக்கு சாலமோன் தேவனுடைய ஆலயத்தில் ஒருமித்த குரலோடு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பாடி துதிக்க ஆரம்பித்த பொழுது ஒரு மேகம் அந்த ஆலயத்தில் வந்து இறங்கினதை ஜனங்கள் கண்டார்களே. இன்றைக்கு நீங்கள் ஒரு மனமாய் ஆராதிப்பீர்கள் என்றால், முழு மனமாய் தேவனை துதிப்பீர்கள் என்றால், அந்த மகிமையை காண்பதற்கு, அந்த மேகத்தை காண்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எப்பொழுது அந்த தேவ பிரசன்னத்தை அனுபவித்தார்களோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக விழுந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். தங்கள் நிலைகளில் அவர்களால் நிற்க கூடாமல் போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்தில் ஆராதித்த பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்து போனார்கள். மகிமை எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே அர்ப்பணிப்பு இருக்கும். மகிமை எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே தன்னை தாழ்த்துகிற நிலைமை இருக்கும். மகிமை எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே சந்தோஷம் இருக்கும். மகிமை வெளிப்படுகிற இடத்தில் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வது உண்மை. அந்த மகிமை இன்றைக்கு உங்களையும் நிரப்பட்டும்.

பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேகம் உங்களை நிரப்பட்டும் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட காரியம் இந்த காலை வேளையில் ஒரு மனமாய் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் தம்முடைய

உண்மையாய். நீர் வந்தால் எல்லாம் நடக்கும். இயேசு வந்தால் எல்லாம் நடக்கும். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய வல்லமை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஒரு மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய

இந்த நாளில் ஒரு விசேஷித்த தெய்வ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யட்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தேவ பிரசன்னத்தினால் உண்டாகிற தேவ வல்லமையினால் இன்றைக்கு விடுதலை பெறட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், மகிமை விளங்குவதாக. ஒரு மேகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். அதை விசுவாசிக்கிறவர்கள் நன்றாக விடுதலையோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய வல்லமை இந்த நாளிலே விளங்கும்படியாக தேவ கரங்களில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். அவரை தேடுகிற, அவரை நம்புகிற, ஆமேன், ஒருவருக்கும் ஒரு குறையும் கர்த்தர் வைப்பதில்லை. ஆமேன் சொல்லுங்க.

என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர். அவர் ஒருபோதும் ஆமென் என்னை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. எல்லாம்

கிருபையை தந்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தின என் ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதி பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவர் மாறாதவர், இயேசு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் வார்த்தைகள் மாறவில்லை, அவருடைய அன்பு மாறவில்லை, அவருடைய நன்மைகள் குறையவில்லை. இன்றைக்கும் அவருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதமான செயல்களை காண்பதற்கு கர்த்தர் செய்வாராக, செய்வாராக. ஆமென்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, வீட்டுக்கு ஒரு மிஷனரி, எவ்ரி ஹோம் மிஷன். வாசிக்க வேண்டிய பகுதி 1 சாமுவேல் 19:18. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு ஆண்டுதோறும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தினையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் கணவனிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவள் கணவனாகி எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணப்பட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உன் மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகி உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த 1 சாமுவேல் 19:27-28. இவனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன், எனவே அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். For this child I prayed, he will belong to the Lord. கடவுளுக்கு இருந்தது ஒரே மகன். அவரையும் இவ்வுலகத்திற்குள் இரத்த சாட்சி மிஷினரியாய் அனுப்பிவிட்டார். உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தால் ஊழியத்திற்காய் கொடுத்துவிட கடவுளுக்கு இருந்ததை விட 1 பிள்ளை அதிகம். இஃப் யூ ஹாவ் 2 சில்ட்ரன் யூ ஹாவ் 1 too many. இயேசுதான் பரம தந்தையின் செல்ல பிள்ளை. இதை நாம் நீதிமொழிகள் 8:30 வாசிக்கிறோம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழிகூர்ந்தேன். அவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்ததால் மனு மக்களுக்காய் பிதாவானவர் தமது அன்பு மகனையே பலியாக்கினார். எனவேதான் யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தமது மகனிலும் மேலானது கடவுளுக்கு ஒன்றுமில்லை, ஆனால் அவரையே தந்துவிட்டார். எனவேதான் ரோமர் 8:32 வாசிக்கிறோம், சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு தந்துவிட்டவர் அவரோடு கூட மற்ற ஆசீர்வாதங்களை அருளாதிருப்பது எப்படி? அழியவிருக்கும் நமது உடன் மாந்தர்க்காய் பிரியமானவர்களே, நாம் இதிலும் குறைவாய் செய்யலாமோ? முதிர்ந்த தம்பதியாரான ஆபிரகாம் சாராளின் மகிழ்ச்சியான ஒரே மகன் ஈசாக்கை கடவுள் பலியாக கேட்டார். தனது மகனை விட கடவுளை ஆபிரகாம் அதிகமாய் நேசித்ததால் நொடிப்பொழுதும் அவன் தயங்கவில்லை. புனிதமாக்கப்பட்ட மகிழ்ச்சியாக ஈசாக்கை திரும்ப பெற்றான். பிரியமானவர்களே, இயேசு சொன்ன வார்த்தையை கேளுங்கள், சுவிசேஷத்திற்காய் இழக்கும் எவரும் 100 மடங்கு திரும்ப பெறுவார்கள். 19:29 மத்தேயு, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கடவுள் மோசேயை நோக்கி, முதற்பேறு அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். யாத்திரையாமம் 13:2. உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவ பெற்றோர் அனைவரும் தங்கள் முதல் குழந்தையை இறைப்பணிக்காய் அர்ப்பணித்திருந்திருப்பார்கள் என்றால் உலகம் என்றோ நற்செய்துமயமாகி இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எங்கள் பெற்றோருக்கு நாங்கள் இரு குமாரர்கள். நான் தான் மூத்தவன். நான் ஒரு மிஷினரியாக மாறுவதற்கு எனது பெற்றோர் பெரிதும் காரணமாயிருந்தனர். 1975 இம்மாதம் 3 நான் முழுநேர பணியாளனானேன். அழைப்பில்லாமல் எனது மகனை அல்லது மகளை ஊழியத்திற்கு அனுப்புவது எப்படி என்று கேட்கிறீர்களா? உங்கள் பிள்ளையை டாக்டராக்க அல்லது என்ஜினியராக்க உங்களுக்கு தரிசனம் கிடைத்ததோ? இறைப்பணி என்றதும் ஏன் இந்த பாரபட்சம்? தேவைக்கு மிஞ்சி ஊழியர் இருந்த காலம் சபை சரித்திரத்தில் இருந்ததே இல்லை. அறுப்பு எப்பொழுதுமே அதிகம், பணியாளர் எப்பொழுதுமே பற்றாக்குறை. நன்கு படிக்கிற நிறைய சம்பாதிக்கிற பிள்ளையை ஊழியத்திற்கு அனுப்பி வையுங்கள். வயது சென்ற சகரியாவிற்கும் எலிசபெத்திற்கும் தேவன் கொடுத்த மகன் யோவான், யோவானை அவர்கள் உத்தமமான மக்களை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும்படி அனுப்பிவிட்டார்கள். கிறிஸ்துவின் முதல் வருகைக்காய் யோவான் மக்களை ஆயத்தப்படுத்தினான். அவரது இரண்டாம் வருகைக்காய் மக்களை ஆயத்தப்படுத்த தங்கள் பிள்ளைகளை உலகெங்கும் அனுப்பி வைக்கும் பெற்றோரும் பாட்டி தாத்தாக்களும் தேவை. இன்று உலக முதியோர் தினம், டுடே இஸ் வேர்ல்ட் எல்டர்ஸ் டே. குடும்பத்திற்கோர் மிஷினரி எங்கும் புறப்படட்டும். ஐசக் வாட்ஸ் என்பவர் 16 நூற்றாண்டில் பாடிய ஒரு பாட்டு பாமாலையிலே உண்டு.

மேரி ஆன் தாம்சன் என்ற அம்மையார் 18ஆம் நூற்றாண்டிலே டைஃபாய்டு காய்ச்சலில் தனது மகன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாடல் எழுதினார்கள். அதை வாசிக்கிறேன். Give off thy sons to bear the message glorious. Give off thy wealth to spend them on their way. இவனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன், எனவே அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். வீட்டுக்கு ஒரு மிஷனரி. எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த தியான செய்தி எந்தெந்த இல்லங்களில் இன்று துணிக்கிறதோ அந்த இல்லங்களில் இருந்தெல்லாம் ஒவ்வொரு ஊழியர் கர்த்தாவே சந்திக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷத்தின் நற்செய்தியை அறிவிக்கும்படியாக புறப்பட்டு செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு முன்பதாக ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக ஆளுக்கு ஒரு கை, வீட்டுக்கு ஒரு மிஷினரி என்கிற கோஷத்தோடு நாங்கள் உழைக்க உதவி செய்யும். ஆண்டவரே, என்னை என்னுடைய பெற்றோர் ஊழியத்திற்கு அனுப்பி வைத்ததற்காக நான் உமக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் என்றே தீர்மானித்து தங்களுக்கு இருக்கிற மிகச்சிறந்த பிள்ளையை அதிகமாக நன்றாய் படிக்கிற, அதிகமாய் சம்பாதிக்கிற, கர்த்தாவே நல்ல வாட்டசாட்டமான பிள்ளையை உமக்கென்று சொல்லி ஊழியத்திற்கு சந்தோஷமாக தாராளமாக அனுப்பி வைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒரு பெரிய மிஷினரி அனுப்பு விழா புரட்சி கர்த்தாவே இந்தியாவெங்கும் உலகெங்கும் உருவாக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். யோவான் ஸ்நானகனைப் போல அநேகர் புறப்பட்டு சென்று கர்த்தருக்காக, இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்காக ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். வீட்டுக்கு ஒரு மிஷினரி, வீட்டுக்கு ஒரு மிஷினரி, வீட்டுக்கு ஒரு மிஷினரி. எல்லாருடைய இதயங்களிலும் இல்லங்களிலும் இந்த கோஷம் துணித்து கொண்டே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு நகை வியாபாரியின் மறைவிற்கு பிறகு அவருடைய குடும்பம் மிகவும் மோசமான துன்பத்திற்கு உள்ளானது. ஒரு நாள் அந்த நகை வியாபாரியினுடைய மனைவி தன்னுடைய மகனை அழைத்து ஒரு நீல கல் பதித்த நெக்லஸை அவனுடைய கையிலே கொடுத்து, இதை எடுத்துக்கொண்டு உன் மாமாவின் கடைக்கு செல், அவரிடம் இதை விற்று நமக்கு கொஞ்சம் பணம் தரும்படி கேள் மகனே என்று அனுப்பினாள். மகன் அந்த நெக்லஸை எடுத்துக்கொண்டு அவனுடைய மாமாவின் கடையை அடைந்தான். அவனுடைய மாமா அந்த நெக்லஸை முற்றிலுமாக பார்த்தார். அவனிடம் இப்படி கூறினார், என் அன்பு மருமகனே, இப்போது மார்க்கெட் மிகவும் மோசமாக இருக்கிறது. கொஞ்ச நாள் கழித்து இதனை விற்றால் அவளுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்று அம்மாவிடம் கூறு என்று கூறி அனுப்பினார். மேலும், நாளை முதல் கடைக்கு வந்து என்னுடன் உட்கார்ந்து வேலையை கற்றுக்கொள் என்றும் கூறினார். எனவே அடுத்த நாள் முதல் அந்த பையனும் தினமும் கடைக்கு போகத் தொடங்கினான். அங்கே கற்றுக்கொள்ளத் தொடங்கினான். விரைவிலேயே அவன் ஒரு சிறந்த அறிவாளியாக மாறினான். ஒரு நாள் அவனுடைய மாமா, மருமகனே, அந்த நெக்லஸை உன் அம்மாவிடம் இருந்து இப்போது வாங்கி வா, அதாவது மார்க்கெட் நிலைமை இப்போது நன்றாக இருக்கிறது, உனக்கு நல்லதொரு விலை கிடைக்கும் என்று அவனிடம் கூறி அனுப்பி வைத்தார். அவன் அம்மாவிடம் சென்று நெக்லஸை பெற்றவுடன் அந்த வாலிபன் அவனாகவே அதனை பரிசோதித்தான். அது ஒரு போலி என்பதை அப்போது அவன் கண்டுபிடித்தான். அவனுடைய மாமா ஒரு சிறந்த வல்லுநராக இருந்தும் இதை ஏன் நம்மிடம் அப்போது தெரிவிக்கவில்லை என்று அவன் ஆச்சரியமடைய தொடங்கினான். நெக்லஸை வீட்டில் விட்டுவிட்டு அவன் கடைக்கு திரும்பினான். நெக்லஸை கொண்டு வரவில்லையா? மாமா கேட்டார். மாமா, இது போலியானது, ஆனால் இதை என்னிடம் ஏன் மறைத்தீர்கள் என்று அவன் கேட்டான். அதற்கு மாமா, நீ முதன் முதலில் நெக்லஸை என்னிடம் கொண்டு வந்தபோது அது போலியானது என்று நான் உன்னிடம் கூறியிருந்தால் நான் வேண்டுமென்றே இதை கூறுவதாக நீ நினைத்துக் கொள்ளக்கூடும். ஏனென்றால் அப்போது நீ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாய். இன்று நீயாகவே இதை பற்றிய அறிவை பெற்றிருப்பதால் இந்த நெக்லஸ் உண்மையிலேயே போலியானது என்பதை நீ உறுதியாக அறிந்திருக்கிறாய். அந்த நேரத்தில் உண்மையை கூறியாக வேண்டும் என்பதை விட உறவு இழையை அறுந்து விடாமல் காப்பது மேலானது என்றும் முக்கியமானது என்றும் எனக்கு தோன்றியது. தவறான புரியல்களால் நம்முடைய உறவு முறைக்கு பெரும் பாதிப்பை உண்டாக்குகிறது, பிறகு முறிவிற்கு இழுத்துச் செல்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் தனியாக நின்று வீழ்ச்சியும் அடைகிறது. நம்முடைய உறவின் இலைகளை அறுந்து விடாதவாறு பாதுகாத்து வாழ்வோம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கிறபடியினால் சுத்த இருதயத்தோடு ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படி இருப்போமா?

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G-Fan FM. இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே கட்டளையிடுங்கள் என்ற தலைப்பிலே, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரிகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்ற எசாயா 45:11 ஜீவ வார்த்தை கூடாக உங்களை சந்திக்கிறோம். நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், எனக்கு கட்டளையிடுங்கள் என்னும் வார்த்தைகள் எவ்வளவாய் நம்மை சந்தோஷப்படுத்துகின்றன. எனவே வரும் காலம் எப்படி இருக்குமோ, என் குடும்பம் எப்படி செல்லுமோ, என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. வருங்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். கர்த்தர் உங்கள் பிதாவாய் இருக்கிறபடியால் நீங்கள் அவரிடத்தில் உரிமையோடு கேட்கிறீர்கள். கைரேகைப்படியோ அல்லது கிரகங்களின் நிலைமைப்படியோ அல்லது தலைவிதியின்படியோ எதுவும் நேரிடுவதாக சொல்லுவது பொய்யானது. பபிலோன் ராஜாவுக்கு முன்பு தானியேல் சொன்னார், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அந்த கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லுகிறார். சற்று இதை சிந்தித்து பாருங்கள். அண்ட சராசரங்களையும் ஜீவராசிகளையும் படைத்து சூரியன் சந்திர நட்சத்திரங்களை எல்லாம் இயங்க வைத்திருக்கும் ஆண்டவருக்கு நீங்கள் எப்படி கட்டளையிட முடியும்? அதுதான் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமை. அவர் உங்களுக்கு பிதா என்கிற பாசம், உங்களுக்கும் அவருக்கும் இடையிலுள்ள ஐக்கியமே அந்த சிலாக்கியத்தை ஏற்படுத்துகிறது. கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய குடும்பத்தில் நீங்கள் வந்து சேரும் போது, கர்த்தர் உங்களுக்காக ஜாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய சொந்த பிதா. தகப்பனிடத்தில் பிள்ளை உரிமையோடு கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறதை அதுபோலவே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வல்லவர்களாய் இருக்கிறீர்கள். ஜோசுவாவை நோக்கி பாருங்கள். கர்த்தரின் படைப்புகளை நோக்கி அவர் கட்டளையிட்டார், சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நிற்பாயாக என்று சொன்ன போது உடனே அவைகள் தரித்து நின்றன. அவ்வாறு நீங்கள் கட்டளையிடும்படி கர்த்தர் உங்களுக்கு அதிகாரங்களையும் ஆளுகையையும் வல்லமையையும் கொடுத்திருக்கிறார். நோய்களுக்கு நீங்கள் கட்டளையிடும் போது அவைகள் நீங்குகின்றன. அசுத்தாவியலுக்கு கட்டளையிடும் போது அவைகள் ஓடி மறைகின்றன. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின அவருடைய கிருபைகளை எல்லாம் எண்ணி பாருங்கள். அவருடைய குடும்பத்தில் என்றென்றும் நிலைத்திருப்பீர்களா? நீங்கள் அவரிடத்தில் ஜெபிப்பதும் அவர் உங்களுக்கு பதில் அளிப்பதும் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலையெல்லாம் அவர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவதும் எத்தனை பாக்கியமான காரியம்! சிந்தித்து பாருங்கள். உங்கள் நினைவுக்கு, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். 1 Samuel 12:24. அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான நிகழ்ச்சிகளை 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: தேவனை அங்கீகரிப்பது என்ற தலைப்பில் சகோதரன் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 2.
1: When will the Lord direct your steps?
2: எப்பொழுது தேவன் உங்களை நடத்துவார்?
1: A new way.
2: புது வழியில நடத்துவார்.
1: A way of protection.
2: ஒரு பாதுகாப்பான வழியில நடத்துவார்.
1: When will that happen?
2: அது எப்பொழுது நடக்கும்?
1: Don't declare things about the giant.
2: அந்த ராட்சசனியோ பிரச்சனையை குறித்து நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டாம்.
1: Don't explain the giant.
2: அந்த சுபாவம் அவனை குறித்து நீங்கள் விவரிக்க வேண்டாம்.
1: Speak about the goodness of God.
2: தேவனுடைய நன்மைகளை குறித்து மாத்திரம் பேசுங்கள்.
1: Speak about the goodness of God.
2: தேவனுடைய நன்மைகளை குறித்து மாத்திரம் பேசுங்கள்.
1: Maybe there is one brother or sister sitting in this church.
2: ஒருவேளை இங்க இருக்கிற அந்த இடத்துல ஒரு சகோதரன் சகோதரி அமர்ந்து கொண்டிருக்கலாம்.
1: Your heart may be gripped with fear about things that are staring at your face.
2: ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில உங்கள் முகத்தில் முன்பாக நிற்க ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பயம் சூழ்ந்து இருக்கிக் கொண்டிருக்கலாம்.
1: That report is giving you a lot of terror and fear.
2: அந்த அறிக்கையை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கலக்கத்தையோ பயத்தையோ உண்டாக்கலாம்.
1: But the Lord says,
2: ஆனால் தேவன் சொல்கிறார்,
1: Let the giant be shouting.
2: அவன் ராட்சசன் கத்திக்கொண்டே இருக்கட்டும்.
1: Let him be screaming.
2: அவன் கத்திக்கொண்டு அலறிக்கொண்டே இருக்கட்டும்.
1: Let him throw open his challenges.
2: அவனுடைய சவால்களை அவன் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும்.
1: You don't listen to him.
2: அதை குறித்து நீங்கள் செவிசாய்க்க வேண்டாம்.
1: Don't repeat his statements.
2: அந்த அவன் சொல்லுகிற அறிக்கைகளை திரும்பவும் நீங்கள் சொல்லாதிருங்கள்.
1: But declare the greatness of God.
2: ஆனால் தேவனுடைய நாமத்தை குறித்து மாத்திரம் அங்கீகரித்து பிரசங்கங்கள்.
1: Declare the greatness of God.
2: தேவனுடைய மகத்துவங்களை அங்கீகரித்து சொல்லுங்கள்.
1: Declare the goodness of God.
2: நன்மைகளை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய்.
1: But I come to you in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom you have defied.
2: நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனையிலே கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன்.
1: He says the whole earth will know that there is a God in Israel.
2: அவன் சொல்கிறான், முழு உலகத்தாரும் அறிந்து கொள்வார்கள் இஸ்ரவேலருக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று.
1: Verse 47.
2: 47 வசனம்.
1: He says then all this assembly will know that the Lord does not save with sword and spear, for the battle is the Lord's, and he will give you into our hands.
2: கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது.
1: When the public looks at the scene,
2: இந்த சம்பவத்தை தாவீது சொல்லும்போது ஜனக்கூட்டத்தார் பார்க்கும் பொழுது,
1: they were wondering, he is just raising empty slogans.
2: அவர்கள் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு நினைத்தார்கள், இவன் வெறுமனே ஒரு அறிக்கையை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கான், வெற்று அறிக்கையை சொல்லுகிறான்.
1: He is making empty statements.
2: வெற்று அறிக்கையை சொல்லுகிறான்.
1: He does not even have a spear.
2: அவனிடத்துல ஒரு ஆயுதம் சாதாரண ஈட்டி கூட இல்ல.
1: He is not having a javelin.
2: அவனிடத்துல ஒரு கேடகம் கூட இல்ல.
1: He is not having warrior's clothes.
2: அவனிடத்துல அந்த ஆயுததாரியின் வஸ்திரம் கூட இல்லை.
1: What kind of statements is he making?
2: எப்படிப்பட்ட அறிக்கை அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான்?
1: How can somebody win a war without spear, sword or a javelin?
2: யுத்தத்துக்கு தேவையான எந்த உபகரணமும் இல்லாமல் எப்படி இவனால் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும்?
1: When all the warriors are outside the field,
2: எல்லா யுத்த வீரர்களும் யுத்த களத்திற்கு வெளியே இருக்கும் பொழுது,
1: how can this boy take a stick and a small stone and say I am going to win the giant?
2: ஒரு சாதாரண ஒரு ஆட்டியின் கையில் ஒரு கொம்பை எடுத்துக்கொண்டு ஒரு கூழாங்கலை கையில் வைத்து எப்படி இவனால் சொல்ல முடியும்?
1: I think that day if somebody has witnessed both the statements, both of Philistine and of David,
2: பாருங்கள், அந்த காலகட்டத்தில் இந்த இஸ்ரவேலிலும் சரி பிலிஸ்தீன் ஜனங்களும் சரி தாவீது சொன்னதையும் கேட்டிருக்கிறார்கள், பிலிஸ்தீன் ஆகிய கோலியாத் சொன்னதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
1: I think everyone would have believed what the Philistine giant said.
2: நான் நினைக்கிறேன் அந்த பிலிஸ்தீன் ஆகிய கோலியாத் சொன்னதை தான் இஸ்ரவேல் கூட்டாதாரம் கூட நம்பி இருப்பார்கள்.
1: What is that?
2: என்ன?
1: He is going to kill you.
2: அவன் இவனை கொன்று போட போகிறான்.
1: Everybody was waiting for the time when the spear of Goliath is going to be striking the head off of David.
2: கோலியாத்தின் ஈட்டி எப்பொழுது தாவீதின் தலையை துண்டிக்குமோ என்று காத்து கொண்டிருக்கிறார்கள்.
1: But at that moment,
2: ஆனால் அந்த பொழுதிலே,
1: there was a feeble voice.
2: ஒரு அற்பமான மெல்லிய ஒரு மனிதன்,
1: a man with so much of weakness,
2: அநேக பலவீனங்களை கொண்ட ஒரு வாலிபன்,
1: he only declared one thing.
2: அவன் ஒன்றே ஒன்றை அறிக்கை செய்தான்.
1: I don't have a spear.
2: என்னிடத்தில் ஈட்டி இல்லை.
1: I don't have a sword.
2: என்னிடத்தில் பட்டயம் இல்லை.
1: But I come in the name of the Lord.
2: ஆனால் தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன்.
1: The name of the Lord.
2: தேவனுடைய நாமத்தில் வருகிறேன்.
1: The name of the Lord of hosts.
2: தேவனுடைய நாமத்தில்
1: He is a mighty God.
2: அவர் வல்லமையுள்ள தேவன்.
1: He is a deliverer.
2: அவர் விடுவிக்கிறவர்.
1: He is a life giver.
2: அவர் ஜீவன் கொடுக்கிறவர்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: He is the victorious one.
2: அவர் ஜெயம் எடுக்கிறவர்.
1: He lifted the name of God above everything.
2: தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருந்தான்.
1: And the end of the story.
2: ஆனால் கதையின் முடிவிலே
1: the protection of God came upon David.
2: தேவனுடைய பாதுகாப்பு அவன் மீது முற்றிலுமாய் வந்து இறங்கினது.
1: This morning dear brothers and sisters.
2: இந்த காலையில் அன்பான சகோதர சகோதரிகளே.
1: Are you staring before a mighty giant?
2: ஒருவேளை கோலியாத்தை போன்ற ஒரு சில பிரச்சனைக்கு முன்பாக திகைத்து நின்று கொண்டிருக்கிறீர்களா?
1: You feel so small before that.
2: அதற்கு முன்பதாக ஒரு சின்ன குறுகி நின்று கொண்டிருக்கிறீர்களா?
1: You feel so vulnerable before that.
2: எதையுமே செய்ய முடியாத செயலடைந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்களா?
1: I tell you declare the greatness of God.
2: நான் சொல்லுகிறேன் தேவனுடைய மகத்துவத்தை மாத்திரம் அறிக்கை செய்து கொண்டிருங்கள்.
1: Acknowledge him in all your ways.
2: உங்களுடைய வழிகள் எல்லாம் அவரை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள்.
1: Acknowledge him in all your ways.
2: உங்களுடைய வழிகள் எல்லாம் அவரை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள்.
1: Acknowledge him, not your weakness.
2: உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் அவரை குறித்து அங்கீகரித்து சொல்லுங்கள்.
1: Tell good things about him.
2: அவரை குறித்து நல்ல காரியங்களை சொல்லுங்கள்.
1: Tell the great things about him.
2: அவரை குறித்து மகத்துவமான காரியங்களை சொல்லுங்கள்.
1: Declare his goodness.
2: அவருடைய நன்மையை பறைசாற்றுங்கள்.
1: In the end of the day.
2: அந்த நாளின் முடிவிலே
1: the Lord will honor you.
2: தேவன் உங்களை கனப்படுத்துவார்.
1: The Lord will protect you.
2: தேவன் உங்களை பாதுகாப்பார்.
1: None of the words that came against you will prosper.
2: உங்களுக்கு விரோதமாய் வந்த எந்த வார்த்தையும் வாய்க்காமல் போகும்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: None of the things that the enemy said will prosper.
2: எதிரியாளி சொன்ன எந்த வார்த்தையும் வாய்க்காது.
1: The Lord himself will reign.
2: தேவனே உங்களுக்காக எழுந்தருளுவார்.
1: Hallelujah. The Lord will rise up for you.
2: தேவன் உங்களுக்காக எழுந்தருளுவார்.
1: He will protect you.
2: அவர் உங்களை பாதுகாப்பார்.
1: All glory be to God.
2: எல்லா நாமமும் கனமும் தேவனுக்கு மகிமை உண்டாக.
1: This morning.
2: இந்த காலை வேளையில்
1: the Lord is telling us.
2: தேவன் நம்மிடத்தில் சொல்கிறார்.
1: Acknowledge him even when you stand before a fearsome giant.
2: ஒரு பயமுறுத்துகிற ஒரு ஜீவனுக்கு முன்பதாக ராட்சசனுக்கு முன்பாக நீங்க நின்றாலும் தேவனை அங்கீகரிங்கள் நினைங்கள்.
1: When you acknowledge him,
2: அவரை நீங்கள் அங்கீகரித்து சொல்லும் பொழுது
1: the Lord will protect you from
2: தேவன்
1: danger.
2: உங்களை பாதுகாக்கிறார்.
1: Praise be to God.
2: தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: The second way in which they acknowledge God was
2: இரண்டாம் விதமாக தேவனை அவர்கள் எங்கே அங்கீகரித்தார் என்று சொன்னால்
1: Daniel chapter 3 verse 16 to 18.
2: தானியேலின் புத்தகம் 3 அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள்.
1: Bible says Shadrach, Meshach and Abednego answered and said to the king, O Nebuchadnezzar, we have no need to answer you in this matter. If that is the case, our God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us from your hand, O king. But if not, let it be known to you, O king, that we do not serve your gods, nor will we worship the gold image which you have set up.
2: Daniel புத்தகம் 3 அதிகாரம் 16 வசனம் தொடங்கி சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு செல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள்.
1: First we saw how David acknowledged God in the face of a fearsome giant.
2: முதலாவதாக நாம் பார்த்தோம் பயமுறுத்துகிறதான ஒரு ராட்சசுக்கு முன்பதாக தாவீது தேவனை எப்படி நினைவுகூர்ந்து அங்கீகரித்தான்.
1: Secondly we see the friends of Daniel, Shadrach, Meshach and Abednego.
2: இரண்டாவதாக இங்கே பார்க்கும்போது தானியேல் நண்பர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ
1: they acknowledged God before a fierce government ruler or fierce government officer.
2: இரண்டாவதாக இங்கே தானியேலின் நண்பர்களாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ தேவனை அங்கீகரிக்கிறார்கள். எந்த சூழ்நிலை அங்கீகரிக்கிறது சொன்னால் கொடுமையான ஒரு ராஜ அரசாங்கத்தின் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை அங்கீகரிக்கிறார்கள்.
1: When a fierce governing king would come up,
2: ஒரு கொடுமையான அரசாட்சி நடக்கும் பொழுது
1: people usually become very muted and they become very very quiet.
2: பொதுவாக ஜனங்கள் அவரை ராஜா எதிர்த்து பேச மாட்டார்கள், மிகவும் அமைதியா இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்வார்கள்.
1: When the power is centralized, when the king has absolute power, nobody dares to question or speak or comment about the king.
2: முழு வல்லமையும் முழு அதிகாரமும் ஒரு தனிப்பட்ட ஒரு ராஜாவினிடத்தில் குவிந்து போகும் பொழுது எந்த ஜனக்கூட்டத்தாரும் அதிகாரிகள் கூட வாய் பேச மாட்டார்கள்.
1: Why?
2: ஏன்?
1: The king's wrath will burn like fire.
2: ஏனென்று சொன்னால் ராஜாவின் கோபம் அக்னியே போல எரியும்.
1: Therefore they don't want to kindle that fire.
2: அதனால் அந்த கோபத்தை மூட்ட மாட்டார்கள்.
1: Nobody wants to speak anything that would not please the king.
2: ராஜாவுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் ஒரு கோபம் மூட்டுகிற எந்த காரியத்தையும் பேச மாட்டார்கள்.
1: Nobody will have the boldness to question the king's orders.
2: ராஜாவின் அவர் போடுகிற கட்டளையை எதிர்த்து பேசுகிற தைரியமோ மனோபாவமோ யாருக்கும் இருக்காது.
1: Now who is this king?
2: யார் இந்த ராஜா?
1: He is not an ordinary man.
2: இவன் சாதாரண ஒரு ராஜா அல்ல.
1: Bible says he was king Nebuchadnezzar.
2: பைபிள் வேதம் சொல்கிறது அவன் ராஜாவாக நேபுகாத்நேச்சார் என்று.
1: Who was this man?
2: யார் இந்த மனிதன்?
1: So powerful, God used him to overthrow the kingdom of Israel.
2: இவன் மிகவும் வலிமையான ஒரு ராஜா. எப்படிப்பட்ட வலிமை என்று சொன்னால் முழு இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தையும் தூக்கி போடும்படியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ராஜா.
1: He was the one who plundered the temple of God built by Solomon.
2: தேவனுடைய ஆலயமாகிய சாலமோன் கட்டின ஆலயத்தை முழுவதுமாக சூறையாடினவன் இவன்தான்.
1: All the gold vessels, everything he plundered and brought to Babylon.
2: எல்லா தங்க பாத்திரங்கள் பொற்பாத்திரங்கள் எல்லாவற்றையும் திருடி கொண்டு சூறையாடி பாபிலோனுக்கு கொண்டு வந்தவன்.
1: He killed many of the Israelite people.
2: அநேக இஸ்ரவேலை கொன்று குவித்தான்.
1: Many of them scattered.
2: அநேகர் சிதறுண்டு போனார்கள்.
1: And all the king's sons and noble people he collected, made them captive, trained them and made them work under him.
2: இஸ்ரவேலில் இருந்த ராஜாக்களின் சந்ததியில் இருந்த குமாரர் குமாரத்திகளை பிடித்து அடிமைகளாக அவர்கள் பயிற்றுவித்து அடிமையாக பாபிலோன் வைத்து விட்டார்.
1: He changed their names.
2: அவர்களுடைய பெயரையும் மாற்றி விட்டான்.
1: He trained them.
2: அவர்களை பயிற்றுவித்து அடிமைக்காக பயிற்றுவித்தான்.
1: And he made them work under him.
2: அவனுக்கு கீழாக அடிமை வேலை செய்யும்படி வைத்து
1: விட்டான். Now I want you to look into the mindset of how Daniel and his friends would have been in a strange country.
2: இப்படி பாருங்கள், இப்ப சொன்னப்பட்ட இந்த காரியத்தின் மத்தியிலே தானியேலும் இந்த அவருடைய நண்பர்களும் எப்படிப்பட்ட சூழல் இருப்பார்கள் என்று அதை சிந்தித்து பாருங்கள்.
1: His countrymen have been plundered.
2: அவர்களுடைய சக நாட்டார் எல்லாரும் சூறையாடிப்பட்டு விட்டார்கள்.
1: Their nation is no longer there.
2: அவர்களுடைய நாடு என்பது ஒன்று இல்லாமல் போய்விட்டது.
1: They have no more jobs.
2: அவர்களுக்கு வேலை கிடையாது.
1: They have no more future.
2: எதிர்காலமும் கிடையாது.
1: The only thing they're left with is an employment in the government.
2: ஒரே ஒரு காரியம் தான் இப்ப இருக்கிறது, ராஜாவின் அரண்மனையில வேலை செய்கிற ராஜா கொடுக்கிற வேலை.
1: Their contemporaries, their countrymen did not even have this.
2: மத்த சக இஸ்ரேல் நாட்டாருக்கு இந்த ஸ்லாக்கியம் கூட கிடைக்கல. ஏதோ ஒரு சிலருக்கு மாத்திரமே இந்த ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கு.
1: They are left with one job.
2: ஒரே ஒரு வேலைதான் இருக்கு.
1: If it was you or I, we would have thought, okay, let's save our jobs and just be quiet and just, you know, suffer, endure, just get along, you know.
2: ஒருவேளை நாம் அந்த வேலையில் இருப்போம் என்று சொன்னால் எதற்கு அவரை எதிர்த்து பேசி இந்த பிரச்சனையில மாட்ட வேண்டும்? இருக்கிற வேலையை காப்பாத்தி கொண்டு மௌனமாய் வாழ்ந்து விடலாம் என்று நினைப்போம்.
1: Nobody of us would want to go and challenge the authority when your own life is hanging by a thin wire.
2: ஒரு சின்ன ஒரு நூலில் ஊசலாடுகிறது போல உங்கள் வாழ்க்கையே அங்க பாபிலோன ஊசலாடி கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரும் தைரியமாய் போய் ராஜா சொன்ன கட்டளைக்கு எதிர்த்தோ கேள்வி கேட்க மாட்டோம்.
1: Now this king is not an ordinary king.
2: பாருங்கள், இந்த ராஜாவும் சாதாரண ராஜா கிடையாது.
1: If you come to the earlier chapters of the book of Daniel,
2: தானியேல் புத்தகத்தின் முந்தைய அதிகாரங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது,
1: to give you a small glimpse into the mind of Nebuchadnezzar.
2: இந்த நேபுகாத்நேச்சாரை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த முந்தைய அதிகாரத்தில் பார்த்தாலே சின்ன காரியத்தில் பார்த்து விடலாம்.
1: What is it?
2: என்ன?
1: One day Nebuchadnezzar had a dream.
2: ஒரு நாள் நேபுகாத்நேச்சார் கனவு கண்டான்.
1: And in the morning when he woke up,
2: காலையில் எழுந்த உடனே
1: was so disturbed.
2: உடனடியாக அந்த கனவை குறித்து அவன் அலைக்கழிக்கப்படுகிறான்.
1: And the problem is now he has forgotten what is the dream.
2: இப்ப பிரச்சனை என்னன்னா கண்ட கனவையும் மறந்துட்டான்.
1: And he calls all the wise men astrologers in his palace.
2: Ella shastrigalum ella nyanigalum than arasavil irukkaravali koopidugiran.
1: He says,
2: avan solugiran,
1: I am giving you a command.
2: Naan ipo oru kattalai kudukiren.
1: What is that?
2: Enna kattalai?
1: You have to tell me what is my dream.
2: Neengal naan kanda kanavai solla vendum.
1: And then you have to give me an explanation for that dream.
2: Adutha adha kanavu kaana vilakathiyum solla vendum.
1: All these wise men are terrified.
2: Ippo ella nyanigalum adirundhu nindru kondirukkargal.
1: Say, king, you tell us what is the dream, we will tell you the interpretation.
2: Rajave, neer kanavai sollum adarkana arthathai naangal sollugrom.
1: No, I forgot the dream.
2: Illai naan kanaviye maranditan.
1: You have to tell me the dream and also give me the interpretation.
2: Adhalal kanaviyum nee dhaan sollano arthathiyum nee dhaan sollano.
1: He says, I'll give you a little time.
2: நான் உங்களுக்கு ஒரு சொற்ப நேரத்தை கொடுக்கிறேன்.
1: Before that, if you don't find it out,
2: அந்த சின்ன நேரத்துக்குள்ள நீங்கள் கண்டுபிடிக்கலனா,
1: I will destroy everything you have and turn it into a dunghill.
2: உங்களை நான் முற்றிலுமாக அழித்து குப்பை மேடாக்கி விடுவேன்.
1: என்ன மாதிரி ராஜா வந்திருப்பான்? நீ கற்பனை பண்ணிடுங்க. இவர் கனவு காணுவாரா, அதை என்ன பண்ணிடுவாரா, மறந்துடுவாரா, அதையும் சொல்லணுமா, அப்புறமா என்ன சொல்லணுமா? அர்த்தத்தையும் எவ்வளவு நல்ல மனுஷன் பாருங்க. That kind of a ferocious, very dangerous personality of a person.
2: இப்படிப்பட்டதான மிகவும் கொடூரமான ஆபத்தான ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒரு நபர்.
1: And now Shadrach, Meshach, Abednego is answering to such a kind of a fierce person.
2: பாருங்கள், இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள ஒரு நபருக்கு நேபுகாத்நேச்சாருக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ இப்போது பதில் அளிக்கிறார்கள்.
1: They saying king, you have put up a statue.
2: அவர்கள் சொல்லுகிறார்கள், ராஜாவே நீ ஒரு சிலையை நிறுத்திருக்கிறீர்.
1: But actually we know one more god.
2: ஆனால் நீ நிறுத்திருக்கிறீர், ஆனால் எங்களுக்கு ஒரு தேவனை தெரியும்.
1: He does not have a statue.
2: அவருக்கு சிலை எல்லாம் கிடையாது.
1: But he is very powerful.
2: ஆனால் அவர் மிகவும் வல்லமை உள்ளவர்.
1: You know what, he can deliver us.
2: உங்களுக்கு தெரியுமா, அவர் எங்களை தப்புவிக்க முடியும்.
1: Even if he doesn't deliver us, we will not bow down.
2: ஒருவேளை அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் சரி, நீர் சிருஷ்டித்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம்.
1: Can you imagine the kind of anger the king would have got into?
2: பாருங்கள், இப்படிப்பட்ட கூற்றை ஒரு மனிதன் சொல்லும் பொழுது அந்த ராஜாவுக்கு எப்படிப்பட்ட கோபம் வந்திருக்கும்.
1: You are not even belonging to my country.
2: நீ என் நாட்டு ஆளே கிடையாது.
1: Your God was not able to protect your temple in Jerusalem.
2: நான் சூறையாடின பொழுது நீ சொல்ற அந்த கடவுளால் உன் தேவாலயத்தையும் காப்பாற்ற முடியவில்லை, உன்னையும் காப்பாற்ற முடியவில்லை.
1: He was not able to protect your country.
2: உன்னுடைய தேசத்தையும் காப்பாற்ற முடியவில்லை.
1: You are a captive eating my bread.
2: என்னுடைய அப்பத்தை துணிக்கையை சாப்பிடுகிறதான ஒரு சிறை கைதியாய் இருக்கிறீர்கள்.
1: And your God is going to come and deliver you.
2: இப்பொழுது நீ சொல்கிறீர் உன் தேவன் உன்னை விடுவிப்பார் என்று.
1: Let me see.
2: பார்க்கலாம்.
1: He turned the furnace 7 times hotter.
2: சாதாரணமாக இருந்த அக்னி சூளையை இந்த வார்த்தைக்கு பிறகு அவன் 7 மடங்கு அதிகமாக்கி விட்டான்.
1: 7 times.
2: 7 மடங்கு.
1: But what I want to emphasize in this story is,
2: இதில் நான் குறிப்பிட விரும்புகிற காரியம் என்னவென்றால்,
1: when we stand before a fierce governing authority,
2: நாம் ஒரு கொடுமையான கொடுங்கோல் ஆட்சிக்கு முன்பாக நின்றாலும் சரி,
1: if you acknowledge God,
2: தேவனை நீங்கள் அங்கீகரிக்கும் பொழுது,
1: his power,
2: அவருடைய வல்லமையை,
1: his might,
2: அவருடைய மகத்துவத்தை,
1: his deliverance,
2: அவருடைய விடுதலையை,
1: his truth,
2: அவருடைய சத்தியத்தை,
1: the Lord will come down for us.
2: தேவன் நமக்காக இறங்கி வருகிறவர் இருக்கிறார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: The Bible says,
2: வேதம் சொல்கிறது,
1: when the king saw the furnace,
2: ராஜா அந்த அக்னி சூளை எரிகிற சூளையை பார்க்கும் பொழுது,
1: he saw the fourth person going around with them.
2: நான்காவது நபராக ஒரு உலாவி கொண்டிருப்பதை பார்க்கிறான்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: When you stand up for God,
2: நீங்கள் தேவனுக்காக எழுந்து நிற்கும் பொழுது,
1: the Lord will stand up for you.
2: தேவன் உங்களுக்காக எழுந்து நிற்பார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: When you stand up for God,
2: தேவனுக்காக நீ நிற்கும் பொழுது,
1: the Lord will come down to deliver you.
2: தேவனே இறங்கி வந்து உங்களை விடுதலை பண்ணுவார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: So many times it can be so fearful.
2: ஒருவேளை அநேக நேரங்களில் அது மிகவும் கொடூரமாய் பயமுறுத்துற காரியமா இருக்கலாம்.
1: So many times it can be very fierce.
2: மிகவும் ஒரு கொடூரமான காரியமாவும் இருக்கலாம்.
1: But I tell you,
2: ஆனால் நான் சொல்கிறேன்,
1: acknowledge God in all your ways.
2: உங்களுடைய எல்லா சூழ்நிலையின் வழிகளிலும் தேவனை அங்கீகரியுங்கள்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: I saw another story in the Old Testament in Genesis chapter 41.
2: இதே போல இன்னொரு சம்பவத்தையும் நான் ஆதியாகமத்தின் புத்தகம் 41 அதிகாரத்திலே நான் பார்க்கிறேன்.
1: There I saw the story of Joseph.
2: அங்கே யோசேப்பின் வாழ்க்கையை நான் பார்க்கிறேன்.
1: He goes and meets with the Pharaoh of the king of Egypt.
2: எகிப்தின் அதிபதியாக பார்வோனுக்கு முன்பாக அவன் நிற்கிறான்.
1: Pharaoh told him, I have had a dream. And there is no one who could interpret it. Genesis 41:15.
2: ஆதியாகமத்தின் புத்தகம் 41 அதிகாரம் 15 வசனம்.
1: I have had a dream and there is no one who can interpret it.
2: பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை.
1: But I have heard it said of you that you can understand a dream to interpret it.
2: நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான்.
1: If somebody said that to you,
2: இதை யாராவது உங்களிடத்தில் சொல்லி இருந்தால்,
1: what will be your reaction?
2: உங்களுடைய பிரதிபலன் எப்படி இருக்கும்?
1: Now I want you to think about this king also as a very fierce king.
2: நான் இந்த ராஜாவையும் கூட ஒரு கொடூரமான ராஜா என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
1: Why?
2: ஏன் என்று சொன்னால்,
1: because pharaohs were people who were not much mindful of the death of the people who were their captives.
2: இயல்பாகவே இந்த எகிப்தின் கலாச்சாரத்தின் பார்வோனின் சந்ததியார் எப்படி என்று சொன்னால், அவருடைய சிறைப்பட்டவர்கள் அவர்கள் அடிமையா இருக்கிறவர்களுடைய மரணத்தை ஒரு பொருட்டாக எண்ணவே மாட்டார்கள்.
1: Because you know during the time of Moses all the male children were ordered to be killed, murdered or thrown into the river Nile.
2: உங்களுக்கு தெரியுமா, மோசேவின் காலத்திலே எல்லா ஆண் பிள்ளைகளும் தலைச்சன் பிள்ளைகளும் கொன்று நைல் நதியிலே கடத்தப்பட வேண்டும், மிதக்கப்பட வேண்டும் என்று பார்வோன் கட்டளையிட்டு இருந்தான்.
1: They were ruthless people.
2: மிகவும் இரக்கம் இல்லாதவர்கள்.
1: If you go to Egypt today,
2: இன்றைய நாளில் கூட நீங்க எகிப்திற்கு சென்றீர்கள் சொன்னால்,
1: you can see these almost 3500 year old pyramids scattered across the deserts of Egypt.
2: எகிப்தின் பாலைவன பகுதியில் பார்க்கும் பொழுது முக்கோண வடிவில் கட்டப்படுகிற அந்த சவம் இருக்கிறதான அந்த பிரமிடுகளை நீங்கள் பார்க்கலாம்.
1: When as a young boy I've seen pictures of pyramids, I thought they were just brick structures.
2: சிறுவனாய் இருந்த பொழுது அந்த பிரமிடின் அந்த அமைப்பை நான் படத்திலே பார்த்திருக்கிறேன், அது செங்கல்களால் கட்டப்பட்டது என்று நான் நினைத்தேன்.
1: But when I went there, really,
2: ஆனால் எழுத்தின்படியே நான் அங்கே போன பொழுது,
1: I was in for a real shock.
2: மிகவும் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது.
1: One single stone in that pyramid will be at least 6 to 7 feet height.
2: ஒரு அந்த பிரமிடில் கட்டப்பட்டது ஒரே ஒரு கல் மாத்திரம் 6 feet உள்ள கல்லா இருக்கும். அப்படிப்பட்ட கற்கள் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது.
1: So huge rocks,
2: மிகப்பெரிய பாறைகள்.
1: They cut it,
2: அதை வெட்டி இருக்கிறார்கள்.
1: And they brought it, I don't know how they brought it into the desert.
2: எப்படி இந்த 6 feet உள்ள பாறையை மலையிலிருந்து வெட்டி இந்த பாலைவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் என்று தெரியாது.
1: And thousands and thousands of bricks they place one upon another in such great height, all to build one person's grave.
2: இப்படிப்பட்ட பெரிய பாறையில் எடுக்கப்பட்ட கற்களினாலும் ஏகப்பட்ட கல்களினாலும் வைத்து வைத்து வைத்து இவ்வளோ பெரிய ஒரு முக்கோண வடிவில கட்டி இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய சவத்தை வைப்பதற்கு.
1: அது ஒரு மனுஷனுடைய கல்லறை. இட்ஸ் ஒன் மேன்ஸ் கிரேவ்.
2: அது ஒரு மனிதனுடைய கல்லறை, ஒரு மனிதனுக்கு மாத்திரம் உருவாக்கப்பட்ட கல்லறை.
1: ஐ வாஸ் வண்டரிங் வென் ஐ வென்ட் தேர்,
2: நான் அங்க போன போது மிகவும் ஆச்சரியப்பட்டேன்.
1: How many people would have killed in the process of building this pyramid?
2: இந்த பிரமிடை கட்டற அந்த பணியிலே எத்தனை பேர் உயிரை மாய்த்திருப்பார்கள்?
1: How many people would have gone sick?
2: எத்தனை பேர் வியாதிப்பட்டிருப்பார்கள்?
1: How many people would have got handicapped?
2: எத்தனை பேர் அவர்கள் முடமாய் போயிருப்பார்கள்?
1: We don't know.
2: தெரியாது.
1: But they built it, they should build it.
2: ஆனால் கட்டி தான் ஆக வேண்டும், கட்டினார்கள்.
1: Why?
2: ஏன்?
1: The king would order pyramid to be built even before he died.
2: Raja than saavadhirku munbadhagave thanakku oru kallarai vendum endru katta vittirundan.
1: And inside that pyramid,
2: andha pyramid endradhaan andha koombu odivukku ullaga,
1: there are so many rooms,
2: anega arigal undu.
1: After the king dies,
2: raja maritha piragu,
1: they take the body,
2: andha sarirathai edupargal,
1: they mummify it, they preserve it,
2: adha padapaduthuvargal,
1: and they place it inside.
2: பதபடுத்திய பிறகு அதை அந்த அறைக்குள்ளாக சென்று வைத்து விடுவார்கள்.
1: During the burial,
2: அதை அடக்கம் பண்ணும் பொழுது,
1: they will take all his servants that worked for him and take him into that pyramid.
2: அந்த ராஜாவுக்கு வேலை செய்த எல்லா சேவகர்களையும் உயிரோடு அந்த பிரமிடுக்குள்ள கொண்டு செல்வார்கள்.
1: And they'll close the pyramid from outside.
2: அவர்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு அடைத்து விடுவார்கள்.
1: They have to die there.
2: அவர்கள் உயிரோடு உள்ளே இருக்கிறவர்கள் அப்படி அங்கேயே சாக வேண்டும்.
1: Why?
2: Yen?
1: Because there was a belief that these servants who were serving the Pharaoh while they were alive, they will actually become his servants in the afterlife.
2: அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகம் இருந்தது. என்னவென்று சொன்னால், இந்த பார்வோன் அடுத்த ஜென்மத்திலே மறுபடியும் உயிர் பெறும் பொழுது அவனை சேவிப்பதற்காக சேவகர்கள் தேவை, அதனால் இவர்களும் அவனோட மரித்து உயிரோட வரட்டும் என்று.
1: Can you imagine the kind of people these were at that time?
2: எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறார்கள் என்று கொஞ்சம் யோசித்து பார்க்க முடியறதா?
1: Now such fierce people, Joseph goes before him.
2: இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ராஜாவுக்கு முன்பதாக யோசேப்பு போய் நிற்கிறான்.
1: And the Pharaoh says,
2: பார்வோன் சொல்கிறான்,
1: it was told to me that you can interpret dreams.
2: எனக்கு அறிவிக்கப்பட்டது நீ சொப்பனங்களுக்கான அர்த்தத்தை சொல்லுவாயோ.
1: Can you interpret my dream?
2: என்னுடைய சொப்பனத்தின் அர்த்தத்தை உன்னால் சொல்ல முடியுமா?
1: How he could have reacted, I was thinking.
2: எப்படி இதை கையாண்டிருப்பான் என்று நான் யோசித்து பார்க்கிறேன்.
1: If it was any one of us,
2: நம்மில் யாராவது ஒருவராக இருந்தால்,
1: we may have gone this route.
2: ஒருவேளை இந்த வழியை நாம் கையாண்டிருப்போம்.
1: Yes, King, you know what? Your minister would have told you, yes, I do interpret dreams. You know, I've been doing 4 or 5 times.
2: ஆம் ராஜாவே, என்னை பெருத்தி உங்கள் சேவகர்கள் சொல்லியிருப்பார்கள், மற்ற ஜனங்களும் சொல்லியிருப்பார்கள், கடந்த 4-5 ஆண்டுகளாக இந்த மொழிபெயர்க்கிற இந்த சொப்பனத்தை அர்த்தம் சொல்லுகிற வரத்தை நான் உடையவனா இருக்கிறேன், நான் பண்ணி கொண்டிருக்கேன்னு
1: சொல்லியிருப்பேன். In fact, I also have many complicated dreams and all.
2: எனக்கு கூட அநேக இந்த மாதிரி சிக்கலான கனவுகளை நான் பார்த்திருக்கிறேன்.
1: In fact, I am the best in the industry.
2: இந்த அர்த்தத்தை சொல்லுகிற காரியத்துல நான் கை தேர்ந்தவனா இருக்கிறேன்.
1: Nobody can compete with me. I am the best in the lot.
2: இந்த அர்த்தத்தை சொல்லுகிற காரியத்துல என்னோட யாரும் ஈடு கொடுக்க முடியாது, நான் தான் கை தேர்ந்தவன்.
1: You know, I have got 0 failures, 0% failures.
2: ஒரு முறை கூட சொப்பனத்தின் அர்த்தம் தவறினதே கிடையாது, துல்லியமாய் சொல்லுவேன்.
1: I can tell you right to the dot.
2: ஆரம்பம் முதல் முடிவு வரை என்னால் சொல்ல முடியும்.
1: You know why I am saying all this?
2: ஏன் இதை சொல்கிறேன் என்று
1: சொன்னால், sometimes when I go to buy some things for the church,
2: சபைக்காக சில பொருட்களை வாங்கும் போது நான் கடைக்கு போகும் பொழுது,
1: for example, I want to buy tiles for the church.
2: ஒருவேளை டைல்ஸ் தரையில் போடுகிற டைல்ஸ் வாங்க முடியா போகும் பொழுது,
1: I go to a shop,
2: ஒரு கடைக்கு போவேன்.
1: I look at the tiles,
2: அந்த டைல்ஸை பார்ப்பேன்.
1: And then I make a selection,
2: தேர்ந்தெடுப்பேன், எதை போட வேண்டும் தேர்ந்தெடுப்பேன்.
1: And then the shop wala comes,
2: அந்த கடையின் எஜமான் வருவார்.
1: Sir, you have chosen the tiles.
2: Sir, நீங்க எந்த டைல்ஸ் தேர்ந்தெடுத்துட்டீங்களா?
1: Yes, it's finished.
2: நான் தேர்ந்தெடுத்து விட்டேன்.
1: So, for what you want to have this?
2: எதற்காக நீங்கள் இதை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள்?
1: It's for the church.
2: சபைக்காக.
1: Oh, church.
2: Oh, சபைக்கா?
1: Sir, we only gave the tiles for Santhom church.
2: உடனடியாக அவர் சொல்லுவார் சாந்தோம் சபைக்கு நாங்கள் தான் டைல்ஸ் கொடுத்தோம்.
1: You know the Antony's church nearby, that also we only gave.
2: Antony's சபை கூட நாங்க தான் கொடுத்தோம்.
1: That CSI St John's, that also we only gave.
2: CSI இருக்க St John's சபைக்கும் நாங்க தான் கொடுத்தோம்.
1: You will be wondering, is he living only for churches or what?
2: எனக்கு ஆச்சரியமா இருக்கும், இவனா சபைக்கு மட்டும் சப்ளை பண்ணிக்கிறதான ஒரு ஆளா இருக்கறாரா?
1: If I go to the other shop,
2: இப்ப அடுத்த கடைக்கு போவோம்.
1: They also tell me the same story.
2: இதே கதை அந்த கடைக்காரனும் சொல்லுவான்.
1: You go to the next five shops, they'll tell you the same story.
2: எந்த கடைக்கு போனாலும் இதே அர்த்தத்தை கதைய தான் எல்லாரும் சொல்லுவாங்க.
1: Everybody is supplying to Santhom, they are supplying to Antony's Shrine, they supply to St John's. If you tell one word, I'm going to buy for the church, that's it. Everybody says, sir, we also give you lot of churches, sir.
2: எல்லாரும் சொல்வார்கள், நாங்கள் இந்த அந்த ஆலயத்துக்கு கொடுத்து அந்த ஆலயத்து எல்லா ஆலயத்துக்கும் நாங்க தான் கொடுத்து எல்லா கடைக்காரரும் இதே தான் சொல்வார்கள்.
1: Why?
2: ஏன்
1: இப்படி சர்ச் சர்ச்னு பேசினா நம்மளுக்கு கொஞ்சம் பிசினஸ் வரும். Everybody does that.
2: எல்லாரும் இதே தான் சொல்வார்கள்.
1: But look at Joseph.
2: ஆனா யோசேப்பை பாருங்கள்.
1: Everybody is telling that you are a great interpreter of dreams.
2: எல்லாரும் சொல்றால் நீ சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுவதில் வல்லவனாமே.
1: He didn't say yes.
2: அவன் ஆமாம் என்று சொல்லவில்லை.
1: What did he say?
2: அவன் என்ன சொன்னான்?
1: He said.
2: அவன் சொல்றான்.
1: It is not in me. God will give Pharaoh an answer of peace. Verse 16.
2: அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருள் செய்வார் என்றான்.
1: Genesis 41:16.
2: ஆதியாகமத்தின் புத்தகம் 41:16.
1: It is not me.
2: நான் அல்ல.
1: The Lord will give Pharaoh an answer of peace.
2: தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருள் செய்வார்.
1: What was it happening here?
2: இங்கே நடக்கிறது என்ன?
1: Pharaoh was talking about Joseph.
2: பார்வோன் யோசேப்பு குறித்து தான் இங்கே பேசுகிறான்.
1: He did not ask him, how are you interpreting and all.
2: அவன் கேட்கிறான், எப்படி இந்த அர்த்தத்தை சொல்கிறாய் என்றெல்லாம் கேட்கவில்லை.
1: He didn't ask like that.
2: அப்படி எல்லாம் கேட்கவில்லை.
1: When he was only talking about Joseph.
2: யோசேப்பு குறித்து மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறான்.
1: Joseph voluntarily declares.
2: யோசேப்பு தன்னிச்சையாக அவனாகவே அறிக்கை செய்கிறான்.
1: It's not in me.
2: நான் அல்ல.
1: God is doing this.
2: தேவனே இதை செய்கிறார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: I tell you, my dear brothers and sisters.
2: அன்பான சகோதர சகோதரி, நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: When you acknowledge God before a fierce government system.
2: ஒரு கொடுமையான ஒரு கொடுங்கல் ஆட்சிக்கு முன்பதாகவும் தேவனை நீங்கள் அங்கீகரித்து பிரகடனப்படுத்தும் பொழுது.
1: When you stand before fierce authority and you declare the name of God.
2: ஒரு பயமுள்ள அதிகாரத்திற்கு முன்பதாகவும் நீங்கள் நின்று தேவனுடைய நாமத்தை தைரியமாய் சொல்லும் பொழுது,
1: the Lord will do something for us.
2: தேவன் உங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்வார்.
1: What is that?
2: என்ன செய்வார்?
1: If you look at Daniel 3:30.
2: தானியேலின் புத்தகம் 3:30 நீங்கள் பார்க்கும் பொழுது,
1: the king promoted Shadrach, Meshach and Abednego in the province of Babylon.
2: தானியேலின் புத்தகம் 3:30 பார்க்கும் பொழுது, பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.
1: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
1: கம் டு ஜெனசிஸ் 45:8.
2: என்னோடு கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 45:8 வாருங்கள்.
1: தேர் அபௌட் ஃபாரோ அண்ட் ஹிஸ் பிளேஸ் இன் ஈஜிப்ட், ஜோசப் செட்.
2: அங்கே யோசேப்பு சொல்லுகிறான்,
1: இட் வாஸ் நாட் யூ ஹூ சென்ட் மீ ஹியர் பட் காட், அண்ட் ஹி ஹஸ் மேட் மீ எ ஃபாதர் டு ஃபாரோ, த லார்ட் ஆஃப் ஆல் ஹிஸ் ஹவுஸ் and ruler throughout all the land of Egypt.
2: ஆதியாகமம் புத்தகம் 45:8 யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சொல்கிறான், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார்.
1: I tell you, when you acknowledge God before a fearsome giant,
2: நீங்க நான் சொல்கிறேன், ஒரு பயமுறுத்துகிற ஒரு ராட்சசனுக்கு முன்பாக தேவனை நீங்கள் அங்கீகரிக்கும் பொழுது,
1: the Lord will protect you.
2: தேவன் உங்களை பாதுகாக்கிறார்.
1: When you acknowledge God before a fierce government authority,
2: தேவனை நீங்கள் ஒரு கொடுங்கோலான ஆட்சிக்கு முன்பதாக அங்கீகரிக்கும் பொழுது,
1: the Lord will promote you where you are.
2: தேவன் உங்களை இருக்கிற ஸ்தானத்திலிருந்து உங்களை மேலான ஸ்தானத்துக்கு கொண்டு போவார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Look at Shadrach, Meshach, Abednego.
2: சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ பாருங்கள்.
1: The people for whom the furnace was ready.
2: எரிகிற அக்னி சூளை அவர்களுக்காக ஆயத்தமாக இருந்தது.
1: But the Lord had prepared a higher position for them.
2: ஆனால் அக்னி சூளை அல்ல, தேவன் ஒரு மேலான ஸ்தானத்தை உருவாக்கி வைத்திருந்தார்.
1: Look at Joseph.
2: யோசேப்பை பாருங்கள்.
1: People tried to lock him in prison.
2: அவனை சிறைச்சாலையில் போடும்படியாக திட்டம் தீட்டினார்கள்.
1: But the Lord had given him a promotion above all the people in that land.
2: ஆனால் அந்த தேசத்திலிருந்த எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில் உயர்ந்த ஒரு அதிபதியாக உயர்த்தி காட்டினார்.
1: If you acknowledge him in all your ways.
2: உங்களுடைய வழிகள் எல்லாம் நீங்கள் அவரை அங்கீகரிக்கும் பொழுது,
1: He will direct your paths towards promotion.
2: அவர் உங்களுடைய பாதைகளை ஒரு உயர்வுக்கு நேராய் வழிநடத்துவார்.
1: How many of you believe that this morning?
2: எத்தனை பேர் இந்த காலையில் விசுவாசிக்கிறீர்கள்?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: I will acknowledge you, Lord.
2: ஆண்டவரே நானும் அங்கீகரிக்கிறேன்.
1: I will acknowledge you, Lord.
2: ஆண்டவரே நானும் அங்கீகரிக்கிறேன்.
1: Number 3.
2: மூன்றாவதாக.
1: The last one.
2: கடைசியாக.
1: Turn with me to Numbers 14 verses 6 to 9.
2: எண்ணாகமத்தின் புத்தகம் 14 அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களுக்கு வாருங்கள்.
1: The Bible says, but Joshua the son of Nun and Caleb the son of Jephunneh, who were among those who had spied out the land, tore their clothes and they spake to all the congregation of the children of Israel saying, the land we pass through to spy out is an exceedingly good land. If the Lord delights in us, then he will bring us into the land and give it to us, a land which flows with milk and honey. Only do not rebel against the Lord, nor fear the people of the land, for they are our bread. Their protection has departed from them, and the Lord is with us. Do not fear them.
2: எண்ணாகமத்தின் புத்தகம் 14 அதிகாரம் 6 வசனம் தொடங்கி, தேசத்தை சுத்தி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள்.
1: We have read this story many times.
2: இந்த கதையே சம்பவத்தை அநேக முறை நாம் படித்திருக்கிறோம்.
1: But I want you to look at it from a different perspective.
2: இன்றைய நாளிலும் கூட ஒரு வித்தியாசமான கோணத்திலே இதை பார்க்க முடிய நான் விரும்புகிறேன்.
1: And we are talking about acknowledging God in all our ways.
2: நான் பேசிக்கொண்டிருக்கிற செய்தி, தேவனை உங்கள் வழிகளெல்லாம் அங்கீகரியுங்கள்.
1: Look at Joshua and Caleb.
2: இங்கே காலேபையும் யோசுவாவையும் பாருங்கள்.
1: 12 people were sent to spy the land of Canaan.
2: 12 பேர் கானானை வேவு பார்க்க அனுப்பப்பட்டார்கள்.
1: 10 people come back with a bad news.

0: லெஸ் ஜெனரேஷன்.
1: தேவனை காலேபும் யோசுவாவும் ஒரு விசுவாசம் இல்லாத சந்ததியின் மத்தியிலே தேவனை அங்கீகரித்து பேசினார்கள்.
0: Let me repeat.
1: மறுபடியும் சொல்கிறேன்.
0: They acknowledged God before a faithless generation.
1: அவிசுவாசமான சந்ததியின் மத்தியிலே தேவனை அங்கீகரித்து பேசினார்கள்.
0: Look at this crowd.
1: இந்த சூழ்நிலையை பாருங்கள்.
0: There was not one person in that congregation who believed what the Lord had promised them years ago.
1: பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரோ அதை அந்த முழு சபையிலும் ஒருத்தர் கூட நம்பவில்லை.
0: Only two people believed it.
1: ரெண்டே ரெண்டு பேர் மாத்திரம் நம்புகிறார்கள்.
0: 12 people go.
1: 12 பேர் போனார்கள்.
0: They see the same thing.
1: அதே காரியத்தை பார்த்தார்கள்.
0: But only two people come back with the good news.
1: ஆனா ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் நல்ல செய்தியோடு வருகிறார்கள்.
0: All the other 10 are making people to have their hearts melted in fear.
1: மிச்சம் இருக்கிறது எல்லா அந்த 10 பேரும் ஜனனோட இதயம் கரைந்து போகும்படியாக பேசுகிறார்கள்.
0: Now look at the place and the position where two people were left to confront a whole congregation of people.
1: பாருங்கள், இப்படிப்பட்ட துர்ச்செய்தி பரவப்பட்ட இந்த கலக்கமான சூழ்நிலையிலே அவிசுவாசமான அந்த சபையின் மத்தியிலே இரண்டே இரண்டு பேர் மட்டும் விசுவாசத்தோடு நிற்கிறார்கள்.
0: Look at that.
1: பாருங்கள்,
0: almost 600,000 men.
1: 6 லட்சம் பேர் இருக்கிற இடத்திலே
0: only two people are saying God will give.
1: 6 லட்சம் பேர்கள் இருக்கிற இடத்திலே ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் சொல்கிறார்கள் தேவன் அந்த தேசத்தை நம்மிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்.
0: The truth is,
1: சத்தியம் என்னவென்றால்,
0: even if you are just a minority, if you acknowledge the power of God as a small minority before an overwhelming majority, the Lord will stand by your side.
1: இதில் இருக்கிறதான சத்தியம் என்னவென்று சொன்னால், ஒரு பெருமாண்மையான மக்கள் மத்தியிலும் நீங்கள் ஒரு சிறுமான்மையான அற்பமான ஜனங்களாய் காணப்பட்டாலும், சிறுபான்மையா இருந்தாலும், நீங்கள் கர்த்தருக்காக முன்னிருந்து கர்த்தரை அங்கீகரிப்பீர்கள் சொன்னால், பெருமாண்மையான மக்கள் மத்தியிலே தேவன் உங்களை உயர்த்த வல்லவர்.
0: Hallelujah. He will stand by your side.
1: தேவன் உன் பக்கத்தில் இருப்பார்கள்.
0: Praise be to God.
1: தேவன் நாமத்துக்கு மகிமை
0: உண்டாவதாக. Now look at that story.
1: இந்த கதையை பாருங்கள்.
0: In what environment did they declare that God is able?
1: எந்த சூழ்நிலையிலே காலகட்டத்தில் இவர்கள் இப்படி அறிக்கை பண்ணினார்கள் தேவன் நம்ம இடத்துல ஒப்பு கொடுப்பார் என்று?
0: When did they say that God is with us?
1: எப்பொழுது சொல்கிறார்கள் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று?
0: Look at the crowd that was standing before them.
1: அந்த சூளை காலகட்டத்தை பாருங்கள்.
0: Usually when we start a service,
1: பொதுவாகவே நாம் ஆராதனையை தொடங்கும் பொழுது,
0: we always start with prayer and worship and testimony and all that.
1: ஜெபத்தோடும் ஆராதனை துதியோடும் சாட்சியோடும் தொடங்குவோம்.
0: I have seen many pastors who say this.
1: அநேக போதகர்கள் இப்படி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன்.
0: The worship time is very important.
1: ஆராதனை நேரம் என்பது மிக முக்கியமான காரியம்.
0: Because it prepares you to receive the word of God.
1: அந்த ஆராதனை தான் செய்தியை ஜனங்கள் உள்வாங்கிக் கொள்வதற்காக ஆயத்தம் பண்ணுகிறதான நேரம்.
0: The pastors also love to have a very dynamic, powerful, anointed worship before their message.
1: ஆதலால் இந்த ஆராதனை செய்திக்கு முன்பதற்கு ஆராதனை பல்முனை நோக்கத்தோடு மிகவும் வல்லமையான ஒரு ஆராதனை நடத்த விரும்புவார்கள்.
0: All the pastors will love that.
1: எல்லா போதகரும் இது விரும்புவார்கள்.
0: When the worship is in a very good atmosphere,
1: ஆராதனை ஒரு உச்ச கட்டத்தில் இருக்கும் பொழுது,
0: and the preaching is given,
1: அப்பொழுது செய்தி கொடுக்கும் பொழுது,
0: oh, it's very free for the pastor to preach.
1: அப்பொழுது போதகருக்கு அந்த செய்தி மிகவும் லகுவாய் சுலபமாய் இருக்கும்.
0: Now here also a preaching took place.
1: இங்கேயும் ஒரு சபையில ஒரு ஆராதனை நடக்கிறது, செய்தி நடக்கிறது.
0: And two people are preaching.
1: இரண்டு பேர் சபையை செய்தி கொடுக்கிறார்கள்.
0: They're talking about God.
1: தேவனை குறித்து பேசுகிறார்கள்.
0: So what is the opening?
1: செய்தியின் துவக்கம் என்ன?
0: It is not praise and worship.
1: இங்கே ஆராதனையில துதி இல்ல.
0: Come to verse 1.
1: ஒன்றாம் வசனத்துக்கு வாருங்கள்.
0: What is the first part of the service?
1: ஆராதனையின் முதல் பகுதி என்ன?
0: All the congregation lifted up their voices and cried, and the people wept the whole night.
1: அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராமுழுதும் அழுது கொண்டிருந்தார்கள்.
0: We have heard about all night prayer but not all night crying.
1: முழு இரவு ஜெபம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். முழு இரவு அழுகை கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள்.
0: But whole church is crying whole night.
1: முழு சபையும் முழு இரவும் அழுது கொண்டிருக்கிறது.
0: The crying is over now. First part is over.
1: இப்பொழுது முதல் பகுதியாக சபையின் முதல் பகுதியாக அழுகை முடிந்து விட்டது.
0: Second part.
1: இரண்டாவது பகுதி.
0: Verse 2.
1: இரண்டாம் வசனம்.
0: And all the children of Israel complained against Moses.
1: இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள்.
0: What is the complaint?
1: என்ன முறுமுறுப்பு?
0: We wish we died in Egypt.
1: எகிப்து தேசத்திலே செத்து போனுமானால்.
0: If we wish we had died in this wilderness.
1: இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலமாயிருக்கும்.
0: Why has the Lord brought us?
1: ஏன் தேவன் எங்களை இங்கே வெளியே கொண்டு வந்தார்?
0: Why should our wives and children become victims?
1: ஏன் எங்களுடைய பிள்ளைகள் பலியாய் மாற்றப்பட வேண்டும்?
0: Would it not be better for us to return to Egypt?
1: எகிப்து தேசத்துக்கு பின்வாங்கி போவதே நலமாய் இருக்குமே.
0: So crying,
1: அழுகை,
0: then complaining,
1: அடுத்தது முறுமுறுப்பு.
0: Third part of the service.
1: ஆராதனையின் மூன்றாவது நிலை.
0: Choose a new leader.
1: ஒரு புது தலைவரை தேர்ந்த

0: கலப்பம்.
1: In other words, committee meeting.
0: இன்னொரு வகையில் சொல்லணும்னா ஆலோசனை கூட்டம்.
1: We don't want this pastor, all these Moses and Aaron, get out. We want a new leader.
0: இந்த மோசேஸ் பாஸ்டரும் ஆரோன் பாஸ்டரும் வேண்டாம், அதுக்கு பதிலாக வேற ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
1: We want to go back to Egypt.
0: இல்ல என்றால் எகிப்துக்கு போக வேண்டும்.
1: We want somebody to take us back to Egypt.
0: எங்களை எகிப்துக்கு மறுபடியும் கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு ஒரு போதகர் வேண்டும்.
1: Imagine this kind of scenario and somebody wants to come and preach.
0: பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆராதனையிலே ஒருவர் வந்து பிரசங்கிக்கிறார்.
1: If you try to speak about God is going to give us, you don't know what will happen.
0: ஒருவேளை தேவன் மறுபடியும் அந்த தேசத்தை நம்ம இடத்துல காணனை கொடுப்பார் என்று சொன்னால் அடுத்தது எப்படி இருக்கும், சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று தெரியாது.
1: Because not one in the congregation believed these two people.
0: ஏனென்று சொன்னால் இந்த நபர்கள் சொன்னது ஒருத்தர் கூட அந்த சபையில நம்பவில்லை.
1: That's not the right time to acknowledge and talk about God's greatness and all.
0: இது தேவனுடைய வல்லமையை குறித்து அங்கீகரித்து பேசுகிற பிரகடனம் படுத்துகிற சரியான நேரம் அல்ல.
1: It would look like the best time to make a compromise.
0: இந்த இடம் எந்த ஒரு சமரசத்தை ஏற்படுத்துகிறதான ஒரு தருணம் தான், அப்படிதான் இருந்திருக்கணும்.
1: But they did not go for a compromise.
0: ஆனால் அவர்கள் மோசே காலேபும் யோசுவாவும் சமரத்திற்கு ஈடுகொடுக்கவில்லை.
1: What did they say?
0: அவர்கள் சொன்னது என்ன?
1: We will hold on to the promises of God.
0: நாங்கள் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள்வோம்.
1: We will still declare that the Lord is able.
0: நாங்கள் இப்பவும் நாங்கள் சொல்வோம் தேவனால் முடியும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: In the face of a desert before them.
0: வனாந்தரத்திலே இப்படிப்பட்ட இடத்திலே.
1: In the face of great giants.
0: இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஏனாக்கியருக்கு முன்பதாக.
1: When you stand and you look like grasshoppers.
0: ஒரு சின்ன ஒரு வெட்டிக்கிளியை போல நீங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது.
1: You say the Lord will give.
0: நீங்கள் சொல்ல முடியுமா தேவன் எனக்கு கொடுக்க வல்லவர்.
1: The Lord will finish.
0: தேவன் எனக்கு குறித்ததை முடிவு பண்ணுவார்.
1: The Lord will make me possess.
0: தேவனரே சுந்தரித்துக்கொள்ள எனக்கு தகுதியை கொடுப்பார்.
1: It was not a whole crowd that was saying that.
0: இது முழு சபையும் சொல்லவில்லை.
1: Only two people said that.
0: இரண்டு பேர் மாத்திரம் சொன்னார்கள்.
1: Two people acknowledged the power of God.
0: ரெண்டு பேர் மாத்திரமே தேவனுடைய வல்லமையை அங்கீகரித்தார்கள்.
1: Everybody else was complaining about God.
0: எல்லாரும் தேவனை குறித்து முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: Everybody doubted God.
0: எல்லாரும் தேவனை சந்தேகப்படுகிறார்கள்.
1: Everybody despised God.
0: எல்லாரும் தேவனை புறக்கணித்து பேசுகிறார்கள்.
1: But two people stood up and said.
0: இரண்டு பேர் மாத்திரம் சொன்னார்கள்.
1: God is able.
0: தேவனால் முடியும்.
1: God is able.
0: தேவன் வல்லவர்.
1: God is able.
0: தேவன் வல்லவர்.
1: God is able.
0: தேவன் வல்லவர்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: When you acknowledge God in all your ways,
0: உங்களுடைய வழிகள் எல்லாம் தேவனை நீங்கள் அங்கீகரிக்கும் பொழுது,
1: what is that way?
0: அந்த வழி என்ன?
1: The way in where you stand as a minority.
0: ஒரு சிறுபான்மையா நிற்கிறதான ஒரு வழியா இருக்கலாம்.
1: When your hands are tied, you become so weak.
0: உங்களுடைய கைகள் எல்லாம் செயலிழந்து கட்டப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கலாம்.
1: Nobody is standing with you.
0: உங்களுக்காக யாரும் உங்கள் பட்சத்தில் நிற்காமல் இருக்கலாம்.
1: Nobody is supporting you.
0: உங்களுக்கு யாரும் ஆதரவு தெரிவிக்காமல் இருக்கலாம்.
1: Nobody is encouraging you.
0: உங்களை யாரும் உற்சாகப்படுத்தாமல் இருக்கலாம்.
1: But if you hold on to the promises of God,
0: ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ளும் பொழுது,
1: you continue to declare that he is great.
0: நீங்கள் தொடர்ந்து அவருடைய நாமத்தை நீங்கள் வல்லவர் என்று அறிக்கை பண்ணும் பொழுது,
1: what is the result?
0: முடிவு என்ன?
1: Numbers 14:30.
0: எண்ணாகமத்தின் புத்தகம் 14 அதிகாரம் 30 வசனம்.
1: Except for Caleb the son of Jephunneh and Joshua the son of Nun, you shall by no means enter the land which I swore I would give to you and make you dwell in.
0: எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை.
1: Listen to me.
0: கவனிங்கள்.
1: When you acknowledge God before a faithless generation.
0: ஒரு விசுவாசம் இல்லாத சந்ததிக்கு முன்பதாக தேவனுக்காக நீங்கள் அங்கீகரித்து விசுவாசமாய் நிற்கும் பொழுது,
1: what will God do for us?
0: தேவன் உங்களுக்காக என்ன செய்வார்?
1: The Bible says.
0: வேதம் சொல்கிறது.
1: He will make us possess his promises.
0: தேவன் நம்மை அந்த சுதந்திரத்தை சுதந்திரமாக்கும்படியாக செய்வார்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவருடைய வாக்குத்தத்தங்களை தேவன் சுதந்திரிக்க பண்ணுவார். It may not be a majority.
0: ஒருவேளை நீங்கள் பெருமாண்மை கூட்டத்தில் இல்லாமல் இருக்கலாம்.
1: But if you are the one who holds on to God.
0: ஆனால் தேவனை மாத்திரம் நீங்கள் சார்ந்து நிற்கும் பொழுது,
1: even if it is delayed.
0: ஒருவேளை இது தாமதித்தாலும் சரி,
1: even if it is doubtful.
0: ஒருவேளை அது ஐயப்படுகிற சந்தேகப்படுகிற காரியம் வந்தாலும் சரி,
1: even if it is dreadful.
0: ஒரு கொடூரமான காரியம் வந்தாலும் சரி,
1: I tell you.
0: நான் சொல்லுகிறேன்.
1: The Lord will make you inherit, possess his promises.
0: தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நீங்கள் அடையும்படி செய்வார்.
1: How many of you want the Lord to do that for you?
0: எத்தனை பேர் தேவன் நமக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
1: We shared 3 things today.
0: இன்றைய நாளில் மூன்று காரியங்களை பகிர்ந்து கொண்டேன்.
1: Acknowledge God before fearsome giants.
0: ஒரு பயமுறுத்துகிற ஒரு ராட்சச சுபாவத்திற்கு முன்பதாக தேவனை நீங்கள் அங்கீகரியுங்கள்.
1: When you do that,
0: இதை செய்யும் பொழுது,
1: God will send his protection and keep you safe.
0: தேவன் உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுத்து உங்களை பாதுகாக்கிறார்.
1: When you acknowledge God before a fierce governmental authority,
0: தேவனை நீங்கள் எப்பொழுது ஒரு கொடூரமான ஆட்சிக்கு முன்பதாக அங்கீகரிக்கிறீர்களோ,
1: the Lord will not only protect you, he will also promote you.
0: தேவனுங்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல, தேவனுங்களை உயர்த்த வல்லவராகவும் இருக்கிறார்.
1: When you acknowledge God before a faithless generation,
0: விசுவாசம் இல்லாத ஒரு சந்ததிக்கு முன்பதாக தேவனை நீங்கள் அங்கீகரித்து பேசும் பொழுது,
1: the Lord will not only protect you, he will not only promote you, he will also make you possess his promises.
0: உங்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல, உங்களை உயர்த்துவது மாத்திரமல்ல, தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் செய்கிறார்.
1: How many of you believe that this morning?
0: இந்த காலை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
1: Today, don't be worried about the circumstances.
0: இன்றைய காலையில சூழ்நிலை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம்.
1: Set your sights on God.
0: உங்களுடைய கண்களை தேவனுக்கு நேராக பதியுங்கள்.
1: My God is greater than my problems.
0: என்னுடைய பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் பெரியவர்.
1: My God is greater than the giant.
0: என் அந்த ராட்சசனை காட்டிலும் என் தேவன் பெரியவர்.
1: My God is ruling above all the authorities.
0: எல்லா அதிகாரத்திற்கும் மேலாக ஆட்சி செய்கிறவர்.
1: My God stands with me even when the whole generation will be faithless.
0: முழு சந்ததியும் அவிசுவாசத்தில் போனாலும் என் தேவன் எனக்காக நிற்பார்.
1: I will continue to acknowledge his power.
0: ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நான் அங்கீகரித்து வருகிறேன்.
1: I will acknowledge your power.
0: ஆண்டவரே, வல்லமையை நான் அங்கீகரிக்கிறேன்.
1: கண்களை மூடலாமா?

2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 வசனம் சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதானது. நீங்க உங்களை பார்த்து சொல்றவங்க கடந்த வாழ்க்கையை, நீங்க பட்ட வேதனையை, நீங்க பட்ட அவமானத்தை, நீங்க பட்ட எல்லா காரியத்தையும் குறிச்சு யோசிச்சு நீ அதுலயே வாழ்றதை விட்டு விடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்போ கிறிஸ்துவுக்குள் ஆயிட்டியோ அப்பவே பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிட்டு எல்லாம் புதிதா, நீ புது சிருஷ்டி ஆயிட்டப்பா. நீ பழச குறிச்சு யோசிச்சு அதுலயே இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய அடுத்த காரியத்திற்குள்ளாக, அடுத்த திட்டத்திற்குள்ளாக, அடுத்த ஆசீர்வாதத்திற்குள்ள, அடுத்த மேன்மைக்குள்ளாக நீங்க போக முடியாது. ஆமா, அது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ நான் ஆண்டருக்குள்ள வந்துட்டேன், ஆண்டருடைய தீர்மானத்துக்குள்ளாக வந்துட்டேன், அவருடைய திட்டத்துக்குள்ளாக வந்துட்டேன், அவருடைய பிரமாணங்களுக்குள்ளாக வந்துட்டேன். இனி நான் பழச குறித்து யோசிக்க மாட்டேன், என் புதிதான ஆசீர்வாதத்தை பார்க்க நான் முன்னேறி செல்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே போல நம்ம பாவத்தை மறைச்சு ஒரு நாளும் வாழ முடியாதுங்க. அதான் வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமொழி 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க மனுஷனுக்கு முன்னாடி போய் நான் அதை செஞ்சுட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிங்க, அதெல்லாம் கேட்கவே கேட்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நீங்க மன்றாடி ஜெபிச்சு அதை அறிக்கை இட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்க மனுஷங்கிட்ட போய் நீங்க சொல்லும் போது அவன் இங்க அவங்க இன்னும் 10 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. ஆமா, அது இன்னொரு 20 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. தேவையில்லாம தூசி நீங்களே மறந்துடுவீங்க. புரியுதா நான் சொல்றது? ஆமா, நீங்களே உங்க காரியத்தை, நீங்களே உங்க நீங்க செஞ்ச காரியத்தை, அந்த கடந்த காலத்துல நடந்த அகோரங்கள், நீங்க பட்ட வேதனைகள், அது நிமித்தமாய் நீங்க கடந்து வந்த ஒண்ணு இல்லைங்க. ஒன்னு சொல்றேன் பாருங்க, அவங்க பெற்ற அவமானம், கடந்த வாழ்க்கையில பார்த்த வேதனைகள், தூஷணங்கள், அவமானங்கள், அதுல இருந்த அந்த அகோர துயரங்கள், அந்த காட்சிகள் எல்லாம் நிறைய பேர் ஞாபகம் வச்சு எத்தனையோ பேரு சூசைட் பண்ணவங்களே இருக்கிறாங்க. நான் சொல்றது உண்மைதானே? நீங்களே மறந்தாலும் மனிதர்கள் விட மாட்டாங்க. ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க பழைய வாழ்க்கையை குறிச்சு, உன்னோட பழைய வாழ்க்கையை குறிச்சு, நீ பண்ண காரியத்தை குறிச்சு அவனுங்க ஒன்னும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அதை யோசிக்காதீங்க. ஃப்ரீயா இருந்து சொல்லுங்க, நான் ஆண்டவர்களை எப்போ வந்துட்டனோ, நான் எப்போ அந்த காரியத்தெல்லாம் விட்டு தனிமையாக ஆண்டருடைய பாதத்தில் உட்காந்து அறிக்கை செய்து ஜெபித்து ஆண்டவர் கண்களை இறக்கம் பெற்றுதோ, அதுக்கப்புறம் எனக்கு எந்த மனுஷனோட அங்கீகாரம் தேவையில்லை, எந்த மனுஷனோட தீர்மானம் எனக்கு தேவையில்லை, எந்த மனுஷனோட திட்டங்களும் தேவையில்லை. நான் முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டேன், ஆண்டவர் என்னை உயர்த்துகிறான்னு சொல்லி ஒரு தீர்மானத்தின் காலை வேலை நீங்க எடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களை தூக்குற விதம் வேற மாதிரி இருக்கும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஏசாயா 43:18 வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், ஆண்டவர் இதோ உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறார். எத்தனை பேர் ஆவேன் சொல்றீங்க? இதை பேசும் பொழுது ஒரு பழைய பாடல் ஒன்று ஞாபகம் வருது, கையை தட்டி சேர்ந்து பாடலாமா? ஜி மைனர்.

பழசெல்லாம் மறந்துடுங்க. ஆண்டவர் கையை தட்டி, ஆண்டவரே என் ஆராதி கிருபை கொடுத்தீங்களே, என் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் முடிச்சு கொடுத்தீங்களே, நீரே என்னுடைய சமாதானத்தின் காரணம். நன்றி யேசுப்பா. நீங்க சாதாரணமான தேவன் அல்ல, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அப்பதான் ஆண்டவர் உன்னை சாதாரணமான காரியத்திற்கெல்லாம் விளக்கி உன்னை அசாதாரணமான காரியத்தில் உட்கார வைப்பார். ஆமா, நீங்க சாதாரணமா எந்தெந்த ஜனங்கள் உங்களை பார்த்தாங்களோ, எந்தெந்த கண் உங்களை சாதாரணமா பார்த்ததோ

நல்லா கவனி, உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க பார்க்கிற பிரச்சனை சாதாரணம், நீங்க பார்க்கிற போராட்டம் சாதாரணம், நீ உனக்கு முன்னாட பார்க்கிற கோலியாத்து சாதாரணமானவன், ஆனா நீங்க யோசிக்கிறீங்க அது பெருசு இது பெருசு, என்னோட போராட்டம் பெருசு, என் பிரச்சனை பெருசு, என் படிப்பு பெருசு, எனக்கு விரோதமாய் போராடுகிற மனிதர்கள் பெருசு, எல்லாமே பெருசு நீ நினைக்கிற, அது கிடையவே கிடையாது. அதெல்லாம் சாதாரணம். என் ஆண்டவர் அசாதாரணமானவருடைய கண்களுக்கு முன்பதாக நீ பார்க்கிற கண்ணீர் சாதாரணம், நீ பார்க்கிற போராட்டம் சாதாரணம், நீ பார்க்கிற வேதனை சாதாரணம், நீ பார்க்கிற தவிப்பு சாதாரணம். ஒருவேளை உங்களுக்கு இது பெரிதாய் தெரியலாம், ஆனா என் ஆண்டவருக்கு இது சாதாரண. ரெண்டு கரச்ச உயர்த்தி சொல்லுங்க.

0: குமரி ஆண்டவருடைய பாதத்தில் நீங்க
1: ஆனவர் அல்ல நீங்க
0: அறிக்கை செய் நீ பார்க்கிற சாதாரண போராட்டம் மாறும். நீங்க சாதாரண நீங்க சாதாரணமானவர் அல்ல. பிரச்சனை சாதாரணம்

0: பலத்த கை தட்ட ஆண்டவர் கொடுப்போமா? அந்த சாதாரணமான தேவன் அல்லப்பா, அவர் கனத்திற்குரியவர். சிங்காசனத்துல நல்ல கையை தட்டி சொல்லுங்க, அவர் மகிமைக்குரியவர். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றத்தக்கவர். அவர் சாதாரணமானவரே அல்ல. நான் பார்க்கிற பிரச்சனை சாதாரணம், என் உடம்பில் இருக்கிற வியாதி சாதாரணம், ஆனா என் ஆண்டவர் எல்லாத்தையும் காட்டிலும் பெரியவர்.
1: எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இருப்பாங்க இல்ல? ஆனா கொஞ்சம் நினைவு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் எல்லாமே சில சில காலங்கள் வரைக்கும் தான் உங்க கூட இருப்பாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அப்புறம் காலேஜில் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஒரு காலம் வரைக்கும் நிரந்தரமாக யாருமே இல்லை. சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்ககிட்ட பணம் இருக்கும் போது சிலவங்க இருப்பாங்க, நீங்கள் நல்ல காரியங்களுக்கு செய்யும் போது உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க, அதுவே நீங்கள் ஒரு அவமானத்துக்குள்ளே போகும் பொழுது, உங்கள் பெயருக்கு ஒரு கெட்ட பெயர் வரும் பொழுது, உங்களை சுற்றி அவமானங்கள் இருக்கும் பொழுது உங்களை கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் நண்பன் என்பவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது தெரியுமா? நீதிமொழிகள் 17:17 வாசிங்க பார்ப்போம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். உங்ககிட்ட பணம் இல்லாத போதும் உங்களோடு இருப்பான், நீங்க உடஞ்ச போதும் உங்களோடு இருப்பான், திருப்பி சகல புகழ் சகல மேன்மை சகல ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரும் பொழுதும் உங்களோடு இருப்பான். உங்களை எக்காரணத்துக்கும் உங்களை விட்டு போக மாட்டான், உங்களை யாரிடத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டான். சில புது உறவுகள் வரும் பொழுது, சில சமீப நாட்களா ஒரு எனக்கு வர மெயில்ஸ் மெசேஜ் எல்லாம், எனக்கு புது ஃப்ரெண்டை பார்த்தோன்னு அவங்க எல்லாம் போயிடுறாங்க. ஆனா நண்பன் என்பவன் யார் தெரியுமா? உன்னை எல்லாத்துலயும் இன்க்ளூட் பண்ணுவான். புது ஃப்ரெண்டை பார்த்தாலும் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். புது குடும்பத்தை பார்த்தாலும், அவங்க அப்பா அம்மாவை பார்த்தாலும் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். சகல காரியத்தில் கை கொடுத்து உன்னோடு கூட இருப்பான். முக்கியமா உங்களோட தொடர்பில் இருப்பான். அட்லீஸ்ட் ஒரு வாரமாச்சும் ஃபோன் பண்ணி எப்படி இருக்க சாப்பிட்டியா என்று உங்களை விசாரிக்கிறனா இருப்பான். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இந்த நண்பர்கள் எல்லாம் நிரந்தரமா வந்ததில்லை. உங்களுக்கு துரோகம் செஞ்சதா இருந்ததில்லை, செஞ்சிருப்பாங்க, உங்களை பற்றி பேசியிருப்பாங்க, உங்கள் ஆப்போசிட்டில் போய் உங்கள் தெரியாத நபர்கள்கிட்ட போய் சில சேம் சைட் கோலெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த நண்பர்கள் நிமித்தமாக என்னை சோழ்ந்து போயிட்டு ஒரு நாள் ஆண்டவர் பாதத்தில் உட்காரும் பொழுது உண்மையான நண்பர் ஏ

அவரை கூப்பிட்டு போங்க, அவர் உங்க கூட எல்லா காலத்திலும் ஆபத்திலையும் கூட இருப்பாரு, பணம் இல்லாத போதும் கூட இருப்பாரு, உறவுகள் பிரிந்த போதும் கூட இருப்பாரு, முக்கியமா உன் தனிமையிலும் கூட இருப்பாரு, உன்னுடைய வேதனையிலும் கூட இருப்பாரு. அந்த நண்பரை பிடிச்சுக்கிறீங்களா? இயேசு இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டா பிடிச்சுக்கோங்க. உங்களுக்காய் சகலத்தையும் கண்ணுக்கு தெரியறவர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஆலோசனையை கேட்டு உங்களை விட்டுட்டு போறாங்களா? இன்னைக்கு கண்ணுக்கு தெரியலதான் இயேசு, ஆனா அவரை கூப்பிட்டீங்கன்னா ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன்னு சொன்னார். இதை பத்தி பேசும் பொழுது ஒரு பழைய பாடல் ஞாபகம் வருது, தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. பாடு ஜி மைனர் கொடு, அந்த பாட்டை கூட சேர்ந்து பாடுவீங்களா? அந்த பாட்டு கொஞ்சம் சவுண்ட் வை, அந்த பாட்டையும் கூட சேர்ந்து பாடலாமா? ஹம்மிங் கூட ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப நாள் ஆச்சு.

வீட்டுக்கு ஒரு உண்மையான நண்பரை நீங்க போகும்போது கூட்டிட்டு போக போறீங்க. உனக்கு நன்மை செய்கிற நண்பன், உனக்கு தோள் கொடுக்கிற நண்பன், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற நண்பன், உன் உயர் உயர் உன்னோட வளர்ச்சியிலையும் சந்தோஷப்படுவாரு, உன்னுடைய ஆசீர்வாதத்துல சந்தோஷப்படுவாரு, மேல பொறாமப்பட மாட்டாரு. அந்த நண்பன் தான் நேரம் ஆராதிச்சீங்களே அந்த இயேசு. இன்னைக்கு அந்த நண்பனை கை கோத்திக்கோங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச நண்பனை இத்தனை நாள் நீ இருந்து என் கூட குளிப்பறிச்சது போதும், இன்னைக்கு நான் அறிஞ்ச என் இயேசு என் நண்பரா இருக்கிறா. அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், என் கதை முற்றிலும், என் பிளாஷ்பேக், என் ஃபியூச்சர் பிளான்ஸ், என்ன எங்கெல்லாம் விழுந்து எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் என் கரத்தை பிடிச்சு நடத்துவார், என் எண்ணங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கிறாரு, என்னை கைவிட மாட்டார்னு சொல்லி அவரை நண்பராக ஏற்றுக்கொள்றீங்களா? கையை தட்டி சொல்லுங்க ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு 83 வயது பாட்டி படுக்கையில் படுத்துக்கொண்டே தன்னுடைய 87 வயதான கணவரிடம் கூறினார், இங்க பாருங்க, நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன், கராஜ் லைட்டை அணைக்கவில்லை என்று நினைக்கிறேன், நீங்கள் போய் அந்த கராஜ் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வாருங்கள் என்றார். முதியவர் மிகவும் சிரமப்பட்டு படுக்கையிலிருந்து எழுந்து ஜன்னலை திறந்து பார்த்தார். 5-6 திருடர்கள் அந்த கராஜ் கதவை உடைக்க முயற்சிப்பதை பார்த்தார். பெரியவர் அங்கிருந்து அருகில் உள்ள காவல் நிலையத்தை போனில் அழைத்தார். ஹலோ, எனது முகவரியை எழுதிக்கொள்ளுங்கள், வீட்டில் நாங்கள் 2 வயதான கணவன் மனைவி மட்டுமே இருக்கிறோம், இப்போது 5 அல்லது 6 திருடர்கள் எங்கள் கராஜ் கதவை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு போலீஸ் குழுவை உடனடியாக அனுப்புங்கள். மறுபக்கத்திலிருந்து காவல் அதிகாரியினுடைய குரல் வந்தது. உங்கள் முகவரியை குறித்துக் கொண்டோம், எங்களிடம் தற்போது காவலர்கள் யாரும் இல்லை, நாங்கள் ஒரு போலீஸ் டீமுடன் தொடர்பு கொண்டவுடன் அவர்களை உங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறோம். இதை கேட்டவுடன் பெரியவர் ஏமாற்றம் அடைந்தார். ஆனால் மறுபுறம் அந்த கார் ஷெட்டினுடைய பூட்டை உடைக்கும் பணியில் திருடர்கள் மும்முரமாக தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். 2 நிமிடங்களுக்கு பிறகு பெரியவர் மீண்டும் காவல் நிலையத்தை அழைத்தார். ஐயா, இப்போது யாரையும் அனுப்ப வேண்டியதில்லை, 5 திருடர்களையும் சுட்டுவிட்டேன் என்று நிதானமாக கூறினார். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே பரபரப்பு. 5 நிமிடங்களில் ஒரு போலீஸ் குழு, ஒரு ஹெலிகாப்டர், ஒரு துணை மருத்துவர், 3 டாக்டர்கள் மற்றும் 2 ஆம்புலன்ஸ்களுடன் முதியவரின் வீட்டை அடைந்தார்கள். 5 திருடர்களும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் போலீஸ் குழுவின் தலைவர் பெரியவரை அணுகி கேட்டார், நீங்கள் அந்த 5 திருடர்களையும் சுட்டுக் கொண்டதாக சொன்னீர்கள், ஆனால் இப்போது நாங்கள் அவர்களை உயிரோடு பிடித்துள்ளோமே. முதியவர் பதிலளித்தார். இதை கேட்டவுடன் அந்த போலீஸ் குழுவினர் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆம், மூத்த குடிமக்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம், முதியவர்களை தகப்பனைப் போல நடத்த வேண்டும் என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. முதியவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு கருத்துடனும் பொறுப்புடனும் பதில் சொல்லுவோமா? அவர்கள் வயதிற்கு தக்க மதிப்பை நாம் கொடுப்போமா?

நெஹேமியாவின் புஸ்தகம் 7 அதிகாரம். அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு நான் என் சகோதரனாகிய ஆனானியையும், அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். அவர்களை நோக்கி, வெயில் ஏறு மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம். நீங்கள் நிற்கும் போதே கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு எருசலேமின் குடிகளில் காவலாளர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கெதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றேன். பட்டணம் விஸ்தாரமும் பெரிதுமாயிருந்தது. அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமாயிருந்தார்கள். வீடுகளும் கட்டப்படவில்லை. அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வரச் செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது. அதிலே எழுதியிருக்க நான் கண்டது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்து போனவர்களும் சிறையிருப்பிலிருந்து செருபாவேலோடும் யெஷுவா, நெஹேமியா, அசரியா, ராமியா, நஹமானி, மொர்தெகாய், பில்சான், மிஷ்பெரேத், பிக்வாயி, நெஹூம், பானா என்பவர்களோடும் கூட வந்து எருசலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடியிறங்கினவர்களுமான இந்த தேசத்தின் புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனங்களான மனிதரின் தொகையாவது பாரோஷின் புத்திரர் 2172 பேர், செபத்தியாவின் புத்திரர் 372 பேர், ஆராகின் புத்திரர் 652 பேர். யெஷுவா, யோவாப் என்பவர்களின் சந்ததிக்குள்ளிருந்த பாகாத் மோவாவின் புத்திரர் 2818 பேர், ஏலாமின் புத்திரர் 1254 பேர், சத்துவின் புத்திரர் 845 பேர், சக்காயின் புத்திரர் 760 பேர், பின்னுவின் புத்திரர் 648 பேர், பெபாயின் புத்திரர் 628 பேர், அஸ்காதின் புத்திரர் 2322 பேர், அதோனிகாமின் புத்திரர் 667 பேர், பிக்வாயின் புத்திரர் 2067 பேர், ஆதீனின் புத்திரர் 655 பேர், எசேக்கியாவின் சந்ததியான ஆதேரின் புத்திரர் 98 பேர், ஆசூமின் புத்திரர் 328 பேர், பேசாயின் புத்திரர் 324 பேர், ஆரிப்பின் புத்திரர் 312 பேர், கிபியோனின் புத்திரர் 95 பேர், பெத்லகேம் ஊராரும் நெத்தோபா ஊராரும் 188 பேர், ஆனதோத்தூர் மனிதர் 128 பேர், பெத் அஸ்மாவேத் ஊரார் 42 பேர், கீரியாத் யாரீம், கெபிரா, பேரோத் ஊர்களின் மனிதர் 743 பேர், ராமா, காபா ஊர்களின் மனிதர் 621 பேர், மிக்மாஸ் ஊரார் 122 பேர், பெத்தேல், ஆயி ஊர்களின் மனிதர் 123 பேர், வேறொரு நேபோ ஊரார் 52 பேர், மற்றொரு ஏலாம் புத்திரர் 1254 பேர், ஆரீம் புத்திரர் 320 பேர், எரிகோ புத்திரர் 345 பேர், லோத், ஆதித், ஓனோ ஊர்களின் புத்திரர் 721 பேர், செனாகா புத்திரர் 3930 பேர். ஆசாரியரானவர்கள் யெஷுவா குடும்பத்தான் ஆகிய யெதாயாவின் புத்திரர் 973 பேர், இம்மேரின் புத்திரர் 1052 பேர், பஸ்கூரின் புத்திரர் 1247 பேர், ஆரிமின் புத்திரர் 1017 பேர். லேவியரானவர்கள்
ஒதியாவின் புத்திரருக்குள்ளே கத்மியேலின் குமாரனாகிய யெஷுவாவின் புத்திரர் 74 பேர். பாடகரானவர்கள் ஆசாவின் புத்திரர் 148 பேர். வாசல் காவலாளரானவர்கள் சல்லூமின் புத்திரர், அதேரின் புத்திரர், தல்மோனின் புத்திரர், அக்கூபின் புத்திரர், அதிதாவின் புத்திரர், சோபாயின் புத்திரர் ஆக 138 பேர். நிதனீமியரானவர்கள் சீகாவின் புத்திரர், அசுபாவின் புத்திரர், தபாகோத்தின் புத்திரர், கோரோசின் புத்திரர், சியாவின் புத்திரர், பாதோனின் புத்திரர், லெபானாவின் புத்திரர், அகாபாவின் புத்திரர், சல்மாயின் புத்திரர், ஆனானின் புத்திரர், கித்தேலின் புத்திரர், காஹாரின் புத்திரர், ராயாகின் புத்திரர், ரேட்சீனின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர், காசாமின் புத்திரர், ஊசாவின் புத்திரர், பாசியாகின் புத்திரர், பேசாயின் புத்திரர், மெயூனிமின் புத்திரர், நெபிஷஷீமின் புத்திரர், பக்பூக்கின் புத்திரர், அகுபாவின் புத்திரர், அர்கூரின் புத்திரர், பஸ்லீதின் புத்திரர், மெஹிதாவின் புத்திரர், அர்ஷாவின் புத்திரர், பர்கோசின் புத்திரர், சிசராவின் புத்திரர், தாமாவின் புத்திரர், நெட்சியாகின் புத்திரர், அதிபாவின் புத்திரர், சாலோமுடைய வேலைக்காரரின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர், சொபேரேத்தின் புத்திரர், பெரிதாவின் புத்திரர், யாலாவின் புத்திரர், தர்கோனின் புத்திரர், கித்தேலின் புத்திரர், செபத்தியாவின் புத்திரர், அத்தீலின் புத்திரர், பெஹரேத் செபாயிமில் உள்ள புத்திரர், ஆமோனின் புத்திரர், நிதனீமியரும் சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் ஏகத்துக்கு 392 பேர். தெல்மெலாகிலும் தெல் அர்சாவிலும் கெரூபிலும் ஆதோனிலும் இம்மேரிலும் இருந்து வந்தும் தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள் தெலாயாவின் புத்திரர், தொபியாவின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர் ஆக 642 பேர். ஆசாரியர்களில் அபாயாவின் புத்திரர், கோசின் புத்திரர், கீலியாத்தியனான பர்சில்லாயின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்சநாமம் தரிக்கப்பட்ட பர்சில்லாயின் புத்திரர். இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்துக்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஊரீம் தும்மீம் என்பவைகள் உள்ள ஒரு ஆசாரியன் எலும்பு மட்டும் அவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னான். சபையார் எல்லாரும் ஏகத்துக்கு 41,360 பேராய் இருந்தார்கள். அவர்களை தவிர 7,337 பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 245 பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். அவர்களுடைய குதிரைகள் 736, அவர்கள் கோவறு கழுதைகள் 245, ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. வம்சத்தலைவரில் சிலர் வேலைக்கென்று கொடுத்ததாவது திர்ஷாதா 1,000 தங்க காசையும் 50 கலங்களையும் 530 ஆசாரிய வஸ்திரங்களையும் பொக்கிஷத்துக்கு கொடுத்தான். வம்ச தலைவரில் சிலர் வேலையின் பொக்கிஷத்துக்கு 20,000 தங்க காசையும் 2,200 ராத்தல் வெள்ளியையும் கொடுத்தார்கள். மற்ற ஜனங்கள் 20,000 தங்க காசையும் 2,000 ராத்தல் வெள்ளியையும் 67 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதனீமியரும் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள். 7 மாதமான போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள்.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இப்போ வந்து நான் என்னுடைய சாட்சியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய அம்மா அப்பா எனக்கு வச்ச பேர் வந்து வினோத்குமார். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் வந்து ஒரு முதல் குழந்தையாக 1992 5ஆம் தேதி ஒரு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் பிறந்தேன். முதல்ல என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா எங்கள் அம்மாவுடைய வழியிலிருந்து தான் எங்களுடைய முழு குடும்பமும் கர்த்தரை அறிந்ததான ஒரு சூழலில் வருது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் அம்மாவுடைய பெயர் வந்து வனஜா. அவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா மயிலாடுதுறையில் அவங்க பிறந்திருந்தாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க வந்து 6 பேர் அக்கா தங்கச்சி. அதில் வந்து அம்மா தான் 6வது குழந்தை. 6 வயசு அம்மாவுக்கு இருக்கும் பொழுதே எங்கள் அம்மாவுடைய அம்மா வந்து, அதாவது என்னுடைய பாட்டி வந்து கேன்சரில் வந்து அவங்க இறந்துட்டாங்க. ஸோ தாத்தா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிலிட்ரி மேன். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படையில் வந்து அவர் வந்து நல்ல ஒரு மிலிட்ரி சர்வீஸ் மேனாக இருந்தார். அப்போ அந்த சூழலில் வந்து எங்கள் அம்மா பிறந்ததுக்கப்புறம் அவர் ரிட்டையர்டாகி ஒரு ஸ்கூலில் வாட்ச்மேனாக வந்து எங்கள் தாத்தா வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் 6 அக்கா தங்கச்சி. இன்னொன்று வந்து எங்கள் அம்மாவுக்கு 2 சகோதரர்கள் உண்டு. அண்ணம்மாருங்க 2 பேர் உண்டு. ஸோ குடும்பத்தில் இவங்க தான் லாஸ்ட்டு. அதனால் ரொம்ப செல்ல பொண்ணு எங்கள் அம்மா. எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப செல்லம். அதேமாதிரி எங்கள் அக்கா அவங்களுடைய சகோதரிகள் அண்ணாங்க எல்லாருக்குமே வந்து அவங்க ரொம்ப செல்ல பொண்ணு. ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஃபேமிலி பயணம் வந்து நல்லாவே இருந்தது. அப்பாவுடைய அரவணைப்பிலையும் தாயினுடைய அன்பு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கிடைக்காம இருந்ததுனால அக்காங்களுடைய அன்புலையும் அரவணைப்புலேருந்தான் அவங்க வளர்ந்தாங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா 6 பெண் பிள்ளைங்க 2 ஆம்பளை பிள்ளைங்க அப்படின்னும் பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. சாப்பாடுக்கு கஷ்டம் ரொம்ப. பக்கத்து வீட்டில் சோறு வடித்த கஞ்சி வாங்கி வந்து குடித்து அதை தான் அவங்க தன்னுடைய வயிற்று பசியை வந்து போக்கிக்குவாங்க. வருஷத்தில் 2 துணி தான் வந்து வாங்கி கொடுப்பாங்க, பாவடை தாவணி இந்த மாதிரி. எங்கள் அம்மா வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே தாயோடைய அரவணைப்பும் அன்பு இல்லாமல் தான் வளர்க்கப்பட்டாங்க. ஆனால் தாத்தா வந்து ரொம்ப செல்லமாக அவங்கள வளர்த்ததுனால என்ன கேட்டாலும் வந்து வாங்கி கொடுப்பாங்க. இதற்கு இடையில் வந்து எங்களுடைய அம்மாவுடைய அண்ணன் மூத்த சகோதரன், எங்கள் அம்மாவுடைய மூத்த சகோதரன், அவருடைய பெயர் வந்து கலியப்பெருமாள். அவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு இஸ்லாமிய பெண்ணை வந்து விரும்பி வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அப்போ இந்த சூழலில் அவருடைய தம்பிக்கு வந்து எங்கள் அம்மாவை வந்து பெண் கேட்டிருந்தாங்க. எப்படினாலும் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ண கொடுக்க போகிறீங்க, அதனால் என் தம்பிக்கே கொடுத்துடுங்கன்னு சொல்லி என்னுடைய அத்தை வந்து எங்கள் அம்மா கிட்ட எங்கள் தாத்தா கிட்ட கேட்டாங்க. அதனால் எங்கள் அம்மாவை வந்து அந்த காலத்தில் எங்கள் தாத்தா வந்து இத்தனை பெண் பிள்ளைகளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்றதுனால அப்படியே கிடைக்கிறவங்க யாருன்னா கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம், பொண்ணை ஏதோ ஒரு நகையை போட்டு ஏதோ ஒரு துணியை கொடுத்து சீர் மாதிரி கொடுத்து அமுச்சிடலாம், கஷ்டத்தில் இருக்கும், எப்படியோ கல்யாணம் நடந்தால் சரி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு அவங்க விருப்பமே இல்லை, 16 வயசுலேயே இஸ்லாமிய முறைப்படி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். அவருடைய பெயர் வந்து பாபுன்னு தான் சொல்லி இவங்கெல்லாம் கூப்பிடுவாங்க, பட் ஜாகிர் ஹுசைனும் சம்திங் அதுதான் அவருடைய பேராக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு சின்ன வயசுலேயே நாங்கள் பிரிஞ்சிட்டோம். நான் கதையை சொல்லும்பொழுது உங்களுக்கு புரியும். அவர் இஸ்லாமிய முறைப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அம்மா 16 வயசுலேயே கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. திடீர்னு தன் வளர்க்கப்பட்ட இடத்துலேருந்து இப்போ இன்னொரு இடத்துல சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நாலேஜும் இல்லை, படிப்பும் அவங்களுக்கு அவ்வளோவா கிடையாது. ஸோ குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த சூழலில் இவர் வந்து ரொம்ப, எங்கள் அப்பா வந்து ரொம்ப குடியே குடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அப்புறம் கஞ்சா அடிப்பார், ஜிம்முக்கு போவார், நல்லா பாடியை பில்டப் பண்ணுறது இந்த மாதிரி இருப்பார். சீட்டு விளையாடுவார், பணத்தை அதில் போய் தோத்துட்டு வந்துடுவார். வீட்டுக்கு வந்தால் சந்தேகப்பட்டு அடிக்கிறது, சாப்பாடு செய்யலியான்னு போட்டு அடிக்கிறது, காசு

அம்மா கிட்டதான் ரொம்ப அடமெண்ட்டா இருப்பேன், அம்மா கிட்டதான் ரொம்ப அட்டாச்மெண்ட்டா இருப்பேன். எனக்கு எது வேணும்னாலும் அம்மாட்ட தான் கேட்பேன். ஆனா என்னுடைய சிஸ்டர் அப்படி கிடையாது, அவர் கூட ரொம்ப நல்ல மிங்கலா இருப்பாங்க, நல்லா வாய் பேசுவாங்க, அவ பேசுறத கேட்டு ரசிப்பார் அவரு. அந்த மாதிரிலாம் இருந்தது. கொஞ்ச நாளாக இவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் இப்படியே போயிட்டே இருந்தது. இவர் வாழ்க்கை இப்படி ஒரு பக்கம் கூடிய குடிச்சிட்டு விழுந்துருக்கிறதும், இவங்க சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு பக்கத்தில் வாங்கி சாப்பிட்றதும் கொள்றதும், அவர் பண்ணுற அவ்வளோ ஒரு அக்கிரமத்தையும் அவங்களால சகிக்க முடியல. சகித்தாலும் வேறு என்ன பண்ணுறது, தலைவலி தலைவிதியேன்னு அவங்க வந்து எங்கள் அம்மா வாழ ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இயேசுவை பற்றி சுத்தமாக தெரியாது. அதனால இவர் ஒரு பக்கம் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார், இவர் ஒரு பக்கம் கொடுமைகளையும் அடித்து சந்தேகப்பட்டு எங்கள் அம்மாவை அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் இப்படி இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கும் இயேசுவை பற்றி எதுவும் தெரியாது. தெரியாதனால அவங்க ஒரு பக்கம் கோயில் குளமாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, சாமிக்கு போய் சட்டி எடுக்கிறதும் வேப்பஞ்சாலையை சுற்றிட்டு சுற்றுறதும், இப்படி அவங்க ஒரு பக்கம் வந்து ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் நமக்கு அற்புதம் செய்யாதான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அதிகமான ஒரு சண்டை ஏற்பட்டு அம்மாவும் அப்பாவும் வந்து பிரிஞ்சிட்டாங்க. அம்மா வந்து அடித்து அனுப்பிச்சிட்டாரு. எதனால் இந்த இப்படி அடித்து அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டால், எங்களுடைய மாமா இருக்கிறார்ல, அதாவது என்னுடைய அம்மாவுடைய மூத்த சகோதரன் கலியப்பெருமாள், அவர் வந்து எங்கள் அப்பாவுடைய அக்காவை தான் கல்யாணம் முடிச்சிருந்தார், லவ் பண்ணி இஸ்லாமிய பெண்ணை. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை. அந்த சண்டையில் எங்கள் மாமா வந்து எங்களுடைய அத்தையை வந்து அடித்து விரட்டி அமுச்சிட்டார். யார், இவங்க வீட்டுக்கு. பதிலுக்கு எங்கள் அப்பா வந்து, எங்கள் அக்காவை நீ அடித்து விரட்டினல்ல, நான் உன் தங்கச்சியை அடித்து விரட்டுறேன் அப்படின்னு சொல்லி, இவங்களுக்குள்ள ஒரு உறவு முறைகளுக்குள்ள ஒரு போட்டியினால் எங்கள் அம்மாவை வந்து அடித்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ பிரிஞ்சதுக்கப்புறம் நானும் என்னுடைய சகோதரியும் வந்து அப்பா வீட்டில் திருச்சியில் இருந்தோம் நாங்கள். அப்போ அப்பா வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்தாங்க, அம்மா ஒரு மாதம் அவங்களுக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக அவங்க குடும்பத்தில் எல்லோரும் பேசி கீசி என்ன பண்ணிட்டாங்க, வேறு ஒரு திருமணம் செய்து வைக்கணும்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு வந்து எங்கள் அத்தை அவங்க ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க, செகண்ட் மேரீடு வந்து பண்ணி வச்சிட்டாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரிய வந்து, நம்ம பிள்ளைகளை அங்கேயே விட்டுருந்தோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை பாழாயிடும், வரவை வந்து எப்படி பார்த்துக்குவாளோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி பால்வாடியிலேயே நாங்கள் நானும் என்னுடைய சிஸ்டரும் வந்து பால்வாடியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, என்னுடைய முஸ்லீம் பெயர் வந்து முஸ்தஃபா, தங்கச்சி பேர் வந்து ஃபாத்திமா பேகம், அப்படி தான் வந்து பேர் வச்சுருந்தாங்க. அப்படி தான் எங்கள் வீட்லேயும் கூப்பிடுவாங்க அப்பா. எங்கள் அம்மா சைடில் வச்ச பேர் வந்து வினோத்குமார், சரிங்களா. அதுக்கப்புறம் பால்வாடியில் நாங்கள் இருக்கும்போது டீச்சர்கிட்ட இப்படி நடந்ததை எல்லாம் சொல்லி எங்கள் அம்மா வந்து எங்களை கூட்டிகிட்டு கும்பகோணத்துக்கு போனாங்க. கும்பகோணத்தில் யார் இருக்கா அப்படின்னா, என்னுடைய ரெண்டாவது மாமா, அதாவது அம்மாவுடைய சகோதரன், ரெண்டாவது சகோதரன் அவருடைய ஃபேமிலியோடு இருக்கிறாரு. எங்களுடைய தாத்தாவும் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போது தாத்தா கிட்டே போய் கேட்குறாங்க அம்மா, இந்த மாதிரி நான் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டேன் சின்ன வயசுலேயே. அப்போ எங்கள் அம்மா பிரிஞ்சு வரும்பொழுது ஒரு 21 வயது இருக்கும், எங்கள் அப்பாவை விட்டு பிரிஞ்சு வரும்பொழுது. அப்போ நாங்கள் எவ்வளோ வயசு இருக்கோம் அப்படின்னா, ஒரு 5 வயசு 6 வயசுக்குள்ளே தான், 5 வயசு தான் மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா பால்வாடி தான் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ 4 வயசு இல்லை 5 வயசு அப்படி தான் இருக்கும். சிஸ்டர் ரொம்ப, அவங்களுக்கு நாலேஜே தெரியாது, விவரம் இல்லாத வயசு. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு இப்போ கேட்டால் கூட அவங்களுக்கு தெரியாது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அப்போ தாத்தா சொல்லிட்டார் ஒரே வார்த்தையாக, இல்லைம்மா உனக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, முடிஞ்சதோடு சரி என் கடமை முடிஞ்சிட்டு நான் உன்னை எதுவும் பார்த்துக்க முடியாது. அப்போ அம்மாவுக்கு சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி வந்து என் பிள்ளைங்க வந்து நான் கூட்டிகிட்டு வரணும், அவர் வந்து அந்த ஆள் கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டான், இனி எப்படி வந்து என் பிள்ளைங்க இல்லாமல் நான் வாழ முடியும், நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், எனக்கு இங்கே எதனால் உங்களோட நான் வாழ்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே கேட்குறாங்க எங்கள் அம்மா. அப்போ கேட்கும் பொழுது அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லைம்மா உனக்கு எப்போ கல்யாணம் முடிஞ்சுதோ அதோடு என்னுடைய கடமை முடிஞ்சிடுச்சு, இனிமேல் உன் பிள்ளைங்களை பார்த்துக்கிறது நீ வளர்க்குறதும் அது உன்னுடைய கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. அன்னைக்கு இருந்த அவங்களுடைய அண்ணன்க கிட்டலாம் போய் ஹெல்ப் கேட்டாங்க, 2 அண்ணன்க உண்டு அம்மாவுக்கு, அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி அண்ணா நான் பிள்ளையோட 2 ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளையோடு நான் வந்து சின்ன வயசுலேயே இப்படி புருஷனை இழந்து நான் வந்து இருக்கேன், வாழ்க்கை இல்லாமல் இருக்கேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க ஒருத்தர் கூட அந்த நேரம் வந்து ஹெல்ப் பண்ணலை. ஏன்னா எல்லாருமே குடும்ப கஷ்டத்தில் அந்த டைம் இருந்தாங்க. ஸோ யாரும் வந்து முன்கு வரலை, இது இந்த பாரம் நம்ம தலையில் வந்து விழுந்துடுமோ, இதை எப்படி கை கழுவி விடலாம், இப்படி தான் எல்லாருமே யோசித்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய மனது

ரொம்பவே பாதிக்கப்பட்டது. யாருடைய ஆதரவும் இல்லை, பெற்றவங்க ஆதரவும் இல்லை, கூட பிறந்தவங்களும் உதவி செய்யலை, கணவனும் வந்து விட்ட நிலமையில ரெண்டு கை பிள்ளைங்களை பிடிச்சிக்கிட்டு அவங்க வாழ்க்கை பயணம் வந்து 22 வயதில் தொடங்க ஆரம்பிச்சுது. அப்போ என்ன செய்யறதுன்னு யோசனையில் இருக்கும்போது அண்ணனுங்க யாரும் பார்த்துக்கல, குழந்தைங்களையாவது பார்த்துக்குங்க நான் போய் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, கலியப்பெருமாள் அப்படின்னு மூத்த அண்ணன் இருந்தார் இல்லையா எங்கள் அம்மாவுக்கு, அவரே தான் வந்து பார்த்துக்கிட்டாரு. அவரும் 2வது மேரேஜ் பண்ணிட்டார். எங்கள் அப்பா எப்படி 2வது மேரேஜ் பண்ணாரோ அதே மாதிரி இவன் என் தங்கச்சி வாழ்க்கையை நீ கெடுத்தலடா, உங்கள் அக்கா வாழ்க்கையை நான் கெடுக்கிறேன்னு சொல்லி அவரும் என்ன பண்ணிட்டார், போட்டியில் அவர் ஒரு பெண்ணை, இந்து பெண்ணை பார்த்து இந்து முறைப்படி அவர் திருமணம் செய்து அவங்களுக்கு 2 குழந்தைகளும் பிறந்துருச்சு. அப்போது அந்த குழந்தைகளோடு எங்களையும் வச்சு பார்த்துக்கும்படியா இருந்தாங்க. அப்போ வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது, வருமானத்துக்கு என்ன செய்யறது, குழந்தைங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கணும் நம்மனு அவங்க யோசித்து எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, அங்கேருந்து அவங்க அந்த புதுசாக இப்போ திருமணம் முடித்தாங்க இல்லையா எங்கள் மாமா, அதாவது என்னுடைய அம்மாவுடைய மூத்த சகோதரன், அவருடைய மாமியார் வந்து சென்னையில் வந்து வேலை பார்க்குறாங்க. ஏதோ ஒரு வீட்டு வேலையெல்லாம் நடிகருங்க வீட்டிலலாம் வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டு வேலை செய்தாவது அந்த வருமானத்தின் மூலமாக உன் பிள்ளைங்களை நீ பார்த்துக்குவேன்னு சொல்லி அப்போவே எங்கள் அம்மாவை வந்து சென்னைக்கு வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் நான் வந்து என்ன செய்கிறேன், நானும் என்னுடைய சகோதரியும் அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ஸ்கூலில் போய்கிட்டு அப்படியே எங்கள் மாமா வீட்டில் வந்து நாங்கள் இருக்க ஆரம்பித்தோம். மாமா பாவம் வேலைக்கு போயிடுவார், அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எங்கள் அத்தை வந்து ரொம்ப எங்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பார்க்க இன்னமும் சினிமாவில் நடக்கிற கதை மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் நிஜமாகவே நடந்தது. யாருமே எங்களுக்கு கிடையாது, பக்கத்தில் பெரியமா வீடு, இந்த பக்கம் மாமா வீடு. பெரியமா அவங்க ஃபேமிலி லைஃப்பை பார்த்துட்டு இருப்பாங்க, ஏன்னா மாமா வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறது. மாமா காலைல வேலைக்கு போனார்னா நைட்டு தான் வருவார், அவரும் கொத்தனார் வேலை செய்கிறது. அத்தைக்கு 2 ஆம்பளை பசங்க, நாங்கள் வேறு 2 பேர். இதுக்கிடையில் அவங்களையும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அம்மா வந்து பணம் அனுப்பிச்சி விடுவாங்க, அனுப்பிச்சி விட்டாலும் எங்களை சின்ன கொடுமைப்படுத்துறது, வேலை வாங்கிறது, ஏதாவது சொல்லி திட்டுறது, சொந்தக்காரங்க எங்கள் காதுபட பேசுவாங்க. குடும்பத்தை பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் சோறு போடணுமா, ஐயோ இதுங்கெல்லாம் தரித்திரம், இதுங்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது, பீடைங்க இதுங்க, இதுங்க வீட்டுக்குள்ளே வந்தாலே நமக்கு தரித்திரம் ஒட்டிக்கும், சி அட்ட தரித்திரம் பிடிச்சதுங்க, இப்படிலாம் பேசுவாங்க. அந்த குழந்தைய வயசில் எங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள், அந்த வயசில் வந்து அவங்க அப்படி பேசும்பொழுது அது அப்படியே என் தங்கச்சி வந்து என்ன செஞ்சிடுவா, எங்கள் அம்மா வந்தான்னா வரும்பொழுது அவங்கக்கிட்ட அப்படியே கிளிப்புள்ள மாதிரி சொல்லிடுவா, அங்கே என் அம்மா இப்படி சொல்லிச்சு, அத்தை இப்படி சொல்லிச்சு, மாமா இப்படி சொல்லிச்சு, பெரியம்மா இப்படி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிளிப்புள்ள மாதிரி சொல்லிடுவா. சொன்னதும் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, ஓ இப்படிலாம் நம்ம பிள்ளைங்களை இப்படி சொல்கிறாங்க போல், இப்படிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்க போல், நம்ம பக்கத்தில் ஆள் இல்லைன்னு இப்படி பண்ணுறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் என்ன செஞ்சிடுவாங்க, அங்கேருந்து எங்களை மயிலாடுதுறையிலேயே ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் எங்களை விட்டுருந்தாங்க. அந்த ஹாஸ்டல் வந்து மிகவும் ரொம்ப கொடுமை. இந்த குழந்தை வயசில் அவ்வளோ கஷ்டங்கள் வந்து யாருன்னா எந்த குழந்தையாவது பட்டிருக்குமான்னு எனக்கு தெரியலை. அதை நினச்சா எனக்கு இப்பவும் கண்ணெல்லாம் கழுங்குது. ஏன் அப்படின்னா எங்களுக்கு ஒரு 7 வயசு இருக்கும், அந்த 7 வயசில் வந்து 6-7 வயசு தான் நாங்கள் 1வது படிக்கிறோம். அம்மாவும் முகத்தை பார்க்க முடியல, அப்பா முகத்தை எங்களால் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாசத்துக்காக அதிகமாக ஏங்குவேன், ஏன்னா நான் ரொம்ப அம்மா செல்லம், அம்மாவை பிரிஞ்சதுனால இருக்கவே முடியாது. தங்கச்சிக்கு கூட அவள் எல்லாருக்கூட சீக்கிரம் அட்டாச் ஆகிடுவாள், ஆனால் நான் அப்படி ஆக மாட்டேன். ஏன்னா எனக்குள்ளே சின்ன வயசுலேருந்து அந்த பெண் தன்மை இருந்ததுனால நான் யாரோடையும் ஒண்டி பேச மாட்டேன். அப்போது இந்த சூழலில் வந்து எனக்கு டவுசர் கிடையாது, போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கிடையாது. கவர்மெண்ட்டு ஸ்கூலில் ஃப்ரீயாக டவுசர் கொடுப்பாங்க, ஆனால் அந்த டவுசரே கிழிஞ்சிருக்கும். அதெல்லாம் நீ என்ன இதெல்லாம் சினிமாவில் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அதுதான் உண்மை. டவுசர் கிடையாது போட்டுக்க, அந்த டவுசரை நான் தைச்சி தான் போட்டுக்கணும். குழந்தையில் தங்கச்சி கை, சின்ன பிள்ளை கை 6 வயசில், அந்த கையால் அவள் பாத்திரம் விளக்குவாள். ஒரு வீடு ஃபுல்லாக இவ்வளோ, அதுனா ஹாஸ்டல்னால் அது ஹாஸ்டல் மாதிரி கிடையாது, ஒரு வீட்டுக்குள்ளேயே ஹாஸ்டல்னு சொல்லி பொய் சொல்லி அவங்க பணம் வாங்கி உங்கள் குழந்தைங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்களை சேர்த்து எங்களை அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க.
ஒரு 1.5 வருஷமோ 2 வருஷமோ தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ பால்வாடி ஸ்கூலில் தான் படிப்பேன், பழைய சோறு தான் கொடுப்பாங்க. சுடு சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு பலகாரம் சாப்பிடணுன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும். எதனா ஒரு நல்ல நாள் விசேஷத்தில் பலகாரம் வச்சா அதை திருடி சாப்பிடுவேன். எந்த குழந்தையாவது சாப்பாடு திருடி சாப்பிட்டுக்கிறீங்களா, பார்த்துருக்கீங்களா? ஆனால் நான் திருடி சாப்பிடுவேன். அதேமாதிரி இந்த 1 ரூபாய் 2 ரூபாய் எங்கன்னா ஷெல்ஃபில் கில்ஃபில் இருந்ததுன்னா அதை திருடிட்டு அதை வந்து எங்கன்னா அப்படி ஸ்கூலில் நடந்து போய் நிற்கும்போது தங்கச்சி கையை பிடிச்சிட்டு தான் நடப்பேன். போகும்போது அது முன்னாடி தூரை போட்டுட்டு தங்கச்சிகிட்ட போய் சொல்லுவேன், பாரு கடவுளுங்க நமக்காக கொடுத்துருக்குறாரு, பாரு 2 ரூபா போய் நம்ம அதனால வாங்கி சாப்பிடுவோமா, போய் கள்ளப்பருப்பி வாங்கி சாப்பிடுவோமா. எல்லாம் ஆமாண்ணா கிடச்சிருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அந்த 2 ரூபாயில் 1 ரூபாய்க்கு ஏதாவது கள்ளப்பொறி மாதிரி வாங்கி சாப்பிடுவோம். சொந்தக்காரங்க வந்து பெரியம்மா வந்து எங்களை பார்க்க வருவாங்க, புட்டு அப்புறம் அது இதுன்னு இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் பெரியம்மா. அதை பார்த்து 2 நிமிஷம் தான் பேசியிருப்பாங்க. நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோன்னு வாங்கி வச்சுட்டு இவங்க ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுவாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சும்மா எங்களுக்கு இவ்வளோ தான், இந்தா வச்சுக்கோ வச்சுக்கோ. அதை ஆசையாக கூட சாப்பிட முடியாது, நல்ல ட்ரெஸ் கிடையாது. சாக்கடையை அள்ளி ஊற்றணும், சாக்கடை வீட்டு வாசலில் இருக்கும். அந்த சாக்கடையை ஃபுல்லாக அந்த குழந்தை வயசில் நான் சாக்கடையை ஃபுல்லாக வந்து நான் வாரி ஊற்றுவேன். ஊற்றிட்டு அந்த சாக்கடை நாற்றத்தோடு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூலுக்கு போனால் லேட்டாக வரோன்னு சொல்லி எங்களை அடிப்பாங்க, டீச்சர் திட்டுவாங்க, வெளியில் பனிஷ் பண்ணுவாங்க. அப்போ நான் ஏன்டா லேட்டாக வர அப்படின்னு ஒரு நாளும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்கிறீங்களே, இன்றைக்கி பாத்திர தேய்ச்சேன்றீங்கோ, இன்றைக்கி வந்து சாக்கடையை ஊற்றுனன்றீங்க, இப்படி ஏதாவது ஒரு கதை சொல்லினே இருக்கீங்களே, ஏன் இப்படி லேட்டாக வரீங்கன்னு டீச்சர் கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இல்லை டீச்சர் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஹாஸ்டலில் வந்து இதெல்லாம் ஊற்ற சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து சாப்பிட்டீங்களாம்பாங்க. இல்லை சாப்பிட்லன்னும் போது டீச்சர் உட்கார வச்சு அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸில், அந்த சாப்பாடை வந்து எங்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய நாள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அவங்க வீட்டில் எல்லா வேலையும் நாங்கள் தான், அதாவது ஒரு வேலைக்கார பிள்ளைங்க மாதிரி நாங்கள் அவங்க வீட்டில் இருந்தோம். அதே மாதிரி அவங்க வீட்டில் நிறைய ஆடு மாடெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஆடு மாடுங்க கூட தான் படுக்கை. எங்களுடைய படுக்கை எதுன்னு தெரியுங்களா, வீட்டுக்குள்ளே கிடையாது, திண்ணையில் ஆடுங்க இருக்குதுல்ல அதுங்களை பார்த்துக்கணும், தொலைஞ்சிடாமல் ஆடுங்களுக்கு பார்த்துக்கணும். அது எதனா ஆட்டு குட்டி கிட்டி போட்டுச்சுன்னா அதை அவங்களை கூட்டணும்னு சொல்லணும், அதை க்ளீன் பண்ணி வைக்கணும். ஆடுகளுக்கு என்ன தேவையோ அப்பப்போ புல் போடணும். ஆடு மேய்க்கிறது தான் அந்த நைட்டு நேரத்தில் ஒரு 6-7 வயசுலேயே அதுதான் எங்களுடைய வேலை. மழை பெய்யும், அந்த புழுக்கத்துலேயே அந்த ஆட்டு மூத்திரம் புழுக்க எல்லாமே இருக்கும், அதிலே தான் படுத்துக்கணும். இதே தான் எங்களுடைய லைஃப் போய்கிட்டே இருந்தது. அங்கே தான் இயேசு வந்து என்னை பார்க்கிறார். அது ஒரு தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னுமே அவர் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார், அது எனக்கு தெரியாது. தாவீதை வந்து சின்ன பிள்ளையில அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போதே வந்து கர்த்தர் அவனை சூஸ் பண்ணார் இல்லையா. அந்த மாதிரி நானுமே வந்து என்னுடைய தங்கை நானுமே வந்து சின்ன பிள்ளையிலே ஆடுகளை தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், அதாவது அந்த வீட்டு வாசலில். அவங்களும் ஒரு கிறிஸ்டியன்ஸ் தான், அவங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க தான், ஆண்டவரை கும்பிடுறவங்க தான். ஆனால் அவங்க கடமை கிறிஸ்தவர்களாக இருந்தாங்களோ என்னமோ தெரியலை. ஏன்னா எங்களுக்கு ஏன் அப்படி அநியாயம் நடந்ததுன்னு எங்களுக்கு புரியலை. அந்த நேரமே வந்து நாங்கள் இயேசுன்றவர் ஒரு தெய்வம்ங்கிறத அறிந்தோம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். ட்ராக்ஸ் கொடுக்க 6-7 வயசில் அனுப்புவாங்க எங்களை. அந்த மயிலாடுதுறை பட்டணத்தில் வந்து நாங்கள் இன்னொரு அண்ணன் எங்கள் கூட வருவார், அந்த அண்ணன் கூட போயிட்டு அங்கேயே 6-7 வயசுலேயே ட்ராக்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு வருவோம். சில நேரம் வந்து ஏதாவது ஏன் அது விருப்பம் இருக்காது எங்களுக்கு, அதில் என்ன பண்ணணும்னு தெரியாது, அதை பற்றின நாலேஜ் இருக்காது. ஆனாலும் அப்போவுமே ஊழியம் செய்யறதுக்காக அங்கே போய் நாங்கள் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்போ தான் நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்கன்னு அதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம். அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஒரு பக்கம் எனக்கு எங்கள் அம்மா இந்து தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த தெய்வத்துடைய எண்ணமும் எனக்குள்ளே வரும். ஒரு எல்லா தெய்வமும் ஒன்று தான் போலன்ற நினப்பில் நான் அப்படி இருப்பேன். அடிக்கடி நானே வந்து சும்மா அந்த இங்கே இருக்கிற சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாமி விக்கிரக காரியங்களை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும்னு சொல்லி அதை நான் பூஜை பண்ணுறது, இப்படியே எங்களுடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்தது. அப்போ எங்கள் அம்மா எங்களை பார்க்க வரும்பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, அம்மா உன்னுடைய பிள்ளை வந்து ரொம்ப கஷ்டப்படுதும்மா, நீங்கள் தயவுசெய்து வைக்காதம்மா, நீ கூட்டிகிட்டு போயிடுமா, இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, அந்த பிள்ளைங்க மழையிலையும் வெயிலையும் அந்த ஆட்டு புழுக்க மூத்திரத்தில் வந்து படுத்து கிடக்குதுங்க, குடம் சைஸு கூட இல்லை, இதெல்லாம் குடத்தை தூக்கிக்கிட்டு தண்ணி பிடிக்க வருதுமா, தயவுசெய்து கூட்டின்னு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதனால எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து எங்களை
கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு நான் உங்களுக்கு மாதம் மாதம் காசு அனுப்பி விடுறேன், என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பண்ணுறேன், நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி அவங்க ஆதங்கத்தில் திட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த சுச்சுவேஷனில் நான் ரெண்டாவது வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படித்தேன். அங்கேருந்து திருப்பி எங்களை அம்மா சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு அவங்களே ரொம்ப கஷ்டம், அவங்களால எங்களை வச்சு பார்த்துக்க முடியலை, ஏன்னா அவங்களே சாப்பாடு கஷ்டம். அப்போல்லாம் வந்து பிராமின்ஸ் அவங்க வந்து எங்கே இருந்தாங்கன்னா சாலிகிராமம் பக்கத்தில் தான் அவங்க இருந்தாங்க, வடபழனி சைடு இருந்தாங்க. அப்போ அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு குடத்துக்கு ₹1 ₹2 என்னமும் கணக்கு. பிராமின் வீட்டில் 15 குடம் அடிக்கணும், 15 குடம் அடித்தாதான் அந்த ₹15 அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த காலத்தில். அப்போ தண்ணி வந்து அவங்களுக்கு அடித்து அடித்து அடித்து நெஞ்செல்லாம் வந்து அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். வாலிப வயசு வேறு, எங்கேயும் வீட்டில் வேலை செய்ய முடியாது, வேலை செஞ்சாலும் அங்கே இருக்கிற ஆண்கள் எதனால் தப்பாக நடந்துக்க வருவாங்க, ஸோ அங்கேருந்து வேறு வீடு வேலைக்கு மாறுவாங்க. இப்படி நிறைய உபத்திரவங்களை வந்து அவங்க அம்மா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க. ஒரு இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா, அவங்களே சாப்பாடு கஷ்டம், ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு வராங்க, பக்கத்துலேயே வந்து வடபழனியில் எங்கள் அக்கா புனிதான்னு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா எங்கள் அம்மாவுடைய அக்கா, அவங்களுடைய பொண்ணு, அக்கா பொண்ணு, அம்மாவுக்கு அக்கா பொண்ணு. அவங்க வந்து கல்யாணம் பண்ணி அவங்க புருஷனோட ஒரு குடும்பமாக வந்து வாழ்கிறாங்க. ஸோ அக்கா பொண்ணு பக்கத்தில் இருக்காளே, புனிதா இருக்காளே, போய் பார்க்கலாம், எதனா சாப்பாடு செய்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. ரொம்ப ஒரு நாள் வேலை செஞ்ச களைப்பில் பசி தாங்க முடியாமல் இதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு போய் உட்காந்துருக்காங்க. பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நார்மலாக எப்படி இருக்கா, உன் புருஷன் நல்லா இருக்கானா, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டியா, கொண்டியான்னு என்ன சமைச்ச, இப்படி பேச்சு கொடுக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எதுவும் சமைக்கலை சித்தி, மாமாவுக்காக தான் வச்சுருக்கேன், அவர் வேலை முடிச்சுட்டு வந்ததும் அவங்க சாப்பிடுவாங்க, வேறு எதுவும் சாப்பாடு இல்லையே சித்தி, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் பொங்கி வச்சுருப்பேல அப்படின்னு வாங்களாம். சரின்னு இவங்க பாத்ரூம் போயிட்டு வர கேப்பில் அம்மா சட்டியை திறந்து பார்த்தா அவ்வளோ சாப்பாடு இருக்குமா, அதை பார்த்துட்டு சி பசின்னு வந்து இவங்களே பசி தாங்க முடியாமல் கேட்பாங்களாம், கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்தால் கூட்டுடி போதுண்டி, குழம்பு கூட வேணாண்டி அப்படின்னு கேட்பாங்களாம், இல்லை மாமாவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்களாம். அப்போது ஒரு நடை அந்த எங்கள் அக்காவுடைய வீட்டுக்காரர் வந்ததும் சித்தி வந்துட்டு போகிறாங்க போல், உங்களுக்கு சாப்பாடு போடுறது தானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது, அதுக்கு அவங்க எங்கள் அக்கா சொல்லியிருக்காங்க, அதாவது எங்கள் அம்மாவுடைய அக்காவுடைய பொண்ணு புனிதா சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் இதே வேலை, இவங்க வந்து இன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு கொடுத்துட்டோம்னா தொடர்ந்து வந்து இப்படி உட்காந்து சாப்பிட கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதனால் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, இது பழக்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அந்த இடத்துல அவங்க அதை கேட்டால் அழுது வயிறெறிஞ்சு வெளியில் வருவாங்களாம் சாப்பாடுக்கு இல்லாமல். அப்போ இவங்களே இவ்வளோ கஷ்டப்படும் போது எங்களை எப்படி பார்க்க முடியும் அவங்களால, ஸோ எங்களை எங்கள் அம்மாவால் பார்த்துக்க முடியல. ஸோ எங்கள் அம்மா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது, என்ன வந்து ஒரு இஸ்லாமிய ஆசிரமம் இருந்தது, ஹாஸ்டல், முஸ்லீம் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டலில் என்னை கொண்டு போய் சேர்க்குறாங்க. நான் எந்த ஊரில் என்னை சேர்த்தாங்கன்னா தஞ்சாவூர், தஞ்சாவூரில் முஸ்லீம் ஜென்ஸ் ஹாஸ்டலில் கொண்டு போய் என்னை சேர்க்குறாங்க. அங்கே நான் 3வது வகுப்பு நான் ஜாயின் பண்ணுறேன். என்னுடைய தங்கச்சியை பெண்கள் முஸ்லீம் காப்பகத்தில் கன்னியாகுமரியில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. எங்கள் அம்மா சென்னையில் வடபழனியில் வீட்டு வேலை செஞ்சு அவங்க ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க. இப்போது 3 பேரும் நாங்கள் 3 இடத்துல நாங்கள் பிரிஞ்சு வந்துட்டோம். அம்மா ஒரு பக்கம் வடபழனியில் இருக்காங்க, ஒரு பக்கம் நான் வந்து தஞ்சாவூரில் இருக்கேன், என்னுடைய சகோதரி வந்து கன்னியாகுமரியில் இருக்காங்க. இப்படி திசை மாதிரி நாங்கள் இருக்கோம். எங்கள் அப்பாவை பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஜாலியாக இருக்கிறார். அவர் வந்து செகண்ட் மேரீட் முடித்து அவளையும் விவாகரத்து பண்ணி திருப்ப 3வது ஒரு பெண்ணையும் வந்து மேரேஜ் பண்ணி அவர் ஜாலியாக திருச்சியில் அவர் ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தார். இப்படி எங்களுடைய வாழ்க்கை தடம் புரண்டு போச்சு. இந்த காலகட்டங்களில் நான் இஸ்லாமிய தெய்வமாகிய அல்லாவை வந்து நான் அறிந்து கொள்கிறேன். அப்போ தான் குரான் படிக்க சொல்கிறாங்க, அலிஃப் படிக்க சொல்கிறாங்க, அதில் ஒரு சில மந்திரங், அதாவது இந்த ஓதும் பொழுது சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. படித்து வேணா கூட நான் சொல்கிறேன் பாருங்கள். அலஹம்துலில்லாஹி ரப்பில் அர்ரஹமீன் அர்ரஹமான் இர்ரஹீம் மாணிக்க யௌமித்தீன் இய்யாக நஅ்குது எகஸ்னு ஸிராத்தஹம் முஸ்தஹீம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இப்படி பாங்கிலிருந்து அந்த குரான் முழுமையாக படிக்கிற வரைக்கும் தொழுகை ஃபுல்லாகவே
நான் ரொம்ப பக்தி, சின்ன வயசுலேருந்தே பக்தியாக இருப்பேன். அது எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்து தெய்வத்தை நான் வணங்கிக்கிட்டு இருந்தேன். அம்மா அதை தான் சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த தெய்வமும் எங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்க்கலை. அதற்கு பிற்பாடு நான் அப்பாவுடைய தெய்வமாகிய இஸ்லாம் தெய்வத்தை வந்து நான் வணங்க ஆரம்பித்தேன். அழுவேன் அந்த தொழுகையில் வந்து, போட்டுக்க எனக்கு தொப்பி இருக்காது, பக்கத்தில் யார்ட்டனா கேட்டு வாங்கி போடுறது, நல்ல ட்ரெஸ் இருக்காது. ஹாஸ்டலில் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, நல்ல சாப்பாடு, நல்ல நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது கொள்றது எல்லாமே உண்டு. ஆனால் அந்த சின்ன வயசில் நிறைய மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டேன். ஏன்னா இந்த ஒரு வருட காலம் அம்மாவை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன், மூணாவது தான் நான் படிக்கிறேன். அப்போது அம்மாவும் போயிட்டாங்க, தங்கச்சியும் போயிட்டாங்க, அப்பா மூஞ்சியும் மறந்து போச்சு எனக்கு குழந்தை பருவத்திலிருந்தே. ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளே போய் போய் நான் ஃபோன் பக்கத்துலேயே உட்காருவேன். எங்கள் அம்மா ஒரு கால் பண்ணிட மாட்டாங்களா, அவங்க வாய்ஸை கேட்டுட மாட்டோமா, என்னை வந்து கூட்டின்னு போகிறேன்னு சொல்ல மாட்டாங்களான்னு ரொம்ப ஏங்குவேன். இந்த தீபாவளி, கிறிஸ்மஸ்ஸு, இன் ரம்ஜான் இந்த மாதிரி பண்டிகைலாம் வரும்போது அங்கே இருக்கிற ஆம்பளை பசங்கள்லாம் வந்து அவங்கவுங்க ஃபேமிலி கூட போயிடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வருவாங்க, வந்து அவங்களுக்கு டாய்ஸு, சாப்பிட்ற பொருள் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. எங்கள் வீட்டிலேருந்து யாருமே வந்து என்னை பார்க்க வரமாட்டாங்க, எங்கள் அம்மாவும் வரமாட்டாங்க. நான் ரொம்ப ஏக்கமாக உட்காந்துருப்பேன். ஏதாவது கொடுப்பாங்களா, யாருன்னா பார்க்க வர்றாங்கள, அவங்க வந்து பொம்மையை, மான் பொம்மை அது இதுன்னு வச்சு விளையாடுவாங்க. நான் அந்த பெண் தன்மை இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன பொம்மையெல்லாம் நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அப்போ பொம்மையை வச்சு விளையாடும்போது நான் பக்கத்துலேருந்து அந்த பொம்மையை வச்சு விளாண்டேன்னா என் கையை தட்டி விட்டு பிடுங்கி அந்த பொம்மையை வந்து தூர போடுவாங்க. அதே மாதிரி வர்றவங்க பார்க்குறவங்க இந்த குழந்தை, ஏதோ ஒரு குழந்தை வந்து உட்காந்து கேட்குதுன்னு சொல்லி அதை ஒரு ஆசையில் கேட்குதுன்னு கூட கொடுக்க மாட்டாங்க. அது என் பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்துருக்குறேன் நீ என்ன கேட்குறேன்னு சொல்லி கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டாங்க. அது அப்படியே இப்படி கையை தட்டி விட்டு பிடுங்கிடுவாங்க. அந்த நேரம் ரொம்ப ஏக்கமாக இருக்கும், ஏன் இப்படி பண்ணுறாங்க எல்லாரும், நம்மளுக்கு வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு. ஒரு நல்ல ஐட்டம் சாப்பிட்றது, அன்றைக்கி வந்து நோன்பு அன்னைக்கு ஏதாவது வந்து நல்ல கேசரி, அல்வா இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க நோன்பு அன்னைக்கு. அதை சாப்பிடும்பொழுது எனக்கு ரொம்ப ஆசை, சந்தோஷமாக இருக்கும். ஐயோ இன்றைக்கி வந்து கே அல்வா கொடுக்குறாங்க, இன்றைக்கி கேசரி பண்ணுறாங்க, இன்றைக்கி நோன்பு கஞ்சி இருக்குது, இன்றைக்கி நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். அந்த மாதிரிலாம் இருந்தேன். லெட்ரு எழுதுவேன் பக்கத்தில் வாட்ச்மேன் அங்கிள்கிட்ட சொல்லி அம்மாவுக்கு வந்து லெட்ரு எழுதுவேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, தங்கச்சி எப்படி இருக்கா, என்னை கூட்டின்னு போங்க, என்னை கூட்டின்னு போங்கன்னு சொல்லி நான் ரொம்ப கேட்பேன். ஆனால் அவங்க வந்து ஒரு வாட்டி கூட பார்க்கல, ஒரே ஒரு வாட்டி லெட்ரு போட்டாங்க, கவலைப்படாத நான் வந்து உன்னை கூட்டின்னு போகிறேன்னு சொல்லி யார் மூலியமோ எழுதி ஒரு லெட்ரு போட்டிருந்தாங்க. அப்போது இந்த ஒரு வருஷத்தில் அவங்க வராமல் இருந்ததுனால இந்த மன அழுத்தம், ஏக்கம் எல்லாம் ஜாஸ்தியாகி எனக்கு வெறுப்பாயிடுச்சு. ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், ஏன் நம்மளை கடவுள் படைச்சாரு. தொழுகையில் நான் உட்காந்தேன்னா 24 hours இப்படி ஓச்சு கையில் அழுதுகிட்டே இருப்பேன். எதுக்கு என்ன படைச்ச, நீ கடவுள் தானே, ஏன் என்ன படைச்ச, இந்த உலகத்தில் நான் ஏன் வாழணும், என் குடும்பம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படியே கண்ணீர் மட்டும்தான் வரும், எனக்கு வார்த்தையே வராது, கண்ணீர்லேயே நான் பேசிகிட்டே இருப்பேன். அப்போது எங்கள் அம்மா ஒரு நாள் வந்தாங்க, ஒரு வருஷம் கழிச்சிருச்சு. இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு ரொம்ப மன போராட்டம் ஜாஸ்தி இருந்ததுனால, மன அழுத்தம் இருந்ததுனால நான் யார் கூடயும் பேசவே மாட்டேன். அங்கே நிறைய அண்ணம்மாருங்கள்லாம் இருப்பாங்க, இருந்தாலும் வந்து நான் யார் கூடயும் நான் பேசவே மாட்டேன். இதுக்கிடையில் என்னுடைய பெண் தன்மையும் வந்து எனக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருந்தது. இந்த பெண் தன்மை இருக்கிறதுனால என்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓ இவனுக்குள்ளே ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு என் கூட விளையாடுறேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் தப்பாக என்னை அப்யூஸ்லாம் பண்ணாங்க. சின்ன வயசுலேயே என்னை பாலியல் வன்புணர்வு வந்து அங்கே இருக்கிற ஆம்பளை பசங்களே என் படுக்கையில் வந்து செஞ்சாங்க. அதை நான் அதிகமாக சொல்ல விரும்பலை. அந்த வயசுலேயே அதை பற்றின ஒரு புரிதலோ அதை பற்றின ஒரு அறிவோ இல்லாத காலகட்டத்திலேயே என்னை நிறைய பேர் வந்து பாலியல் ரீதியாக என்னை துன்புறுத்தி என்னை அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வெளியில் என்னால் போய் சொல்லவும் முடியலை. சொன்னால் நாங்கள் உன்னை அடிச்சிடுவோம், உன்னை கொன்றுவோம் அப்படி இப்படின்னு எதோ சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க. பெரிய பெரிய ஆம்பளை பசங்க, அவங்க வந்து 12th, 11th, 10th அந்த மாதிரி படிக்கிற அண்ணாங்க. ஸோ அப்படி என்னை ரொம்ப பாலியல் ரீதியாகவும் என்னை கஷ்டப்படுத்தினாங்க.
அந்த ஒரு காரணத்துக்கு அந்த பயத்துக்கு நான் யாருன்னா ஆண்களை பார்த்தாலே பயப்படுவேன். எதுனா நம்மளை வந்து ஏதோ பண்ணுறாங்களோ என்னவோ பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நான் பயப்பட ஆரம்பிப்பேன். அப்படி பயந்து நான் ஒதுங்கியே தான் வாழ்வேன். யாராவது ஒருத்தர் அன்பாக பேசினா கூட பயப்படுவேன், இவங்க வேற என்னத்துக்கும் நம்மளை கூப்பிடுறாங்களோ அப்படின்ட்டு. நான் கிட்ட கூட போகவே மாட்டேன், யார்கிட்டையும் நான் பேசவே மாட்டேன். அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தனிமையாக இருப்பேன், பாட்டுக்கு பேசிக்கினே இருப்பேன். என்னை எப்படி கூட்டிகிட்டு போவே, இல்லை நான் செத்துடணும், எதுக்கு நம்ம இப்படி வாழ்கிறோம், என்னத்துக்கு வாழ்கிறோம், நம்ம அம்மா யார், அப்பா யார், எங்கேயோ எல்லோரும் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க, எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, எப்படி நம்ம இங்கே இருக்கிறோம், ஏன் இருக்கோம், இப்படியே தான் என் மனசில் ஓடிட்டே இருந்தது. இந்த துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து எல்லா ஆம்பளை பசங்களும் வந்து பேட் எடுத்து கிரிக்கெட் விளையாட போவாங்க, பம்பரம் விளையாடுவாங்க, அது என்னது கில்லி விளையாடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. நான் பாட்டுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விளையாட போயிட்டாங்கன்னா நான் மட்டும் உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து டிராயிங் வரையிறது, இல்லை பொம்மை வச்சு விளையாண்டுட்டுருக்கிறது, இல்லை சட்டி சாமான் வச்சு விளையாடுறது, இந்த மாதிரி பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகளில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கடைசியாக எங்கள் அம்மா வந்து வந்தாங்க ஒரு வருடம் கழித்து. அப்போ என் தங்கச்சி வந்தாங்க, தங்கச்சியை கூட்டிகிட்டு வரும்பொழுது சந்தோஷம். ஆனால் அவங்கள பார்த்ததில் எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு வருட காலகட்டத்தில் எனக்கு மன அழுத்தம், உள்ளேயே ஒரு பக்கம் ஒரு போராட்டம், சரீர ரீதியாக ஒரு போராட்டம் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து இந்த இவங்கள்லாம் ஏதோ வேண்டாம், ஏதோ ஒரு வேற்று கிரகவாசிகளுடைய நான் மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுனால, மன அழுத்தாகி யாருக்குனே அதிகமான அன்பு இல்லாததுனால எங்கள் அம்மாவை பார்த்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. எப்படி சொல்றது, நான் அன்பு தேவைப்படும் போது நீ வரல, இப்போ வந்திருக்கிற, இப்போ வந்த, சரி ஓகே அப்படின்ற ஒரு நிலவரத்தில் வந்து என்னுடைய மைண்டும் மனதும் வந்து போயிடுச்சு. அப்போது பெருசாக நான் சந்தோஷப்படலை. தங்கச்சியை பார்த்ததும் ஹாய் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவள் கையை பிடிச்சிட்டு நாங்கள் போனோம். அப்போ அம்மா வந்து ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்து, இவர் தான் உங்களுடைய மாமா, இவர் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நபரோடு என்னை கூட்டிகிட்டு வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. இதே சென்னை பட்டணத்தில் கோவிலம்பாக்கத்தில் வந்து நாங்கள் இருந்தோம். அப்போது இவர் அம்மாமான்னு சொல்லி சொன்னவரை வந்து எங்கள் அம்மா இவர் தான் இனிமேல் உனக்கு அப்பான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவருடைய பெயர் ராஜன். அவங்க எப்படி அப்படி ஆனாங்கன்னா, இதுக்கிடையில் என்னுடைய அப்பா வந்து இறந்துட்டார். என்னோடய பெற்ற எடுத்த அந்த இஸ்லாமிய தகப்பன் வந்து அவர் இறந்துட்டார் சூசைட். அவள் வந்தவங்களும் வந்து அவங்கள சரியாக பார்த்துக்கல போல, ஏதோ நிறைய டார்ச்சல் கொடுமைகள்லாம் அனுபவிச்சதில் அவர் ஏதோ ஒரு இடத்துல வந்து காட்டுக்குள்ளே விஷத்தை அருந்தி இறந்து போயிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். பட் நாங்கள் போய் பார்க்கல. அவருடைய வாழ்க்கை அப்படி முடிஞ்சிருச்சு. எங்கள் அம்மா வந்து நல்ல இந்து, வைராக்கியமாக பக்தி உள்ளவங்க. அவங்க நிறைய கோயிலுக்கெல்லாம் போவாங்க, வேப்பம் சேலை கட்டுவாங்க, சட்டி எடுப்பாங்க, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ரெண்டாவதாக திருமணம் செய்த என்னுடைய வளர்ப்பு அப்பா, அவர் வந்து என்னை நல்லபடியாக எங்களை பார்த்துக்கிட்டார். சின்ன குழந்தையிலேருந்தே எங்களை நல்லா பார்த்துக்கிட்டார். அம்மா வந்து அவங்கள செகண்ட் மேரிட் பண்ணிட்டாங்க. அவங்க லைஃப் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டத்துலே தான் போச்சு. ஏன்னா சைக்கிள், அப்போல்லாம் சைக்கிள் தான் வேலைக்கு போகணுன்னா பின்னாடி அம்மா உட்காந்துக்குவாங்க, நான் அம்மாவுக்கு பக்கத்தில் உட்காந்துக்குவேன், முன்னாடி சைக்கிளில் தங்கச்சி உட்காந்துக்குவா, ஒரே சைக்கிளில் தான் எங்கன்னாலும் குடும்பமாக வேலைக்கு போவோம். சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது, அப்போ ரொம்ப கஷ்டம் சாப்பிட வழி. இந்த சூழ்நிலையில் நான் எத்தனாவது படிக்கிறேன்னா திருப்பி தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஏன்னா அங்கே ஒரு வருஷம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வீணாக போயிடுச்சு. திருப்பி என்னையும் என் தங்கச்சியும் ஒரே ஸ்கூல்லையே ஒரே கிளாஸ்லேயே வந்து மூணாவது திருப்பி ரெண்டாவது வாட்டி படிக்கும்படியாக எங்கள் அம்மா வந்து சேர்த்துட்டாங்க. இங்கே இந்த ஊரில் கோவிலம்பாக்கத்தில் சென்னையில் வந்து சேர்த்துருந்தாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம், சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது. வெறும் ரேஷன் அரிசியை வடித்து மிளகாவையும் காஞ்ச மிளகாவையும் எண்ணெயும் உப்பு இதெல்லாம் பூண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சும்மா அடித்து அதை வந்து எண்ணெய் ஊற்றி சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுப்பாங்க. அதை தான் அதேவாமிரதமாக நினச்சி நாங்கள் அதை சாப்பிடுவோம். கஷ்டம் ரொம்பவே, வாடகை வீட்டில் தான் இருந்து கஷ்டப்பட்டாங்க. படிப்படியாக அப்பா வந்து ஆண்டோருக்குள்ளே அவர் இருந்தார். அதுக்கு முன்னாடி அவர் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுவார், அப்பா வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். அவரும் வந்து கர்த்தருக்குள்ளே இல்லாமல் இருந்தார். பிற்பாடு அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டோருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எங்களை வந்து கர்த்தருக்குள்ளே நடத்த ஆரம்பித்தார். அப்போ நான் வந்து என்னை சர்ச்சுக்கு போக சொல்லுவாங்க, நான் போக பிடிக்காது, எனக்கு அவரை பற்றி எனக்கு அதிகமாக எதுவுமே தெரியாது இயேசுப்பாவை பற்றி. முதல்ல எங்கள் அம்மா தான் தொடப்பட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மாக்குள்ளே வந்து மாந்திரிக கிரியை இருந்தது.
அப்போ இவங்க இந்து கோயிலுக்கா ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் பொழுது அப்பா வந்து இயேசுவை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்பான்னு சொல்றது வளர்ப்பா ராஜன் அப்பாவை தான் நான் சொல்றேன். அவர் வந்து இயேசுப்பாவை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுவாங்க. அவங்க வந்து அதிகமாக கேட்டுக்கிட மாட்டாங்க. சரி இவளா திருந்துவான்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து அவங்க போக்கிலேயே விட்டாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ பிரஸ்டில் வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்து இவங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் பாட்டி வந்து எங்கள் அம்மாவுடைய அம்மா வந்து கேன்சரில் தான் அவங்க இறந்தாங்க. ஸோ அந்த கேன்சரில் இறந்ததுனால தனக்கும் அந்த கேன்சர் வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இவங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ டாக்டர்ஸும் என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுமா, அது கேன்சர் கட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இந்த நாள் வாங்க, இந்த நாளில் நம்ம டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போதான் எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு, நீ வந்து சர்ச்சுக்கு வா, ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு கண்டிப்பாக சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு முதல் தடவை சொல்லும் பொழுது எங்கள் அம்மா அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை தேடுறதுக்காக சபைக்கு வராங்க. அப்போ சர்ச்சுக்கு வரும்பொழுது அவங்க உடம்பில் ரெண்டு மூணு விதமான பிசாசின் ஆவிகள் இருந்துச்சு. அதை சபையில் அவங்க ஜெபம் பண்ணி விடுதலையை அவங்க பெற்றுக்கிட்டாங்க. அந்த பெற்றுக்கொண்ட நாள்லேருந்து அவங்க கரெக்டாக சர்ச்சுக்கு போய் ஆண்டவரை அறிந்து கொண்டு அதற்கு பிற்பாடு அவங்க ஞானஸ்தானம் எடுத்து அப்போ தான் வீட்டில் அவங்க முத முதல்ல ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கும் பொழுது தான் ஏசப்பாவை முத முதல்ல அவங்க தரிசனத்தில் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, வேத வாசிக்க தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அப்போ தான் குடும்ப ஜெபமாக உட்காந்சி நாங்கள் எல்லோரும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அம்மா பெற்றுக்கொண்ட பிற்பாடு அன்றைக்கி நைட்டு ரொம்ப உருக்கமாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. என்ன அவ்வளோ பயங்கரமாக ஜெபிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது தான் இயேசுவே வீட்டுக்குள்ளே நடந்து வந்து, பயப்படாத மகளே நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நீ ஜெபம் பண்ணு மகளேன்னு சொல்லி அவங்கள ஆற்றி தேற்றி அவங்களோட பேசினதாக அவங்க சொன்னாங்க. அந்த தரிசனத்தில் இயேசுவை கண்கூடாக பார்த்ததாக அவங்க சொன்னாங்க. அதிலிருந்து எங்கள் அம்மாவுடைய விசுவாசம் வந்து அவங்களுக்குள்ள அதிகமாக ஆக ஆரம்பிச்சது. எங்களையும் ஜெபிக்க சொன்னாங்க, பைபிள் வாசிக்க சொன்னாங்க. அப்போ தான் நான் முத முதல்ல நான் இந்த சுச்சுவேஷன் நடக்கும் பொழுது ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கிறேன். அந்த அந்த இதுக்கிடையில் என்னுடைய பெண் தன்மையும் ஒரு பக்கம் எனக்குள்ளே போயிட்டே இருக்குது, பெண் தன்மையும் எனக்குள்ளே வளர்ந்துட்டே இருக்குது. அதை என்னால் வெளியே காமிச்சிக்க முடியல, அந்த ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியல, போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பைபிள் நான் படிக்கும் பொழுது தான் அன்புனா என்ன, எப்படி ஒரு தகப்பன் நம்மை நேசிப்பார், அப்படி எல்லா தெய்வம்னா யார், எப்படி ஒரு மனிதன் வாழணும், எல்லா விதமான விஷயங்களையும் அந்த வேதாகத்தமத்தில் இருக்கிறத பார்த்து நான் படிக்க படிக்க படிக்க படிக்க இயேசு எப்படி, அவருடைய அன்பு எப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து நானும் இயேசப்பா அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா இந்த சூழ்நிலையில் வந்து என்னுடைய அப்பா வந்து ஆண்டவரை பற்றி எங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருந்தார். அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம். ஆனால் இதுக்கிடையில் வந்து என் தங்கச்சியுமே வந்து கர்த்தரை வந்து தேடலை. அவனும் ஏதோ ஒரு கடமை கிறிஸ்தவர்களாக ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி நாங்கள் எல்லாருமே சிஎஸ்எஸ் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இப்படி தான் இருந்தோம். அப்போது இந்த சூழ்நிலையில் என்னுடைய வாலிப பருவம் வருது. வாலிப பிரயத்தில் நிறைய கேலி கிண்டல். ஸ்கூலில் வந்து எனக்கு எல்லாரும் வச்ச பேர் நயன்தாரா நயன்தாரா, அதுக்கப்புறம் பொட்டை ஒம்பது, இப்படி எல்லாமே சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், அதை நான் காதலையும் போட்டுக்க மாட்டேன். கடையில் போய் எதனா ஒரு பொருள் வாங்கினோன்னா, ஆனால் தேன் மிட்டாய் கொடுங்களேன் அப்படிம்பேன். அவர் சொல்லி கொடுப்பார், தேன் மிட்டாய் இல்லைம்மா, இல்லைப்பா தேன் மிட்டாய் அப்படின்னு கேளு அப்படிம்பார். அப்போ நான் யோசிச்சுட்டு வருவேன், நம்ம தேன் மிட்டாய்னா கேட்டோம் இல்லையே, தேன் மிட்டாய் தானே கேட்டோம் அப்படின்ட்டு நானே யோசிச்சுக்கிட்டு வருவேன். அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து நான் என்ன செய்வேன், எங்கள் அம்மா அப்பா இல்லாத போது, என் தங்கச்சி இல்லாத போது என் தங்கச்சியுடைய ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்த்துக்குவேன், எங்கள் அம்மாவுடைய ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்த்துக்குவேன். ஒரு வாட்டி என் தங்கச்சி அதை பார்த்துட்டா பார்த்தாலும் அவளுக்கு தெரியாத மாதிரி சுருட்டி உள்ள தூக்கி போட்டேன், அது யாருக்குமே தெரியாது. அப்போது சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இப்படியே வளர்ந்து போயிட்டே இருக்கும் பொழுது அப்போ தான் இயேசுவை அறிந்து நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். எப்படி நான் இயேசப்பாவை அறிந்து நான் ஞானஸ்நானம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, முதல்ல நான் வந்து சபைக்கு போனேன், சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போனேன். அங்கே சொல்லப்படுகிற தெய்வ செய்திகளை கேட்டேன். அங்கே ஆண்டவரை பற்றி பேசுறது, ஜெபிக்கிறது, பாடுறது, இது எல்லாத்தையும் நான் கேட்டு அதை பின்பற்ற ஆரம்பித்தேன். அதற்கு பிற்பாடு நான் டெய்லி பைபிள் படிப்பேன்.
பைபிள் படிக்கும்போது மத்தேயு அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அந்த முக்கியமாக நான்கு சுவிசேஷம், மத்தேயும் மார்க்கு லூக்கா யோவான், இந்த நான்கு சுவிசேஷத்தை அடிக்கடி ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதில் இயேசு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அது இயேசு எப்படிப்பட்டவர், அவர் நம்மளை எப்படி நேசிக்கிறார், ஒரு மனுஷனை எப்படி பாவத்திலேருந்து விடுவிக்கிறார், எப்படி தான் வாழணும், இதையெல்லாம் தெரிந்து நான் என்ன செய்கிறேன், அதை நான் படித்து இயேசப்பாவை பற்றி அறிந்து கொண்டு அதற்கு பிற்பாடு என் வாழ்க்கையை தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் மனம் திரும்பி நான் ஆண்டவர்கிட்ட வந்து நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். அப்போ ஞானஸ்தானம் எடுத்து ஒரு சின்ன சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி மாதிரி நான் அப்போ பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கிடையில் 12th நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போது வந்து எங்களுடைய வாடகை வீடு, அப்போ வாடகை வீடுன்றதுனால வீடு இல்லை. அந்த சூழ்நிலையில் நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய வீட்டை வந்து நாங்கள் வாங்குற நிலத்தை வாங்குறதுக்காக நாங்கள் எல்லோரும் என்ன செய்வோம், கூடி கூடி ஜெபிப்போம். ஃபேமிலியாக எங்கள் அம்மா அப்பா நான் சிஸ்டர் எல்லோரும் என்ன செய்வோம், குப்பை மேடு, நாங்கள் பக்கத்தில் வாடகைக்கு இருக்கிறது, நாங்கள் இருக்க இந்த வாங்குகிற லேண்டு வந்து ஒரு பெரிய குப்பை மேடாக இருக்கும். ஆண்டவர் குப்பையாக இருக்கிற ஒன்று கோபுரமாக மாற்றுவேன்னு சொல்கிறார்ல, குப்பையிலிருந்து தூசியிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறார்ல, புழுதியிலிருந்து சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் இல்லையா அவர். அப்போ அந்த மாதிரி குப்பை மேடாக இருந்த அந்த பகுதியை நாங்கள் போய் ராத்திரி ஜோமனம், ஒரு ரூபாய் கையில் கிடையாது, ₹1 கையில் கிடையாது, ஆனாலும் விசுவாச ஜபம் போய் போய் நின்று நின்று கைகளை கோர்த்து கோர்த்து ஜெபிப்போம், ஆண்டவரே இந்த குப்பை மேடு எங்களுக்கு கொடுங்க, இந்த இடத்த எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுங்க ஆண்டவரேன்னு கைகளை கோர்த்து கோர்த்து நாங்கள் தினம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஆரம்பித்த கொஞ்சம் மாதங்கள்லேயே தேவன் அதை வாங்கும்படி ஒரு சில நபர்கள் மூலியமாக பேசி எங்களுக்கு அறிவுறுத்தினார். அப்போது சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, இந்த லேண்டு இப்படி வருது விலைக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின் பொழுது, அப்போது 50,000 இல்லையா, 50,000 ரூபாய்க்கு வந்து அந்த நிலத்தை பேசி வாங்கணும்னா 50,000 ரூபாய் காசு இல்லை. அது எப்படி எப்படியோ நகைகளை வச்சு அக்கம் பக்கத்தில் வாங்கி எப்படியோ அந்த நிலத்தை வந்து விசுவாசத்தில் வாங்கி போட்டாச்சு. கட்டுறதுக்கு வசதி இல்லை, கட்டுற வசதி இல்லாமல் வெறும் ஃபஸ்ட்டு கூரை தான் போட்டுட்டு சுற்றி செவுர் வைக்க இடம் இல்லாததுனால புடவையை வந்து அப்படி சுற்றி வச்சுக்குவோம். பாத்ரூம் போக பாத்ரூம் வசதி கிடையாது, குளிக்க வசதி கிடையாது. ஒரு லெட்டின் போகணும்னா ஒரு கவரில் போய் அதை தூக்கி போடுற நிலைமையில் வந்து அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கை முறை வந்து இருந்தது. கரண்ட்டு கிடையாது, கரண்ட்டுகளுக்கு காசு இல்லை. சிமிழ் விளக்கில் தான் படிக்கிறதுனாலும் சரி சமையல்னாலும் சரி எல்லாமே அப்படி தான். அப்படி தான் ஒரு எளிய முறையில் வந்து எங்களுடைய வாழ்க்கை போச்சு. அந்த எளிய முறையில் இருந்தாலும் அந்த நாட்களில் கர்த்தரை நாங்கள் பிடித்து ஜீவிக்கிற ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக நாங்கள் வாழ ஆரம்பித்தோம். ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தோம். நாங்களும் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தோம். அப்போ தான் என்னுடைய பெரியம்மா அவர்கள் வந்து விக்கிரகப்பிடியிலிருந்து அவங்க விடுதலை ஆனாங்க. அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு கஷ்டம் வந்து அவங்களுடைய கணவர் இறந்தது பிறகு கர்த்தரை பற்றி நாங்கள் சொல்லி அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதே மாதிரி என்னுடைய பெரியம்மா பொண்ணு இருக்காங்க இல்லையா, புனிதான் நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள், எங்கள் அம்மா வந்து கஷ்டப்படும் போது சாப்பாடு கொடுக்காமல் இருந்தாங்க. அவங்க நம்ம வீட்டில் ஒரு வேலை விஷயமாக அடைக்கலம் வந்து இருந்து அவங்களும் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு அவங்களும் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய மாமா, அதான் நான் எங்களை சின்ன வயசுல எங்கள் அம்மா கொண்டு போய் மாமா வீட்டில் விட்டுருந்தாங்க இல்லையா, அவருமே வந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை பற்றி அவருக்கு சொல்லி அவரும் ஞானஸ்தானம் எடுத்து இப்போ கர்த்தருக்குள்ளே அவங்க எல்லாம் ஜீவிக்கிறாங்க. இப்படியாக கூட வந்து நாங்கள் ஆண்டவரை பற்றி எங்களுடைய உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லி நாங்களும் ஜெபித்து அப்படி வளர்ந்து கொண்டே வந்தோம். இந்த ஸ்டேஜில் தான் 12th படிக்கும்போது என்னுடைய சகோதரிக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. என்னுடைய ஒரு பக்கம் பெண்தன்மை எனக்குள்ள போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னுடைய சகோதரி வந்து ஒரு பையனை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து புறஜாதியை சேர்ந்து இந்து சகோதரன், அவனை வந்து ஒரு 11th படிக்கும் பொழுதே அவனை விரும்ப ஆரம்பிச்சிட்டான். அப்போது எங்களுக்கு தெரியாது, ஸ்கூலில் நானும் அவளும் ஒன்றா தான் போவோம், ஆனால் எப்படி அவனை பார்த்து மீட் பண்ணி பேசுகிறா கொள்றா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாளடைவில் இதை எங்கள் அம்மாவுக்கு தெரிய வந்து அவங்க கண்டுபிடிச்சி அவளை கேட்குறாங்க, ஏமா எப்படிலாம் பண்ணுற, உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணுறேன்னும்போது, இல்லை எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனோட தான் வாழுவேன், இல்லைன்னா நான் செத்துடுவேன்னு சொல்லி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது வேறு வழி இல்லாமல் அது இது நிமித்தம் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை நடக்குது,
ஒரே போராட்டமாக இருக்குது. இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர மாதிரி தெரியலை. இவளுடைய நிலைமை இப்படி போயிடுச்சு, இவன் மைண்ட் இப்படி போயிடுச்சு. ஆனால் அந்த காலகட்டம் வரைக்கும் என்னுடைய தங்கச்சி வந்து ஞானஸ்தானம் எடுக்கலை, அவள் வந்து ரட்சிக்கப்படலை. அப்போ இந்த சூழலில் அவளோட வந்து நான் தப்பு சொல்ல முடியாது, அவள் பண்ணது ஏன் அப்படி பண்ணிருக்கா அப்படின்னா, அவள் அன்புக்காக ஏங்கியிருந்தாள். அவளுமே சரி நானும் சரி சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் வந்து அன்புக்காக ஏங்கியிருந்தோம். ஏன்னா பேரண்ட்ஸோடைய அரவணைப்பு எங்களுக்கு கிடைக்கல, அம்மா அப்பாவுடைய ஒரு அன்போ பாசமும் எங்களுக்கு கிடைக்கல. அந்த அன்புக்கு ஏங்கினதுனால இன்னொருட்டருந்து அந்த அன்பு கிடைச்சதுனால அவள் அதுக்கு ஈஸியாக அடிக்ட் ஆகிட்டான்னு தான் நாம் பிற்காலத்தில் அதை யோசித்து நிதானிச்சுக்கிட்டேன். அதனால் அவள் அப்படி தான் போயிருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். சரி, வேறு வழி இல்லாமல் அந்த பையனுடைய வீட்டில் போய் நான் என்னுடைய அம்மாவும் போய் பேசணும், இந்த மாதிரி பிள்ளை விரும்பிட்டா எங்களுக்கு பரவாயில்ல, நாங்கள் கல்யாணம் முடித்து கொடுக்குறோன்னு சொல்லி அந்த நேரம் இருந்த காசை வச்சு அவளுக்கு கல்யாணம் முடித்து நகையை போட்டு நல்ல மாதிரி சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு இந்து முறைப்படி தான் நடந்தது. நம்ம கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் நடக்கலை. ஏன்னா பையன் வீட்டில் வந்து இந்து முறைப்படி தான் முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு நாலு தெரு தள்ளி இருக்கிறாங்க. ஸோ அப்படி குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. பிள்ளையும் ரெண்டு பிள்ளையும் பிறந்துட்டு என் தங்கச்சிக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள், ஒருத்தி பேர் வந்து சனா, ஒருத்தி பேர் வந்து தர்ஷிகா. அவருடைய தங்கையுடைய பெயர் வந்து சரண்யா, அவருடைய கணவர் பெயர் பிரபா. இவங்க ஃபேமிலியாக இவங்க இங்கே ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனால் அவங்க குடும்பத்துலேயும் சமாதானங்கிறது இல்லை. அவளும் திருப்பி இங்கே ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டிருந்தவ, அந்த குடும்பத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் நீ ஜெபிக்கக்கூடாது, நீ சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள கட்டுப்படுத்துகிறாங்க. நீ விளக்கு ஏற்றணும், வெள்ளிக்கிழமையான சாமி கும்பிடணும், படையல் போடணும், இதை தான் பண்ணணும்னு சொல்லி அவளை ஒரு பக்கம் வந்து டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இவன் என்ன செய்வா, கணவர் சொல்கிறது தான் கேட்கணும், அவங்க மாமியார் சொல்கிறது தான் கேட்கணும். அப்படியே போய் கொண்டிருந்தது அவளுடைய வாழ்க்கை. ரெண்டு குழந்தை, முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த பையன் நல்லா தான் இருந்தாப்புல, பாசமாக தான் இருந்தாப்புல. ஆனால் ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவர் ஏன் அப்படி ஆனாருன்னு தெரியல. ஒரே சந்தேக புத்தி, சந்தேக புத்தி, அடிக்கிறது ரொம்ப கொடுமை. அதை வந்து நீங்கள் அவள்கிட்ட கேட்டிங்கன்னா தான் அந்த பிரச்சனையெல்லாம் அவள் டீட்டெயிலாக சொல்லுவாள். அந்த அளவுக்கு வேதனையை வந்து அவள் அனுபவிச்சிருக்கா. திடீர்னு காலை வந்து கழுத்து மேலே ஏறி நின்று எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடித்து சொல்லுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னா, உன் பொண்ணை அனாத பொணமாக ஆக்கிடுவேன், சீக்கிரமாக வந்து இப்போ செத்துடுவா, அவளை அள்ளிட்டு போ, வா சீக்கிரமாக வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து மிரட்டுவான். ஏன்னா நான் இந்த சூழ்நிலை, அவளுக்கு திருமணமாகி முதல் குழந்தை பிறக்கும் பொழுது நான் அப்போ தான் திருநங்கையாக மாற ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் நான் என்ன செய்கிறேன், வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னுடைய பெண் தன்மையினால் வந்து அடக்க முடியல. எவ்வளோ அடக்க முடியும், ஓரளவுக்கு தான் அடக்க முடியும். நானும் என்னை கண்ட்ரோல் பண்ணி நான் ஒரு ஆண் மகன் மாதிரி நான் இருக்கணும்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன். அதை முயற்சி பண்ணி அதில் நான் தோற்று தான் போயிட்டேன். ஏன்னா அது என்னால் முடியலை, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எவ்வளோ ஃபுஷ் பண்ணாலும் அது அதிகமாகிக்கிட்டே இருக்குது, அந்த ஆசைகள் அதிகமாகிட்டே இருக்குது. நான் பெண்ணை போல் இருக்கணும், பெண்ணை போல் உடை நடத்தணும். கீழே பார்க்கும்போது என் சரீரம் இது கிடையாது, நான் பெண்ணாக தானே ஃபீல் பண்ணுறேன், நான் பெண்ணாக தான் இருக்கணும்னு என்னுடைய உணர்வு. ஆனால் என்னை ஆண் மாதிரி இருக்க நான் முயற்சி பண்ணாலும் அது என்னால் முடியலை. நான் எவ்வளோ ஃபாஸ்டிங் போட்டு பார்க்குறேன், ஜெபம் பண்ணி பார்க்குறேன், முடியலை, அதை என்னால் மாற்ற முடியலை. அப்போ அந்த நேரத்தில் நான் வீட்டில் எழுதி வச்சுட்டு நான் என்ன பண்ணிடுறேன், திருநங்கைகள் சமுதாயத்தோடு போயிடுறேன். இப்போது என்னுடைய லைஃபுக்குள்ளே நான் வரேன், என் சகோதரி கதையை நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ என்னுடைய லைஃபுக்கு நான் வரேன். இப்போது நான் என் குடும்பத்தை விட்டு நான் காலேஜ் எல்லாம் படித்து நான் வந்து டிப்ளமோ இசி டிபார்ட்மெண்ட் படித்தேன், எலக்ட்ரிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்து ஒரு ஏசி டெக்னீஷியனாக ஒரு வருடம் ரெண்டு வருடமும் தெரியல வேலை பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த சூழலில் தான் என் தங்கைக்கு இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தது. அவள் பிறந்து கொஞ்சம் மாதத்துலேயே நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி என்னை வீட்டில் பொண்ணு பார்க்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உனக்கு வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்லாம் பேச்சு வந்தது. ஸோ நம்ம ஃபீலிங்ஸ் இப்படி இருக்குது, இவங்க இதை தெரியாமல் புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறாங்களே போது நான் என்ன பண்ணேன், என் தங்கச்சியையும் எங்கள் அம்மாவையும் உட்கார வச்சு நான் சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி வந்து எனக்கு இப்படிலாம் இருக்குமா, சின்ன பிள்ளையிலேருந்தே நான் பெண்ணை மாதிரி யோசிக்கிறேன், செயல்படுறேன், எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, பாத்திரம் வளர்க்குறது, பூ கட்டுறது, டான்ஸ் ஆடுறது, இப்படி எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீயே பார்க்குற இல்லைம்மா, எனக்கு இந்த மாதிரி பெண் தன்மை பாதிப்பு இருக்குது போலம்மா, இதை பற்றி நீ என்னம்மா நினைக்கிறன்னு பொழுது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் சின்ன வயசில் தானே உனக்கு இருந்தது, இன்னும்மா உனக்கு இருக்குது, அதெல்லாம் சரியாயிடு, இதெல்லாம் உனக்காக தோன்றுறது, நீயா ஆசைப்படுற போல, நீயா அப்படி நடிக்கிற போல, இல்லை நீயா அப்படி ஆகணும்னு நினைக்கிற போல, அதெல்லாம் சரியாயிடு, ஜெபம் பண்ணால் சரியாயிடும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நினச்சி நிற்கிறப்போ அப்படின்ட்டாங்க.
அப்போ அதை கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டாங்க அவங்க வந்து. அது நான் சொல்றத வந்து காது கொடுத்து கேட்டு அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்றத அவங்க அந்த நேரம் வந்து புரிஞ்சுக்கல. தங்கச்சிக்கிட்டையும் சொன்னேன், அவளும் அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அப்போ அது சொல்லி கொஞ்ச நாள்ல நான் என்ன பண்ணிட்டேன், லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் போயிட்டேன். நான் போய் ஒரு மாதம் இருக்கும். நான் இங்கேருந்து போகும்பொழுது ஒரு பைபிள், எங்கள் அம்மாவுடைய ஒரு புடவை, அவ்வளோதான், வேறு எதுவுமே கொண்டு போகலை. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு பேண்ட் ஷர்ட்டோடு கூட நம்ம அந்த திருநங்கைகள் வீட்டுக்கு நுங்கம்பாக்கத்தில் போய் என்ட்ரி ஆகிறேன். அவங்க வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, நான் வேலை பார்க்குற ஆஃபீஸ் வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. அப்படி நான் போகும்பொழுது வரும்பொழுது அவங்க அங்கே தான் கலெக்ஷன் பண்ணிட்டு வருவாங்க, என்னை பார்ப்பாங்க, கொள்ளுவாங்க. அப்போ பார்க்கும்பொழுது தான் எனக்கு வந்து அவங்க பழக்கமாகறாங்க. அது எப்படி அப்படின்னா, இந்த பெண் தன்மை ஜாஸ்தியானதுனால மேல் மலையனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்கிரக கோவில் இருக்குது. அந்த கோவிலில் இந்த திருநங்கைகள் எல்லாருமே போவாங்க. போய் அங்கே லெமன் சுத்துறது, அப்புறம் அங்கே பாலியல் தொழில் பண்ணுறது, இந்த மாதிரி அங்கே பெண் அவங்க எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு அங்கே கூட்டமாக இருந்து அவங்க இது பண்ணுறது எல்லாமே வந்து அந்த கோவிலில் பண்ணுவாங்க. அப்போது நான் வந்து பெண் தன்மையாக இருக்கணும்னா இந்த பகுதியில் வந்து என்னால் பெண் ட்ரெஸ் போட்டு சுத்த முடியாது. ஸோ அதனால் நான் தூரமாக போனால் தான் என்னால் நான் ஆசைப்பட்ட மாதிரி, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் பண்ணி நான் ட்ரெஸ் பண்ணி நான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது, என்னுடைய ஜான்சின்னு இன்னொரு ஃப்ரெண்டு மூலியமாக நான் என்ன பண்ணுறேன், அந்த கோவிலுக்கு போகிறேன். கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வரத்தெல்லாம் கிடையாது, சும்மா கோவில் வாசலில் நின்று அந்த புடவையை போட்டுக்கிட்டு அவங்களோட போகிறது, வர்றது, சாப்பிட்றது, கொள்வது, ஜாலியாக அவங்களோட சுற்றுறது, இப்படி இருக்கிறது. இப்படி கொஞ்ச நாள் போகும்போது தான் அவங்க பழக்கமாகி, நானும் நீ எங்கே இருக்கணும், நுங்கம்பாக்கத்தில் வேலை பார்க்குறேன் அப்படின்னும் போது, நாங்கள் எங்கள் வீடும் அங்கே தான் இருக்குது, நீ எப்போ வேணாலும் வரலாம், போகலாம், மனசு போல் சந்தோஷமாக நீ இருக்கலாம் அப்படின்னு அவங்க கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ நான் வேலைக்கு போவேன், வீட்டில் போய் சொல்லிட்டு ஓட்டி இருக்குது, இன்றைக்கி இன்னொரு ஷிஃப்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் ஜாலியாக சுற்றுறது, அவங்களோட வெளியில் போய் சுற்றிட்டு வர்றது, பீச்சு பார்க்குன்னு சுற்றுறது, அவங்க வீட்டிலே இருந்து மேக்கப் பண்ணிக்கின்னு பெண் ட்ரெஸ் போட்டுக்கின்னு அவங்களோட பேசி ஜாலியாக இருக்கிறது, இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் வீட்டில் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். நான் வந்து ஒரு மாத கால அளவில் நான் நுங்கம்பாக்கத்துலேயே தான் அவங்களோட இருக்கேன். சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ வேலைக்கு போக முடியாதுமா, நீ வேலைக்கு போகணும்னா நீ சர்ஜரி பண்ண அந்த சர்டிஃபிகேட் வேணும், அந்த திருநங்கை கார்டு வேணும், அது இருந்தால் தான் உன்னால் வேலைக்கு போக முடியும், இல்லைன்னா வேலையில் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நீ சர்ஜரி பண்ணணுன்னாலும் பணம் வேணும், 2 லட்சம் 3 லட்சம் ஆகும் பணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய சம்பிரதாயத்தில் வந்து, அதாவது திருநங்கை சம்பிரதாயம், அவங்க சமுதாயத்தில் வந்து உழைத்து வந்து வர காசில் வந்து அவங்க பண்ண முடியாது. இப்படி நம்மளாக யாசகம் கேட்டு பாலியல் தொழில் செய்து அதில் வர பணத்தில் தான் சர்ஜரி பண்ணி அது பெரியவங்களுக்கு கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் மூலமாக தான் நம்ம இப்படி பெண்ணாக மாறணும் அப்படின்ற ஒரு இது இருந்ததுனால அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ என்னால் எதுவும் பண்ண முடியல. நான் வந்து யாசகம் கேட்க போகணும் அப்படின்னா வீட்டில் தெரிஞ்சிடும், வீட்டில் யாருனா பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருனா பார்த்து சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு நிற்கும்போது தான் பாலியல் தொழிலுக்கு போகணும் அப்படின்னு என்னை வற்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த பாலியல் தொழிலெல்லாம் தாங்க முடியாமல் தான் நம்ம இங்கே வந்து இருக்கோம், ஆனாலும் இப்போ இங்கேயும் இதே தான் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, நம்ம ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளை நம்ம இப்படி இருக்கோமே அப்படின் போது, வேறு வழி இல்லை, வந்துட்டோம், இப்படி தான் நடக்கணும்னு ஆயிடுச்சு, நான் சர்ஜரியும் பண்ணணும், ஆனால் இது இல்லாமலும் என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். அப்போ அந்த சுச்சுவேஷனில் அம்மா வந்து என்னை தேடிட்டு வந்துட்டாங்க. என்னுடைய இன்னொரு நண்பர் மூலியமாக இவன் எங்கே போயிருக்கான் வந்திருக்கான்னு எல்லாம் விசாரித்து அவங்க வந்துட்டாங்க. அப்போது எல்லா அங்கே இருக்கிற ஒரு மூத்த திருநங்கை வந்து சொல்கிறாங்க, உன்னே மாதிரியே இருக்காங்க ஒரு அம்மா, உன் ஃபேஸில் தான் இருக்காங்க, அவங்க வந்து உன்னை இங்கே தேடிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க, அவங்கள அழ வைக்காத, பாவம் அவங்க ரொம்ப முடியாதவங்க மாதிரி தெரிகிறாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு அப்படின்னதும் நான் ஃபோன் பண்ணி ஃபேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன், அம்மா நான் இந்த மாதிரி இந்த வீட்டில் தான் இருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு. வந்ததும் என்னை பார்த்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, காலிலே விழுந்து ஓன அழுதுட்டாங்க எங்கள் அம்மா. நான் உன்னை விடமாட்டேன், நான் வச்சுருக்கிறதே கருவேப்பிள்ள கொத்து பிள்ளை மாதிரி ஒரே ஒரு பிள்ளையை வச்சுருக்கேன், அந்த பிள்ளையை நான் இப்படி விடுறதா நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஓன அழுது, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் கூட வந்துடுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் அப்பயும் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், நான் வர விருப்பப்படலை, நான் இங்கே இருக்கேன், நான் சர்ஜரி பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படின்றேன். அவங்க விடலை, வேணாம் நீ வந்துடு என் கூடன்னதும் அங்கே இருக்கிற திருநங்கைகளும் முதல்ல என்ன சொன்னாங்க, அட்வைஸ் பண்ணி அமிச்சாங்க, நீ போ பெத்தவங்களோட இரு,
அவங்க அங்கே பிடிக்கலன்னா நீ இங்கே வந்துடு, திருப்பி உன்னை எதனா டார்ச்சர் பண்ணுற மாதிரி எதனா பண்ணாங்கன்னா நீ வந்துடு அப்படின்னாங்க. அப்போ அந்த சுச்சுவேஷனில் நான் அம்மா வீட்டுக்கு திருப்பி வந்துட்டேன். வந்ததும் தங்கையை வந்து பார்த்துட்டு அவள் திருப்பி போயிட்டா அவள் வீட்டுக்கு. இந்த சுச்சுவேஷனில் என்னை வந்து சொல்கிறாங்க, நீ திருநங்கையாக வந்து ஏன் உனக்கு இப்படி என்ன வந்துச்சு, யாருன்னா சொல்லி கொடுக்குறாங்களா, உன்னை யாருன்னா இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி மாற்றுறாங்களா, உனக்கா ஏன் அந்த எண்ணம் வந்தது, இல்லை உனக்கு இல்லை எதனா பிசாசு பிடிச்சிருக்கா, நம்ம போய் ஜபம் பண்ணலாமா, இல்லை டாக்டரை பார்க்கலாமா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. நான் நல்லா ஜபிக்கிறேன், நல்லா பாட்டு பாடுறேன், நல்லா அன்றாட வேலைகள் எல்லாம் செய்கிறேன். அவங்க அதை எல்லாமே யோசித்து பார்க்குறாங்க, ஏன் எல்லாம் பண்ணுறானே இவன், ஏன் இப்படி இருக்கான், எதுவுமே இவனுக்கு பிரச்சனை இல்லையே, அப்போ ஏன் இந்த மாதிரின்னு. அப்போ குரோமோசோம் சேஞ்சினால, ஹார்மோன் சேஞ்ச் மாற்றத்தினால இப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறேன். அப்போது இடம் சேஞ்ச் பண்ணால் இவனுக்கு எதனா மாறுதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பெரியமா ரசிக்கப்பட்டாங்கல்ல அமுதா, அந்த அவங்க வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே கொஞ்ச நாள் இருப்போம்னு மயிலாடுதுறையில் வந்து ஒரு ஒரு மாதம் வச்சுருந்து என்னை பார்க்குறாங்க, ஏதாவது இடம் சேஞ்ச் பண்ணால் இவனுக்கு கொஞ்சம் மாற்றம் வரும் அப்படின்ட்டு. அப்போ எல்லாமே நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் வந்து எந்த மாற்றமும் ஏற்படலை. அப்போது ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன், இன்றைக்கி நான் சொல்லிவிட்டு ஓடுனேன், நாளைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் எங்கன்னா பாம்பே எங்கேயுமே ஓடி போயிடுவேன், அப்போ நீங்கள் தான் தேடி கஷ்டப்படணும், அது எதுக்கு உனக்கு அந்த கஷ்டம், என்னை நீ தேடவும் வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், உனக்கு ரொம்ப அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா சோத்தில் கொஞ்சோண்டு விஷம் வச்சு என்னை கொண்டுட்டு நீங்களே பாடை எடுத்து போட்டுடுங்க, எனக்கு சொல்லக்கூட வேண்டாம், சொல்லி கூட நீங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவங்க ரொம்ப என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க, அம்மா உன்னை வந்து நான் பெற்று வளர்த்தது வந்து இதுக்காக தான் நான் உன்னை வளர்த்தனா, நீ என்னம்மா வேணால் இருந்துட்டு போ, தங்கச்சி மாதிரி நானும் உன்னை ஒரு பெண்ணாக நான் ஏற்றுக்கிறேன், ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கிறேன், நீ எப்படி வேணாலும் இரு, பிரச்சனை இல்லை, நீ உழைச்சி வாழு, எங்கேயும் போய் தப்பான இடத்துல வந்து நீ மாட்டிக்காத, உஷாராக இரு, ஆண்டவரை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லி என்னை கட்டி பிடிச்சி அமிச்சாங்க. முத முதல்ல எங்கள் அம்மாவுடைய புடவையும் அவங்களுடைய ஜாக்கெட் பாவடையும் தான் நான் வந்து போட்டு பெண்ணாக என்னை பார்த்துக்கிட்டேன். அதுக்கு பிற்பாடு மாதம் மாதம் நான் அவங்களுக்கு சம்பாதிச்சு அனுப்ப ஆரம்பித்தேன், மாதம் மாதம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் அனுப்புவேன். என்னையும் வந்து அந்த திருநங்கை சகோதரி வீட்டுக்கு வந்து என்னை எங்கள் அம்மா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் பாலியல் தொழில் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறது வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, நான் ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஜீசஸ் கால் வானகரத்தில் இருக்கக்கூடிய ஜீசஸ் கால் பக்கத்தில் தான் நான் நிற்கிறது அந்த தொழிலுக்கு ரெடியாகி, எனக்கு அங்கே ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கோம், நான் இங்கே நிற்பேன், தினம் அழுவேன், இதையே ஏசப்பா நான் இப்படி தேடிக்கிட்டேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடியே நான் இப்படி பாவம் பண்ணுறேன்னு. சில பசங்க அந்த ப்ரேயருக்கு போயிட்டு வந்தவனுங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அவங்க அந்த ப்ரேயருக்கு போயிட்டு வந்தவங்க வந்திருப்பாங்க, நான் புத்திமதி சொல்லி அனுப்புவேன், ஜபத்துக்கு வந்தேன்னா எதுக்குடா எங்களை தேடி வர, தப்புப்பா நீ ஜபத்துக்கு போ, அந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ ஒருத்தி தான் இருக்கியா, நீ இல்லைன்னா இன்னொருத்திட்ட நான் போவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் அந்த இடத்துல கூட அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்கள வந்து ஜபத்துக்கு போங்கன்னு சொல்லி நான் அனுப்பிச்சி விட்ருக்கேன். அந்த நிலையிலையும் கூட நான் ரொம்ப வருத்தப்படுவேன், ஆண்டவரே உங்கள் சமூகத்துக்கு முன்னாடியே நின்றுட்டு நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேனே, எனக்கு இது இஷ்டமே இல்லை, இதுலேருந்து என்னை விடுவீங்க ஆண்டவரேன்னு நான் ஜபம் பண்ணுவேன். நிறைய ரவுடிகள் தொல்லை இருக்கும், போலீஸ்காரங்க அழுகின முட்டையெல்லாம் விசிறி எறிவாங்க நிற்க விடாமல். ஒரு வைத்து பழப்புக்காக இன்றைக்கி திருநங்கைகள் வந்து போகிறாங்கன்னா அது அவங்களா விரும்பி போகிறதில்லை, ஒரு சில கட்டாயங்கள்னால சம்பாதிக்க வேறு வழி இல்லாததுனால அவங்க அப்படி போகிறாங்க. அப்படி அந்த சூழ்நிலையில் இருந்து தான் நான் ஒரு வருட காலம் அவங்களோட நான் இருந்தேன். பிற்பாடு எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலை, அந்த தொழிலும் எனக்கு பிடிக்கலை, பிடிக்காதனால நான் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்கம்மா, எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலம்மா அப்படின்னதும், ஏன்ப்பா நீ முதல்ல சொல்லலை, அங்கேருந்து நான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல, நீ வீட்டோடையே இரு அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் இன்னும் சர்ஜரி பண்ணல, நான் சர்ஜரி பண்ணிவிட்டு நான் உன் கூடயே வந்துடுறேம்மான் போது, அப்போ எங்கே போ போகிற அப்படின்னும் போது இன்னொரு திருநங்கை மூலியமாக நான் இந்த மாதிரி பெங்களூரில் தான் நான் இருக்கிறேம்மா, நீ என் கூட வந்துடுன்னு அந்த திருநங்கை சகோதரி சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களோட நான் என்ன செஞ்சிட்டேன், பெங்களூருக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டேன். பெங்களூர் போய் யாசகம் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ யாசகம் கேட்டு அந்த காசில் வந்து ஒரு வருஷம் அவங்களுக்கு கொடுத்து அதில் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ சர்ஜரி நான் பண்ணுறேன். இந்த காலகட்டத்தில் தான் என்னுடைய சகோதரியுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து மாதிரி ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் அமைஞ்சது. என்ன அப்படின்னா,
என்னுடைய சகோதரியுடைய கணவர் வந்து நாளுக்கு நாள் குடிச்சு கஞ்சா போதைக்கு அடிமையாகி ரொம்ப உடலையே அவரோடலையே வருத்தி கொண்டு அவளையும் தினம் தினம் தினம் டார்ச்சர் பண்ணி அவளை அடித்து ஒரு நாளில் அவருடைய திருமண நாள் அன்னைக்கு வந்து அவளுடைய அவளை அடித்து வெளியில் அனுப்பிச்சிட்டான். கல்யாண நாள் அதுவுமா அன்னைக்கு அடி வாங்கி அடி உத மீதி தாங்க முடியாமல் அவ வீட்டுக்கு வந்துட்டான். நம்ம வீட்டுக்கு சில நேரம் நிறைய சண்டை, சண்டையில் வந்து அம்மா போய் தடுக்க போவாங்க. ஏன்னா நான் இருக்கிறது பெங்களூரில், அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் இங்கே இருப்பாங்க சென்னையில். இவங்க போய் தடுக்க போகும்போது அவன் ரொம்ப அம்மாவுடைய சட்டையை பிடிச்சி கிழித்து அவமானப்படுத்தி அவங்கள வந்து அடிக்க வரதும் நிறைய டார்ச்சரை வந்து குடும்பத்தை அசிங்க சிங்கமாக பேசி ரொம்ப அந்த பையன் ரசிக்கப்படாததுனால ரொம்ப உபத்திரவத்துக்குள்ளே போயிட்டான். அப்போது சரண்யாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அந்த சூழ்நிலையில் அவள் வந்துட்டா வீட்டுக்கு. அது எனக்கு சொன்னாங்க ஃபோனில் வந்துட்டான்னதும் என்னால் வந்து பார்க்க முடியலை. ஏன்னா நம்ம வந்துட்டோம்னா அவங்க ரிலேஷனுக்கெல்லாம் தெரியாது யாருக்குமே. என் தங்கையோடைய வீட்டு சைடில் இருக்கிறவங்க நான் அப்படி மாறினது கொண்டது யாருக்குமே தெரியாதுன்றதுனால என்னால் எந்த ஒரு இதுக்குமே போகவும் முடியல வரவும் முடியல, கஷ்டமாக இருந்தது. அப்போது அந்த சூழ்நிலையில் அந்த பையன் வந்து என்ன செஞ்சிட்டான், அன்னைக்கு சண்டை போட்ட அன்னைக்கு குழந்தைகிட்ட பேசியிருக்கான். ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து சொல்கிறேன், 15 நாளில் பேசியிருக்கான் இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு. குழந்தைங்கிட்ட பேசும்பொழுது இவன் ஃபோன் வாங்கி பேசியிருக்கான், என்னங்க நீ குடித்தா நல்லா குடிக்காமல் இருந்தால் நீ நல்லா தானங்க இருப்ப, நீ குடித்தா தானங்க இப்படிலாம் பண்ணுற, உனக்கு என்னங்க ஆச்சு, நீ இனியும் வந்து வீட்டில் வந்து பேசி கூட்டின்னு போ, நான் வரேன், நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு இவன் சொல்லும் பொழுது அவன் அந்த போதையில் என்ன சொன்னான்னு தெரியாமல் சண்டை இன்னும் அதிகமாகி எல்லாம் நீதாண்டி பண்ணுற, உன்னையும் முதல்ல வெட்டணும், உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வெட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமான போதையில் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் நான் இருப்பேன், எனக்கு பொண்டாட்டி வேண்டாம் பிள்ளைங்க வேண்டாம்னு சொல்லி ரொம்ப பேசவும் இவங்க வீட்டில் அம்மாவும் தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைகளும் தனியாக இருக்கும் பொழுது வீட்டாண்டை வந்து அவன் அடித்து சண்டை போட்டு நடு ரோட்டில் வந்து ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டான். அதனால் அப்பா வெளியில் வேலைக்கு போயிருந்தாங்க. அதனால் அவங்க அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லும் பொழுது அந்த போலீஸ்காரங்க வந்து விசாரித்து அவனை ஒரு 2 அடி அடித்து மிரட்டினாங்க. தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, என் வயசானவங்களை வந்து அவள் தொல்லை பண்ணுற, உன் பொண்டாட்டி வேணும்னு அவள் வந்து வருவானோ. அவன் என்ன சொல்லினா, எனக்கு பொண்டாட்டி வேண்டாம், எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் முக்கியம், என் நண்பன் தான் முக்கியம், என் நண்பனை தவிர எனக்கு வேறு யாரும் வேண்டாம், புள்ள வேண்டாம் பொண்டாட்டி வேண்டாம்னு போலீஸ்காரன்ட்டே எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு நண்பர்களால் வந்த சூழ்ச்சியில் இப்படி குடும்பத்தையே வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டான். அப்போ இந்த சூழலில் சரி இன்னைக்கு திருந்திடுவான், நாளைக்கு திருந்திடுவான், சரி நாளானைக்கு மாறிடுவான், இப்படியே தான் நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் போனவன் அதிகமான குடி குடித்ததில் தூக்கு மாட்டிக்கிட்டான். அது எங்களுக்கு தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியாது, தூக்கு மாட்டி செத்துட்ருக்கிறான். காலையில் தான் எங்களுக்கு நியூஸ் வருது. அப்போ அலறி அடித்து நான் அங்கேருந்து ஓடி வரேன், இங்கே தங்கச்சியுடைய கோலத்தை வந்து எங்களால் பார்க்கவே முடியல, அதை ஜீர்ணிக்கவே முடியல. அவள் சின்ன வயசு 21-22 வயசுலேயே இப்படி ஆயிட்டுருக்குன்னும் பொழுது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த சூழ்நிலையை நாங்கள் எப்படி எதிர்கொள்கிறதுனே தெரியாமல் எதிர்கொண்டோம். கொஞ்ச நாள் அவன் சடங்கு சம்பிரதாயம்லாம் முடிஞ்சு அவள் அங்கே தான் இருந்தா, ரொம்ப பித்து பிடிச்சவ மாதிரி எதையோ பறி கொடுத்தவ மாதிரி இருந்தா, அவளை ஆறுதல் சொல்லி தேற்றி நீ பிள்ளைங்களுக்காக நீ வாழணுமா அப்படின்னு சொல்லி அவளுக்கு நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். இதே ஒரு ரசிக்கப்பட்ட பையனுக்கு நீ முடிச்சிருந்தீன்னா, கல்யாணம் முடிச்சிருந்தா இப்படி ஆயிருக்குமா, இல்லை நீ வந்து ஒரு ஆண்டோருக்குள்ள நீ ஞானஸ்தானம் எடுத்து ஒரு கர்த்தருடைய பிள்ளையா நீ சர்ச்சுக்கு போய் வந்துன்னு இருந்தா கூட அவன் ஜீவன் காப்பாற்றப்பட்டிருக்குமே அப்படின்லாம் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த நேரம் தான் அவர் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தா நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவளுக்கு புரிய ஆரம்பிச்சுது. அதற்கு பிற்பாடு அந்த வீட்டில் அவளால் இருக்க முடியல, தற்கொலை பண்ணிக்கணுன்ற எண்ணம் இவளுக்குள்ளேயுமே வர ஆரம்பிச்சுது. அந்த ரூமை பார்த்தா பயப்படுறது இப்படிலாம் இருந்தது. அங்கே இருக்கிறவங்களும் அவளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி நீ வந்து வேலைக்கு போகக்கூடாது, யாரோடையும் பேசக்கூடாது, நீ வீட்டில் சாமி கும்பிடணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு இவளை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவளால் எதுவுமே பண்ண முடியலை. அப்போது நாங்கள் போய் அம்மாவும் அப்பாவும் போய் பேசி என் பிள்ளைய நான் அவனே போய் சேர்ந்துட்டான், இனி என் பிள்ளையா அங்கே இருக்கணும், நாங்கள் பார்த்துக்குறோம், பசங்களையும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி பேசி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்து கொஞ்ச நாள் வந்து அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு தான் இருந்தாங்க. அப்புறமா சர்ச்சுக்கு போக போக ஜபம் பண்ண ஜபம் பண்ண கர்த்தர் மீண்டுமா என் தங்கச்சியை தொட ஆரம்பித்தார். தொட்டு அதற்கு பிற்பாடு அவள் வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு
அவளுடைய விசுவாசத்தின் மூலமா இப்ப படிக்க ஆரம்பிச்சா. 10-11 வருதா படிச்சா, திருப்பி 12th எக்ஸாம் எழுதி இப்போ பிஏ தமிழ் பண்ணின்னுக்கிறாங்க. இப்ப அதுக்கும் படிச்சுட்டு மாண்டசரி கிளாஸும் முடிச்சுட்டு இப்ப ஒரு டிராயிங் டீச்சரா வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்றாங்க. கர்த்தர் இப்ப வந்து அவளை அற்புதமா அவளை விசுவாசத்துல கையப்பிடிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்காக கர்த்தருக்கு நாங்க குடும்பமா நன்றி சொல்றோம். ஆண்டவர் மட்டும்தான் என் தங்களுடைய தங்கச்சியுடைய வாழ்க்கையை மீண்டும் நிறுத்தி இருக்கிறாருன்னு நான் சொல்ல முடியும். அவர் இல்லைன்னா நிச்சயமாக அவளும் வந்து நாங்கள் பார்த்துருக்க முடியாது. இப்போ அடுத்தது என்னுடைய லைஃப் எப்படி போச்சு அப்படின்னா, திருநங்கைகளுக்குள்ளே வந்ததுக்கு பிற்பாடு என் வாழ்க்கை டோட்டலாக தலைக்கீழே போயிடுச்சு. டோட்டலாக ஆண்டவரை மறந்துட்டேன், அவருடைய வார்த்தைகளை மறந்துட்டேன். ஃபுல்லாக சைனிக்கேன்னுவாங்க, இந்த நாக்குக்கு இடையில

அந்த மாதிரி தேவன் நான் ரொம்ப பக்தியாக தான் இருந்தேன். ஆனாலும் இந்த விக்கிரகத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அதுதான் தெய்வம்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லி அந்த தெய்வத்தை நான் வணங்க ஆரம்பித்தேன். வீட்டு செவுறு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே விக்கிரக படங்களாக இருக்கும். எல்லா ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஒருவண்டி சாமி படங்களும் அந்த செவுத்தில் தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி பார்த்தீங்கன்னா படையல், சக்கரை பொங்கல்லேருந்து வடை பாயாசத்துலேருந்து என்னென்ன படையல் பொண்ணுமோ எல்லா படையலும் நடக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த சின்ன சின்ன விக்கிரகம் இருக்கும், அதுக்கு பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், நெய் அபிஷேகம்னு எல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு படையில் உட்காந்துட்டு சாப்பிடணும் உட்காருவோம். ஆனால் என்ன தான் நான் பண்ணினாலும் என் மனசுக்கு தெரியும் அது தெய்வம் இல்லை அப்படின்றது. அதில் ஒரு நிம்மதியும் இல்லை. அந்த தெய்வம் வந்து பேசவும் பேசாது, அது எதுவுமே செய்யாது, அற்புதமும் நமக்கு நடக்காது. அது தெரிஞ்சிருந்தும் நான் அந்த வேலையை ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நான் ரெகுலராக பண்ணுறேன், என்னதான் அதில் கடவுளை நான் தேடி உருகி உருகி விரதம் இருந்து பண்ணாலும் அந்த தெய்வம் என்கிட்ட பேச மாட்டேங்குது, அது எனக்கு காட்சி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னும் பொழுது எனக்கு அதில் ஒரு நிம்மதியும் இல்லை. இதில் வேற அந்த தெய்வத்தை சாமின்னு சொல்லி அதை உடம்புல இறக்கி கோழி ரத்தம் குடிக்கிறது, ஆடு ரத்தம் குடிக்கிறதுன்னு இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை வந்து மூட நம்பிக்கைகளுக்குள்ள ஜாஸ்தி போய் என்னுடைய வாழ்க்கை அப்படி ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்தது. இது இங்கே இருக்கிற என்னுடைய பேரண்ட்ஸ்க்கோ யாருக்குமே தெரியாது. நாங்கள் ஒரு பக்கம் கோயில் குளமாக சுற்றிட்டு இருப்பேன், இங்கே இவங்க ஒரு பக்கம் சர்ச்சுக்கு போயிட்டுருப்பாங்க. அங்கேருந்து நான் இங்கே வந்துட்டு போயிட்டேன்னா இவங்களுக்கு யாருக்காவது உடம்பு முடியாமல் எதனா ஒன்று ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்படி ஆகிக்கொண்டே இருக்கிற போது தான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் ஆரம்ப நாட்களில் நாங்கள் வாலிபர்களாக சர்ச்சுக்கு போயிட்டுருக்கும்போது அவர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் நான் இப்படி போகும்பொழுது அவரும் பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டார். அவர் பின்மாற்றத்துக்குள்ளே போய் அவரும் விக்கிரக கோயிலுங்களுக்கெல்லாம் போய் கும்பிட்டு கோயில் பூசாரியாக இருந்து அவரும் ஒரு திருமணம் முடித்து அவருக்கு ரொம்ப கொடிய வேதனை, கொரோனா வியாதி வந்து ரொம்ப மஞ்சக்காமால ஜாயிண்டிஸ்லாம் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போது ஹாஸ்பிட்டல் வளாகத்துலேயே அந்த நோயின் தீவிரம் தாங்க முடியாமல், கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் எல்லாத்தையும் யோசித்து அவர் என்ன பண்ணிட்டார், அங்கேயே ஆஸ்பத்திரி வளாகத்திலே தூக்கு மாட்டி இறந்துட்டார். அவருடைய பெயர் வந்து மோசஸ் கார்த்திக், அந்த பிரதர் தான் வந்து இறந்துட்டார். அந்த செய்தியை வந்து நான் கேள்விப்படுறேன், கேள்விப்பட்டு எனக்கு துக்கம் என்னால் தாங்க முடியல. ஏன்னா எனக்கு அவர் தான் நல்ல ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, எப்பவும் என்கிட்ட நல்லா பேசுவார், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன், அவருடைய கஷ்டங்களை என்கிட்ட ஷேர் பண்ணுவார். நான் சர்ஜரி பண்ணி இருந்தபோது அவர் வந்து என்னை பார்த்துக்கிட்டு போனார், எல்லாமே அப்படி தான் இருந்தது. அப்போ அதனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அந்த நல்ல ஒரு நண்பர் அவர். அப்போ அவரை பார்த்தே ஆகணும், இந்த கடைசி நேரத்துலேயே அது அவருடைய முகத்தை பார்த்துன்னு சொல்லி வண்டி வேறு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ சென்னை வந்துட்டேன், அவரை டைரெக்டாக பார்க்க முடியல, அதனால் மசானத்தில் போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு நான் மசானத்துக்கு போகிறேன். போனால் அங்கே இருக்கிறவங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே என்னை அடையாளம் தெரியாது, ஏன்னா நான் திருநங்கையாக மாறிட்டேன், என்னை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தூரமாக நின்று நான் அவர் வர பாடி வர்றதுக்காக வெயிட் பண்ணுறேன். அப்போல்லாம் கொரோனான்றதுனால கவர் புட்டு தான் கொண்டு வருவாங்க. ஸோ அவரை கொண்டு வந்து மசானத்தில் அவங்க ரிலேஷன் எல்லாம் உட்காந்து அழுகுறாங்க, கூட்டத்தோட கூட்டமாக நின்று நானும் துக்கப்பட்டு அழுகிறேன், இவன் லைஃப் இப்படி முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே ஓன் அழ ஆரம்பிக்கிறேன். அவனை நினச்சி நினச்சி அழறேன், இப்படி பண்ணிட்டியடா, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அவனுக்கு புத்தி சொல்லியாவது மாற்றிருப்பனே, இல்லை எதனா சொல்லியிருக்கலாமே, உன் கஷ்டத்தை ஷேர் பண்ணியிருந்தா அந்த நேரம் உன் ஜீவன் போக விடாமல் பண்ணியிருந்திருப்பனேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அதை சொல்லி சொல்லி அழுதுட்டு இருக்கேன். கூட்ட நெரிசல் தாங்க முடியாததுனால அந்த மசானத்துலேருந்து கொஞ்சம் நாலு ஸ்டெப் இறங்கி படியில் வந்து உட்காந்து இப்படி ஓனும் அழ ஆரம்பிக்கிறேன். அப்போ அழுதுகிட்டே இருக்கும்போது தான் மெல்லிய குரலில் ஒரு சத்தம் பேசுகிறத நான் கேட்டேன். அந்த சத்தம் திட்டமும் தெளிவுமாக என் கூட பேசிச்சு, என்னென்னா, என் பிள்ளையே, நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன், முன்பு இருந்ததை விட இப்பொழுது இன்னும் அதிகமாய் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிப்பதை நீ அறியாமல் இருக்கிறாயோ, ஏன் நீ உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாய், உனக்கு முன்பாக நான் நன்மை தீமை இரண்டையும் வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் வைத்திருக்கிறேன், நீ எதை தெரிந்து கொள்ளப் போகிறாய், இன்னைக்கு உன் நண்பன் போயிட்டான், அடுத்தது சாத்தான் உனக்கு தான் குறி வைத்திருக்கிறான், நீ தான் போக போற, ஆனால் நீ அழிந்து போக வேண்டும் என்பது என்னுடைய சித்தம் அல்ல, நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன், தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டே என் பிள்ளையே உன் வாழ்க்கையை எனக்கு ஒப்புக்கொடுன்னு சொல்லி அன்போடு கூட கண்டிப்பு கலந்த ஒரு விதத்திலே அந்த வார்த்தை எனக்கு மீண்டும் மீண்டுமாய் கேட்டுச்சு.

0: அந்த வார்த்தை திருப்பி என் இருதயத்துக்குள்ள அதிகமாய் பேச ஆரம்பித்தது. அதே அவர் பேசின அந்த வார்த்தை எனக்குள்ள இவன் அழுகிற அந்த துக்கம் போய் எனக்கு இது அதிக துக்கமும் பாரமும் ஆயிடுச்சு. ஆண்டவர் இப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருன்னு சொல்லி அதற்கு பிற்பாடு நான் ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். பழைய நண்பர்கள், ஆவிக்குரிய நண்பர்கள் எனக்கு ஃப்ரெண்டாக அமைஞ்சாங்க. திரும்பவும் அந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு மாதம் நான் என்ன செய்கிறேன், கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் கழித்து திருப்பி தேட ஆரம்பிக்கிறேன். அப்போ தேடும் பொழுது அந்த ஒரு மாதம் அளவும் ஆன்லைன் ப்ரேயர் தான், எதுவும் வந்து ஜாஸ்தி ப்ரேயர் நடக்காது சபைகளில், ஆன்லைன் ஜபந்தான். அந்த ஆன்லைன் ஜபந்தான் நான் கேட்டுட்ருப்பேன். ஆவிக்குரிய சகோதரி வந்து எனக்கு அப்போ திருப்பவும் பழக்கமானதுனால நாங்கள் இருவரும் சேர்ந்து இரவில் ஒரு மணி நேரம் தேசங்களுக்காக, எல்லா காரியங்களுக்காக, இப்படி அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜபிக்கணும்னு ஃபோன் கான்டாக்ட்லேயே நாங்கள் ஜபம் பண்ணுவோம். அதேமாதிரி நான் நிறைய பேர் பெண்களை ஐக்கியப்படுத்தி நாங்கள் ராத்திரி உட்காந்து மணிக்கணக்காக ஜபிக்க ஆரம்பிப்போம். பாடல் பாடி ஃபோன்லேயே தேசத்துக்காக ஜபிக்க ஆரம்பிப்போம். இப்படியா கூட திரும்ப திரும்ப நான் கர்த்தரோட நெருங்க ஆரம்பித்தேன். அந்த ஒரு மாதம் அளவில் கிட்டத்தட்ட 7 வருடங்கள் கழித்து திரும்ப நான் வீட்டிலேயே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். வீட்டில் ஒரு வாட்டி ஜெபிக்கும் பொழுது பயங்கர விதமாக அவருடைய வல்லமை தூக்கி எறிகிற விதமாக என் மேலே வந்து இறங்குச்சு. அப்போ அந்நிய பாஷைகளை பேசி நான் கத்தி ஜெபம் பண்ணும் பொழுது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எட்டி பார்த்தாங்க, என்னாச்சு இவன் திடீர்னு கத்துறான் அப்படின்ட்டு. அப்போ பார்க்கவும் சரி ஜெபம் பண்ணுறான் போலன்னு கம்முன்னு போயிட்டாங்க. அந்த மாதிரி மிக வல்லமையோடு கூட தேவன் வந்து அப்புறம் இறங்க ஆரம்பித்தார். அதற்கு பிற்பாடு நான் இங்கேருந்து திருப்பி பெங்களூர் போகிறேன். போன பிற்பாடு நான் வீட்டுக்கு போனது செஞ்ச முதல் வேலை, என் வீட்டில் இருந்த எல்லா விக்கிரக படங்கள், சாமி அந்த காரியங்கள், பூஜை புனஸ்கார பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி கொண்டு போய் நான் குப்பையில் போட்டேன். அது போட்டு முடித்த பிறகு திருப்பி நான் ஆண்டவரை அதிகமாக தேட ஆரம்பித்து பக்கத்தில் இருக்கிற சபைகளுக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ பக்கத்தில் இருக்கிற திருநங்கைகளுக்கும் அடிக்கடி இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிப்பேன். இந்த லாக்டவுனில் நான் இருந்த வீட்டை வந்து என்னை காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வீடு இல்லை போக. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுறேன், என் கையில் பணம் இல்லை இயேசப்பா, நான் என்ன பண்ணட்டும், நான் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், வீடு இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன்னும் பொழுது, அப்போ ஒரு பெரிய வீடு, 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய 10,000 ரூபாய் வாடகை, அந்த வீட்டுக்கு 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்குறாங்க. ஆனால் நான் அட்வான்ஸ் இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் தரேன்னு சொல்லும்போது அந்த சகோதரி அதை ஒத்துக்கிட்டு எனக்கு வீடு, அந்த பெரிய வீட்டை வந்து எனக்கு கொடுத்தாங்க. அந்த நேரம் அற்புதமாக தேவன் வந்து எனக்கு அந்த வீட்டை கொடுத்தாரு. அந்த அட்வான்ஸே இல்லாமல் அந்த வீட்டில் வந்து நான் போகும்படி எனக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஏன்னா 1,00,000 கொடுத்தா தான் அந்த வீட்டுக்குள்ளே போக அனுமதிப்பாங்க. ஆனால் அட்வான்ஸே இல்லாமல் தேவன் என்னை அந்த வீட்டில் கொண்டு வந்து வச்சார். அந்த மாதிரி நிறைய அற்புதம் தேவன் வந்து எனக்கு நிறைய அற்புதங்கள் வந்து செய்து கொண்டே இருந்தார். அதை சொல்லிக்கிட்டே போகலாம். அதற்கு பிற்பாடு நான் கர்த்தருக்குள்ளே நெருங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் என்னுடைய எல்லா பாவங்களையும் நான் விட்டுட்டேன். ட்ரிங்க்ஸ் பண்ணுறதும் சரி, அந்த டேப்லெட் போடுறதும் சரி, அதுக்கப்புறம் இந்த சைனிக்கு இனி பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் நான் விட்டு கர்த்தருக்காக நான் ஜீவிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. எந்த இடத்துல நான் ஊழியம் முதல்ல நான் வாலிப வயசில் ஸ்டார்ட் பண்ணனோ அதே இடத்துல இதே பெண் உடையை தரித்து கர்த்தருடைய பலிபீடத்தில் நின்று தெய்வ செய்தியை, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இப்பவும் அந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். வருடத்தில் 3 நாள் நாங்கள் வந்து உபவாச ஜபம் நடத்துவோம், எழுப்புதல் கூட்டம் நடத்துவோம். அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு தேவன் எனக்கு கிருபை செய்கிறார். நிறைய பெண்கள் வருவாங்க, வாலிப பிள்ளைகள் வருவாங்க. அவங்க எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவங்கள எழுப்புதலுக்குள்ளாக கர்த்தருக்கு நேராக அவங்கள நடத்த ஆரம்பிப்பேன். பெங்களூர்லேயும் இப்போ திருநங்கைகளுக்கு ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி அவங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி அந்த ஊழியத்தையும் செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் அற்புத விதமாக அப்படி நடத்துகிறாரு. இன்னொன்று ஒரு சாட்சி முக்கியமாக சொல்கிறேன். என்னுடைய உடல் எடையில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது, சுகவீனப்பட்ட நான் ரொம்ப முடியாமல் எனக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகி யூரின் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். யூரின் போக முடியாததுனால டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ சர்ஜரி பண்ணணும் பொழுது 70,000 ஒரு இடத்துல கட்டி நாளைக்கு பண்ணணுன்றதுக்கு அனசிசியா கொடுத்து முதுகில் போட்டாங்க. அந்த அனசிசியா ஊசி போட்டு சர்ஜரி பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணுறாங்க. அந்த யூரின் போகக்கூடிய பாதையில் டியூபே உள்ள நுழையில அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ சர்ஜரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நைட் ஃபுல்லாக சாப்பிடலை, நைட் ஃபுல்லாக தண்ணி குடிக்கல, காலெல்லாம் வீங்கிடுச்சு, யூரின் போக வழி இல்லை, யூரின் வர மாதிரி இருக்கு போக முடியல, இப்படி வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுது ஜெபிப்பா, ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போது மறுநாள் டாக்டர், யூராலஜிஸ்ட் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, இப்போ கீழே சர்ஜரி பண்ணிக்கிறதுனால முடியாதம்மா, வயிற்றுல டியூப் போடுறோம், அது வழியாக தான் நீங்கள் யூரின் போகணும், இது காயம் மாறினது மேலே திரும்ப சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த சர்ஜரி கூட ஸ்கின்ல, இங்கே இருக்கக்கூடிய கன்னத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை எடுத்து தான் சர்ஜரி பண்ணணும். அது பண்ணுனா கூட உங்களுக்கு 100% வந்து ஒர்க் ஆகுமான்றது தெரியாது, அது 50% தான் வாய்ப்பு இருக்குது. வயிற்றுலேயே நீங்கள் ரொம்ப நாளைக்கு வருஷ காலம் நீங்கள் டியூப் போட்டிருக்கவும் முடியாது, அது கிட்னியையும் பாதிக்கும், கிட்னி பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஃபெயிலியர் ஆகி யூரின் உங்களுக்கு போக முடியாமல் சீக்கிரம் உங்களை மரணத்தை தழுவக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வரும், இது உயிருக்கே அபாயமாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. நான் ரொம்பவே அழுத ஆரம்பித்தேன். என் தங்கச்சி உடனே கேள்விப்பட்டு ஓடி வந்தாங்க, எங்கள் அம்மா ஓடி வந்தாங்க, அவங்க தான் எனக்கு கூட இருந்து ஆறுதலாக இருந்து ஆண்டவரை பற்றி சொல்லி நல்லா ஜெபம் பண்ணு, கர்த்தர் மாற்றுவார், நமக்கு அதுக்கான வழியை ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி விசுவாசத்தில் அவங்களே என்னை தேற்றினாங்க. முதல் நாள் நான் ரொம்பவே பயந்தேன், அழுதுட்டு நான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு நான் ரொம்பவே பயந்தேன். இந்த சூழலில் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஒரே ஒரு விசுவாச அறிக்கை பண்ணேன், எப்படி நான் சாக போகிறேன்னு டாக்டர் சொல்கிறாங்க, செத்தாலும் எனக்கு நன்மையே, நான் சீக்கிரம் வந்து உங்களை பார்த்துடுவேன் ஏசப்பா, அப்படியே இல்லை நீங்கள் எனக்கு நான் இன்னும் வாழணும், நான் நிறைய பேருக்கு சாட்சியாக நிற்கணும்னா எனக்கு சுகத்தை கொடுங்க, எனக்கு விடுதலையை கொடுங்க, இல்லைன்னா நான் சீக்கிரம் செத்தாலும் நான் உங்கள் சமூகத்தில் வந்து நான் நிற்பேன் அப்படின்ற ஒரு பிரதிஷ்டையோடு வந்து நான் விசுவாசத்தோடு இருந்தேன். அதை பற்றி நான் கவலையப்படலை, நான் ஜெபிக்க ஆரம்பித்து பாடல் பாடி நான் துதிச்சு கொண்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி டாக்டர், யூராலஜிஸ்ட் டாக்டர் மூலயமா அது நல்லபடியாக ஒரு சர்ஜரி முடிஞ்சு யூரின் வர ஆரம்பிச்சுது. அதிலிருந்து நான் இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேட ஆரம்பித்தேன். இன்னுமாய் சரீரத்தில் இப்போ வரைக்கும் அந்த எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் எனக்கு அற்புத சுகத்தை கொடுத்து ஆண்டவர் இன்னைக்கு ஆரோக்கியத்தோடு நிறுத்தியிருக்கிறாரு. இன்றைக்கும் நிறைய இடங்களுக்கு போய் கர்த்தரை ஜீவனுள்ள தேவனுங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைசியாக அவருடைய அன்பு எவ்வளவுங்கிறத நாங்கள் புரிந்து இன்றைக்கி கர்த்தரை இருக பிடித்திருக்கிறோம். என் வாழ்க்கையை மாற்றின தேவனால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் அவர் மாற்றுவார். ஒரு ரொம்ப எளிமையான நிலையில் இருந்த எங்களை தேவன் இன்னைக்கு 2 மாடி கட்டி வீடு கட்டி ஆசீர்வாதத்தோடு வாழ செய்திருக்கிறார். என் தங்கை வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். என் பெற்றோர்களை கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார். என்னையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஒரு சாதாரண திருநங்கையாக இருந்தாலும் இன்னைக்கு பல பேருக்கு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையாய் தேவன் என்னை மாற்றியிருக்கிறார். என் வாழ்க்கையை மாற்றின கர்த்தரால் உங்களையும் மாற்ற முடியாதா? எப்பேற்பட்ட நிலவரத்தில் எந்த சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் கண்டிப்பாக கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவர் அப்படியே நம்மளை விட்டுட மாட்டார். நம்ம வாழ்க்கையை எளிய நிலையிலிருந்து தூக்கி எடுத்து அதை கோபுரமாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா, ஆமீன்.
1: நீங்கள் கேட்கப் போவது
2: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
3: அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45:1-2. அமெரிக்க சட்டமா மன்ற உறுப்பினராயிருந்த ஜான் கேம்பல் என்பவருடன் மார்க் ராபர்ட்ஸ் என்பவர் அமெரிக்க பாராளுமன்ற கூட்டம் நடைபெறும் கேபிட்டல் என்ற கட்டடத்துக்குள் நுழைந்தபோது தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி எழுதியுள்ளார். மார்க் ராபர்ட்ஸ் ஜான் கேம்பலுடன் இருந்த வரைக்கும் பாராளுமன்ற கூட்டம் நடைபெறும் கட்டடத்துக்குள் மிகவும் சர்வ சுதந்திரமாக எல்லா இடங்களுக்கும் செல்ல முடிந்தது. அவரை யாரும் தடுத்து நிறுத்தவில்லை. அனுமதியின்றி உள்ளே நுழையக்கூடாது என்று பலகைகள் வைக்கப்பட்டிருந்த பகுதிகள் மற்றும் அதிகாரப்பூர்வமான நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்று போர்டு போடப்பட்டிருந்த பிரத்யேகமான பகுதிகளிலெல்லாம் அவரால் சுதந்திரமாக கதவை திறந்து செல்ல முடிந்தது. அவருக்கு சர்வ சுதந்திரமும் கொடுக்கப்பட்டது எதற்காக என்றால், அவர் பெரியவர் என்பதற்காகவோ அல்லது அவர் என்னென்ன செயல்களை செய்தார் என்பதற்காகவோ அல்ல. அவர் சட்ட மாமன்ற உறுப்பினர் ஜான் கேம்பலுடன் வந்த விருந்தாளி என்பதற்காகவே அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நமது வாழ்க்கையிலும் நாம் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட செல்லுகிறவர்களாக இருந்தால் நமக்கான வாசல்களை யாருமே பூட்ட முடியாது. ராஜாவாகிய கோரேசுக்கு தேவன் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கொடுக்க சித்தம் கொண்டார். எனவே தேவன் அவருக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைத்து அவருடைய வலதுகையை பிடித்து கொண்டு அவரை பார்த்து, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று திருவுளம் பற்றினார். அதை போலவே பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் பலத்த கதவுகளையும் தாழ்பால்களையும் தேவன் கோரேசுக்காக மிக எளிதாக திறந்து கொடுத்தார். ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோனுக்கு விரோதமாக படையெடுத்து வருவதை காவல் கோபுரங்களில் இருந்து பார்த்த பாபிலோன் தேசத்து ஜாமக்காரர்கள் சிரித்தார்களாம். எந்த நாடு படையெடுத்து வந்தாலும், எத்தனை ஆண்டுகள் பாபிலோனை முற்றுகை போட்டாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் முற்றுகை போட அவசியமே இல்லாமல் கோரேசுக்காக பாபிலோன் சாம்ராஜ்ய கதவுகளை தேவன் திறந்தார். அவர் போய் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கட்டிக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய தயவு உங்களுக்கு இருந்தால் எப்பேற்பட்ட கடினமான திறக்க முடியாத வாசல்களும் உங்களுக்காக திறக்கப்படும். நீங்கள் வாசல் வழியாய் உட்பிரவேசித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். தேவன் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார், தடைகளை தகர்த்து போடுவார். தேவன் யாருக்கு திறந்த வாசலை தருவார்? யார் அவருடைய வசனத்தை கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் திறந்த வாசலை தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களை, நீங்களும் கோரேசை போல தேவ தயவுள்ளவர்களாய், பிலடெல்பியா சபையினரை போல தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு முன்பாக எந்த கதவும் பூட்டப்பட்டிருக்க முடியாது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து உங்களோடு வருவார், உங்களுக்கு முன்னே செல்லுவார். இதுவரை உங்களுக்கு விலக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார்.

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக நாகும் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம்.
2: கர்த்தர் நீடிய சாந்தமும்
1: மிகுந்த வல்லமையும் உள்ளவர்.
2: அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார்.
1: அடுத்த வார்த்தையை கவனியுங்கள்.
2: கர்த்தருடைய வழி
1: பெரும் காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய
2: பாதத்தூளாய் இருக்கிறது.
1: இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செய்திக்குள்ளே போறதுக்கு முன்பதாக அந்த முதல் வார்த்தையை நீங்க பாருங்க. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். இது அல்ல இன்னைக்கு செய்தி. ஆனா இந்த வார்த்தை எனக்குள்ள நேற்று இரவுல இருந்து ஏதோ பண்ணிட்டே இருந்துச்சு. அதனால அதை நான் டச் பண்ணிட்டு செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை தந்து நமக்குள்ளே பொங்க விடுறார்னா யாருக்கும் அதை விளம்பணும்னு விரும்புறார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு லெவலுக்கு பொங்குதுன்னா அது நமக்கு, லெவலை தாண்டி பொங்குதுன்னா வேற யாருக்கும் கொடுக்கிறார். ஆமென். ஒரு ஒரு சகோதரி, ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரரின் மனைவி, ரெண்டு பிள்ளைகளை உடையவா, எலிசா கிட்ட வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, இப்படி கடன்காரங்க வந்துட்டாங்க, பிள்ளைகளை பிடிச்சிட்டு போக நிக்கிறாங்க, என்னன்னு தெரியல, என்ன பண்ணும் தெரியலன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவோம், உன்ட எண்ணெய் இருக்கு, ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, நீ போய் காலி பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி வை. காலி பாத்திரத்தெல்லாம் வாங்கி வச்சு காலி பாத்திரம்லாம் முடிஞ்சதும் பைபிள் என்ன சொல்ல தெரியுமா, அந்த எண்ணெய் நின்று போயிட்டு. அதன் அர்த்தம் என்ன, அந்த எண்ணெய் அவளுக்கான எண்ணெய். ஆனா சில எண்ணெய் வந்து நிக்காது, அது கூடிட்டே இருக்கும். அதன் அர்த்தம் என்ன, இந்த எண்ணெய் நீ யாருக்கும் கொடுக்கணும். 4 குஷ்டரோகிகள் சீரியா தேசத்துக்கு, சீரியாவுக்கா சமரியாவுக்கு, சீரியா நினைக்கிறேன், வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தா ஃபுல்லா ஆகாரம் நிரம்பி இருக்கும். இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிப்பாங்க. முடிச்சுட்டு சொல்லுவாங்க, இது நற்செய்தி அறிவிக்கனால். ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டோம், ஆனா இன்னும் ஆகாரம் இருக்கு. அப்போ நம்ம இது என்ன செய்யணும், போய் ஜனங்களுக்கு சொல்லணும். அது போலதான் சில வார்த்தைகள் வந்து பர்சனலா ஆண்டவர் பேசிட்டு இருப்பார். செய்தி தரது அது வேற, ஆனா அதையும் தாண்டி சில வார்த்தை பர்சனலா பேசி அது நம்மையும் தாண்டி ஓவர் ஃப்ளோ ஆகுதுன்னா யாரோ சிலருக்கு கர்த்தரதை கொடுக்க விரும்புகிறார். எனவேதான் இந்த வார்த்தையை டச் பண்ணிட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஆண்டவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவர் அவர் அப்படியே தான் நினைக்காதீங்க. அவர் செயல்பட ஆரம்பிச்சார்னா மிகுந்த வல்லமை உள்ளவராய் செயல்படுவார். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். அவர் ரொம்ப அமைதியா இருந்த போது அவனுடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டது, அவன் குழியில் தூக்கி போடப்பட்டான், அவன் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான், அவன் கை கால்கள் விலங்கிடப்பட்டது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் தான் இருக்கும், அவன் தயவு கிடைக்க பண்ணினார் இருக்கும், ஆனா வேற ஒண்ணுமே செய்யல. ஆனா அவனுக்கான நாள் வந்த போது கர்த்தர் மிகுந்த வல்லமையாய் கிரியை செய்தார். விலங்குகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது, பார்வோனுக்கு நிகராய் அவன் உட்கார வைக்கப்பட்டான். மோசேயின் வாழ்க்கையிலே கர்த்தர் ரொம்ப அமைதியா இருந்தா, ரொம்ப அமைதியா இருந்ததுனால தான் வரவன் போறவெல்லாம் கேள்வி கேட்டான். ஆனா அவன் வாழ்க்கையில கர்த்தர் மிகுந்த வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். பார்வோனை எல்லாம் டம்மி ஆக்கி மோசே கர்த்தர் தலைவனாக கொண்டு போய் பயன்படுத்தினார். தாவீதை ராஜாவாக்கும் வரைக்கும் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். ஆனா அவனை ராஜாவாக்குற காரியத்துல அவர் ரொம்ப வல்லமையாய் செயல்பட்டார். பவுலை ஊழியக்காரன் ஆக்கும் வரைக்கும் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். ட்ராக் மாறி ஓடுனா, எத்தனை ட்ராக் மாறி ஓடணும், ரொம்ப அமைதியா இருந்தார். அவர் வல்லமையா கிரியை செய்தார் பாருங்க. பவுல் ஊழியம் செய்யறான். எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா, உங்க விஷயத்துல கர்த்தர் ரொம்ப அமைதியா இருக்கிறார்னு கவலைப்படாதீங்க. அவர் மிகுந்த வல்லமையா மிகுந்த, எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நல்ல கரங்களை சாட்டி. ஆமே, ஆமென். அதனாலதான் என்னைக்குமே பாருங்க, ஆமான் யூதருக்கு விரோதமாக மோர்தேக்காய் தான் அவன் டார்கெட். ஆனா மோர்தேக்காய் இவனை அடிச்சா எப்படி, அவன் எந்த அளவுக்கு மோர்தேக்காய் பார்த்தா பாருங்க. அதனால இவன் கூட்டத்தையே நம்ம இல்லாம ஆக்கிரும். அதாவது நம்மளை ஒரு கொசு கடிச்சுன்னு வைங்கள, நம்ம கையில கொசு பேட்டை எடுக்கிறோம், என்ன கடிச்ச கொசு யாரும் ஒழுங்கா முன்னாடி வா அப்படியே சொல்லுவோம், நம்ம கண்ணில் மாட்டுற எல்லாத்தையும் அடிப்போம், விட்ட பக்கத்து வீட்டுக்கும் போய் அடி வாங்கிட்டு வரும், அது வேற எல்லாத்தையும் நம்ம அடிப்போம். சி அவன் மோர்து இந்த இவனை அடிக்கிறத மொத்தம் அவன் அவன் பிளான் பண்ணும்போது கத்தர் அமைதியா இருக்கிறார், ராஜா கிட்ட போய் சொல்லும் போது கத்தர் அமைதியா இருக்கிறார், ராஜா கையில இருந்து முத்திரை மோதிரம் வாங்கும் போது அமைதியா இருக்கார். அவர் மிகுந்த நீடிய சாந்தம், நீடிய சாந்தம். ஆண்டவரே நாங்கள் மடிகிறோமே உமக்கு கவலை இல்லையா, அப்படிதான் நமக்கு தோணும், அப்படிதான் நமக்கு தோணும், ஆனா அப்படி இல்லை அப்படிங்கறத ஆண்டவர் சொல்ல இருக்கிறார், நீடிய சாந்தம். அவன் ராஜா முத்திரை மோத கொடுக்கும் போது அவர் அமைதியா இருக்கிறார், இவங்களுக்கு விரோதமாக எழுதும் போது அமைதியா இருக்கிறார், முத்திரை போடும் போது அமைதியா இருக்கிறார், மோர்தேக்காய்க்கு தூக்கு மரத்தை உண்டு பண்ணும் போது அமைதியா இருக்கிறார். ஆனா சத்துரு நினைத்தது நிறைவேறும் நாள் நெருங்கின போது அவர் மிகுந்த வல்லமையா, அவர் மிகுந்த வல்லமையா. எத்தனை பேர் நம்புறீங்க சத்துரு குறித்தது நடக்காது, கர்த்தர் குறித்தது நடக்கும், நம்புறவங்க மட்டும் சத்தமாவே. அதே போல இதனுடைய இன்னொரு பக்கத்தையும் கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். பைபிள் எப்பவுமே பேலன்ஸ்டா, நம்ம வழி மாறி போகும் போதெல்லாம் அவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார் தெரியுமா, அதன் அர்த்தம் நீ எப்படி போனாலும் பரவாயில்லடான்னு கிடையாது. ஆமென், ஆமென். அவர் மிகுந்த அமைதியா இருக்கும் போதே நம்ம டிராக்ல வந்துட்டோம்னா நல்லது. அழகா சொன்னீங்க, நல்லது. அந்த வசனம் எப்படி இருக்கு, கர்த்தர் நீடிய சாந்தமும், அடுத்த வார்த்தை அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அதனால ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் பண்ணேன், அன்னைக்கு நீங்க தலையில எல்லாம் தட்டினீங்க, எங்க இப்படி இன்னைக்கு நீங்க அமைதியா இருக்கிறீங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் செய்தி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், விலையாம் போலாமா போ அப்படின்ட்டாரு, போன்ட்டாரு. ஆமே, நேத்து என்ன சொன்னார், போகாத. ஆமே, நல்ல கிருபை பெற்றவங்க, எங்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது, பழையன ஒளிந்தன. ஆண்டவர் போய் அவங்க கூட போகாத, இன்னைக்கு வந்து நிற்கிறான், என்ன கீதியோனே சார் விளையாமே போறியா போ, என்ன இப்படி அமைதியாயிட்டாரு. ஆனா போகும்போது தான் தெரியுது வழியில் எப்படி நிற்கிறார் தெரியுமா, மிகுந்த வல்லமையோட நிற்கிறார். வேண்டாண்டவரே சரி நம்ம ட்ராக், நான் இன்னும் பண்றேன், ஃப்ரைடே ஆனா அப்படி வந்து உட்காந்துருக்கிறேன், எனக்கு இடம் கிடைக்குது. உபவாசத்தோடு வரவங்களுக்கெல்லாம் இடம் கிடைக்கல, காலையிலேயே எல்லாம் முடிச்சுட்டு வர எனக்கு இடம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. நான் பெருசாக ஆராதிக்கவும் மாட்டேன் மேக்சிமம் தான், ஆனால் எனக்கு எல்லாம் கிடைக்குது. ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு அவர் என் விஷயத்தில், என்னெல்லாமோ பண்ணுறேன், விட்டா சர்ச்சிலேருந்தே கேமும் விளையாடுவேன், எனக்கு மட்டும் ஹல்லேலூயா. அதாவது அவருடைய கிருபை இருக்கு தெரியுமா, பவுல் விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக தீமோத்தேயு எழுதும்போது அதெல்லாம் படிக்கும்போது பாருங்க போட்டாதான், இல்லை அமைதியா இருக்கும் போதே மாறிடணும். அவர் எழும்பிட்டார்ன்னு வைங்களேன், அவர் அந்த வல்லமையோடு எழும்பும் போது, அதாவது அவருக்கு அவர் இரக்கம் உள்ளவர்னாலும் பர்வதங்கள்லாம் எப்படி மெழுகு போல, அப்ப நிறைய காரியம் உரிக்கிறோம். அந்த அதான் பைபிள் ஒரு கர்த்தருடைய நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோன் இருக்கு. அவர் அமைதி நம்ம என்ன சங்கீதம் 50 இருக்குல்ல, நீ இதைகளெல்லாம் செய்யும் போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, மௌனமா இருந்து. நீ என்ன நினைச்சிட்ட, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி இல்ல, நம் மிகுந்த வல்லமே எழும்பிட்டனா நீ தாங்கிட மாட்டேன். ஆமே, ஆமேன்னு சொல்லுங்க. இந்த யோசேப்பு மோசே எல்லாம் சொல்லும் போது என்ன தூக்கி போட்டு அப்படி கை தட்டினீங்கல்ல, இப்ப ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க, இப்ப நீங்க மிகுந்த அமைதி ஆயிட்டீங்களா? ஏன்னா எப்பவுமே இந்த ஆண்டவர் வந்து பேசும்போது எல்லா சைடையும் நமக்கு பேசுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப நம்ம செய்திக்குள்ள வர போறோம். ஹல்லேலூயா. அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற பெருங்காற்று சுழல் காற்று அதுல என்ன இருக்கிறது? கர்த்தருடைய வழி. என் நினைவுகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஹல்லேலூயா. பொதுவா அந்த கடல்ல மீன் பிடிக்க போறவங்க பார்த்திருக்கீங்களா, காற்று பலமா இருக்குன்னு வைங்களேன், போக மாட்டாங்க. பயங்கர காற்று, எச்சரிப்பு வரும், யாரும் போக வேண்டாம். சி கடல்ல மட்டும் இல்ல, நம்மளே அப்படிதான். சிலர்லாம் இருக்கிற சைஸுக்கு எளியாக மாதிரி சுழல் காற்று வந்து தூக்கிட்டு போற ரேஞ்சில தான் இருப்பாங்க. இந்த காற்றுல உலகத்தின் பார்வையில ஆண்டவர் என்ன உங்களை ஆராதிக்கிற உங்க பிள்ளைலப்பா, என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இந்த சுழல் காற்று, என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இந்த பெருங்காற்று, இந்த பெருங்காற்று, இந்த சுழல் காற்று என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியது, பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியது. கடந்த நாள்ல இந்த வார்த்தையை ஆண்டவர் நினைவில் வைத்து வைத்த வார்த்தை, இதுல என்னுடைய வழி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியத்தை நீங்க க்வெஸ்சன் பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் அது புரியாது, ஆரம்பத்தில் நஷ்டம் போலதான் இருக்கும், ஆரம்பத்தில் இழப்பு போலதான் இருக்கும், ஆரம்பத்தில் வேதனையானதுதான் இருக்கும். ஆனால் இன்று நிர்மலமாகாமல் இருக்கிறோமே. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வழி பிறக்கும். ஏசாயா 27:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகையில் மட்டாய் அதனுடைய வழக்காடுகிறீர். மட்டாய்னா அவர் வந்து ஒரு லிமிட்டா தான் வழக்காடுறார். ஏன்னா அவருடைய ஜனம் அழிஞ்சிடக்கூடாது. என்ன ரொம்ப வேதனை, சாரி ரொம்ப தியானிக்க வைத்த வார்த்தைகள் ஒன்று, எகிப்திலே பண்ணாத தப்பையா இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் பண்ணிட்டாங்க? எகிப்திலே கர்த்தர் யாரையாவது இஸ்ரவேலரை அழித்தார்னு பைபிள்ல இருக்கா? இல்ல. ஏன்னா எகிப்தில் அழிஞ்சான்னு எங்களை அவன் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்காது. எகிப்தில் அழிஞ்சானா முடிஞ்சது. ஆனா எங்க கொண்டு வந்து பனிஷ்மெண்ட், அவர் பனிஷ்மெண்ட்டு எகிப்தில் பனிஷ்மெண்ட் பார்வோன்றால கிடைச்சது. வனாந்திரத்தில் பனிஷ்மெண்ட் யாரால கிடைச்சது தெரியுமா? கர்த்தரால. சங்கீதத்தில் இருக்க, அவர்கள் கேட்டதை கொடுத்தார்கள், அவர்கள் ஆத்துமாக்களிலும் இழைப்பை அனுப்பினார் அப்படின்ற. நீ போதண்டா வாழ்ந்த மோசையே சொல்லுவார்ல, நீ போதவா? எகித்து எகித்துல டீல் பண்ணது வேற, வனாந்திரத்துல டீல் பண்றது வேற. இந்த காற்று ஒரு பக்கம் தண்டனையாக தான் இருக்கும், ஒரு பக்கம் சிலதெல்லாம் அடிச்சுட்டு போறது போலதான் இருக்கும், ஒரு பக்கம் எடுத்துட்டு போறது போலதான் இருக்கும். ஆனா இதுல என்ன இருக்கிறதுன்னா, காட்ஸ் வே, தேவனுடைய வழி. நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழி ஜனத்தை வழக்காடுகையில் மட்டாய் அதனுடைய வழக்காடு. கொண்டல் காற்று அடிக்கிற நாளிலே கடுங்காற்றினால் அதை என்ன செய்கிறார் தெரியுமா? விலக்கி போடுகிறார். ஒரு கடும் காற்றை அனுப்புகிறார், ஒரு கடினமான சூழ்நிலை அனுப்புகிறார். என் ஜனமாகிய குமாரத்தை நான் எந்த வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன்? உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து எடுத்தேன். கடுங்காற்று. இதனால் என்ன உண்டாகிறது? 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் அதினால் அவர் அடிக்க அனுப்புறார் பாருங்க, ஒரு கடுங்காற்று, ஒரு கடினமான சூழ்நிலை. அதினால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும். இதனுடைய ரிசல்ட் தான் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆண்டவர் அனுமதித்த சுழல் காற்று பெருங்காற்றினால் உண்டான நஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற சில உள்ளங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை, இது உனக்கான நஷ்டத்தின் காற்று மட்டுமல்ல, இதுல கர்த்தருடைய வழி இருக்கிறது. இந்த பெருங்காற்றிலே கர்த்தருடைய வழி இருக்கிறது. இந்த சுழல் காற்றிலே நம்புறவங்க மட்டும் கர்த்தருக்கு மகிமை. இழப்பை மட்டும் பார்த்து, நஷ்டத்தை மட்டும் பார்த்து, வேதனையை மட்டும் பார்த்து, சோதனையை மட்டும் பார்த்து, ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இப்படி ஒரு காற்று அடிக்குது, அடிக்கு மேல அடி காற்று அடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆமா, எத்தனை போராட்டம், எத்தனை சேதங்கள், எத்தனை சேதங்கள். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை சேதங்கள் கர்த்தர் எனக்கு தருகிற வார்த்தை. இதுல இருக்கிற நஷ்டத்தை நீ ரொம்ப பார்த்துட்ட, இழப்ப நீ ரொம்ப பார்த்துட்ட, வேதனையை நீ ரொம்ப பார்த்துட்ட, சோதனையை ரொம்ப பார்த்துட்ட, எழும்ப முடியாம இதன் ஒரு பக்கத்தை மட்டும்தான் நீ பார்த்துட்டு இருக்கிற, இதன் மறுபக்கத்தை நீ பார்க்க போகிறாய். ஓ, 2026 இந்த பெருங்காற்றின் நோக்கத்தை அறிய போகிறாய், இந்த சுழல் காற்றின். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பெருங்காற்று, ஒரு மெதுவான தென்றல், நம்ம எதை விரும்புவோம்? நம்ம எப்படி பாடு வந்துருவோம்?

0: எனக்கு எல்லாருமே அதை தான் விரும்புவோம். ஆமென். அதாவது இன்னும் நிறைய பாடுவோம். அல்ல ஒரு மழையும் தோறாதிருந்திட்டில்ல ஒரு காற்றும் மட. இதுதான் நம்பிக்கை. ஏ உன் வாழ்க்கையில காற்று நிற்கும்பா, நம்ம காத்து நிக்கிறது இல்ல, இத காற்று அடிக்கும் தெரியுமா, அது நிற்கும், அதுக்குறது நம்பிக்கை. புயலுக்கு பின் ஆமை, இதெல்லாம் வந்து நமக்கு ஹோப்பு கொடுக்குது. ஆனா ஆண்டவர் ஏன் இந்த புயல், ஏன் இந்த பெருங்காற்று வாழ்க்கையில, ஆமை ஒரு பெருங்காற்று திடீர்னு அடிக்கும் பாருங்க, திடீர்னு அடி, கஷ்டப்பட்டு கூரை எல்லாம் போட்டிருப்பாங்க, அடிக்கிற அடியில கூரையை காணாது. எத்தனை ஏன் இதுல ஒரு ஒரு பக்கத்துல இருக்கிற நஷ்டத்தை மட்டும்தான் நம்ம, அதாவது ஒரு பக்கம் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். இதுதான் அப்படியே கண்ணை வந்து திறக்க வைக்குது. அதாவது மொத்த பக்கமும் முடிஞ்சு நினைக்கிறோம். ஒரு காற்று அடிச்சதுல ஒரு மரம் விழுந்து, மரம் முறிஞ்சு கூரையில விழுந்ததும் மொத்த பக்கமும் முடிந்து நினைக்கிறோம். ஒரு காட்டு, ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம் எல்லாம் வந்ததும் மொத்த பக்கம் அல்ல, ஒரு பக்கம் தான் நீ பார்த்துருக்கிற. 2025 வர நீ ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிற, இதன் மறுபக்கத்தை பார்க்க போகிறார். இதிலே கர்த்தருடைய வழி இருக்கிறது என்பதை. இப்போ பவுலும் 275 பேருமாக கப்பல்ல பயணிக்கிறாங்க. பவுல் சொல்றார், இந்த டிராக் வேண்டாம், இந்த டிராக்ல பயணிப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. ஆனா மாலுமி சொல்றா, ஏ வெதர் வந்து நமக்கு சாதகமா இருக்கு. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 27 அதிகாரம் அதனுடைய 13 வசனத்தை வாசிக்கலாம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கை கூடி வந்தது என்று எண்ணி தீவுக்கு அருகாக ஓடினார்கள். காற்றை வைத்து நாம டிசைட் பண்றோம், ஆண்டவர் டிசைட் பண்ணி காற்று அனுப்புகிறார். நான் மறுபடியும் இந்த வேட சொல்றேன், காற்றை வைத்து நாம டிசைட் பண்றோம் அல்லது சிச்சுவேஷனை வச்சு நாம தீர்மானம் எடுக்கிறோம், ஆண்டவர் தீர்மானித்து கிளைமேட்டை சேஞ்ச் பண்றார். ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி, எத்தனை பேர் நம்புறீங்க, என் ஆண்டவர் சூழ்நிலையை வைத்து தீர்மானிக்கிறவர் அல்ல, தீர்மானித்து காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. தென்றல் மெதுவாய் அடித்ததனால் அவங்க என்ன டிசைட் பண்ணிட்டாங்க தெரியுமா, காரியம் நாங்க கோரினது, நாங்க என்ன மனசுல தீர்மானித்தோமோ, என்ன நாங்க டிசைட் பண்ணோமோ, அது எங்களுக்கு கை கூடி வந்தது. அப்படி ஓடும் போது அந்த கப்பல்ல யார் இருக்கிறா தெரியுமா, ஏதோ நீங்க இருக்கிறது போல. அந்த கப்பல்ல யார் இருக்கிறா தெரியுமா, சத்தமா சொல்லுங்க, பவுல் இருக்கிறான். அப்ப பவுல் எங்க போகணும்னு தீர்மானிக்கிறது யார் தெரியுமா, கர்த்தர். அழைக்கப்பட்டவன் எங்க போ, அழைக்கப்பட்டவனை நல்ல கவனிங்க, உங்க மேல அழைப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை டிராக் மாதிரி கூட்டிட்டு போனாலும் கர்த்தர் காற்றை அனுப்பி. இங்க பவுல் சொல்றாரு, போகாதீங்க வேண்டான்னு. ஆனா பவுலுக்கு வாய்ஸுக்கு இங்க வேல்யூ கிடையாது. இப்ப அவங்க எங்க கூட்டிட்டு போறாங்களோ அங்கதான் இந்த பவுல் போய் ஆகணும். ஆனா பவுலு, இப்ப நீ இருக்கிற நிலைமை ஒரு அடிமைத்தனம். ஏன்னா அவங்க அவனை கைதியா தான் கொண்டு போறாங்க, அடிமையா தான் கொண்டு போறாங்க, ஒரு கட்டப்பட்ட நிலைமை. ஆனா ஓமேல இருக்கிற அழைப்பு பெருசு, ஓமேல இருக்கிற அபிஷேகம் பெருசு. உன் உறவுகள் எல்லாம் சேர்ந்து, உன் சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை டிராக் மாதிரி கொண்டு போக உன்னை கூட்டிட்டு போனாலும் கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பி. ஆமே. ஏமேல இருக்கிற அழைப்பு பெருசுன்னு சொல்றவங்க சத்தமாற, ஏமேல இருக்கிற அபிஷேகம் பெருசுன்னு சொல்றவங்க சத்தமாம. ஹல்லேலூயா. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. எல்லாம் மெதுவான தென்றல் காரியம் வந்து அவங்க ஓடினாங்கன்னா போட்டை வந்து வேகமா செலுத்துறாங்க. அடிக்குது பாருங்க, யூரோ கிளித்தான் கொடுங்காற்று அடித்து போட்ல மோதும் போது எல்லாருக்கும் பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை அற்று போன போது, மெதுவான தெண்டல் அடிக்கும் போது, அமைதியா இருந்த பவுல் யூரோ கிளித்தான் என்னும் கொடுங்காற்று அடிக்கும் போது எழுந்து நின்று சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்டபடியே கர்த்தருடைய வழி பெருங்காற்றிலும் சுழல் காற்றிலும் இருக்கிறது. எனக்கு சொல்லப்பட்டபடியே, எனக்கு சொல்லப்பட்டபடியே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சொல்லப்பட்டபடியே திடமனதாயிருங்கள். எனக்கு சொல்லப்பட்டபடி பவுல் ஆரம்பத்திலே சொல்லுவாருங்க, போகாதீங்க, இது இது சரியில்லை, இது சரியா தெரியல, இல்லை இல்லை இல்லை. ஏன்னா சிச்சுவேஷன் எவங்க போறது பிரச்சனை இல்லை, இவனையும் கூட்டிட்டு போறாங்க. ஆண்டவருடைய ப்ரோக்ராம்ல இது இது உனக்கான ட்ராக் இல்லை. ஆண்டவர் பார்த்தார் இவனை, ஏன் பார்த்து கர்த்தருடைய வழி சுழல் காற்றில் பெருங்காற்றில். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை அனுமதித்ததெல்லாம் இந்த பவுல் தான் சொல்லுவார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒன்னு ரெண்டு காரியம் இல்ல, சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். சில பெருங்காட்டு அடிக்கப்பட்டு சேதம், இங்க சேதம் உண்டாச்சு, சேதம் உண்டாச்சு. சேதம் உண்டானது மட்டுமல்ல, அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை, காற்று அடிச்சது பாத்தீங்களா? 15வது வசனத்தை பாருங்கள்.
1: கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே,
0: காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். மெதுவான தெண்டல் அடித்த போது எந்த போக்கில போனாங்க? கரெக்டா சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க. அவங்க போக்கில போனாங்க. ஆண்டவரே ஒரு தெண்டலை பார்த்து தெண்டல் அடிக்க வைக்கலாம் பாவனே, நீ ஓம் போக்கல போவ. சிலர் போனா ஒரே போக்கு தான். ஆமே ஹல்லேலூயா. இப்ப என்ன போக்குல போறாங்க? காற்றின் போக்கு. ஓ ஜீசஸ், நம்மளை எப்படி கொண்டு போறாரு தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொன்ன எலியாவ இந்த சுழல் காட்டு கொண்டு போச்சு. எங்க போனான்னு தெரியல, தெரியணும்னா மத்தேயு 17 படிங்க, எடுக்க வேண்டாம். அங்கே மகிமையில இயேசுவோடு கூட நின்று பேசி கொண்டிருக்கிறான். காற்றின் போக்கில கொண்டு போகப்பட்டார்கள், அப்படியே கொண்டு போகப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது 33வது வசனம், பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அதனுடைய 39 பாருங்கள்.
1: பொழுது விடிந்த பின்பு
0: இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அறியாத வழியில தான் கொண்டு போவார். இவங்க கிரேத்தா தீவுக்கு போனோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும் போது இவர்களை எங்க கொண்டு போய் சேர்த்தார் தெரியுமா? மெலிதா தீவுல கொண்டு போய் சேர்த்தார். இவங்க பிளான் பண்ணது சிச்சுவேஷனை வச்சு கர்த்தர் பிளான் பண்ணி சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணிட்டா. ஆமா, உங்க லைஃப்ல திடீர்னு எல்லாம் ஒரு காத்தடிக்குது, திடீர்னு ஒரு சூழல். இந்த யூரோ கிளித்தான் வந்து திடீர்னு தான் அடிக்கும். 14வது வசனம், கொஞ்ச நேரத்துக்குள்ளே, கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளித்தா திடீர்னு அடிக்கும். ஏன்னா நம்ம ட்ராக் மாறிட்டோம் இப்போ. ஆமே ஹல்லேலூயா. இப்போ இப்போ தூரத்துல ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு வைங்கள, தூரத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ அந்த பின்னாடி டோர்கிட்ட ஒருத்தங்க இருக்கிறாங்க, நான் கூப்பிடணும். இப்போ இப்போ டைட்டஸ் வந்து பின்னாடி டோர் பக்கத்தில் நிற்கிறான். இப்போ என்கிட்ட மைக் இருக்குது, மைக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருந்து நான் டைட்டஸ் எப்படியா கூடுவேன், எப்படி கூடுவேன், ஆ சத்தமாக கூடுவேன். ஹல்லேலூயா. சில அப்போ தான் அது போய் அடிக்கும், இல்லைன்னா அடிக்காது. அவங்கள அப்போ கைத்தட்டி கூட, எப்படி கைத்தட்டி கூடணும், சர்ச்சில் கைத்தட்டுற மாதிரியா எப்படியா? சிலர்லாம் இப்படி தட்டிட்டு அடுத்த பாட்டு தான் இனி. சிலர்லாம் இப்படி தட்டிட்டாங்கன்னா அடுத்த பாட்டு முடிந்த வரை எடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. முடிஞ்சதுக்கப்புறம் சி அவன் தூர் ட்ராக் மாற மாற மாற சவுண்டு ஜாஸ்தியாகுது, எல்லாமே அதிகமாகுது. இப்போ ட்ராக் மாறி கப்பல் போயிட்டு இருக்கும்போது இப்போ மெதுவான தெண்டல் அனுப்பி தூங்கு இப்படியா இல்லை. ஆனா நம்ம ஆள் ஒருத்தர் புயல்லையும் தூங்கினாரு. அது அடுத்து வரேன், அடுத்து வரேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல என்ன அனுப்பிதான் ஆகணும் தெரியுமா? நீ ஓம் போகிற புனி ஓம் பாட்டுல போற பாரு, ஓம் போக்குல போற பாரு. அதை ஸ்டாப் பண்ணணும்னா இனி உன் வாழ்க்கையில கொஞ்ச நேரத்துக்கு என்ன அடிச்சுதான் ஆகணும் தெரியுமா? ஆனா உனக்கு ஒரு கேரண்டி, கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வராது. ஏன் வராது? 27வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம், பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நிற்க வேண்டும். பெருங்காட்டுல நிக்க முடியுமா? சுழல் காட்டுல நிக்க முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தர் இப்ப காற்று அனுப்புறது எதுக்கு தெரியுமா? நிக்கிறதுக்கு. நிக்கிறது பக்கத்துல ரெண்டு பேரை கை படிச்சு நிக்கணும், நிக்கணும். எப்படி நிக்கணும் தெரியுமா? காட்சியா இல்ல, சாட்சியா நிக்கணும், சாட்சியா நிக்கணும். என்ன நாளைக்கு சாட்சியா நிறுத்த, இன்னைக்கு கர்த்தர் அனுமதித்த பெரும் காற்றுக்காக, சுழல் காற்றுக்காக ஸ்தோத்திரம், சாட்சியா நிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். Thank you, Jesus. எதிர் காற்று வீச, எதிர்போர் பேச, என்னோ உடரவா

0: நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் அதை பண்ணி பார்த்தேன், இது பண்ணி பார்த்தேன், அப்படி செஞ்சு பார்த்தேன், இப்படி செஞ்சு பார்த்தேன், இப்போ ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ அப்படியே நடத்துங்கன்னு வீட்டு. இதுதான் காற்று போற போக்கில், இந்த காத்து போற டைம்ல விடப்படாது. அதனால பன்றியை பார்த்துருக்கீங்களா, அது வாழ்க்கை ஃபுல்லா தரையதான் பார்த்துட்டே இருக்கும். ஆனா ஈஸ்டருக்கு முந்தின நாள் அதை கெட்டி அதான் வானத்தை பார்க்குது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் பன்றி வானத்தை பார்க்கறது எப்போ தெரியுமா, ரெண்டு காலையும் கட்டிட்டு அப்படி தூக்கிட்டு போவதா, இதை நான் முதல்ல பார்த்துருக்க மாட்டேன். அது அந்த காத்து போற கேப் டைம்ல வந்து விடப்படாது, அது மொத்தமா விட்டது. அதான் கர்த்தர் வாழ்ந்திருக்கும் போது ஆண்டவர் பார்க்க, நான் அமைதியா இருந்தா நீ வரமாட்டாப்போ, நான் வல்லமையா எழும்புனாதான் நீ அமைதியாவே வந்துடுற. அந்த பெருங்காட்டுல சேதம் உண்டு, அந்த சேதம் நமக்கு பாதிப்பு கிடையாது. 27வது, இது ஆல்ரெடி ரீசன்ட் டைம்ல பேசினதுனால நான் இது ரொம்ப போகல. 27வது அதிகாரத்துல கப்பல்லாம் உடஞ்சி கட்டையில போனாங்க. 28வது அதிகாரத்துல திரும்ப எதுலதான் போறாங்க தெரியுமா, கப்பல்ல தான் போறாங்க. ஏன்னா அந்த காட்டுல என்ன இருக்கு தெரியுமா, கர்த்தருடைய வழி இருக்கிறார். ஆமே ஆமே. சுழல் காற்று, பெருங்காட்டு, வாழ்க்கையில மோதி அடித்த காற்று, இது ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்கீங்க. அது எப்படி நீங்க சொல்லலாம், ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம்ல. நிர்மூலமாகாமல் காத்தார், நிற்கத்தம் கிருபைகள் தந்தார். அதனாலதான் பவுலிங்க எழுப்பி சொல்றாரு, பயப்படாதீங்க. ஆமேன். அதனுடைய 25வது ஆமேன். கப்பர் 22வது வசனம்,
1: ஆகிலும் திடமனாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது.
0: பிராண சேதம் வராது. இனி அடுத்த வார்த்தை கவனிங்க,
1: ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும்,
0: நல்ல கவனிங்க, என்னை ஆட்கொண்டவரும்,
1: நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனான,
0: தேவனுடைய தூதனானவன்
1: இந்த ராத்திரி,
0: இந்த ராத்திரி
1: என்னிடத்தில் வந்து,
0: என்னிடத்தில் வந்து, எந்த ராத்திரியில, எந்த, நீங்க அந்த ராத்திரி எந்த ராத்திரி அப்படி பார்க்கணும்னா அதனுடைய 20வது வசனத்தை பார்க்கணும். அதனுடைய அநேக நாளையாவது சூரியனாவது சந்திரங்களாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டு இருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போன அந்த ராத்திரியில என் பக்கத்துல வந்து நின்று, பயப்படாத பயப்படாத, இந்த காற்று உன்னை அழிப்பதற்கான காற்றல்ல, இந்த காற்றுல உனக்கான பாதை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில எத்தனை பெருங்காற்று சுழல் காற்று அடிக்கும் போது ஹல்லேலூயா, எத்தனை பேர் கை தூக்க சொன்னா, எல்லாரும் கை தூக்கும், எல்லாரும் கை தூக்கும்.

படுத்து அழுது பயந்த எத்தனை இரவுகள். திடீர்னு எழுப்பி பார்க்கும் போது ஒருத்தர் பக்கத்துல இருந்து தேட்டுவார். தூக்கம் வராமல் அழுத இரவுகள் நம்மை அறியாமல் தூங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த இரவிலே அவர் பக்கத்திலே வந்து நின்று, ஐயோ நாளைக்கு நான் எப்படி பேஸ் பண்ணுவேன் பயந்த இரவுல நம்மையும் தாண்டி அந்த இரவை கடந்தது எப்படி தெரியுமா? அந்த நாளை கடந்தது எப்படி தெரியுமா? அந்த வாரத்தை கடந்தது எப்படி தெரியுமா? அந்த மாதத்தை கடந்தது எப்படி தெரியுமா? நான் சேவிக்கிறவர், என்னை ஆட்கொண்டவர் என் அருகே வந்து நின்று

0: அப்ப பக்கத்துல தான் இருக்கிறார். அதான் சத்துருக்கள் சூழும் போது தாவீது சொல்லுகிறார், நான் படுத்தேன் விழித்து கொண்டே நீரனை தாங்குகிறேன். ஆண்டவர் அப்போ நல்ல புரிஞ்சுக்கோங்க, அழைக்கப்பட்டவன் அவன் ட்ராக் மாறினாலும் காத்தடிக்கும், அவன் கூட இருக்கிறவங்க அவனை ட்ராக் மாத்தினாலும் காத்தடிக்கும். இந்த வேர்ட் நான் என்ன சொன்னேன், அழைக்கப்பட்டவன் அவன் ட்ராக் மாறினாலும், அவன் கூட இருக்கிறவங்க அவனை ட்ராக் மாத்தி கொண்டு போனாலும் காற்றடிக்கும். அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறின ஒருத்தன் உண்டு, யாரு தெரியுமா? யோனா. நம்ம அதனால நமக்கு வாயில உடனே பேர் வரும், யோனா. யோனா, ஆமே. யோனா புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை பார்க்கும் போது, யோனா வந்து வழி விலகி அவர் சமூகத்திலிருந்து விலகி ஓடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட கூட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏற, இது அவனா ட்ராக் மாறினான். அப்பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? 4வது வசனம்,
1: கர்த்தர் சமுத்திரத்தின் மேல்,
0: கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார், பெரும் காற்றை வரவிட்டார், அதனால் கப்பலிலே, கடலிலே
1: கப்பல் உடையும் என்று,
0: கப்பல் உடையும் என்று
1: நினைக்கத்தக்க,
0: நினைக்கத்தக்க
1: பெரிய கொந்தளிப்பு,
0: பெரிய கொந்தளிப்பு. இந்த அமைதி திடீர்னு ஒரு கொந்தளிப்பா வருதுன்னா அதுக்கு பின்னாக ஒரு காற்று இருக்கிறது. அவன் அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறினா காற்றடிக்கும், அழைக்கப்பட்டவனை ட்ராக்க மாத்த முயற்சித்தாலும் காற்றடிக்கும். எனவேதான் ஆமே ஹல்லேலூயா, அந்த அந்த அழைக்கப்பட்ட தேவனுடைய அழைப்பு இருக்குல்ல, இது புரிந்து கொள்ள வேண்டும். இவங்களுக்கு புரியல. ஆமே, இந்த யோனா என்ன பண்றான் தெரியுமா? கப்பலின் அடித்தட்டிலே போய் படுத்துக்கொண்டான். அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்க அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா யோனாவுக்கு என்ன செய்ய முடியல தெரியுமா? சொல்லுங்க. ஜெபிக்க முடியல. நல்ல கவனமா கேளுங்க. அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறிட்டான்னு வைங்களேன், அவனுக்கு ஜெபிக்க தெரிஞ்சாலும் அவனால ஜெபிக்க முடியாது. பாதை மாறி நிக்கிறவனுக்கு ப்ராஃபெட்டுங்க, அவரு சாதாரண ப்ராஃபெட் கிடையாது. தீர்க்க தரிசி, அதாவது ஞானத்தை பத்தி சொல்லும் போது புதிய ஏற்பாட்டுல எக்ஸாம்பிளுக்கு யார சொன்னாங்க தெரியுமா? சாலமோனிலும் அவர் பெரியவர். தீர்க்கதரிசி சொல்லும் போது யார சொன்னாங்க தெரியுமா? யோனாவிலும். யோனா என்ன அக்னி இறக்குனாரா? தண்ணிய ரத்தம் ஒண்ணுமே இல்லை, ஆனா பெரிய ப்ராஃபிட், பெரிய ப்ராஃபிட். அப்ப சமூகம் எப்படி, எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிற மனுஷன், எவ்வளவு நேரம் முழங்கால நிக்கிறவன், ட்ராக் மாறினா பாருங்க, ஒரு பாயிண்ட் ஜெபிக்க முடியல. இன்னைக்கு ஆரம்பத்து நல்ல நான் ஜெபம் பண்ணக்கூடியவன், நல்ல வேதம் வாசிக்கக்கூடியவன், நல்ல ஆண்டவரோட அந்நிய பாஷையில பல மணி நேரம் பிசவி, இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண முடியாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? பாதை மாறி நிக்கிறோம். ஆண்டவர் பேசுறாரு, பேசுறாரு. காற்றடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சரியான பாதையில வந்தா அநேகர் காப்பாற்றப்படுவார்கள்.

0: எனக்கு இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நிறைய 5 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன், ஆனா ஆவியானவர் இப்படி கொண்டு போறதுனால நான் இப்படியே பேசிட்டு இருக்கிறேன். இது என்ன ஆச்சரியம்னா, பவுல கொண்டுட்டு போறாங்க பாருங்க, அது பவுல் சம்மதம் இல்லாம. ஆனா இங்க யோனாவை கூட்டிட்டு போறாங்க பாருங்க, யோனாவின் முழு சம்மதத்தோடு. பவுல் சம்மதம் இல்லாம அழைக்கப்பட்டவனை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க பாருங்க, அதனால அடிச்ச காத்துல என்ன உடஞ்சு தெரியுமா, கப்பல் உடஞ்சு. இங்க அதே போல ஒரு பெரிய காற்று, ஆனா என்ன உடையில தெரியுமா, கப்பல். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் யாரு, இங்க கத்தர் யாரதான் உடைக்க பிளான் போட்டார், யோனாவ. ஆனா எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க, அந்த பாதிப்பு எதுவா மாறுது தெரியுமா, பெரிய நஷ்டமா மாறுது. இவங்க அவங்கவுங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடும் போது மேலையும் கீழையும் போய் பார்த்துட்டு இருந்தா, கீழே லோயர் பத்துல ஒரு ஆளு இதான் சொன்ன, எந்த புயல் அடிச்சா என்ன, ஒரு தேவ மனுஷன், அவருடைய சாட்சி நிறைய நிறைய ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கும் போது கதவை வந்து சாத்தான் தட்டினானா, நல்ல தூக்கம், எழுப்பி போய் திறந்து பார்த்தா, வசனத்தை பாருங்கள்.
1: அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன, எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்திருவார் என்றான்.
0: உன் தொழில் என்ன, நீ எங்க இருந்து வர, நீ உன் தேசம் என்ன, நீ எந்த ஜாதி, அன்னைக்கும் கேக்குறாங்க இன்னைக்கும் கேக்குறாங்க. அதற்கு அவன் சொல்றான், நான் எபிரேயன், நான் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன், அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து, நீ ஏன் இப்படி பண்ண, நல்லா புரிந்து கொள்ளுங்க, பாதை மாறி போனா நாளைக்கு யாரெல்லாம் நம்மளை கேள்வி கேட்பாங்கன்னே தெரியாது. இன்னைக்கு நல்லா தான் பாதை மாறி போனதும் புயல் இல்லை, பாதை மாறி போனதும் லோயர் பெர்த் கிடைக்குது. நீங்க ட்ராக் மாறினா நிறைய சீட்டு உங்களுக்கு கிடைக்கும், நிறைய சலுகை உங்களுக்கு இருக்கு, உலகத்துல நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. ஆனா திடீர்னு அடிக்கும் பாருங்க பெருங்காற்று, அன்னைக்கு அத்தனை பேரும் குவஸ்டின் பண்ணுவான், நீ யாருன்னு கேட்பான், ஏன் எங்களுக்கு இப்படி பண்ண அப்படிங்க, ஒன்னாலதான் பாருங்க. அப்படி கேட்கும்போது 11வது வசனம், பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால், அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவன் சொல்றான், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்று நான் அறிவேன் என்றார். அந்த மனுஷர் என்ன பண்ணாங்க தெரியுமா, கரை சேரும்படி வேகமாய் தண்டுவல். என்ன நல்லவங்க, இதே இது ஒரு சபை விசுவாசியா இருந்தா இவன் சீட்டு விழுந்து கேட்கவே வேண்டாம், தூக்கி போட்டுட்டு தான் அடுத்த வேலை. நல்ல வேலை, இவங்க ரட்சிக்கப்படாத இவங்க புறஜாதிகள், அதனால அவங்க அந்த பாவத்தை உடனே. ஆமே, நான் உங்களை சொல்லல, சில பாக்குறாங்க என்ன நம்மள. ஆமே பாருங்க, அவங்க வந்து இவன் சொல்றான் நீங்க என்ன தூக்கி போடுங்க, ஆனா அவங்க வேற ட்ரை பண்றாங்க, நல்ல மக்கள். ஆமே, ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய், அதன் அர்த்தம் என்ன தெரியுமா, அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறிட்டான், அவன் ட்ராக்ல வர்றதை தவிர அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க மாற்று வழி என்ன எடுங்க, கொந்தளிப்பு கூடுமே தவிர குறையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு எடுத்துட்டு வந்த அந்த செர்மன் ஃபார்மெட் இது கிடையாது, ஆனா ஆவியானவர் இதுலதான் பிடிச்சு நிறுத்துறார். யார்டியோ நீ ட்ராக்ல வா, உன்னால ஏன் இன்னொருத்தையும் பாதிக்கப்படணும். அது மட்டுமல்ல, அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா, சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மை ஒரு வழிக்கு கொண்டு வர கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பினால் அந்த வழியில நம்ம வந்துடும். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பழி எங்கள் மேல சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற கொந்தளிப்பு, என்னை சுத்தி இருக்கிறவங்க கர்த்தர் தான் தேவன் என்பதை அறிவாரேண்டா. ஆமே. வழி பிறக்குது பாருங்க. உமக்கு சித்தமா இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து, சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஐந்தாவது வசனம், அவன் அவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து. ஆமேன். இப்போ யோனா தவறான பாதையில் இருந்து மாற்றப்படும் போது, அதாவது இனி அவன் எங்கதான் போறான் தெரியுமா, சரியான பாதையை நோக்கி தான் ஓட போறான். இனி அவனுக்கு ஒரு சின்ன பிரேக் இருக்கு. அந்த பிரேக்குக்கு அப்புறம் அவன் எங்க ஓட போறான் தெரியுமா? ஆமா, எங்க ஓட போறான்? நினிவேக்கு ஓட போறான். அந்த ஓடுறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தேவை. அதனால அவனை மூணு நாள் பிடிச்சு என்ன வைக்கிறார் தெரியுமா, அடைச்சு வைக்கிறார். நீங்க டிராக்ல இருந்து உள்ள வந்துட்டீங்கன்னு வைங்களா, உங்களுக்கு ஒரு பிரேக் வச்சிருக்கிறார். எடுத்ததும் ஓட விட மாட்டார். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தீர்னு சொல்லி நான் இங்க வந்துட்டேன் ஆண்டவரே, ஆனா உட்கார வச்சிருக்கிறீர். ஆமே. நாம் பாக்கியம் பெற்றவர்கள். யோனாவை மீன் வயிற்றுல வச்சா நம்மையும் ஒரு சமூகத்துல வச்சிருக்கிறார். இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது. பக்கத்துல ரெண்டு பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, அவன் விரும்பினா சொல்லுங்க, இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது, இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது. ஆமே. அந்த ஓட்டத்துக்கான ஆயத்தம் தான் இப்ப உங்களை உட்கார வச்சிருக்கிறா. அதற்கு தான் இந்த பெருங்காற்றை கர்த்தர் அனுப்பினா. ஆமே. உங்களை சுத்தி இருக்கிறவங்க அவங்க தெய்வத்தை கூட்ட நாட்கள்லாம் போய், இனி நீங்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று சொல்லும் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறா. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்கிறவர்களுக்கு காற்றை அனுப்புவார். ஆமே. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இனி யோனா லைஃப் எங்க போய் தெரியும், நான் இனி அப்போ அங்க ரொம்ப போக விரும்பவில்லை. இப்ப யோனா சமுத்திரத்தில் தூக்கி போடப்படுகிறான். யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் என்ன செய்தாரா, ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஹல்லேலூயா. எனக்கு என்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதுக்குதான் இந்த காற்று, அதுக்குதான் இந்த மும்முரமாயிட்டே இருக்கு. அப்போ நல்ல கவனிக்க, எந்த அப்போ சமுத்திரம் என்பது பெரியது. ஆமே. அப்போ மீன் எந்த இடத்துல இருக்குதோ அங்க வந்து தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா. ஒருவேளை இந்த மீனும் கப்பல் கூட டிராவல் பண்ணியிருந்தா, இந்த மீன் நினைச்சிருக்கும், ஆண்டவரே நீங்க இந்த விசுவாசிய ஆண்டவரே, அவனால நானும் கெட்டு அவனும் கெட்டு அந்த கப்பலும் கெட்டு, எனக்கு இதுல என்ன ஆச்சரியம், இந்த கப்பல் உடையல. அவரால் பெருங்காற்றுல சேதம் இல்லாமலும் நடத்த முடியும். ஆனா பெருங்காற்றுல சேதம் உண்டானா ட்ராக் வேற அர்த்தம். ஆண்டவர் நடத்துற விதங்கள் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். மூணு நாள் உட்கார வைக்கிறார் மீனின் வயிற்றுக்குள்ள. மீனுக்கு இப்போ டைஜஷன் ப்ராப்ளம், அவ்வளோதான், ஒன்றும் சாப்பிடவும் முடியாது. ஆமே. உள்ளே இருக்கிற ஆள் அவர் விசாலமாக அங்கங்கே நடந்து நடந்து அங்கே போவார், இங்கே வருவார். அந்த மீன் சொல்லும், உள்ளே ஒழுங்கா இருக்கவும் மாட்டேங்க, கப்பலில் படுத்து உறங்கினான். இங்கே இருந்து அண்டவரை முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணுவார். சிலருக்கு எங்கே விட்டால் ஜெபம் ஓடணும்னு அவருக்கு தெரியும். சொல்றான் பாருங்க, ரெண்டாவது அதிகாரத்தின் மூன்றாவது வசனத்துல, சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளி விட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. என்ன, எப்படி லாக் பண்றார் பாருங்க. நீரோட்டம் அவனை சூழுது. உம்முடைய வெள்ளங்களும் உம்முடைய அலைகளும் எல்லாம் என் மேல. அப்போ அவனை ஒரு அந்த தண்ணீர் சுழல்ல அவனை நிக்க வச்சுட்டு, மீதி எல்லாம் மேல போக வச்சு, ஆயத்தம் பண்ண மீன் வாய்க்குள்ள அப்படியே அந்த தண்ணீர் எங்க கொண்டு போய், அந்த நீரோட்டம் அப்படியே அவனை சூழ்ந்து அப்படியே தூக்கி உள்ள கொண்டு போய் வச்சுட்டு பார்த்த ஆண்டவர். இப்படி ஒரு சர்ச்சை நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. ஆனா சவுண்ட்ஸ் தான் இல்லை. ஆண்டவர் பாஸ்டரே காணும், நீ தான்டா பாஸ்டர், நீ முழங்கால் போட்டு ஒழுங்கா ஜோகம் பண்ண. இப்போ உட்காந்துருந்த ஜோ தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நிறக்கினது. ஆள் என்னை சூழ்ந்தது. கடற்பாசி என் தலையை எப்படி எல்லாம் சுற்றுறாரு பாருங்க. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே என் பிராணனை அழிவுக்கு தப்ப வைத்தே. இத்தனை காற்றடித்தும் நான் உயிரோடு இருக்கிறேனா? இந்த காற்றில உங்களுடைய வழி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காற்றடிக்கிறோம், இப்போ காத்திருக்கிறான், காத்திருக்கிறான். உலகமே அழிய போகுதுன்னு சொல்லும் போது பேழையை உண்டு பண்ண வைத்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மற்றும் நாட்டு ஜீவன் காட்டு ஜீவன்கள் மிருகங்கள் எல்லாவற்றையும் உள்ளே விட்டு பேழையின் கதவை அடைத்து காத்திருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் விட்டு மொத்தமா அந்த பேழைக்காக செலவு பண்ணிட்டார்கள், காத்திருக்கிறார்கள். ஜலம் அடிந்து கொண்டே இருக்கிறது. பிரவாகத்துக்கு பேழையை அப்படி அந்த போக்கில் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் வந்தது. ஆதியாகம் 8வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நோவாவையும் சகல காட்டு மிருகங்களையும்
1: சகல நாட்டு மிருகங்களையும்
0: நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் ஆண்டவர் நினைத்திருக்கிறார் அர்த்தம். கர்த்தர் ஒரு காட்டை வீச பண்றாருன்னா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நினைத்திருக்கிறார். அப்பொழுது ஜலம் என்ன செய்தது தெரியுமா? அமர்ந்தது. அதனுடைய 3வது வசனத்திலே சொல்ல, 2ல சொல்ல, ஆழத்தின் ஊற்று கண்களும் அடைப்பட்டன. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே இருந்தது. 7 கடைசி பாருங்கள்.
1: ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது.
0: சரி, 7வது அதிகாரத்தின் கடைசி வசனம்,
1: ஜலம் பூமியின் மேல் 150 நாள்
0: மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு தான் இப்ப காத்திருக்கிறேன். ஆண்டவர் வார்த்தைங்கிற பேழைக்குள்ள என்னையும் குடும்பத்தையும் அடைச்சி வச்சிருக்கிறீங்க. ஆனா ஜலம் எப்படிதான் இருக்குது தெரியுமா? பிரவாகத்தில் தான் இருக்கு. ஒரு காற்று போதும், காற்றிலே அவருடைய வழி இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஜலம் வடிய ஆரம்பிக்குது. நாளுக்கு நாள், இப்போ 8-3 நாளுக்கு நாள் வற்றி கொண்டே இருந்தது. அடுத்த வார்த்தை பேழை, 4வது வசனம், பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல்
1: தங்கிட்டு.
0: ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த பேழை எங்க தங்கணும்? ஆமா, இந்த பேழை ஏன் இதுவரை தங்கல? ஜலம் என்ன பண்ணிருந்தது? ஜலம் பிரவாகித்து கொண்டிருக்கிற பிரவாகித்து கொண்டிருக்கும் போது இந்த பேழையில இருக்கிறவங்களுக்கு தெரியுமா, இங்கதான் மலை இருக்கு, இங்கதான் மலை இருக்கு. அப்ப இவங்க நிக்க வேண்டிய இடத்தை, இவங்களுக்கான ஸ்தானத்தை எது மூடி போட்டது? ஜலம் மூடி போட்டது. அதுவும் பிரவாகிக்கிற ஜலத்துக்குள்ள இருந்து எதாவது தூக்க முடியுமா? தூக்க முடியாது. எனக்கு கர்த்தர் நினைத்தான், கர்த்தர் நினைத்தான். நீங்க ஆண்டவருடைய சிருஷ்டிப்பே அப்படிதானாங்க. மனுஷனை இப்படி படைத்தார், கரெக்டா சொல்லுங்க. மண்ணுனால படைத்தார். மண் எங்க இருந்துச்சு? பூமி எப்படி இருந்துச்சு? அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, தேவன் எதன் மேல் அசைவாடிட்டு இருந்தா? அப்ப பூமி ஸ்டார்டிங்ல ஃபுல்லா எப்படிதான் இருந்துச்சு? ஜலம். ஆண்டவர் பிளான் போட்டார் மண்ணில் மனுஷனை உருவாக்கணும்னு. மண் இப்ப எங்க இருக்கு? சும்மா இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்குள்ள எல்லாம் கிடையாது. ஜலம் ஆழம், அதாவது ஜலம் இருள் ஆழம், அதுக்கு கீழே தான் என்ன இருக்கு? மண் இருக்கு. இப்ப ஆண்டவருடைய பிளான் என்ன? மண்ணுனால் மனுஷனை. மண்ணு எங்க இருக்கு தெரியுதா? ஏன்னா மேல தண்ணி இருக்கு, கீழே என்ன இருக்கு? இருள் இருக்கு. அதுக்கு கீழே என்ன இருக்கு? ஆழம் இருக்கு. அதுக்கு கீழே தான் என்ன இருக்கு? அந்த மண்ணை தூக்குனாரா இல்லையா? எடுத்தாரா இல்லையா? எனக்கு வேண்டிய, என்ன உருவாக்க வேண்டிய மண்ணை எதை மூடி இருந்தாலும் எடுத்தவர். என்ன உருவாக்க வேண்டிய மண்ணை இவ்வளவு மூடி இருக்கு, தூக்குனாரா இல்லையா? உங்களை உருவாக்க வேண்டியதை இவ்வளவு ஆழத்திலிருந்து தூக்குவார்னா, உங்களுக்கு வேண்டியது அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் விசுவாசிக்கிறவங்க மட்டும். எத்தனை ஜலம் மூடி இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? ஜலத்தை எல்லாம் தண்ணீர் எல்லாம் ஒரு பக்கமா என்ன பண்றார் தெரியுமா? ஒதுக்கிட்டார். என்ன ஆண்டவருங்க! அவருடைய திட்டத்துக்கும் இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். ஆனா அதான் இப்படிப்பட்ட டவுட் வரும்போதுதான் கர்த்தர் சொல்ல, நான் கர்த்தர் அப்படின்பாரு. ஹல்லேலூயா! அப்படியே ஒதுக்குறார், எல்லாத்தையும் ஒதுக்கி இப்ப மண்ணை எடுக்கிறார். எவ்வளவு சிம்பிளா எடுக்கிறார் அவர். அப்படி ஆழத்துல எழுப்பி முங்கி, அவ்வளவு கிடையாது, அவ்வளவு கிடையாது, மூச்சு உள்ள போன ஒண்ணுமே தெரிய மாட்டேன், தள்ளிப்போ. ஆமே, அப்படி வெளிச்சத்தை உண்டாக்குறார். ஆமே ஆமே, ஹல்லேலூயா! வெளிச்சத்தையும் இருளையும், தண்ணீரையும் நிலத்தையும். ஆமே, ஹல்லேலூயா! இப்போ அதாவது அவர் திட்டம் போடும் போதும் மண்ணை எடுக்கிறது என்பது அசாதாரணமான காரியம். அவர் திட்டம் போட்ட பிறகு அது ரொம்ப லேசா கொண்டு வந்துட்டார். ஆமே, எனக்கான பெரிய திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டத்தை பல ஜலம் மூடி இருக்கிறது, ஆழம் இருக்கிறது, இருள் இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரியும், தேவ ஆவியானவர் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேல அசைவாடி கொண்டிருக்கிறதுனால எனக்கு வேண்டியதை அவருடைய கரம் எடுக்கும், எனக்கு வேண்டியதை அவருடைய கரம் எடுக்கும், எனக்கு வேண்டியதை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் பெரியவர், என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா! அதனாலதான பாடுவோம்.

இன்னைக்கு ஆண்டவர் நிறைய வேர்டு தந்திருக்கிறார், ஆனா அதெல்லாம் இப்படிதான் மூடி இருக்கு. நிறைய மூடி இருக்கு. இது நமக்கு அசாதாரணம், பேழைக்குள்ள இருக்கிறவனுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். ஒரு காற்றை வீச பண்ணும் போது உடனே பேழை பறந்து வந்து இல்ல அந்த பேழை அப்படி மிதந்து அரத் மலை பக்கத்துல வரும்போது கர்த்தர் காற்ற வீச பண்றார். அது அப்படி வட்டி ஆண்டவர் என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்த எனக்காக ஒரு காற்றை கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அனுமதிக்கிற காற்று, அது ஒரு பக்கத்தை தான் இதுவரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், இன்னொரு பக்கத்தை காத்திருக்கிறவர்களே பார்க்க போகிறீர்கள். வழி மாறுகிறவனுக்கும் காற்றை அனுப்பி அவர் வழியிலே கொண்டு வருகிறார். காத்திருக்கிறவனுக்கு காற்றை அனுப்பி நாமே காத்திருந்த காரியத்தை கண்குளிர காண பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அரராத் மலையிலே போய் நின்றது. வேதம் சொல்லுகிறது சிகரங்கள் காணப்பட்டது. அதன் பிறகு நம்பிக்கைக்கு அடையாளமாக ஒரு ஒலிவ இலை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ரேமா. அவன் பேழை கதவை திறந்து வெளியே வரான். அப்படியே உயரமான ஸ்தலத்தில் நிற்கிறான். குடும்பமாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்தினார். ஆமே ஆமே. குடும்பமா நீ மட்டும் ஓடுறேன்னு கலங்கிட்டு இருக்கிற குடும்பமா நீ நிக்க போற குடும்பமாக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நடத்துகிறது எல்லாமே நன்மைக்காக. பெருங்காற்று சுழல் காற்று அடித்துப்பட்ட நஷ்டம், இன்னொரு வார்த்தையை சொல்லி நான் அப்படியே ஜெபிக்கிறேன். யோபுவின் வாழ்க்கையில ஒரு பெருங்காற்று அடித்தது. அந்த பெருங்காற்றுல எல்லாமே நஷ்டமானது. அந்த காற்று எப்படி வந்துச்சு? யோபு 1:19 வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்துச்சு. இந்த காற்று வந்ததுக்கு அப்புறம் தான் யோபு போய் சாம்பல்ல உட்காந்துட்டான். நான் நிர்வாணியாய் வந்தேன். நிர்வாணியாக்கிட்டா ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கின காற்று. இது காற்றின் ஒரு பக்கம், காற்றின் மறுபக்கம் உண்டு. யோபுவின் புஸ்தகம் 40:1-46. ஆமே ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக 40:6 அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு. அதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் இருந்து. ஆவியானவர் இதான் சொல்ல வச்சிட்டு இருக்கிறார். நீ ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிற, இன்னொரு பக்கத்தை பார்க்க போற. நீ ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிற, அந்த இன்னொரு பக்கம் தான் யோபு 42 அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை. ஆமே. இன்னைக்கு அடிக்கிற புயல்ல நிறைய இழப்பு, நிறைய நஷ்டம், நிறைய வேதனை, நிறைய நிந்தை, நிறைய பரிகாசம். எத்தனை பேர் அது நடுவில் தான் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், இதற்குள்ளே எனக்கான வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார், நாம் வாழ்வதற்கான மார்க்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க சத்தம் ஆமென் சொல்லி. சாத்தானுக்கு இது தெரியாது. பெருங்காற்று எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அவரு. அவன் நினைச்சிட்டான் நம்ம இந்த காற்று வனாந்திரத்து பெருங்காற்று. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது அது அது ஒரு பக்கம் தான், இது நடுவில் தான். இன்னொரு பக்கம் யோபுவின் வாழ்க்கையில வரணும். அதுவரை இவனை கொண்டு வருவதற்கு தான் யோபுவே சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை அப்படி பொத்தி பொத்தி பொத்தி பொத்தி கொண்டு வந்தது. ஒரு பக்கத்தை பார்த்தாச்சு, மறு பக்கத்தை பார்க்க போறோம். ஜீசஸ் துன்பத்தை கண்ட வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாய், துன்பத்தை வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாய். சங்கீதம் 90:15
சங்கீத 90:15 நினைக்கிற அந்த வசனத்தை வாசிங்க, ஜெபிக்கலாம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா. சங்கீதக்காரன் கேட்கிறது சரியா தாங்க, ஆண்டவர் தர்றது டபுளா தருவார். glory, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும். உங்க லைஃப்ல இப்படிப்பட்ட காற்று அடிச்சு என்னென்ன என்னென்ன துன்பத்தை கண்டீங்க? ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஆமா, கண்களை மூடி உங்களுக்கு எப்படி வசதி நிக்கணும்னா நின்னுங்க, மிளகாய் பண்ண போடுங்க, ஒரு 5 மினிட்ஸ் தான். இப்ப யார் கைத்தட்ட வேண்டாம். உங்க லைஃப்ல அந்த ஒரு பக்கம் இருக்கலாம், அந்த ஒரு பக்கம். ஆமென், ஆமென். அதாவது எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி பெருங்காற்று அடிச்சான்னு எனக்கு தெரியாது. நான் சில உள்ளங்களை ரொம்ப நேசிச்சாண்டு ஒரு பேசுறத ஆவியில உணர். ஆமென். இந்த செய்தி எடுக்கும் போது எப்படி இதை கன்க்ளூட் பண்ணணும் பேசணும் ஒன்றும் தெரியாம தான் 5 பாயிண்ட் எடுத்து வச்சேன். அதான் ஆண்டவர் ரொம்ப பிரைஸ் பண்றேன். ஆமே, இது இது அவர் தான் செய்யறார். அவர் தான் யாரோட பேசி கொண்டிருக்கிறார். ஆமே, யோபு வாழ்க்கையில எல்லாம் போச்சே ஆண்டவரே, இல்லப்பா அது ஒரு பக்கம்ப்பா. ஆமே, இந்த பெருங்காட்டுல நான் அவனுக்கு வச்சிருக்கிற ஆன்சரை நீ பார்க்க போற. அந்த உத்தரவு வரும்போது முதல்ல பெருங்காற்றின் ஒரு பக்கத்தை பார்த்த போது, கவனிங்க, பெருங்காற்றின் ஒரு பக்கத்தை பார்த்த போது யோபு என்ன சொல்றா தெரியுமா? நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன். அதன் மறுபக்கத்தை பார்த்த போது யோபு என்ன சொல்றான் தெரியுமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. இப்படி ஒரு பக்கம் ரொம்ப மோசமான பக்கம் இல்ல, இழப்பு, நஷ்டம், வேதனை. நேத்து நம்மளை பார்த்து எழுமி நின்னவங்க இன்னைக்கு நம்மளை பார்த்து பரியாசம் பண்ற நிலைமை. தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் எங்களை நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களும் சரியாக, அவர் சரியா இல்ல டபுளா தருவார். எது உங்க வாழ்க்கையில் அடிச்ச பெருங்காற்று, நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்ட காரியம் இருக்குல்ல, அது நடுவிலும் கர்த்தர் தீபத்தை அணையாம காக்கிறார். என் வாழ்க்கையில பெரிய புயல் அடிச்சது உண்மை. நான் இதோட எல்லாம் போச்சுன்னு தான் நினைச்சேன். ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனமா பேசியிருக்கிறார். அது அது ஒரு பக்கம் தான். அந்த ஒரு பக்கத்தை நீ பார்த்துட்ட, அந்த ஒரு பக்கத்தை நீ பார்த்துட்ட. ஒரு பெருங்காற்று உண்டாச்சு யோபுக்கு. ரெண்டாவது, யோபு நினைச்சிருப்பான் எல்லாம் தான் போச்சே, இப்போ எதுக்கு இந்த பெருங்காற்று? இது உன்னை உதறி தள்ளுவதற்கான காற்றல்ல, இது உனக்கு உத்தர வருவதற்கான காற்று, இது உனக்கு உத்தர வருவதற்கான காற்று. ஆண்டவரே, அந்த மறுபக்கத்தை நான் பார்க்கணும்ப்பா. அப்படி விரும்புறவங்க முடிஞ்ச அப்படி கைகளை உயர்த்து. ஒரு பக்கத்தை ரொம்ப பார்த்துட்டேன்ப்பா. அந்த 42வது அதிகாரத்தை பார்க்க வைங்க. என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, தலைமுறை வாழ்க்கையில அந்த சிறுமைப்பட்ட நாட்கள் போதும், துன்பத்தை கண்ட வருஷங்கள் போதும், அந்த மறுபக்கத்தை நான் பார்க்கணும். எனக்கு கிருபை தாங்க. நீங்க தான்ப்பா காப்பாற்றுறீங்க, நீங்க தான்ப்பா என்ன காப்பாற்றுறீங்க, நீங்க தான்ப்பா என்ன காப்பாற்றுறீங்க. அந்த மறுபக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டோம்மா, நீங்க நிக்க வைக்கிறீங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிற உள்ளங்கள், இயேசுவின் நாமத்தில் உங்களை சொல்றேன், இது மறுபக்கத்தை. யோபு கஷ்டப்பட்டதை பார்க்க 4 பேர் வந்தாங்க. அவன் நல்லா இருக்கிறத பார்க்க ஊரே வந்துச்சு. நீங்க நல்லா இருக்கிறத பார்க்க வருவாங்க. ஒரே ஒரு வார்த்தை, மறுபடியும் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்கலாம். 2 கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ஆண்டவர், எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ஆண்டவர், எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ஆண்டவரே. கண்ணீரோடு நிக்கிறாங்கப்பா. இந்த வார்த்தையை நல்லா இருக பிடிச்சிருங்க. எல்லாம் போச்சுன்னு பார்க்க இருக்கீங்க, ஒரு பக்கம் தான் பார்த்துருக்கிறீங்க. இந்த மறுபக்கத்தை பார்க்க தான் உங்களை உயிரோட வச்சிருக்கிறா. இது மறுபக்கம், உனக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது என்பதை நீ அறியதா? இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணி இருக்கிறோம், நம்புகிறோம். எல்லாமே உங்க கையில தான், எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எஸ் லார்ட், தேவரீர் சகலத்தையும்
செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது, இந்த காற்று எங்களை அழிப்பதற்கானதல்ல. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி. ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் எவ்வளவாய் நேசிக்கிறீர். இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க கிருபை செய்து எங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசினேன். நீர் நல்லவர். அண்டவரே, பெருங்காட்டு சுழல் காட்டு அடிக்கும் போது இதோட எல்லாம் போச்சுன்னு தான் நாங்க இருந்தோம்ப்பா. நாங்க நிர்வாணியாகவே திரும்புறோம் தான் புலம்பிட்டு இருந்தோம். ஆனா இல்ல, இது ஒரு பக்கம்தான், இதனுடைய மறுபக்கம் இருக்கிறது. உன்னுடைய முந்தின சீரை பார்க்கலோ, உனக்கு நற்சீர் உண்டாக பண்ணுகிற இதனுடைய மறுபக்கம் இருக்கிறது என்பதை இந்த நாளில எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி. அதை பார்க்க ஆவலா இருக்கிறோம். பிள்ளைங்களுக்குள்ளே அணைந்த நம்பிக்கையை திரும்பவும் பற்றி வைக்க வச்சிருக்கிறீங்க. இதன் மறுபக்கத்தை பார்க்க ஆயத்தப்படுத்தி விட்டீங்க. கர்த்தாவே, நீர் கழிகூற பண்ண போகிறதற்காய், சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் அநேகர் வந்து பார்க்க போறாங்க, அநேகர் வந்து பார்க்க போறாங்க. இது உண்மையா, இது அப்படிதானா என்று வந்து பார்க்கும்படிக்கு நீர் சாட்சியாய் நிறுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டுல இந்த திருப்தி உண்டாகும் ஆண்டுல நாங்க இதை எதிர்பார்த்திருக்கிறோம். கர்த்தாவே, அவன் சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை ஒடுத்து வைப்பேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அப்படியே ஆவதாக. எல்லா மகிமை கணம் மக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லாம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

இந்த தெள்ளுபூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தாரல்லவா, நன்றின்னு சொல்லுங்க. உள்ளத்துல இருந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா நன்றின்னு சொல்லுங்க. அப்பா நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறதப்பா, நன்றியால் நிரம்புகிறது ஆண்டவரே. நீ செய்ததை நினைக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நினைக்கிறோம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை நினைக்கிறோம். நல்ல தகப்பனாய், நல்ல தாயாய், எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா, எல்லாவற்றுக்கும் மேலாய் எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை

தேங்க்யூ ராஜா. மனதார நன்றி செலுத்துகிறோம், மனதார நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தை நாளத்தில் இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர். இதுவரை சுமந்தீர், இனிமேலும் சுமப்பீர். இதுவரை போஷித்தீர், இனிமேலும் போஷிப்பீர். இதுவரை உயர்த்தினீர், இனிமேலும் உயர்த்துவீர். இதுவரை பாதுகாத்தீர், இனிமேலும் பாதுகாப்பீர். இதுவரை தப்பு வைத்தீர், இனிமேலும் தப்பு வைப்பீர். தேங்க்யூ ராஜா, நன்றி தகப்பனே. Hallelujah. Thank you, Father. Ullamella murugudaiya undan nanbai ninaikkayile. Ullamella murugudaiya undan nanbai ninaikkayile. Ethana pe solvi

நம்மை நினைக்குது. என் உள்ளம் உருகுது ஆண்டவரே, உங்க அன்பை நினைக்க இல்லை, உம்முடைய அன்பை நினைக்க இல்லை. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல

Thank you, Father. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் தேற்றி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கூட இருக்கிற உணர்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. கைவிடாத எங்கள் நல்ல மேய்ப்பரே, கல்வாரி நாயகனே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 68வது சங்கீதத்தின் 9வது வசனம், சங்கீதம் 68:9. தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இழைத்து போயிருக்கிற, களைத்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, தளர்ந்து போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற, ஆமென், உருகுலைந்திருக்கிற அவருடைய சுதந்திரத்தை அவர் திடப்படுத்த விரும்புகிறார். அவருடைய ஜனமே அவருடைய சுதந்திரம். 1 பேதுரு 2 சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே நாம் அவருடைய ஜனங்கள் அல்லாதிருந்தோம், இப்பொழுதோ நாம் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம். முன்னே நாம் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தோம், இப்பொழுதோ நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலும் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் தேவன் நம்மை தம்முடைய ஜனமாக்கி இருக்கிறார், அவருடைய சுதந்திரமாக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், தொடர்ந்து ஓட வைப்பார். கர்த்தர் திடப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் இருந்தாலும் இந்த வேளையிலே தியானிக்கும்படியாய் ஒரு வார்த்தையை கூட நான் சொல்லுகிறேன். எசேக்கியேல் 34வது அதிகாரத்தில் தீர்க்க தரிசியை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை பேசி கொண்டிருந்தார். அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் 34:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 16வது வசனம், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன்.

ஏன் முறிவை கட்டுகிறா தெரியுமா? நீ குணமாக வேண்டியது அவசியம். ஏன் குணமாக வேண்டியது அவசியம்? நீ இன்னும் ஓட வேண்டும். நீ இன்னும் தம்முடைய ஜனத்தோடு சேர்ந்து ஓட வேண்டும். தம்முடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளப்பட்ட அந்த மேய்ப்பனால் நீ இன்னும் வழி நடத்தப்பட வேண்டும். நல்ல மேய்ப்பன் அவர் இழைத்து போயிருக்கிற தம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்துவார். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள். தேடி திரும்பி தேடி கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவரின் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி நீர் இழைத்து போற உம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினே. ஹாலலூயா. கரம் பிடித்தனை வழி நடத்தும், கண்மணி போல காத்து கொள்ளும். ஹாலலூயா. கரை திரை இல்லா வாழ்வழித்து பரிசுத்த வாழ்க்கையில் பரிசுத்தமாயினை நடத்தி செல்லும். அழகான ஒரு பாடல், இந்த பாடலை நம்ம பாடி

துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளிலும் ஆண்டவரே இவ்வளவு நேரம் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க உம்முடைய அன்பை நினைத்துமை போற்ற உயர்த்த உம்முடைய நல்ல வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இதை பார்த்த கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இழைத்து போவனுடைய சுதந்திரத்தை நீர் திடப்படுத்துகிறவர் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் அப்பா அப்படி திடப்படுத்தப்படுவார்களாக, இழந்த நன்மைகளை ஆண்டவர் திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக, இழந்த ஸ்தானத்துக்கு கதை திரும்ப அழைத்து கொண்டு வருவீராக. ஆண்டவரே காயப்பட்டு ஆண்டவர் வேதனையோடு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய காயங்களை கதர் கட்டுவீராக. கதர் ஆற்றி தேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த செபிக்கிறோம். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, எல்லா நன்மையினாலும் திருப்தியாக்குவீராக, கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீராக, இன்னுமோடு கிட்டி சேர கிருபை செய்வீராக. ஆண்டவர் ஒரு தீங்கும் ஒரு பொல்லாப்பும் உம்முடைய பிள்ளைகளை நெருங்காதபடி அணுகாதபடி கர்த்தாவே இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. எங்கள் தேசத்திலே சமாதானத்தை தருவீராக, சேமத்தை தருவீராக, கொள்ளை நோய் விலகும்படி செய்வீராக, வாதை நிறுத்தத்தக்கதாய் நிறுத்தி போடத்தக்கதாய் கர்த்தர் இரக்கத்தின் கரத்தை நீட்டுவீராக. உலக நாடுகள் எங்கிலும் தேவ சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தேவன் உம்மை அறியத்தக்கதாய், உம்மை உயர்த்தத்தக்கதாய், உம்மை போற்றத்தக்கதாய், உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் என் ஆண்டவர் எழுந்தருளியுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். வல்ல கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவர். அதிகமாய் உம்மை நேசிக்க, அதிகமாய் உம்மை பிரியப்படுத்த, உமக்கு பிரியமானதே செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா மகிமை கணம் துதி ஸ்தோத்திரம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு 83 வயது பாட்டி படுக்கையில் படுத்துக்கொண்டே தன்னுடைய 87 வயதான கணவரிடம் கூறினார், இங்க பாருங்க, நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன், கராஜ் லைட்டை அணைக்கவில்லை என்று நினைக்கிறேன், நீங்கள் போய் அந்த கராஜ் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வாருங்கள் என்றார். முதியவர் மிகவும் சிரமப்பட்டு படுக்கையிலிருந்து எழுந்து ஜன்னலை திறந்து பார்த்தார். 5-6 திருடர்கள் அந்த கராஜ் கதவை உடைக்க முயற்சிப்பதை பார்த்தார். பெரியவர் அங்கிருந்து அருகில் உள்ள காவல் நிலையத்தை போனில் அழைத்தார். ஹலோ, எனது முகவரியை எழுதிக்கொள்ளுங்கள், வீட்டில் நாங்கள் 2 வயதான கணவன் மனைவி மட்டுமே இருக்கிறோம், இப்போது 5 அல்லது 6 திருடர்கள் எங்கள் கராஜ் கதவை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு போலீஸ் குழுவை உடனடியாக அனுப்புங்கள். மறுபக்கத்திலிருந்து காவல் அதிகாரியினுடைய குரல் வந்தது. உங்கள் முகவரியை குறித்துக் கொண்டோம், எங்களிடம் தற்போது காவலர்கள் யாரும் இல்லை, நாங்கள் ஒரு போலீஸ் டீமுடன் தொடர்பு கொண்டவுடன் அவர்களை உங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறோம். இதை கேட்டவுடன் பெரியவர் ஏமாற்றம் அடைந்தார். ஆனால் மறுபுறம் அந்த கார் ஷெட்டினுடைய பூட்டை உடைக்கும் பணியில் திருடர்கள் மும்முரமாக தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். 2 நிமிடங்களுக்கு பிறகு பெரியவர் மீண்டும் காவல் நிலையத்தை அழைத்தார். ஐயா, இப்போது யாரையும் அனுப்ப வேண்டியதில்லை, 5 திருடர்களையும் சுட்டுவிட்டேன் என்று நிதானமாக கூறினார். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே பரபரப்பு. 5 நிமிடங்களில் ஒரு போலீஸ் குழு, ஒரு ஹெலிகாப்டர், ஒரு துணை மருத்துவர், 3 டாக்டர்கள் மற்றும் 2 ஆம்புலன்ஸ்களுடன் முதியவரின் வீட்டை அடைந்தார்கள். 5 திருடர்களும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் போலீஸ் குழுவின் தலைவர் பெரியவரை அணுகி கேட்டார், நீங்கள் அந்த 5 திருடர்களையும் சுட்டுக் கொண்டதாக சொன்னீர்கள், ஆனால் இப்போது நாங்கள் அவர்களை உயிரோடு பிடித்துள்ளோமே. முதியவர் பதிலளித்தார். இதை கேட்டவுடன் அந்த போலீஸ் குழுவினர் அதிர்ச்சியடைந்தார்கள். ஆம், மூத்த குடிமக்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம், முதியவர்களை தகப்பனைப் போல நடத்த வேண்டும் என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. முதியவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு கருத்துடனும் பொறுப்புடனும் பதில் சொல்லுவோமா? அவர்கள் வயதிற்கு தக்க மதிப்பை நாம் கொடுப்போமா?

அப்போஸ்தலனாகிய ஜோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியிலுள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடே யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணமானவைகளையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோடே யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுமல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷிக்காரர் மேலும் ஜாதிகளின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்தில் இருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவரும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. ஆமென்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு மன்றாட்டு சொற்பொழிவு, எ சர்மன் ஆன் பிரேயர். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 5:12. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசி சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இன்றைய மனப்பாட வசனம் பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பி ஆன்சியஸ் ஃபார் நத்திங் பட் இன் எவ்ரி திங் பை ப்ரேயர் அண்ட் சப்ளிகேஷன் வித் தேங்க்ஸ் கிவிங் லெட் யுவர் ரெக்வஸ்ட் பி மெய்ட் நோன் அன் டு காட். இன்று 2 அக்டோபர் இந்திய தேச தந்தை காந்தியடிகளின் பிறந்த நாள். அவர் விரும்பி வாசித்த வேத பகுதி இயேசுவின் மலை சொற்பொழிவு, அதாவது மலை பிரசங்கம். இன்னும் இதன் ஒரு பகுதியான பாக்கிய வசனங்கள், அதாவது 3:10 சென்னையில் உள்ள காந்தி நினைவகத்தில் உள்ள கல்வெட்டில் செதுக்கப்பட்டுள்ளன. மத்தேயு 5:7 மன்றாட்டு சொற்பொழிவு, எ சர்மன் ஆன் பிரேயர், ஜபத்தை பற்றிய ஒரு பிரசங்கம் என்று சொன்னால் அது தவறில்லை. வேறு எதையும் விட நமது ஆண்டவர் இந்த பிரசங்கத்தில் ஜபத்தையே விரிவாக போதித்துள்ளார். கர்த்தருடைய ஜபம் இப்பிரசங்கத்தில் இதயம் போல் அமைந்துள்ளது. 5:6-7 மலை பிரசங்கம் உண்டு. அதிலே 6:9-13 ஏறத்தாழ நடுவிலே கர்த்தருடைய ஜெபம் இருக்கிறது. ஜெபத்திற்கு கர்த்தர் நம் வாழ்வில் விரும்பும் முக்கியத்துவம், பிரியமானவர்களே, அது இணையற்றது. இப்பிரசங்கத்தில் உள்ள ஜெப வசனங்களை இன்றும் இனி வரும் 4 நாம் சுருக்கமாக தியானிப்போம். 5:6. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். தனி பரிசுத்தத்திற்காகவும் செயலில் நேர்மையாக இருக்கவும் முக்கியமாக நாம் ஜெபிக்க வேண்டும். உடற்பசி, தாகம் இவை எல்லாவற்றையும் விட நேர்மையையும் புனிதத்தையும் அதிகமாய் நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதைத்தான் பசி தாகம் என்று ஆண்டவர் குறிப்பிட்டார். ஜெபமும் தூய வாழ்வும் ஒன்றிணைந்தவை. ஒன்றில்லாமல் ஒன்றில்லை என்றார் ஜெப வீரர் பக்தன் E.M. பவுன்ஸ் என்பவர். Prayer and a holy life are one. The absence of one is the absence of the other என்று எழுதினார். அடுத்து மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கவனமின்றி ஜெபிக்க துவங்கிவிடக்கூடாது. பொல்லாங்கு நம்மில் உண்டோ என்று காண இதயமும் மனதும் அமைதிப்பட வேண்டும். தேவனே, என்னை ஆராய்ந்து பாரும், சர்ச் மீ ஓ காட் என்றே நம்முடைய ஜெபம் துவங்க வேண்டும். மறைக்கப்பட்ட பாவங்கள் ஜெபத்தை மலடாக்கும். அவை இறைவனது முகத்தை மறைத்துவிடும். எனவேதான் ஏசாயா 59:2 இப்படி வாசிக்கிறோம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகின்றன. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கின்றன. ஆம் பிரியமானவர்களே, a praying man will stop sinning and a sinning man will stop praying. ஜெபிக்கும் மனிதன் பாவம் செய்வதை நிறுத்துவான். பாவம் செய்து கொண்டே இருக்கும் மனிதன் ஜெபிப்பதை நிறுத்துவான். அடிக்கடி நீங்கள் நேரம் எடுத்து தனித்து ஆண்டவருக்கு முன்பாக முழங்காலில் நின்று உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள். தினமும் ஆராய்ந்து பாருங்கள். வாரத்திற்கு ஒரு முறை கூடுதல் சற்று நேரம் எடுத்து ஆராய்ந்து பாருங்கள். எனவேதான் ஆதி பக்தர்கள் தங்கள் ஜெப வாழ்விற்கு கோட்பாடாக வைத்திருந்தார்கள், டேக் டைம் டு பி ஹோலி, தூய்மை பெற நாடு. இன்னொரு வசனம் மத்தேயு 5:23-24, நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து

பலிபீடத்துக்கு வரும் நபரே ஒப்புரவாகுவதற்கு முதற்படி எடுத்து வைக்க வேண்டும். தாக்கப்பட்டது நீங்களாக இருந்தாலும் சரி, தாக்கியது நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த மத்தேயு 5:23-24 தாக்கியது நீங்கள், ஆகவேதான் உங்கள் பேரில் உங்கள் சகோதரனுக்கு குறைவு. இன்னொரு இடத்திலே மத்தேயு 18:15 இயேசு சொன்னார், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் என்று சொல்லுகிறார். ஸோ நாம் மற்றவர்களை தாக்கியிருந்தாலும் தாக்கப்பட்டிருந்தாலும் பலிபீடத்திற்கு ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக யார் வருகிறார்களோ அவர்கள் முதல் படி எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த நபரோடு போய் தங்களை தாழ்த்தி மன்னிப்பு கோரி ஒப்புரவாக வேண்டும். கடவுளோடும் மனிதரோடும் சரியாக இருப்பதே நல்ல மனசாட்சியாகும். நல்ல மனசாட்சி ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல, மனிதருக்கு முன்பாகவும் நம்முடைய மனசாட்சியை சுத்தமாக காத்து கொண்டால்தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், தேவையற்ற குற்ற உணர்விலிருந்து நாம் தப்புவிக்க முடியும், ஜபத்திலும் தியானத்திலும் நமக்கு எந்த விதமான தடங்கள் இல்லாமல் நாம் முன்னேறி கொண்டிருக்க முடியும். எனவே இந்த நாளிலே தானே நீங்கள் யார் யாரோடு ஒப்புரவாக வேண்டும், யார் யாரிடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும், யார் யாரிடத்திலே நீங்கள் தவறாக எடுத்துக்கொண்ட பொருட்களை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் தயாரித்து உங்களை தாழ்த்தி காரியங்களை சரி பண்ணுங்கள். இங்கே கீர்த்தனையிலே ஒரு பாடல் உண்டு, அதில் உள்ள வரிகளை நான் வாசிக்கிறேன். உண்மை மனதோடு உன்னை கெஞ்ச, உலகண்ணம் எல்லாம் அகற்றி உரிமையே மிஞ்ச, தொன்மை ஆயக்காரன் போலஞ்ச, பவதோஷ மகள திருரத்தம் உள்ளிஞ்ச, ஜபசிந்தை என்னில் தாரும் தேவா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் மகாபெரிய தேவனே, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்த மலைப்பிரசங்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அந்த மலைப்பிரசங்கத்திலே மற்ற ஆன்மீக பயிற்சிகளை விட ஜபத்தை குறித்து அவர் ஏராளம் போதித்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்களுக்கும் உமக்கும் இடையிலே உள்ள பாவங்களை நாங்கள் அகற்றிவிட உதவி செய்யும். நீதியின் மேல் எப்பொழுதும் பசிதாகம் உள்ளவர்களாயிருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். மனிதரோடு எந்தெந்த பகுதிகளிலே நாங்கள் ஒப்புரவாக வேண்டுமோ அந்தந்த பகுதிகளிலே ஒப்புரவாகி காரியங்களை சரி செய்ய நல்ல மனசாட்சியை எந்த கரையும் செலுத்தியாவது நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இன்றும் வருகிற 4 நாட்களிலும் நாங்கள் சிந்திக்க போகிற இந்த ஜபத்தை குறித்த ஆழ்ந்த சத்தியங்களை, அடிப்படை சத்தியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நெடுகவே அப்பியாசிக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறபடி அவியானவர் நிறைவை தருவாராக. ஆமென். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது நிறைவாய் மாறும்.

கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல கேட்கிறீங்க, உங்க கிருபை எனக்கு வேணப்பா, உங்க கிருபை எனக்கு வேணப்பா, நான் எதையும் சார்ந்திருக்கவில்லை, இந்த உலகத்தில் உண்டான எதையும் நான் சார்ந்திருக்கவில்லை, கர்த்தர் என் மேல் வைத்த கிருபை தான் என்னை உயர்த்தி வைத்தது, அதுதான் என்னை பெரியவனாக்கினது. அந்த கிருபை ஒரு தேவ மனுஷன் மேல் இருக்குமானால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவான்.

கிருபையை சார்ந்திருப்போம், கிருபையை பற்றி கொள்வோம், நமக்கு நியமித்திருக்கிற பாதையில ஓடுவோம். கிருபையை பெற்றுக்கொண்டு அதுதான் ஜெயமுள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது, அதுதான் வெற்றி உள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ்.

ஆமென், ஆமென், ஆமென். எப்பெல்லாம் வாழ்க்கையில உடைந்து போகிறோமோ, எப்பெல்லாம் வாழ்க்கையில சோர்ந்து போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. நாளைப்படி நாளைப்படி. Thank you Lord. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். Thank you Jesus.

ஜீவனை கொடுத்தவர், நமக்காக ஜீவனை தந்தவர். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்ம பாவி என்று பாராமல் நமக்காக ஜீவனை தந்தாராம், நம்ம மேல வைத்த அன்பி நிமித்தமாக ஜீவனையே கொடுத்தாராம். அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு என் வாழ்விலே போதுமானவராய் இருக்கிறார் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அறிந்திருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையில நினைத்திருப்பீர்களானால், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை அன்பை விட்டு பிரியாதபடி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகாதபடி, அவரையே பற்றி கொள்ளும்படியாக, அவரையே சார்ந்திருக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக கர்த்தர் உமக்கு கிருபை அளித்திருக்கிறாரே. அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு எனக்கு போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். இயேசு எனக்கு போதும், அவர்தான் எனக்கு ஜெயம் தருகிறவர், அவர்தான் எனக்கு வெற்றி தருகிறவர், அவர்தான் எனக்கு விடுதலை தருகிறவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவர். தேவ மனிதன் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஜீவனுக்கு பெயர் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியான வாக்கியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார் என்றால், அதை விட பெரிய சந்தோஷம், நான் பெற்றிருக்கிற நித்திய ஜீவனுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. யெகோவா நேசியே, எங்கள் ஜெயக்கொடியே, உமக்கு ஆராதனை. ஒரு சரணம் மட்டும் அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகும்.

தேவனுக்கு மகிமை, நம்மை அரசாளுகிற தேவனுக்கு மகிமை, நம்மளை ஆண்டு நடத்துகிற தேவனுக்கு மகிமை, மகிமை, மகிமை. உமக்கே கனம் உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆராதனமத்தில் ஆவியானுடைய பிரசன்னத்தை, அசைவாடுதலை நாங்கள் காண்பதற்கு உதவி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45:1-2 அமெரிக்க சட்டமாமன்ற உறுப்பினராயிருந்த ஜான் கேம்பல் என்பவருடன் மார்க் ராபர்ட்ஸ் என்பவர் அமெரிக்க பாராளுமன்ற கூட்டம் நடைபெறும் கேபிட்டல் என்ற கட்டடத்துக்குள் நுழைந்தபோது தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி எழுதியுள்ளார். மார்க் ராபர்ட்ஸ் ஜான் கேம்பலுடன் இருந்த வரைக்கும் பாராளுமன்ற கூட்டம் நடைபெறும் கட்டடத்துக்குள் மிகவும் சர்வ சுதந்திரமாக எல்லா இடங்களுக்கும் செல்ல முடிந்தது. அவரை யாரும் தடுத்து நிறுத்தவில்லை. அனுமதியின்றி உள்ளே நுழையக்கூடாது என்று பலகைகள் வைக்கப்பட்டிருந்த பகுதிகள் மற்றும் அதிகாரப்பூர்வமான நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்று போர்டு போடப்பட்டிருந்த பிரத்யேகமான பகுதிகளில் எல்லாம் அவரால் சுதந்திரமாக கதவை திறந்து செல்ல முடிந்தது. அவருக்கு சர்வ சுதந்திரமும் கொடுக்கப்பட்டது எதற்காக என்றால், அவர் பெரியவர் என்பதற்காகவோ அல்லது அவர் என்னென்ன செயல்களை செய்தார் என்பதற்காகவோ அல்ல. அவர் சட்ட மாமன்ற உறுப்பினர் ஜான் கேம்பலுடன் வந்த விருந்தாளி என்பதற்காகவே அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அம்பிரியமானவர்களே, இதை போலவே நமது வாழ்க்கையிலும் நாம் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட செல்லுகிறவர்களாக இருந்தால் நமக்கான வாசல்களை யாருமே பூட்ட முடியாது. ராஜாவாகிய கோரேசுக்கு தேவன் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கொடுக்க சித்தம் கொண்டார். எனவே தேவன் அவருக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைத்து அவருடைய வலதுகையை பிடித்து கொண்டு அவரை பார்த்து, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று திருவுளம் பற்றினார். அதை போலவே பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் பலத்த கதவுகளையும் தாழ்பால்களையும் தேவன் கோரேசுக்காக மிக எளிதாக திறந்து கொடுத்தார். ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோனுக்கு விரோதமாக படையெடுத்து வருவதை காவல் கோபுரங்களில் இருந்து பார்த்த பாபிலோன் தேசத்து ஜாமக்காரர்கள் சிரித்தார்களாம். எந்த நாடு படையெடுத்து வந்தாலும், எத்தனை ஆண்டுகள் பாபிலோனை முற்றுகை போட்டாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் முற்றுகை போட அவசியமே இல்லாமல் கோரேசுக்காக பாபிலோன் சாம்ராஜ்ய கதவுகளை தேவன் திறந்தார். அவர் போய் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கட்டிக்கொண்டார். அம்பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய தயவு உங்களுக்கு இருந்தால் எப்பேற்பட்ட கடினமான திறக்க முடியாத வாசல்களும் உங்களுக்காக திறக்கப்படும். நீங்கள் வாசல் வழியாய் உட்பிரவேசித்து ஆசீர்வாத

பாதங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். தேவன் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவியாக்குவார், தடைகளை தகர்த்து போடுவார். தேவன் யாருக்கு திறந்த வாசலை தருவார்? யார் அவருடைய வசனத்தை கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் திறந்த வாசலை தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களை, நீங்களும் கோரேசை போல தேவ தயவுள்ளவர்களாய், பிலடெல்பியா சபையினரை போல தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு முன்பாக எந்த கதவும் பூட்டப்பட்டிருக்க முடியாது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து உங்களோடு வருவார், உங்களுக்கு முன்னே செல்லுவார். இதுவரை உங்களுக்கு விளக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி எஸ்தரின் புத்தகம் 4:16 வாசித்து அதை நாம் தியானிப்போமாக. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். அன்பால் இன்றைக்கு நாளில் நாம் பார்க்கிற இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஜபம் முறை என்ன என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படிலாம் ஜெபித்தார்கள் என்று நாம் வரிசலாக தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 13 காரியமாக குழுவாக இணைந்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். அப்போ ஒரு சூசானிலே அங்கே எஸ்தர்களுக்கு, அதாவது யூதர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்தது. அந்த நேரத்தில் மொர்தகாய் எஸ்தருக்கு அதை தெரியப்படுத்துகிறான். நீ இந்த மாதிரி யூதர்களை எல்லாரும் கொல்றதுக்கு ஒரு டேட்டு குறிச்சிட்டாங்க, ஆனால் நீ அரண்மனையில் ஜாலியாக இருக்கிற ராஜாவோட அப்படின்னு சொல்லி அவன் அவளை வந்து சொல்லி அனுப்புகிறான் அந்த செய்தியை. அப்போ தான் அவள், நான் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து சூசானில் இருக்கிற ராஜா, ஏன்னா அந்த ராஜாக்கிட்ட பிரவேசிக்கணுன்னாக்கா ஒரு அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸின் படி இப்போ யாரும் ராஜாவை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் மீறி போனாக்கா கொண்டாலும் கொண்டுடுவான் அவன். அதனால் இவன் என்ன சொல்கிறான், சூசானில் இருக்கிற யூதரை எல்லோரும் கூடி வர செய்து. அன்பாலே இன்றைக்கி பாருங்கள், ஒரு பிரச்சனை வந்துடுச்சு ஒரு தேசத்துக்கு, இல்லை ஒரு இனத்துக்கு, இல்லை நமக்கு, இல்லை நம்முடைய குடும்பத்துக்கு அப்படின்னா, கூடி நாம் எல்லாம் குடும்பமாக அல்லது சபையாராக அல்லது உற்றா உறவினராக நம்ம கூடி செபிக்கும் பொழுது அதில் கோடி நன்மைகள் இருக்கிறதாம். அன்பாலே இங்கே கூடி அவர்கள் செபித்தார்கள். எப்படி ஜெபித்தார்களாம், உபவாசித்து ஜெபித்தார்களாம். அந்த கூடி உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அங்கே அரசன் கையில் என்ன செஞ்சுது, இரக்கம் கிடச்சிது. இவள் போய் அவள் செங்கோலை நீட்டினார், இவள் பிரவேசித்தால் அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு இவர்களுக்கு விரோதமாய், யூதர்களுக்கு விரோதமாய் எழும்பின அந்த எதிரியானவன் ஆமான், அவன் இறந்தான். அந்த யூதர்களுக்கு கழுமரத்தில் ஏற்றி கொல்லணுன்ற அதே கழுமரத்தில் அவனை ஏற்றி கொன்றாங்க. அப்போ பாருங்கள், நிலைமைகள் எல்லாம் மாறியது. அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வந்ததுன்னு பார்க்குறோம் அந்த எஸ்தரின் புத்தகத்தில். இதில் என்ன நாம் தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்து பக்தர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, கூடி ஜெபிக்கிற பழக்கத்தை, கூடி ஜெபித்து உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி கூடி உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம் இன்றைக்கி குறைந்து கொண்டே போகிறது. அன்பாலே இன்றைக்கி கிட்டத்தட்ட நான் 23 முன்னால் இந்த ஊழியம் ஸ்டார்ட் பண்ணி 97 ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை என்ன அப்படின்னாக்கா, யோவேல் 2:16 எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோவேல் 2:16, ஜனங்களை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளையையும் பாலுன்ற குழந்தையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக, கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும், உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தனது ஜனத்தை கடாட்சிப்பார் அப்படின்னு இந்த வார்த்தையின் மூலமாக என்னோட சொன்னார். ஜனங்களை கூட்டி சேர்த்து சபையை பரிசுத்தப்படுத்து. அதனாலே ஜனங்களை கூட்டி சேர்த்துன்னா எப்போ நான் கூட்டி சேர்க்கணும் அப்படின்னா, 2 கூட்டி சேரு அப்படின்னார். அப்போ தான் மாதத்தில், மந்த் ஆஃப் த மிடில், அதாவது நடு மாதத்தில், அப்போ மூன்றாவது சனிக்கிழமை அல்லது ரெண்டாவது சனிக்கிழமை இந்த மிடிலில் வரும் அந்த சனிக்கிழமை. இரண்டாவது சனிக்கிழமையில் நாம் எல்லாரையும் கூட்டி சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டி சேர்த்து உபவாசித்து ஜெபிப்போம் பகலில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தினதுனால அந்த காரியத்தை செஞ்சோம். அடுத்தது எண்ட் ஆஃப் த மந்த்து, மாத இறுதியில் 30ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ எந்த மாதம் கடைசி தேதியில் இரவில் உபவாசித்து கூட்டி சேரும் மக்களை எல்லாரையும் கூட்டி சேர்த்து உபவாசம் இருந்து ஜோம் பண்ணு அப்படின்னேன். அன்பாவில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 23 வருஷமாக லீபனோன் என்ற ஜபத்தோட்டை நம்ம வாங்கினது 2000ல், அதிலிருந்து இன்னைய வரைக்கும் லீபனோனில் அந்த உபவாச கூட்டம் இரண்டாவது சனிக்கிழமை, முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 3ஆம் சனிக்கிழமை இருந்தது, அப்புறம் 2ஆம் சனிக்கிழமை எல்லோரும் லீவுக்காக 2ஆம் சனிக்கிழமையாக நம்ம மாற்றி இப்போ 2ஆம் சனிக்கிழமை தோறும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மதியானம் உபவாசித்து நாம் ஜெபிக்கிறதுக்கு தான் கூடுகிறோம். இது ஆண்டவர் சொன்னதுனால தான் அந்த காரியத்தை நம்ம செய்தோம். அதே போல் இரவு, மந்த் ஆஃப் த எண்டு, அதாவது மாத கடைசி நாட்களிலே நாம் சபையிலே, அது வந்து ஒரு தனி இடத்துல நம்ம ஜெபிக்கிறோம், இது சபையிலே உபவாசித்து இரவு நாம் ஜெபிக்க கூடுகிறோம். இப்படி கூடி ஜெபிக்கிறதின் மூலமாக அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் நடந்ததையும் ஆண்டவர் விடுதலை செய்ததையும் நாம் கண்கூடாக பார்க்குறோம். இந்த 23 வருஷத்தில் நிறையா விடுதலை, அதை சொல்ல நம்மளால் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல, அதெல்லாம் நம்ம எழுதி வைக்கல, அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டும் இல்லை. ஏராளம் எத்தனையோ பிசாசுகள் ஓடியது, எத்தனையோ வியாதிகள் சுகமானது, எத்தனையோ பேர் வாழ்க்கையில் எவ்வளோ விடுதலை கொடுத்தாரு, ஆண்டவர் திருமணத்தை கொடுத்தாரு, குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அன்றைக்கி நாம் வடித்த கண்ணீரும் அந்த உபவாச ஜபமும் வீண் போகவில்லை, இன்றைய வரைக்கும் வீண் போகலை. அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், கூடி ஜெபிக்கிற உபவாச ஜபத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்பால் இதுக்கு பல தடைகளை பிசாசு கொண்டு வந்தான். நான் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கும்போது அந்த ஸ்தாபனத்தில் இப்படிலாம் ஜெபிக்க மாட்டாங்க, சனிக்கிழமை உபவாச கூட்டம், புதன்கிழமை மத்திய வார ஜப கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அப்படி தான் இருந்தது. ஆனால் இடையில் மாதம் நடுவுலையும் மாதம் இறுதியிலையும் இப்படிலாம் இரவு ஜபம், உபவாச ஜபம் அப்படின்லாம் கிடையாது. அப்படிலாம் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னதுனால அந்த காரியத்தை நான் நடப்பித்ததுனால சுற்றி இருக்கிற சக ஊழியக்காரர்களே விரோதமாக எழும்பி தலைமை ஸ்தாபனத்தில் போய் என்ன செஞ்சாங்க, இல்லாத பொல்லாத்தெல்லாம் சொன்னாங்க. அவங்கேருந்து எனக்கு என்கொயரி வந்தது, பயங்கரமாக என்னை திட்டினாங்க, நீ என்ன இந்த சவகாசத்துக்கு விரோதமாக பல காரியத்தை செய்கிறாய் என்று சொல்லிலாம் என்னை வந்து திட்டினாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் அப்போ தான் அவர் அங்கே சகவாசத்தினுடைய அப்போ தலைமையாக இருந்த இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவராக தலைமை பொறுப்பு வைத்த விட்சன் அப்படின்ற அங்கிள் வந்தாங்க, வந்து பயங்கரமாக இது பண்ணாங்க, திட்டினாங்க. அப்போ நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு அழுதுகிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அவர்கிட்ட சொன்னேன், அங்கிள் இந்த மாதிரி நானாக செய்யலை, இது என்னுடைய முயற்சியில் நான் செய்யலை, ஆண்டவர் இப்படி கூட்டி சேர்க்க சொன்னார், அதனால் நான் செஞ்சேன், நீங்கள் வந்து பொறுப்பில் இருக்கிறீங்க, இன்சார்ஜி இந்த சபைக்கு இன்சார்ஜாக இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் நிறுத்திடுறேன், எனக்கு ஆண்டவர் சொன்னாருன்னு நான் செஞ்சேன், மாதத்தில் 2 தடவை உங்கள் ஜனங்களை கூட்டி உபவாசம் பண்ணுப்பா நல்லாயிருக்கும் பரிசுத்தப்படுத்து அப்படின்னு சொன்னார், அதனால் நான் செஞ்சேன். இப்போ யுவாரிய இன்சார்ஜ் ஃபார் த இந்த ஸ்தாபனத்துக்கு நீங்கள் இன்சார்ஜ் பொறுப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நிறுத்துறேன், அது உங்கள் பாடு, ஆண்டவர் சொன்னார் நடத்துன்னு நீங்கள் சொல்கிறீங்க நிறுத்துன்னு, நான் எதை செய்கிறது, நிர்வாகம் சொல்கிறத நான் கேட்டாகணும், ஆண்டவர் சொல்கிறத நான் கேட்குறதா, நிர்வாகம் சொல்கிறத கேட்குறதான்றத நீங்களாக முடிவு பண்ணிவிடுங்க. ஆனால் நான் இந்த பிரச்சனை வந்ததுனால மீண்டும் நான் உபவாசித்து ஆண்டவர்கிட்ட நான் ஒரு வாக்கு தத்தம் வாங்கினேன், ஆண்டவர் என்ன சொன்னாருன்றத உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பிரச்சனையை வந்து இந்த உபவாசத்தை கூட்டத்தை நிறுத்தணும்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது, உபவாசித்து கூடி ஜபிக்கிறத அது பிசாசுக்கு பிடிக்கல, அதனால் என்ன செஞ்சுது, அது நிர்வாகத்தின் மூலமாக அது முயற்சி பல முயற்சிகளை செய்து. ஆனால் இதில் பாருங்கள், எனக்கு ஆண்டவர் பேசினார் 2 தீமோத்தேயு 4:5 என்னோட பேசினார், என்ன பேசினார்னா, நான் இதை நிறுத்தவா இல்லை இது நடத்தவான்னு தான் கேட்டேன். ஆண்டவரே இந்த உபவாச கூட்டத்தை நீங்கள் கூட்டி சேர்த்து ஜனங்களை கூட்டி உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுன்னு சொன்னீங்க, நான் அநேக அற்புதம் பண்ணுவேன் நீங்கள் அதேவில் பண்ணிட்டு வரீங்க, உங்கள் மேலே தப்பே இல்லை. ஆனால் இன்றைக்கி சாத்தான் இன்றைக்கி சகவாசம் என்ற பேரில், இன்றைக்கி தலைமை ஸ்தாபனம் என்ற பேரில் இன்றைக்கி தடை போடுகிறான். இன்றைக்கி நான் நிறுத்தவா அதை செய்யவா அப்படின்னு நான் கேட்டதுக்கு, உபவாசித்து ஜெபம் பண்ணி கேட்டதுக்கு ஆண்டவர் 2 தீமோத்தேயு 4:5 அழகாக சொன்னார். என்ன சொன்னார்னா, நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளி உள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்றினார். அன்பால் இந்த வார்த்தை எனக்கு ஒரு பெரிய ஞான பலம் வந்த மாதிரி. உன் ஊழி, அதாவது மனம் தெளி உள்ளவனாரு, நான் சொல்லிட்டேன், நீ மனம் தெளி உள்ளவனாரு, யார் என்ன உன் மேலே அலகேஷன் வச்சாலும், உன் மேலே குற்றம் சாட்டினாலும், இது தப்பு, இது சபைக்கு விரோதமாக செய்கிறாரு, சங்கத்துக்கு விரோதமாக செய்கிறாரு, இல்லை பெந்தவோஸ்து பாணியில் செய்கிறாரு, இப்படிலாம் நம்ம செஞ்சதே கிடையாது, உபவாசம் வந்து நம்ம இது பண்ணதே கிடையாதுன்னு சொல்லி அவங்க என்ன குற்றம் சாட்டினாலும் நீ மனம் தெளி உள்ளவனாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு, தீங்கு அனுபவம், இது தீங்கு வரும், இந்த மாதிரி குற்றம் சாட்டுவானுங்க, ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது, பிசாசுக்கு பிடிக்காது, குற்றம் சாட்டுவாங்க, தீங்கு அனுபவி. ஆனால் ஒன்றே ஒன்று, சுவிசேஷனுடைய வேலையை செய், வேலையை செய்யின்றாரா நிப்பாட்டுன்றாரா, செய்யின்னு சொன்னார், ஊழியத்தை நிறைவேற்றினார். அன்பான்ல இன்றைக்கு இந்த லீபனான் கூட்டம் தடை பண்ணுறதுக்கு பிசாசு பல விதத்தில் இன்றைக்கி முயற்சியில் எடுத்தான். ஆனால் இந்த வார்த்தை தாங்க என் கண் முன்னால் நின்றோம், ஊழியத்தை நிறைவேற்று. எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் நிறைவேற்றிய தீர்வன் என்று சொல்லி இந்த கூட்டத்தை கூட்டி நாம் ஜெபிக்கிறோம். அன்பால் இந்த லீபனான் ஜப தோட்டத்தில் வார மாதம் 2வது சனிக்கிழமை நாம் கூடி ஜெபிக்கிறதுக்கு இவ்வளோ பின்னணியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக பேசினார். இதை தான் அந்த தலைவர்கிட்ட நான் சொன்னேன், தலைவரை நீங்கள் வந்து சபையினுடைய அந்த ஸ்தாபனத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் நிறுத்துன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்ன தேவன் நடத்துன்னு சொல்கிறாரு, நான் என்ன செய்ய, இதுக்கு மேலே நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நிறுத்துன்னா நான் நிறுத்திட்டு போகிறேன், கடவுளாச்சு நீங்களாச்சு, அவருக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், நடத்துன்னா நடத்திட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் போய் எனக்கு 3 பக்கத்துக்கு ஒரு லெட்டர் எழுதினார். கேசவன், உன்னுடைய ஊழியத்தினுடைய காரியத்தை நான் நினைத்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டேன், நான் மெச்சிக்கொண்டேன், நீ கண்டிப்பாக ஊழியத்தை நிறைவேற்று, ஆண்டவர் உனக்கு சொன்னதுபடியே மாதத்தில் நடு சனிக்கிழமையில் நீ என்ன செய், உபவாசம் கூட்டம் வை, மாதத்தினுடைய கடைசியில் இரவு உபவாச கூட்டத்தை வை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நம்ம சகவாசத்தில் செய்யாட்டாலும் நீ செய்ய, உனக்கு நான் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுக்குறேன், அதற்கு உனக்கு உதவி செய்கிறதுக்கு வேணாலும் ஆட்களை வேணாலும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அவர் எனக்கு நீ இதை செய்ய அப்படின்னு சொல்லி எனக்கு லெட்ரு போட்டார். உண்மையிலே அது எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி எனக்கு நான் நினச்சி ஆண்டவர்கிட்ட கதறி அழுத அன்பவன்லே. இப்படி தான் இந்த பல போராட்டத்தின் மத்தியில் தான் இந்த உபவாச கூட்டமும் இந்த இரவு ஜப கூட்டமும் நம்ம நடத்திட்டு வரோம், அது ஆண்டவுடைய சித்தத்தின்படியாக. அன்பவன்லே இன்றைக்கி இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஏசையா புத்தகம் 56:7 இப்படியாக சொல்லப்படுகிறது. 56:7 படிங்க, பாருங்கள், நான் என்னுடைய என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன், அவளுடைய சர்வாங்க தகனங்களும் அவளுடைய பலிகளும் என் பலிபீடத்தில் அங்கீகரிக்கப்படும், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். அன்பவன்லே சகல ஜனங்களும் கூடி செபிக்கிற இடம்தாங்க ஜப வீடு. இன்றைக்கி ஆனால்தான் நமக்கு நான் சகவாசத்தை விட்டு பிரிந்து வரும்பொழுது ஆண்டவரத்தில் கேட்டேன், ஆண்டவரே எங்கள் சபைக்கு நான் என்ன பேர் வைக்கணும்னு கேட்கும்போது இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு இடைப்பட்டார், ஜப வீடுன்னு வை, சகல ஜனங்களும் கூடி செபிக்கிற வீடு ஜப வீடு. இன்றைக்கி ஆலயம் நமக்கு கர்த்தரின் ஜப வீடாக இன்றைக்கு நாம் உருவெடுத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய கிருபையில்தான். அன்பாலே இன்றைக்கு நம்ம தேசத்துக்காக, நம்முடைய சொந்த பிரச்சனைக்காக, குடும்பங்களுக்காக, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நாம் கூடி செபிக்கிற அந்த ஜபத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த எஸ்தரின் புத்தகத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பாலே இந்த கூடி யூதர்களெல்லாம் கூடி கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவங்க உபவாசம் பண்ணி ஜபித்ததனுடைய விளைவு அந்த அந்த யூதர்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த ஆமோனுடைய எல்லா சதித்திட்டமும் இன்றைக்கு நிர்மூலமானதை நாம் பார்க்கிறோம். அன்பானில் இன்றைக்கு அப்படியாக இன்றைக்கு இந்தியாவினுடைய சூழ்நிலையை நாம் அறிந்திருக்கிற கிறிஸ்துவலாக இருக்கிறோம். இந்தியாவினுடைய சூழ்நிலைகள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் அவர்களை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், ஒன்றுமில்லாத ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் ஜனங்கள் இன்றைக்கு திரண்டு வந்து சட்டம் போட்டு திட்டம் போட்டு நம்மளை என்ன செய்கிறாங்க, ஒடுக்க பார்க்கிறார்கள். ஆனால் இந்த ஆமோனின் கதிதான் அவர்களுக்கு வரும் என்பது எப்போ வரும், இன்றைக்கி சபையார்கள் கூடி ஜபிக்கும் பொழுது, உபவாசித்து ஜபிக்கும் பொழுது, விழித்து கொண்டு ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஆமோன் என்ன கதியானானோ அதே கதியில் இந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டத்தை ஆண்டவர் முறியடிப்பார் என்பது நிச்சயம். அன்பாள் இன்னைக்கு திருச்சபையை விழித்துக்கொள். இதை கேட்கிற ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாச ஜனங்களே, எல்லாரும் கூடி ஜெபியுங்கள். உங்கள் சபையில் அந்த சட்டம் இல்லாட்டாலும் நீங்கள் தனிப்பட்ட இடத்துல கூடி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், உபவாசித்து கூடி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே நம்முடைய சிறையிருப்பை திருப்புவாராக. செபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த எஸ்தரின் புத்தகத்தின் மூலமாக நாங்கள் கூடி செபிக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் சபையாராக ஆண்டவரே டைம் கிடைக்கும் போதெல்லாம் கூடி ஜெபிக்க நீர் எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு எத்தனையோ திருச்சபைகள் கூடி ஜெபிக்கிற அந்த ஆண்டவரே உபவாசித்து ஜெபிக்கிற காரியத்தை விட்டு விட்டு சடங்காச்சாரமாய் போய்கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரே பக்தியை அவர்களிருந்து எடுத்து போட்டு கூடி ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து வெற்றியை பார்க்க ஆண்டவரே நாட்டினுடைய நிலைமையெல்லாம் மாறி போக ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்கப்பா. எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே திறப்பில் நின்று கூடி ஜெபித்து நாங்கள் உபவாசித்து ஜெபித்து வெற்றியை பார்க்க உதவி செய்யும். இந்தியாவில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவருடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. எப்படியாக சவுல் ஆண்டவரே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பினவனை பவுலாக மாற்றினீரோ, அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நீர் பவுலாக மாற்றி அவளை உபயோகப்படுத்த போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன். ஜூன்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.

பிரைஸ்லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 22:3 தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும், மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சவுல் எப்பொழுது தாவீதுக்கு விரோதமாய் செயல்பட துவங்கினானோ, அது துவங்கி தாவீதனுடைய வாழ்க்கை என்பது அங்கும் இங்குமாக இருந்தது. எந்த ஒரு இடத்திலும் நிலையாக இருக்க முடியவில்லை. சாமுவேல் இடத்தில் ஓடி போகிறான். அங்கேயும் தன்னால் ரொம்ப நாள் இருக்க முடியாது என்பதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு யோனத்தான் இடத்தில் வருகிறான். யோனத்தானிடத்திலும் தங்க முடியவில்லை. ஆமென். 21:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்திலே போகிறான், அங்கிருந்து ஆகீசின் இடத்தில் போகிறான். அங்கிருந்து 22:1 அதுலாம் என்ன கெவிக்குள்ளே போயிருக்கிறான். இப்படி வாழ்க்கை என்பது அங்கும் எங்கும், எத்தனை அலைச்சல். யார் இந்த தாவீது? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனால் விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன், தேவ திட்டத்துக்கு உட்பட்டவன். அப்படி இருந்தும் ஏன் இந்த அலைச்சல்? எத்தனை காலம்தான் இந்த அலைச்சல்? தாவீதே இதுல ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஆமே, என்ன சொல்லுகிறான் பாருங்கள். தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும். ஆமே, இதுதான் எனக்கான பாதை என்பதை நான் புரிந்து கொள்ளும் வரைக்கும் தான் இந்த அலைச்சல். தேவன் என்னை நடத்துகிறார் என்று தெரிகிறது, ஆனால் எந்த பாதையில என்னை நடத்துகிறார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் அதை எனக்கு காண்பிப்பார், வெளிப்படுத்துவார். அதை நான் புரிந்து கொள்ளும் மட்டும்தான் இந்த அலைச்சல். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் வார்த்தை இதுதான், அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர் என்று இதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு தெரியும். ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார், அன்று உணர்த்துவார், வெளிப்படுத்துவார். நமக்கு பல நேரத்தில் தேவர் பாதை நமக்கு புரிகிறதில்லை. ஆமேன். அவருடைய நடத்துதல் நடத்துகிறார் என்று தெரியும், ஆனால் ஏன் இந்த பாதையில் இப்பொழுது இப்படி நடத்துகிறார் என்று நம்மால் யூகிக்க கூட முடியவில்லை, கிரகிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், என்னவென்றால் ஒரு நாள் கூட தாவீதின் மேலே சவுலினுடைய ஈட்டியோ பட்டயமோ படவில்லை. எல்லா கண்ணிகளுக்கும் விலக்கி தேவன் காத்து வருகிறார் என்றால் ஒன்று தெளிவாய் தெரிகிறது அல்லவா? தேவன் அவனுக்கான ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்துவதற்கு. எனவேதான் எல்லா சத்துருக்களின் கைக்கும் தப்புவிக்கப்பட்டு விசேஷமாய் சவுலை எடுத்து எழுதுகிறார். 18 சங்கீதம் அந்த தலைப்புல சவுலின் கைக்கு நீங்களாக்கி பாடின பாடு. அந்த சங்கீதத்தை தாவீது சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? என்னை பலத்தால் இடைக்கட்டி, என் வழியை செவைப்படுத்தி, என் கால்களை மான்கால்களை போல மாற்றி, உயரமான ஸ்தலங்களிலே என்னை ஏறி வர பண்ணி, என்னுடைய ஸ்தானத்தில் என்னை நிறுத்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அலைச்சல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. தேவன் நடத்துகிறார். தேவன் நடத்துதல் அறியும் மட்டும் காத்திருங்கள், பொறுமையாயிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நடத்துவார். உங்களுக்கான ஸ்தானத்திலே உங்களை கொண்டு போய் நிறுத்தின பிறகு உங்களை அலைய விட மாட்டார். தாவீதுக்கான ஸ்தானத்தில் தாவீது நின்றான், கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். தலைமுறை தலைமுறையாய் அந்த கோத்திரத்தை கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து அந்த ஸ்தானத்திலே நிலை நிறுத்தினதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த அலைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளி உண்டு. ஆமேன். தேவன் குறித்த வேளை வரும், அப்பொழுது இந்த அலைச்சல்கள் யாவும் மாறும். இதற்குள்ள பிரதிபலன் நிச்சயமாய் உண்டு. கர்த்தரை மட்டும் விட்டு விடாதிருங்கள். அதுதான் தாவீது சொல்லுகிறார். 4-5 இடத்துக்கு போனாலும் அவருடைய மனசெல்லாம் எதை சொல்லுதுன்னா, கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறார், இந்த சிச்சுவேஷனில் எப்படி நடத்த போகிறார் என்பதை நான் அறிய மட்டும், நான் அதை அறிய விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரே இதில் நீங்கள் எப்படி என்னை நடத்த போறீங்க என்பதை நான் அறிய விரும்புகிறேன். ஆண்டவர் நிச்சயமாக இதை காண்பிப்பார், ருசிக்க வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவரே, எங்கள் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறவரே, அப்பா
ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிறீரப்பா. சில காரியங்கள் எங்களுக்கு புரியவில்லை, தெரியவில்லை, ஆனால் ஒன்று தெரியும், எங்களை விட்டுவிட மாட்டீங்க ஆண்டவரே. அலைச்சல்களுக்கெல்லாம் நீர் முற்றுப்புள்ளி வைக்கிற தேவன். அப்பா, இந்த நாளில் இப்படிப்பட்ட வேதனையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிங்க. தாவீதுக்கான ஸ்தானத்தில் தாவீதை நிறுத்தி தலைமுறைகளையும் கொண்டு வந்து அதில் நிறுத்தினது போல இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்தார்களோ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G5 FM. இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே கட்டளையிடுங்கள் என்ற தலைப்பிலே, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரிகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்ற எசாயா 45:11 ஜீவ வார்த்தை கூடாக உங்களை சந்திக்கிறோம். நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், எனக்கு கட்டளையிடுங்கள் என்னும் வார்த்தைகள் எவ்வளவாய் நம்மை சந்தோஷப்படுத்துகின்றன. எனவே வரும் காலம் எப்படி இருக்குமோ, என் குடும்பம் எப்படி செல்லுமோ, என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. வருங்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். கர்த்தர் உங்கள் பிதாவாய் இருக்கிறபடியால் நீங்கள் அவரிடத்தில் உரிமையோடு கேட்கிறீர்கள். கைரேகைப்படியோ அல்லது கிரகங்களின் நிலைமைப்படியோ அல்லது தலைவிதியின்படியோ எதுவும் நேரிடுவதாக சொல்லுவது பொய்யானது. பபிலோன் ராஜாவுக்கு முன்பு தானியேல் சொன்னார், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அந்த கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லுகிறார். சற்று இதை சிந்தித்து பாருங்கள். அண்ட சராசரங்களையும் ஜீவராசிகளையும் படைத்து சூரியன் சந்திர நட்சத்திரங்களை எல்லாம் இயங்க வைத்திருக்கும் ஆண்டவருக்கு நீங்கள் எப்படி கட்டளையிட முடியும்? அதுதான் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமை. அவர் உங்களுக்கு பிதா என்கிற பாசம், உங்களுக்கும் அவருக்கும் இடையிலுள்ள ஐக்கியமே அந்த சிலாக்கியத்தை ஏற்படுத்துகிறது. கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய குடும்பத்தில் நீங்கள் வந்து சேரும் போது, கர்த்தர் உங்களுக்காக ஜாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய சொந்த பிதா. தகப்பனிடத்தில் பிள்ளை உரிமையோடு கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறதை அதுபோலவே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வல்லவர்களாய் இருக்கிறீர்கள். ஜோசுவாவை நோக்கி பாருங்கள். கர்த்தரின் படைப்புகளை நோக்கி அவர் கட்டளையிட்டார், சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நிற்பாயாக என்று சொன்ன போது உடனே அவைகள் தரித்து நின்றன. அவ்வாறு நீங்கள் கட்டளையிடும்படி கர்த்தர் உங்களுக்கு அதிகாரங்களையும் ஆளுகையையும் வல்லமையையும் கொடுத்திருக்கிறார். நோய்களுக்கு நீங்கள் கட்டளையிடும் போது அவைகள் நீங்குகின்றன. அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடும் போது அவைகள் ஓடி மறைகின்றன. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின அவருடைய கிருபைகளை எல்லாம் எண்ணி பாருங்கள். அவருடைய குடும்பத்தில் என்றென்றும் நிலைத்திருப்பீர்களா? நீங்கள் அவரிடத்தில் ஜெபிப்பதும் அவர் உங்களுக்கு பதில் அளிப்பதும் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் அவர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவதும் எத்தனை பாக்கியமான காரியம்! சிந்தித்து பாருங்கள். உங்கள் நினைவுக்கு, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். 1 Samuel 12:24. ஆமாம் அந்த தேவ ஜனங்களே, இப்படியான நிகழ்ச்சிகளை 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

ஓ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருக்கும் சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

யுத்தம் செய்து முறியடிக்க போகிறார். ஓ அமேன், அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனை

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு 83 வயது பாட்டி படுக்கையில் படுத்துக்கொண்டே தன்னுடைய 87 வயதான கணவரிடம் கூறினார், இங்க பாருங்க, நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன், கராஜ் லைட்டை அணைக்கவில்லை என்று நினைக்கிறேன், நீங்கள் போய் அந்த கராஜ் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வாருங்கள் என்றார். முதியவர் மிகவும் சிரமப்பட்டு படுக்கையிலிருந்து எழுந்து ஜன்னலை திறந்து பார்த்தார். 5-6 திருடர்கள் அந்த கராஜ் கதவை உடைக்க முயற்சிப்பதை பார்த்தார். பெரியவர் அங்கிருந்து அருகில் உள்ள காவல் நிலையத்தை போனில் அழைத்தார். ஹலோ, எனது முகவரியை எழுதிக்கொள்ளுங்கள், வீட்டில் நாங்கள் 2 வயதான கணவன் மனைவி மட்டுமே இருக்கிறோம், இப்போது 5 அல்லது 6 திருடர்கள் எங்கள் கராஜ் கதவை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு போலீஸ் குழுவை உடனடியாக அனுப்புங்கள். மறுபக்கத்திலிருந்து காவல் அதிகாரியினுடைய குரல் வந்தது. உங்கள் முகவரியை குறித்துக் கொண்டோம், எங்களிடம் தற்போது காவலர்கள் யாரும் இல்லை, நாங்கள் ஒரு போலீஸ் டீமுடன் தொடர்பு கொண்டவுடன் அவர்களை உங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறோம். இதை கேட்டவுடன் பெரியவர் ஏமாற்றம் அடைந்தார். ஆனால் மறுபுறம் அந்த கார் ஷெட்டினுடைய பூட்டை உடைக்கும் பணியில் திருடர்கள் மும்முரமாக தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். 2 நிமிடங்களுக்கு பிறகு பெரியவர் மீண்டும் காவல் நிலையத்தை அழைத்தார். ஐயா, இப்போது யாரையும் அனுப்ப வேண்டியதில்லை, 5 திருடர்களையும் சுட்டுவிட்டேன் என்று நிதானமாக கூறினார். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே பரபரப்பு. 5 நிமிடங்களில் ஒரு போலீஸ் குழு, ஒரு ஹெலிகாப்டர், ஒரு துணை மருத்துவர், 3 டாக்டர்கள் மற்றும் 2 ஆம்புலன்ஸ்களுடன் முதியவரின் வீட்டை அடைந்தார்கள். 5 திருடர்களும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் போலீஸ் குழுவின் தலைவர் பெரியவரை அணுகி கேட்டார், நீங்கள் அந்த 5 திருடர்களையும் சுட்டுக் கொண்டதாக சொன்னீர்கள், ஆனால் இப்போது நாங்கள் அவர்களை உயிரோடு பிடித்துள்ளோமே. முதியவர் பதிலளித்தார், இதை கேட்டவுடன் அந்த போலீஸ் குழுவினர் அதிர்ச்சியடைந்தார்கள். ஆம், மூத்த குடிமக்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம், முதியவர்களை தகப்பனைப் போல நடத்த வேண்டும் என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. முதியவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு கருத்துடனும் பொறுப்புடனும் பதில் சொல்லுவோமா? அவர்கள் வயதிற்கு தக்க மதிப்பை நாம் கொடுப்போமா?

பர் சுத்தாவே உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை. உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 6:20 முதல் நாம் 23 வரைக்கும் வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 6 verses 20-23.
1: என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே.
2: My son, keep your father's command and do not forsake the law of your mother.
1: அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள்.
2: Bind them continually upon your heart, tie them around your neck.
1: நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுத்திருக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாஷிக்கும்.
2: When you roam, they will lead you. When you sleep, they will keep you. And when you awake, they will speak with you.
1: கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி.
2: For the commandment is a lamp and the law a light. Reproofs of instruction are the way of life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே.
2: Keep your father's command and do not forsake the law of your mother.
1: நம்முடைய தேவன் நம்மோடு இடைபடும் போது ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல நம்மோடு இடைபடுகிறார்.
2: When the Lord minister with us, he ministers to us like a father and a mother.
1: இந்த தகப்பன் தாய் என்று சொல்லுகிற இந்த ஸ்தானத்தை வேதத்திலே 3 நிலைகளில் நீங்க படிக்கலாம்.
2: You can read about this father and the mother's position in the Bible in 3 levels.
1: ஒன்று, நாம் இயற்கையாக இயல்பாக அறிந்திருக்கிற நம்மை பெற்ற தகப்பன் தாய் என்ற நிலையில் இருக்கிறவர்கள் கண்ணோட்டத்தில் நீங்க அதை பார்க்கலாம்.
2: So number 1, you can see it is in the perspective of our biological father and mother who have given birth to us.
1: இரண்டாவது, இந்த தகப்பன் தாய் என்பவர்கள் யார் என்று சொன்னால், ஆவிக்குரிய ரீதியிலே நம்மை கர்த்தருக்குள்ளே வழிநடத்துகிற ஆவிக்குரிய பெற்றோர் அல்லது போதகர்கள்.
2: Number 2, the father and the mother who are in the position of a spiritual father and mother, that is the pastors in the church.
1: ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது ஒரு தகப்பன் புத்தி சொல்லுகிறது போல நான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்வார். ஒரு தாயை போல உங்களை சுவிசேஷத்திலே நான் பெற்றேன் என்று அவர் சொல்லுவார்.
2: That's why when Paul says, he says that I exhort you like a father to a son and I also have given birth to you like a mother in the gospel.
1: இது இரண்டாவது நிலை, ஆவிக்குரிய பெற்றோர் அல்லது போதகர்கள், மேய்ப்பர்கள் என்ற நிலையில இருக்கிறவங்க.
2: So this is the second level which is the spiritual father and mother and they are the pastors or apostles.
1: மூன்றாவது ஒரு நிலையில தகப்பன் தாய் என்கிற போதகம் எங்கிருந்து வருகிறது என்றால், தேவனே நமக்கு ஒரு தகப்பனும் தாயுமாய் இருக்கிறார்.
2: The third level of instruction that comes to us in the form of father and mother is from God.
1: கர்த்தர் தகப்பனை போல நான் உன்னை சுமப்பேன் என்று சொல்லுகிறார்.
2: The Lord says, I will bear you and carry you like a father.
1: தாயை போல தேற்றுவேன் என்று சொல்லுகிறார்.
2: He says, I will comfort you like a mother.
1: தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
2: The Lord is, though your father and mother forsake you, I will gather you.
1: So நம்ம வாழ்க்கையில இந்த 3 நிலைகளிலேயும் நம்ம ஆலோசனைகளை பெறுறோம்.
2: So we get all the counsels in these 3 levels of our life.
1: இது எல்லாவற்றுக்கும் ஊற்று யாரனா தேவன்தான்.
2: So the spring or the very found very root of all these things is Lord alone.
1: எல்லாத்திலும் உன்னதமானவர் தேவன்தான்.
2: So the divine and the primary of all these things is the Lord alone.
1: எல்லாருடைய போதகமும் எல்லாருடைய கற்பனையும் ஆலோசனையும் கைவிட்டாலும் கர்த்தருடைய ஆலோசனை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்.
2: Though the counsel and instruction of everyone may forsake us, but the instruction and the counsel of the Lord prevails forever.
1: சில வேளை நம்முடைய பெற்றோரை பார்த்து அவர்கள் பொல்லாதவர்கள் என்று சொல்லுகிற நிலையில பெற்றோர் மாறினாலும் தேவன் உத்தமராக வேற்றுமை நிழலற்றவராக அவர் இருப்பார்.
2: Though sometimes we may have to call our parents as evil parents, but still our Lord remains faithful and truthful, who have no variation of difference.
1: ஒருவேளை ஒரு தகப்பனை போல தாயை போல இருக்க வேண்டிய தேவ ஊழியர்கள் கள்ள போதகர்களாக கள்ள தீர்க்கதரிசிகளாக அவர்கள் மாறினாலும் தேவன் மாறாதவராக இருப்பார்.
2: Maybe also this spiritual fathers and the prophets and preachers who ought to be in the position of father and mother, if even they change and become false preachers and false prophets, our Lord will never change and he will remain the same.
1: நம்முடைய தேவனிலே வேற்றுமையின் நிழலே இல்லை என்று வாசிக்கிறோம்.
2: We read there is no variation of shadow in him.
1: அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
2: He is the same yesterday, today and forever.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அவர் நமக்கு போதிக்கிறார், கற்பிக்கிறார்.
2: And he is the one who teaches us and he is the one who instructs us.
1: இதிலே என்னை இன்றைக்கு கவர்ந்த ஒரு வார்த்தை 23 வசனத்திலே இருக்கிறது.
2: So the word which attracted me is in verse 23.
1: நேற்றைக்கு ஆண்டவர் கிருபையினால அந்த வெளிச்சத்தை பத்தி நம்ம கவனித்தோம். வெளிச்சத்துல நடக்கணும் அப்படினு கவனித்தோம்.
2: By the grace of God yesterday we meditated on the topic walk in the light.
1: ஆனால் இன்றைக்கு நான் கவனம் செலுத்த போகிற காரியம் 23 வசனத்துல இந்த விளக்கு என்னன்னு கேட்டா கட்டளையே விளக்கு.
2: So today we going to see that is present in verse 23, the commandment is a lamp.
1: Vedame velicham
2: and the law a light.
1: Angila vedagamathile idha satru vyathasama irukku.
2: In English it is slightly different.
1: Nama purindukollathakkadhaga adana eppadi paakkalaan kettingna karpanai dhaan velakku veda sattam dhaan alladhu nyayangal dhaan வெளிச்சம் என்பதை எழுதியிருக்கிறது.
2: So here it says commandment is a lamp and law is a light.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நமக்கு கற்பனை என்பது என்ன நமக்கு தெரியும்.
2: We know what is commandment.
1: ஆண்டவர் மோசேயின் மூலமாக தாம் சம்பாதித்த அல்லது தாம் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு தேவன் கற்பனைகளை சீனாயின் மலையிலே கர்த்தர் கொடுத்தார்.
2: The Lord gave these commandments to Moses to the people that he chosen and that he separated for himself on the mountain.
1: தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த கற்பனைகள் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு விளக்கை போல இருக்கிறது, ஒரு வெளிச்சமாக இருக்கிறது.
2: So these commandments are like a lamp and a light to the children of God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இதை பிடித்து கொண்டு இதை சார்ந்து கொண்டு ஒருவன் நடப்பானானால் அவனுடைய வாழ்க்கையிலே இடரல் இல்லாமல் வாழ்வான்.
2: So if a person hold on to it and if a person walks leading upon it then he will not stumble in his life.
1: இன்னைக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா அவர் அவர்கள் தாங்களுக்கென்றே அவங்க கற்பனைகளை எழுதி கொள்றாங்க.
2: So today the problem is that people write commandments for themselves.
1: தேவன் நாமம் மாத்திரம் நமக்கே வழி உண்டாக கூடிய வெளிச்சமும் ஞானமும் நமக்கு இருக்கு அப்படின்னு ஆண்டவர் அறிந்திருப்பார். ஆனால் நிச்சயமாகவே தம்முடைய கற்பனைகளை நமக்கு கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
2: If the Lord would have known that we have the wisdom to produce our own lamp and light, then it is not necessary for God to give us commandments.
1: நாமே நன்மை என்ன தீமை என்ன எது பிரியம் எது பிரியமில்லாததுன்னு பகுத்தறியக்கூடிய திறன் நமக்கு இருக்குமானால் தேவன் நிச்சயமாக கற்பனைகளை கொடுத்து சியம் இல்லை.
2: If we would have had the discernment to discern which is good and which is evil, which is right and which is wrong, then it is not necessary for God to give commandments to us.
1: நம்மாலே நமக்காகவே கற்பனை எழுத முடியாதுன்னு கர்த்தர் அறிந்துதான் தேவன் என்ன அனுப்புகிறார்னா தம்முடைய தாசர்கள் மூலமாக தேவன் தம்முடைய கற்பனைகளை வெளிப்படுத்தினார்.
2: Having known that we cannot write our own commandments, the Lord through his servants he wrote and revealed those commandments to us.
1: பாருங்க மனுஷனுடைய சுபாவம் பொல்லாத சுபாவம் என்னன்னு கேட்டா அவனுடைய பெருமை வந்து அவனை வந்து இந்த கற்பனைகளை ஏற்றுக்கொள்ளவோ அங்கீகரிக்கவோ அதன்படி கட்டுப்பட்டு நடக்கவோ அவனுக்கு வந்து அந்த சுபாவம் வந்து அவனுக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டேங்குது என்பது உண்மை.
2: So it is true that the evil nature of human being which is a pride is not giving room for him to accept these commandments that is given to him.
1: தேவன் மனிதனை வந்து தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கினார் பாருங்க. ஆகவே மனுஷன் பிசாசினால் சோதிக்கப்பட்டவனா நானும் தேவனுடைய சாயலில் தானே உண்டாக்கப்பட்டிருக்கேன், நான் ஏன் எனக்குன்னு சட்டங்கள் எழுதக்கூடாது, நான் ஏன் எனக்கே நானே கற்பனைகள் எழுதக்கூடாதுன்னு அவன் கொஞ்சம் துணியறான்.
2: So when the Lord has created man in his own likeness in his own form and image, then he had a guts to say that why don't I, when the Lord has created me in his own image, why don't I write commandments for my own self.
1: இது ஆதாம் ஏவாள்ல இருந்தே நீங்க பார்க்கலாம்.
2: This you can notice right from Adam and Eve.
1: ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொன்னா போய் சாப்பிடுறது.
2: When the God commanded not to eat the ate it.
1: இது வந்து உனக்கு ஆபத்துன்னு சொன்னா அது நல்லதுன்னு பார்க்கிறது.
2: When the Lord said it is dangerous but they saw it to be pleasant.
1: இது மரணத்தை நடத்தும் மரணத்தை உண்டாக்கும்னு சொன்னா அது ரொம்ப பிரியமா இருக்கிறது.
2: So when he said it creates death but it was really pleasing to them.
1: அப்போ அந்த கற்பனைகளுக்கு அவங்க கை கொள்ளல. அவங்க வந்து அதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கல.
2: So they did not follow it and they did not commit to that commandment.
1: இஸ்ரவேல் ஜனங்களும் இதேதான் பிரச்சனை.
2: Even the Israelites also had the same problem.
1: கற்பனைகள் கொடுக்கப்பட்டது.
2: Commandments were given to them.
1: ஆனால் கற்பனைகளை அவர்கள் தொடர்ந்து மீறுகிறவர்களாகவே இருந்தாங்க.
2: But they were transgressing and trespassing those commandments continually.
1: ஆனால் தேவன் உண்மையுள்ளவர், அவர் வார்த்தை உண்மை உள்ளது.
2: But the Lord is faithful and his words are faithful.
1: அவர் சொல்றாரு, நான் சொல்ற கற்பனையின்படி நீ எல்லாம் செய்வாயானால், நீ அதற்கு ஜாக்கிரதையாய் இருப்பாயானால், இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் உன் மேல பலிக்கும்.
2: He says if you are diligent to follow all the commandments that I command you then you will have all this blessing that is written in this book that will come upon you.
1: நீ கற்பனையை கை கொள்ள மாட்டேன், ஏன் இஷ்டத்துல நான் ஏன் மனம் போன போக்கில் நடப்பேன்னா அதை வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன், இதனுடைய சாபங்கள் எல்லாம் உன் மேல பலிக்கும் ஆண்டவர் சொன்னார்.
2: And at the same time if you say that I will not follow all these commandments then there are also curses that will come upon you.
1: இன்னொரு விதமாக இந்த வசனத்தின் அடிப்படையில் சொன்னால்
2: based on this verse you can say
1: கர்த்தருடைய கற்பனையின்படியும் வேதத்தின்படியும் ஒரு மனுஷன் தன்னை கட்டுப்படுத்தி காத்து நடப்பானால் கீழ்ப்படிந்து நடப்பானால் அவனுடைய வாழ்க்கை வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கும்.
2: If a person controls himself and subjects himself and commits to this word of God which is a light then his life would be a successful one.
1: ஒரு பிரகாசம் உள்ளதா இருக்கும்.
2: That will be a shining and light.
1: ஒரு விளக்கை போல வெளிச்சமாக இருக்கும்.
2: So his life would be shining like a light.
1: ஆனால் ஒருவன் கற்பனையை கை கொள்ள மாட்டேன், கற்பனைக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன், கற்பனையை நான் கனம் பண்ண மாட்டேன், அதன் வழியில நடக்க மாட்டேன்னு சொல்வானா விளக்கு தண்டு அவன் வாழ்க்கையை விட்டு போயிடும். இன்னொரு விதமாய் சொன்னால் அவன் வாழ்க்கை இருண்டு போகும்.
2: So if a person says that he will not follow these commandments, he will not commit and obey to those commandments and law, then this candle will be taken away from this life and his life will be fully darkened.
1: இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பாருங்க, ஏன் அவங்க லைஃப்ல இடரல் இருக்கு?
2: So look at the life of many people, why do they stumble in their life?
1: அவங்க வாழ்க்கையில பலவிதமான வேதனைகளை அவங்க அனுபவிக்கிறாங்க.
2: Why do they experience so much of pain and problems in their life?
1: ஏன் அவர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை இழந்து போறாங்க?
2: Why do they lose joy in their life?
1: தங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய கற்பனையின்படி அவங்க வாழ சமர்ப்பித்திருப்பார்களானா தேவன் அவர்களுக்கு கொடுத்த எந்த ஆசீர்வாதமும் அவர்களுக்கு வேதனையா இருக்கவே இருக்காது.
2: If they would have committed their life to the commandments of God, surely no blessings of the Lord would have been a painful to them.
1: இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் அவர்கள் மேல் வந்து சேரும்.
2: All the blessings that is written in this book will come upon them.
1: ஆனா ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில எந்த பகுதியில வேணா இருக்கலாம், அது தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், அவனுடைய ஊழியமா இருக்கலாம், எல்லாத்துலயும் கர்த்தருடைய கற்பனையின்படி நான் நடக்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு கற்பனையை நானே எழுதி கொள்வேன், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி முரணா நிற்கும் போது பாருங்க அதனுடைய வேதனைகளை அவன் என்ன செய்யறான்னு அனுபவிக்கிறான்.
2: So but if a person says no matter wherever it might be in his personal life, in his family, in his society, in church or in his ministry, if he says that he will not walk according to the commandment of God and if he stands against the command and law of God, surely he will reap and he will suffer that pain.
1: பாருங்க சில பேர் நினைக்கிறாங்க நம்ம இஷ்டத்துக்கு நடந்துக்கலாம் ஆனா முடிவு மட்டும் நம்ம இஷ்டப்படி வரும்னு நினைக்கிறாங்க.
2: So many people think we can live on our own and the end would come which is desirable to us.
1: ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதேதான் இருப்பான்.
2: So what a man sows, so shall he reap.
1: கர்த்தருடைய கற்பனைகளை எந்த மனிதன் வந்தாலும் மாற்ற முடியாது.
2: So no matter whoever comes, the commandment of God cannot be changed.
1: மனிதன் எழுதின சட்டங்களை பற்றியே சொல்றாங்க, கடைசியில சட்டம்தான் வெல்லும் அப்படினு சொல்றாங்க.
2: So even about the laws that is written by human, it is said that only these laws will win at the end.
1: அதுதான் கடைசியில ஒரு மனுஷனை நியாயம் தீர்க்கும் தீர்மானிக்கும்லாம் பேசுறதை நம்ம கேக்குறோம்.
2: So we have heard people saying that these laws are the one which judge a person at the end.
1: ஒரு நாடு எழுதின சட்டம், ஒரு மனுஷன் எழுதின சட்டத்தையே அவ்வளவு ஒரு மனுஷன் மதிக்க வேண்டுமானால் அதன்படி அவனுடைய வாழ்க்கை இருக்குமானால் தேவன் எழுதின சட்டங்கள் எவ்வளவு பயங்கரமா இருக்கும் யோசித்து பாருங்க.
2: So when a person ought to obey and live according to the law of a nation and the law of that is written by human being, how much more we should be afraid and we should obey to the law of the Lord.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில வெளிச்சமும் பிரகாசமும் இடரல வாழ்க்கையும் இருக்க வேண்டுமானால்
2: if a person ought to have a shining light, bright life and a light which has a light without any stumbling in his life.
1: நான் சொல்லுவேன் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதுல பிரியப்படும்போது தான் அதை அவன் அடைய முடியும்.
2: I tell you only when he accept the word of God and when he delight in it only then he can receive it.
1: ஆகவே தான் 119 ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது
2: That's why when you read in Psalm 119
1: 119:47 ஐ பார்ப்பீர்களானால்
2: 119 and verse 47
1: நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியா இருப்பேன் என்று வாசிக்கிறேன்.
2: We read and I will delight myself in the commandments which I have loved.
1: என்ன பண்ணுறாரா? கமாண்ட்மெண்ட்ஸ் மேல கற்பனைகள் மேல பிரியப்படுகிறேன்.
2: He says he will delight himself in the commandments.
1: அந்த கற்பனைகளின் பேரில மனமகிழ்ச்சியா இருப்பேன்.
2: He will delight and he love those commandments.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: நாம் வாசித்த வேத வசனம் சொல்லுகிறது.
2: The verse that we read says
1: இந்த வேதமே அல்லது கட்டளையே உனக்கு விளக்கு வேதமே வெளிச்சம்.
2: The commandment is a lamp and the law is a light.
1: வேதத்தை எத்தனையோ விதங்கள்ல கற்பனைகளை எத்தனையோ விதங்கள்ல வேதம் வந்து நமக்கு ஒப்பிட்டு இருந்தாலும் இந்த விளக்கம் கொஞ்சம் வித்தியாசமா எனக்கு ரொம்ப நல்லதா தெரிந்தது.
2: So though the commandment is compared to many other things in the Bible, but this explanation or this comparison really seemed different to me.
1: இதே தான் 119 ஆம் சங்கீதத்தின் 105 ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்.
2: So this is what we read in Psalm 119 verse 105.
1: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது என்று வாசிக்கும்.
2: We read your word is a lamp unto my feet and a light unto my path.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த கற்பனையை தேவன் வெளிச்சமாக நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார்.
2: So the Lord has given this commandment as a light in our life.
1: எதற்காக வெளிச்சம்?
2: Why do you need this lamp?
1: எதற்காக நாம ஒரு இடத்துல லைட் ஆன் பண்ணுவோம்?
2: So why do we switch on a light in a place?
1: எந்த இடத்துல வெளிச்சத்தை நாம விரும்புவோம், வெளிச்சத்தை பயன்படுத்துவோம்?
2: So where do we desire light and where do we use that light?
1: எதற்கு வெளிச்சத்தை போடுவோம்னு சொன்னா ஒரு காரியத்தை பார்க்க அல்லது அறிய.
2: So first we switch on that light to see something or to know something.
1: நாம அந்த இடத்துல இல்ல, நாம அத பார்க்க வேணானா லைட் ஆஃப் பண்ணிட்டு போய்டுவோம்.
2: See if you don't want to see that place or if you don't want to be present there, you will switch off that light.
1: எப்ப லைட்ட போடுவோம்? எப்ப நம்ம பார்க்கணும் நினைக்கிறோமோ அப்ப போடும்.
2: So whenever you want to see there only then you will switch on the light.
1: நம்மளுடைய கார்ல கூட பாத்தீங்கன்னா வாகனங்கள் எல்லாத்துலயுமே லைட் பொருத்தி இருக்காங்க.
2: So even in our cars and all the vehicles we have lights.
1: எப்ப லைட் ஆன் பண்ணுவோம்?
2: When do we switch on the light?
1: வண்டி ஓடும்போது நாம் முன்னால என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்ற போது ஆன் பண்ணுவோம்.
2: So only when we are driving, when we want to see what is present before us, only then we will switch on the light.
1: வண்டிய வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டீங்க, இனிமே உங்களுக்கு எதையும் பார்க்க வேண்டாம்னா உடனே அந்த லைட் ஆஃப் பண்ணிடுவோம்.
2: So when you have parked a halted your vehicle and no more you want to see anything, then you will switch off that light.
1: அதே போல தான் தேவனுடைய வேதம் வந்து ஒரு வெளிச்சமாக இருக்கிறதா.
2: So similarly the word of God is like a light.
1: இந்த வெளிச்சம் என்ன செய்யுதுனா நமக்கு முன்பாக இருக்கிறவைகளை பார்க்கும்படி அது நமக்கு முன்பாக பிரகாசிக்கிறது.
2: So this light will shine before us that we might see what is present before us.
1: தேவனுடைய கற்பனைகள் விசேஷமாக அவருடைய கற்பனை ஒரு விளக்காக இருக்கிறது என்று சொன்னால் அது எவைகளை நமக்கு முன்பாக வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது.
2: So when you see the commandment of God is a lamp, so what does it brings before us that we might see?
1: எதை நாம அறிய பண்ணுகிறது?
2: So what it makes us to know?
1: மூன்று காரியங்களை இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம்.
2: So we are going to see three things today.
1: முதலாவது இந்த கற்பனை என்பது எழுதி கொள்ளுங்கள், தேவனை தேவனுக்கு நேராக அல்லது தேவனை அறியும்படி இது நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது.
2: The commandment is a lamp that leads us towards knowing God.
1: தேவனை அறியும்படி இந்த கற்பனை என்கிற விளக்கு நமக்கு வெளிச்சம் தருகிறது அல்லது வழி நடத்துகிறது.
2: The commandment is a lamp that leads us towards knowing God.
1: பாருங்க இந்த பத்து கற்பனைகள், மோசேயின் பத்து கற்பனைகளை நாம் வந்து யாத்திராகமம் 20 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து அதுக்கப்புறமா 31 அதிகாரம் 18 வசனத்திலையும் இந்த கற்பனைகளை பற்றி நம்ம படிக்கிறோம்.
2: So we read about 10 commandments of God which is given to Moses in Exodus 20 chapter 1 and also in 31 verse 18.
1: இவைகளை தேவன் எதற்காக தந்தார்?
2: So why did the Lord give us?
1: இந்த பத்து கற்பனைகள் நமக்கு தெரியும்.
2: We know all the 10 commandments.
1: என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம்.
2: You shall have no other gods before me.
1: நீ எந்த விக்கிரகங்களை சொரூபங்களை உருவாக்க வேண்டாம்.
2: You shall not make idols.
1: நீ வந்து தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்க வேண்டாம்.
2: You shall not take the name of the Lord your God in vain.
1: நீ ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக ஆசரிப்பாயாக.
2: Remember the Sabbath day to keep it holy.
1: உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
2: Honor your father and your mother.
1: கொலை செய்யாதிருப்பாயாக.
2: You shall not murder.
1: விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக.
2: You shall not commit adultery.
1: களவு செய்யாதிருப்பாயாக.
2: You shall not steal.
1: உன்னுடைய அயலானுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
2: You shall not bear false witness against your neighbor.
1: பிறனுடைய ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக.
2: You shall not covet others.
1: இந்த 10 கற்பனைகள் ஆண்டவர் கொடுத்தாரு.
2: So the Lord gave this 10 commandments.
1: எதற்காக இந்த கற்பனை?
2: Why did the Lord give this
1: இந்த கற்பனை எதன் மேல் வெளிச்சம் வீசுகிறது?
2: So these commandments shine light upon what?
1: இந்த கற்பனையினால எதை நாம் அறிந்து கொள்கிறோம்?
2: What do we know through these commandments?
1: முதலாவது, தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய நியமனங்கள் என்ன, அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுகிற வெளிச்சத்தை இந்த கற்பனைகள் நமக்கு தருகிறது.
2: So these commandments first throw a light that helps us to know God, who is a God, who and what he is and what are his ordinances and laws.
1: அதாவது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, இயேசு இதை பற்றி பேசும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:37-40 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: If you read in Matthew chapter 22 verses 37 to 40,
1: அங்கே இயேசு வந்து இந்த 10 கற்பனைகளை ரெண்டு கற்பனைக்குள்ள அவர் அப்படியே சுருக்கிட்டாரு. அப்படியே
2: Here Jesus summarized this 10 commandments into 2 great commandments.
1: சுருக்கிட்டாருன்னு சொல்றதை விட சம்மரைஸ் பண்ணாருன்னு சொல்றது நல்ல வார்த்தை. அது எல்லாத்தையும் அப்படியே ரெண்டையும் 10ஐயும் ரெண்டாக அவர் மாற்றினார்.
2: So here he summarized this 10 commandments into 2.
1: அது எப்படி அந்த ரெண்டு அந்த 10ஐயும் உள்ள அடக்குனார் தெரியுமா?
2: You know how did he bring those 10 into 2?
1: ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் நீ உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை.
2: You shall love the Lord your God with all your heart, with all your soul and with all your mind. This is the first and great commandment.
1: இதை எப்படி நாம பார்க்கலாம்?
2: So how can we see this?
1: இதை வந்து இந்த 10 கற்பனையில முதல் 4 கற்பனை இருக்கு பாருங்க, இத 4ஐயும் ஒண்ணா பிளஸ் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுவாயாக.
2: So if you add the first 4 commandments of the 10 commandments and if you equal to this one, this actually gives the first commandment.
1: It's a sum of all the first 4 commandments. அது எப்படினா, முதல் கற்பனை என்னது? உனக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம், நீ விக்கிரகங்களை உண்டாக்க வேண்டாம், உன் தேவனின் நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம், ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் ஆசரி, தேவனுக்கென்று பரிசுத்தமாயிரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உன் தேவனாய கர்த்தரை எப்படிலாம் நீ அன்பு கூறலாம், அதை வந்து 4ஐயும் ஒன்னா சேர்த்து ஒரே கற்பனையாக ஆண்டவர் சொன்னார்.
2: So the four first commandments which says you shall have no other gods before me, you shall not make idols, you shall not take the name of the Lord your God in vain, remember the Sabbath day to keep it holy. When you summarize this four, you sum up and bring it as one commandment which says you shall love the Lord your God with all your heart, with all your soul and with all your mind.
1: இப்ப மத்தேயு 22:39 வாசிக்கும்போது,
2: If you read Matthew 22:39,
1: இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதாய் என்பதே.
2: And the second is like it, you shall love your neighbor as yourself. On these two commandments hang all the law.
1: அப்ப இந்த இரண்டாவது கற்பனை என்னன்னா, தேவன்ல அன்பு கூறுகிறது போல உன் அயலானை உன் பிறனை நீ அன்பு கூறு.
2: So here it says you shall love your neighbor like you love yourself.
1: இது சொல்ற இரண்டாம் கற்பனை.
2: He says this is the second commandment.
1: இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: நீங்க இந்த 10 கற்பனையில 5ஆம் கற்பனை முதல் 10ஆம் கற்பனை வரைக்கும் மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா is equal to இயேசு சொன்ன உன் அயலானை எப்படி அன்பு கூறணும்.
2: So the sum of commandments 5 to 10 is the second commandment of Jesus Christ.
1: அது எப்படி நம்ம பார்க்கலாம்?
2: How can we say that?
1: 5 நீங்க அந்த 6 கூட்டி பாருங்களேன்.
2: You just sum up all those 6 commandments.
1: என்னெல்லாம் கற்பனை அது?
2: What are they?
1: உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு.
2: Honor your father and mother.
1: கொலை செய்யாத.
2: You shall not murder.
1: நீ வந்து விபச்சாரம் செய்யாத.
2: You shall not commit adultery.
1: திருடாத.
2: You shall not steal.
1: பொய் சாட்சி சொல்லாத.
2: You shall not bear false witness.
1: மற்றவனுடைய இச்சியாத.
2: You shall not covet your neighbor.
1: இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்தீங்கன்னா என்னன்னா, உன் கூட இருக்கிற அயலான்ட்ட நீ எப்படி நடந்துக்கணும், அவங்களை எப்படி நீ அன்பு கூறணும்.
2: So when you sum up all these things, you will know how you have to love your neighbor and how you have to be with him.
1: அப்போ ரொம்ப அழகா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, எப்ப மெயினா ட்ரெண்ட் ஹெட்டிங் தான், ஒன்னு தேவன் அன்பு கூறு, இன்னொன்னு மனுஷன் அன்பு கூறு.
2: So the Lord has brought only two headings. Just first is you have to love God, the second one you have to love your neighbor.
1: ரெண்டு பாகமா பிரிக்கிறேன்
2: இத. He separated it into two.
1: தேவன் அன்பு கூறுறதுல 4 கற்பனை கொடுத்திருக்கேன்.
2: So in loving God I have given you 4 commandments.
1: மனுஷன் அன்பு கூறுறதுல 6 கற்பனை கொடுத்திருக்கேன்.
2: In loving men I have given you 6 commandments.
1: மொத்தம் சேர்த்தா 10.
2: So totally 10 commandments.
1: ஆனா இத ரெண்டு பெரிய பிரான்ச்ல கொண்டு வரலாம்.
2: So you can bring it under two great branches.
1: பிரதான கற்பனை கீழ 4 உப கற்பனைகள், இரண்டாம் இணையான கற்பனை கீழே ஆறு உப கற்பனைகள்.
2: So four sub commandments under under main commandment,
1: the greatest commandment,
2: greatest commandment. And then another six sub commandments under second great commandment.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இப்போ இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா எதை பத்தி இது பேசுது அப்படின்னு கேட்டா, இதை விளங்கிக் கொள்றதுக்கு நீங்க ரோமர் 13:9-10 வரணும். ரொம்ப அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் இதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை விளக்குறாரு.
2: So in order to understand what they speak about, you have to come to Romans chapter 13 verses 9 to 10.
1: ரோமர் 13:9-10 பாருங்களேன்.
2: Romans 13 verses 9 and 10.
1: அதுல வாசிக்கிறோம், அவர் எழுதுறாரு, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு. சாரி, 9 வசனத்திலிருந்து. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது.
2: For the commandments, you shall not commit adultery, you shall not murder, you shall not steal, you shall not bear false witness, you shall not covet, and if there is any other commandment, all are summed up in this saying, namely, you shall love your neighbor as yourself.
1: இப்ப 10 வசனம் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா அது சொல்றாரு.
2: Verse 10 says,
1: அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது.
2: Love does no harm to a neighbor, therefore love is the fulfillment of the law.
1: ரொம்ப அழகா கொண்டுட்டாரு.
2: It is very beautiful.
1: என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்கப்பா, இயேசு வந்து என்ன பண்ணாருனா, இந்த 10 ரெண்டா பிரிச்சாரு.
2: So here he says Jesus has divided these 10 commandments into two.
1: பவுல் இந்த ரெண்டையும் ஒண்ணா அப்படியே சேக்கும் போது அவர் சொல்றாரு, உன்ன கவனிச்சுக்கிடுங்க, இந்த பிரமாணத்துல எந்த பிரமாணம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரே ஒரு கருப்பொருள் தான் இதுக்குள்ள இருக்கு. அது என்னன்னு கேட்டா அன்பு.
2: So here Paul says, these, when he summed up both, he says that there is only one thing that forms the main context of this, that is love.
1: இந்த அன்பு தான் இந்த கற்பனைகளினுடைய ஆதாரம், அடித்தளம், அதுதான் அதனுடைய அஸ்திபாரம்.
2: So this love is the base or the foundation of all the law.
1: இப்ப அன்புனா என்ன?
2: So what is this love?
1: தேவன் அன்பா இருக்கிறார்.
2: God is love.
1: கவனிச்சிங்க இப்ப எப்படின்னு.
2: அப்போ
1: இந்த கற்பனை அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டா, இது தேவனுடைய தன்மை என்ன அப்படின்னு மனிதன் விளங்கி கொள்ள அது நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது.
2: So what is this commandment? It is a lamp that throws light that we may understand and know the character of God.
1: நான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்.
2: I think you can understand.
1: கற்பனைகள் ஒரு விளக்கு.
2: This commandment is a lamp.
1: இந்த கற்பனை, இந்த விளக்கு எதன் மேல வெளிச்சம் வீசுது?
2: This lamp, that commandment, we throws light on what?
1: இந்த விளக்கிலிருந்து வர்ற வெளிச்சத்தின் மூலமாக எதை நம்ம பார்க்க முடியுது?
2: What can we see through the light that comes out of this lamp?
1: முதலாவது, தேவனை யார் என்று நாம பார்க்க முடியுது.
2: Number 1, we can know who God is.
1: தேவன் யார்?
2: Who is our God?
1: தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
2: God is love.
1: அதைதான் இந்த கற்பனைகள் மூலமாக தேவன் மனிதனுக்கு விளங்க பண்ண விரும்புகிறார்.
2: So that is what the Lord wants men to understand through his commandment.
1: இப்போ நாம சில வசனங்களை வாசிக்கலாம், உங்களுக்கு இதெல்லாம் தெளிவா விளங்க ஆரம்பிச்சிரும்.
2: Now let us read certain verses that you can understand clearly.
1: இந்த ஃபார்முலாவை நீங்க புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் வேத வசனங்களை விளக்கமா விளங்கிக் கொள்ளலாம்.
2: So if you understand this formula, you can understand the word of God more.
1: நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு வசனம், 1 யோவான் 2:3-4 வசனங்களை இப்ப படிச்சு பாருங்களேன்.
2: So let us read 1 John chapter 2 verses 3 and 4.
1: 1 யோவான் 2:3-4 பாருங்க.
2: 1 John 2 verses 3 and 4.
1: அங்கே வாசிக்கிறோம், அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதினால் அறிவோம். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ
2: Now by this we know that we know him if we keep his commandments.
1: அப்ப கற்பனை எதுக்கு?
2: So why do we need commandments?
1: தேவனை அறிய.
2: To know God.
1: தேவனை யாராக அறிய?
2: To know God as what?
1: அவர் அன்புள்ளவர் என்பதை அறிய.
2: To know that God is loving.
1: இப்ப அடுத்த வசனம் பாருங்களேன்.
2: Look at next
1: verse.
2: Verse 4.
1: அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கை கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள்ளே சத்தியம் இல்லை.
2: He who says I know him and does not keep his commandments is a liar and the truth is not in him.
1: Appo inda Yohan eludina inda nirubangala padithingana inda devane arigirathu தேவனுடைய கற்பனைகளை செய்கிறது இது எதற்கு நேராக ஒரு மனுஷனை நடத்துது தெரியுமா?
2: So when you read these epistles of John, so knowing God or keeping the commandments of God leads a man to what?
1: தொடர்ந்து நீங்க வாசித்து கொண்டே வருவீர்களானா நீங்கள் 5 வசனம் பாருங்க இப்போ
2: if you continue to read verse 5
1: அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும்
2: but whoso keepeth his word in him verily is the love of god perfected
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக
2: glory be to the name of the lord
1: அப்போ இது எப்படி நடந்தது பாருங்க கற்பனையை அறிந்து கொள்வாயானால் தேவனை அறிந்து கொள்வாய்
2: so if you know the commandment then you will know god
1: தேவனை அறிந்து கொள்வாயானால் தேவன் அன்பாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வாய்
2: if you know god then you will know that god is loving
1: அவர் அறிய அறிய அறிய நீயோ யாரா மாறிடுவனா அன்புள்ளவனா மாறுவ
2: so as you know him more and more you also become loving more and more
1: ஆகவே தான் ஒருவன் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவன் தன்னுடைய பிறனை தன்னுடைய சகோதரனை அவன் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பா இருப்பான்னு போட்டிருக்கு
2: so that is why if a person says that he is no god and if he doesn't love his neighbor or his brethren then how can he love god whom he has not seen
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக
2: glory be to the name of the lord
1: இன்னைக்கு சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த கற்பனைலாம் ரொம்ப ரொம்ப பாரமானது இந்த கற்பனைலாம் ரொம்ப கடுமையானது இதெல்லாம் யாரும் செய்ய முடியாது இதெல்லாம் பழைய பிரமாணம் அப்படின்லாம் சொல்லி அதை ஒதுக்க பார்க்குறாங்க
2: So today many people say that these commandments of old laws, old ordinances, they are so burdensome, we cannot do that.
1: இதெல்லாம் நிறைய பிழை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க
2: They also say there are many faults present in them.
1: ஆனா உண்மை என்னன்னா இதுல எந்த பிழையும் இல்லை பிழை நம்மகிட்ட தான் இருக்கு
2: But truth is that there is no fault in it, the fault is with us.
1: அது என்ன வெளிச்சத்தை காட்டுது அந்த பிரமாணம் எதன் மேல பிரகாசத்தை வீசுது நம்ம பார்த்துட்டோம்னா தாவீது சொல்வது போல நாமளும் சொல்லுவோம் உம்முடைய கற்பனைகள் என்னுடைய மனமகிழ்ச்சியா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்
2: So when we look at what is the commandment throws light as a lamp then we will also say like David that your law and your commandment is a delight to me
1: கற்பனையே விளக்கு வேதமே வெளிச்சம்
2: The commandment is a lamp and the law is a light.
1: எதன் மேல வெளிச்சம் வீசுது?
2: So on what does it throw its light?
1: தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் மேல் அது வெளிச்சம் வீசுது.
2: It throws light upon the love that the Lord has kept upon us.
1: பாருங்க அதனால தான் புதிய பாட்டுல கூட வாசிக்கும் போது எரேமியா 31:33 நிறைவேறுதலாக எபிரேயர் 8:10 வாசிக்கும் போது
2: That's why if you read in Hebrews chapter 8:10 which is the fulfillment of Jeremiah 31:33
1: அங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு
2: Here the Lord says
1: எபிரேயர் 8:10 பாருங்க
2: Hebrews 8:10
1: அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள்
2: For this is the covenant that I will make with the house of Israel after those days say the Lord I will put my laws into their mind and write them in their hearts and I will be to them a God and they shall be to me a people
1: நல்ல கவனிங்க
2: Listen carefully
1: ஆண்டவர் கற்பனைகளை மோசேட்ட கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து கல்லில எழுதினார்
2: So when the Lord gave this commandments to Moses he wrote it on tablets
1: கற்பலகைன்னு சொல்றோம்ல கல்லானால பலகை அந்த கல்லானால பலகை கல்லாலான பலகையின் மேல ஆண்டவர் எழுதினார்
2: So he wrote on that stone tablets
1: இப்போ ஆண்டவருடைய உண்மையான விருப்பம் என்னன்னா இங்க பாருப்பா நீ கல்லாலான பலகையை நீ பாத்தினா நான் ரொம்ப கடுமையான ஆள் மாதிரி தெரியும்
2: So the actual true desire of God is that if you look at the stones of tablets of stones you will know you will understand that I am a hard God
1: you may think that I am a very hard hearted God ana என்னோட நோக்கம் என்னன்னா இந்த கற்பனை வந்து கல்லே நின்ற கூடாது இது எங்க வரணும்னா இதயமாகிய பலகையில எழுதப்படணும்
2: but my intention is that these commandments should not stop with the tablets of stone but it should come in the tablets of your heart
1: நீ இதயத்துல அத எழுதுனீனா அப்ப உனக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப அன்புள்ள ஒரு தேவன்
2: so if you write them on your heart then you will know that I am a loving god
1: அப்போ நான் உனக்கு தேவனாக இருப்பேன்
2: then I will be your god
1: அதான் தேவனுடைய நோக்கம்
2: so that is the purpose of god
1: எப்போ வந்து கற்பனை வந்து ரொம்ப கோல்டா ரொம்ப பாரமா நமக்கு தெரியும் அப்படினா எவ்வளவு காலம் அது கல்லு மேலேயே இருக்கோ அது வரைக்கும் தான் அது ரொம்ப கஷ்டமா தெரியும் அதை நம்ம இருதயத்துல எழுதிட்டோம்னா நம்ம தேவனை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அவரோட அன்பை உணர ஆரம்பிச்சிருவோம் அது நமக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியும் பிரியமுமா மாறிடும்
2: So until we look at these commandments on the tablets of stone it will appear to be cold and very hard to us but once we write them upon our heart and minds then that will become so easy so cool and so soft and loving and we will look at the nature of God and we will know him
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: நீ உண்மையா நீங்க என்னைக்கா ஒரு நாள் உட்கார்ந்து அந்த 10 கற்பனை கொஞ்சம் வாசித்து பாருங்களேன், ஒவ்வொன்றா படிச்சு பாருங்களேன்.
2: So you just sit and read one all these 10 commandments one by one.
1: உண்மையா சொல்றேன், அதுக்கு ஒவ்வொண்ணுக்கு பின்னால தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் அப்படின்றதுனுடைய ஆழத்தை நீங்க விளங்கிக் கொள்வீங்க.
2: Truly you will understand how loving is our God behind each and every commandment.
1: ஒவ்வொன்றிலேயும் அவர் எவ்வளவு பூரண அன்பை நம்மட்ட எதிர்பார்க்கிறார் அப்படின்றத நீங்க பாப்பீங்க.
2: You will also understand how much of perfect love that he expect in each commandments from
1: பாருங்க, உதாரணமா சொன்ன சொல்றேன் பாருப்பா, என்னை அன்றி நீ யார் ஒரு தேவனையும் நீ வணங்கிறாத, நான் ஒருவரே உன்னுடைய நேசரா இருக்க விரும்புறேன்.
2: So he says, for example, you shall have no other gods before me, but I want to be your beloved God.
1: இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒருவன் கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, உன்னை தவிர நான் பிறர் முகம் பார்க்காம உன்னை நான் கடைசி வரைக்கும் நேசிப்பேன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி கர்த்தர் வந்து கவனன் பண்றாரு, நான் வந்து என்ன என்னை தவிர நீ யாரையும் என்ன பண்ணிடாத, ஆராய்ச்சிராத, வணங்கிறாத, நேசிச்சிராத.
2: So this is like how we make a covenant.

0: என்னோட இருப்பா, என்னோட தங்கிரு, என்னோட நேர செலவழி.
1: So what do you mean by remember the Sabbath day to keep it holy? It means that you have to be with me, be in my presence and spend your time with me.
0: கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாம இரு. நீ வந்து பெருனுடைய பொருளை இச்சியாதன அர்த்தம் என்ன? நான் உண்டாக்கின உன்னை போன்ற மற்ற மனிதர்களையும் நேசிச்சு நீங்க எல்லாம் ஒரு அன்பின் குடும்பமா இருங்க. அதான் என் விருப்பம்.
1: So when he says you shall not murder, you shall not commit adultery, you shall not steal, you shall not bear false witness, you shall not covet, it means that you have to love other people whom I have created like you and be as a single family.
0: அப்ப இது எல்லா கற்பனையினுடைய அடித்தளம் என்னன்னா தேவ அன்பு.
1: So the base or foundation of all this commandment is God's love.
0: அப்போ முதலாவது கற்பனையே விளக்கு, வேதமே வெளிச்சம் அப்படினா அந்த கற்பனை வந்து தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்ளும்படி நமக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டுற ஒன்று உண்டான கற்பனை தான்.
1: So when we say the commandment is a lamp and the law is a light, this commandment is a lamp that leads us towards knowing God.
0: இரண்டாவது இந்த கற்பனை என்ன செய்து?
1: So what does this commandment do?
0: அது விளக்காக இருந்து எதன் மேல் வெளிச்சம் வீசுது?
1: So being a lamp on which does it throw its light?
0: இந்த கற்பனையாகிய விளக்கு என்ன பண்ணுதுன்னா, இரண்டாவது ஒரு தேவனுக்கு உரிய வாழ்க்கையை வாழ நம்மை வழிநடத்துகிறது.
1: The commandment is a lamp that leads us to live a godly life.
0: தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ நம்மை வழிநடத்துகிறது.
1: The commandment is a lamp that leads us to live a godly life.
0: இதை உணர்ந்த யோவான் சொல்வாரு.
1: John having realized this he says.
0: 1 யோவான் 5 அதிகாரம் 3 வசனம் பாருங்க.
1: 1 John chapter 5 and verse 3.
0: 1 யோவான் 5:3.
1: 1 John chapter 5 verse 3.
0: நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு ஊறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல.
1: For this is the love of God that we keep his commandments and his commandments are not burdensome.
0: எப்படி?
1: How it is?
0: இந்த கற்பனைகள் வந்து எப்படி இல்லையா?
1: How are these commandments?
0: பாரமானவைகள் அல்ல.
1: They are not burdensome.
0: அப்ப நிறைய பேர் இங்க நினைக்கிறாங்க இந்த பழையற்பாடு இந்த கற்பனைகள்லாம் யாருமே செய்ய முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
1: Today many people think this old testament, these commandments are really hard that no one can follow them.
0: நம்முடைய தேவன் சுமக்க முடியாதவைகளை நம்ம மேல சுமத்துகிற தேவனே கிடையாது.
1: Our God doesn't give us a burden that we cannot carry.
0: அவர் எதற்காக கொடுத்தார்னா, நாம் அவருக்கு பிரியமாய் வாழும்படி தேவன் இந்த கற்பனைகளை கொடுத்தார்.
1: So the Lord gave these commandments that we can live a godly life that is pleasing to him.
0: இன்னைக்கு நிறைய பேர் இந்த புது உபதேசங்கள்லாம் வந்து இந்த பழைய ஏற்பாடே ஏதோ ஒரு சபிக்கப்பட்ட ஒரு புத்தகமாக, ஏதோ பாரமான ஒரு புத்தகமாக, வேண்டாத ஒரு பகுதியாக நிறைய பேர் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
1: So today because of these new doctrines that come into a picture, they have shown this Old Testament as a cursed book, as some book which is very burdensome, something which we have to avoid it.
0: இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள் பாருங்க, பழைய ஏற்பாட்டை வாசிக்காதீங்கன்றாங்க. வாசிக்காதீங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க.
1: In many sermons they say you don't read those Old Testament, you don't give attention to that.
0: பழைய ஏற்பாட்டை நீங்க பிரசங்கம் பண்ணாதீங்க.
1: They say you don't preach Old Testament.
0: அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க.
1: They say you don't give importance to them.
0: அவங்களுக்கு சரியான தேவனுடைய விளக்கம் இல்லாததுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பழைய ஏற்பாடு ரொம்ப கஷ்டம், யாருமே செய்ய முடியாது, அதனால தான் கர்த்தர் கேன்சல் பண்ணிட்டு புதிய ஏற்பாடு எழுதி இருக்கிறாருன்னு
1: நினைக்கிறாங்க. So just because they don't have the clear picture and explanation of God, they say that the Lord has canceled the Old Testament and he has given the New Testament.
0: அதற்கு அடிக்கடி அவங்க மேற்கோள் காட்டுறது என்னன்னு சொன்னா, பவுலுடைய வார்த்தைகள் அங்கும் இங்கும் எடுத்துட்டு பாருங்க அவர் இப்படி சொல்றாரு அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க.
1: So in order to prove that they also highlight the words of Paul here and there and say that see Paul has also said this here and there.
0: ஆனால் நீங்கள் உண்மையில பாத்தீங்களானா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்களை ரொம்ப ஒசத்தியாக அவர் காமிக்கிறார், ரொம்ப ஒரு உச்சிதமானதாக உன்னதமாக காமிக்கிறார்.
1: So but truly to say this apostle Paul shows this laws of the Old Testament as divine and greater ones.
0: நான் உங்களுக்கு சில உதாரணங்களை காட்டுறேன் பாருங்க.
1: I will show you a few examples.
0: ரோமர் 7 அதிகாரம் 12 வசனத்துக்கு நீங்க வருவீர்களானால்,
1: if you come to Romans 7:12,
0: இந்த பிரமாணங்களை கற்பனைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குறதுக்கு பயன்படுத்த வார்த்தையை பாருங்களேன்.
1: Look at the words that apostle Paul used to explain this law and commandments.
0: 7:12 பாருங்க.
1: 7:12,
0: நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான் என்று அவர் சொல்கிறார்.
1: He says therefore the law is holy.
0: 7:14 பாருங்க.
1: In 7:14
0: அவர் சொல்கிறாரு, நியாய பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது என்று சொல்கிறார்.
1: And he says that the law is spiritual.
0: நான் சொல்லல, பவுல் தான் சொல்றாரு.
1: It is Paul who says this.
0: நியாய பிரமாணம் எப்படி இருக்கா?
1: How is the law?
0: முதல்ல பரிசுத்தம் உள்ளது.
1: First it is holy.
0: இன்னும் கூட அதே வசனத்தில் நீங்க படித்தீங்கன்னா 12 அது நீதியா இருக்கிறது, நன்மையா இருக்கிறதுன்னு சொல்றாரு.
1: And also in verse 12 he says that it is just and good.

0: ரெண்டாவது சொல்லுகிறார், இந்த நியாய பிரமாணம் வந்து ஆவிக்குரியதா இருக்கிறதுன்னு
1: சொல்லுகிறார்.
0: சரி, இதே இது யாக்கோபினுடைய வார்த்தையை பாருங்களேன், அவர் என்ன சொல்றாரு பாருங்க.
1: Look at the words of James.
0: நீங்க யாக்கோபின் நிருபத்துக்கு வாங்களேன்.
1: Come to the epistle of James.
0: யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பாருங்க.
1: James 2:8.
0: அங்கே யாக்கோபு இந்த நியாய பிரமாணத்தை பற்றி பேசும்போது,
1: when he speaks about this law,
0: அவர் சொல்லுகிறாரு, வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள்.
1: He says if you fulfill the royal law according to the scripture.
0: என்ன ராயல் லா? அது ராஜரீக பிரமாணமாது.
1: He says it is a royal law.
0: அது ஏதோ அடிமைத்தனத்தின் பிரமாணம், அது ஏதோ பாவத்தின் பிரமாணம் போடல, ராயல் லா, ராஜரீக ஒரு பிரமாணம்.
1: It doesn't mention that is a law of sin or law of slavery. It is a royal law.
0: என்ன ராஜரீக பிரமாணம் என்னது?
1: So what is
0: தேவனிடத்தில் அன்பு கூறு, உன்னில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. அதான் ராஜரீக பிரமாணம்.
1: So what is that royal law? You have to love God and also love your neighbor as yourself.
0: இந்த ரெண்டு என்னது?
1: What are these two?
0: பத்து கற்பனை.
1: So these are the 10 commandments.
0: இது ரெண்டுக்குள்ளதான் அந்த 10 கற்பனை அடங்கி இருக்கு.
1: So this is a summary of 10 commandments.
0: இன்னொண்ணே சொல்றேன்.
1: And I tell you one more.
0: நீங்கள் இதே யாக்கோபு வந்து இந்த நியாய பிரமாணத்தை எப்படி காமிக்கிறார் பாருங்க. அவர் காமிக்கும் போது நீங்கள் 11 முதல் 12 வசனங்களை பாருங்களேன்.
1: If you read the same chapter verses 11 and 12.
0: ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாய பிரமாணத்தை மீறினவனாவாய் சுய நீதி பிரமாணத்தினால் சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள்.
1: For he that said, do not commit adultery, said also do not kill. Now if you thou commit no adultery, yet if thou kill, thou art become a transgressor of the law. So speak ye and so do, as they that shall be judged by the law of liberty.
0: இது என்னது இது?
1: What is that?
0: சுயாதீன பிரமாணம்.
1: It is a law of liberty.
0: என்னெல்லாம் நல்ல பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க.
1: See what good titles they have given.
0: ஒன்று பரிசுத்தமானது, நீதியானது, நன்மையானதுன்னு பவுல் சொல்றாரு.
1: First Paul says it is holy, just and good.
0: அதுக்கப்புறமா அது வந்து ஆவிக்குரியதுன்னு சொல்றாரு.
1: And he says that it is spiritual.
0: இந்த யாக்கோபு சொல்லும்பொழுது ராஜரீக பிரமாணம்ன்றாரு.
1: When James says, he says it is a royal law.
0: சுயாதீன பிரமாணம்ன்றாரு.
1: He calls it law of liberty.
0: யோவான் அப்போஸ்தலன் இத பத்தி என்ன பேசுறாரு பாருங்க.
1: So what does apostle John speaks about this?
0: நீங்கள் 1 யோவான் 5 அதிகாரம் 3 வசனம் வாங்க.
1: 1 John 5 and verse 3.
0: 1 யோவான் 5 அதிகாரம் 3 வசனம்.
1: 1 John 5:3.
0: அங்கே பாக்கும்போது வாசிக்கிறோம், தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கொள்வது அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல.
1: He says for this is the love of God that we keep his commandments, for his commandments are not burdensome.
0: ரெண்டு வார்த்தை அங்க யூஸ் பண்றாரு.
1: There are two words mentioned.
0: இந்த கற்பனைக்கு அவர் கொடுத்த பேர் என்னன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுவது அது பாரம் இல்லாதது.
1: So the title that he gave to law is here, the love of God and which is not burdensome.
0: பாரம் இல்லாதது.
1: Not burdensome.
0: நீங்க வேதம் முழுவதும் நீங்க வாசித்தீங்கனா தேவனுடைய பிரமாணங்களை இன்றைக்கு நிறைய பேர் போதிக்கிறது போல பைபிள் வந்து அவ்வளவு மோசமானதாக, இருள் நிறைந்ததாக, பழமை ஆயினதாக காட்டவே இல்லை.
1: So when you read the Bible, you can see like how today people preach, it is not that way. The Bible is not so hard or burdensome or not dark and or old.
0: இன்னொரு வசனத்தையும் காமிக்கிறேன், உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 1 யோவான் 3 அதிகாரம் 4 வசனம் பாருங்க.
1: If you read 1 John chapter 3 and verse 4.
0: பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்.
1: Whoever commits sin also commits lawlessness, and sin is lawlessness.
0: ரொம்ப டீப்பான வார்த்தை. அவர் நிறைய பேர் கேக்குறாங்க, பாவம்னா என்ன?
1: So many ask what is sin?
0: பாவம்னா என்ன?
1: What is sin?
0: ஒரு சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் பைபிள்ல இருந்து கொடுக்கணும்னா, நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம்.
1: So when you if you want to give a simple explanation, lawlessness is sin.
0: நீங்க நிறைய விளக்கங்கள் கேட்டிருப்பீங்க பாவத்தை பற்றி.
1: You could have heard many explanation about this law, sin.
0: பாவம் என்பது தேவன் வைத்த அந்த கோட்டை விட்டுட்டு மாறி போறது, அல்லது சேர வேண்டிய இடத்துல சேராம திரிஞ்சு போறது, தேவனுக்கு விரோதமா செய்யறது, அதெல்லாம் விட்டுருங்க. பைபிள்ல எழுதின கரெக்டான டெஃபினேஷன் பாவத்துக்கு என்னன்னு சொன்னா, நியாய பிரமாணத்தை மீறுவாயானால் அது பாவம்.
1: So many says that sin is something that we go away from the Lord, astray from God, just leave that. But the correct definition that is given in the Bible is that sin is lawlessness.
0: ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா?
1: But what is the problem?
0: இந்த நீதியான, பரிசுத்தமான, நன்மையான மனுஷனுக்கு பிரயோஜனமான இந்த நியாய பிரமாணத்தை மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் கடைபிடிக்கலை, அதுதான் பாவம்.
1: So the problem is that this law, which is holy, which is just, which is good, which is spiritual and royal, this is not being followed or kept by the man in his life.
0: இந்த நியாய பிரமாணத்தின்படி செய்யாமல் பாவம் செய்ததற்கு பாவத்தினுடைய சம்பளமான மரணத்தை இயேசு தன்னுடைய சரீரத்தில் சுமந்தார்.
1: So just because we sin not fulfilling this law, Jesus carried that suffering of sin up on the cross.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆனா கடைசி நாட்கள்ல கூட தேவனுடைய பிரியம் என்ன தெரியுமா?
1: But even in the last days, what is the pleasing of God?
0: மனிதன் அந்த பிரமாணங்களை செய்யாம மீறி அவன் மேல் வரவேண்டிய மரண தண்டனையை தான் சுமந்து கொண்டதுனால இப்ப தேவன் என்ன சொல்றாருனா, இங்க பாருப்பா, முன்னால ஜனங்கள் வந்து கல்ல எழுதப்பட்ட நியாய பிரமாணத்தை செய்யாம போயிட்டான், ஆனா என்னுடைய வாஞ்சம் என்னன்னா, நம்ம எபிரேயர் 10:16-17 வாசித்தது போல இந்த பிரமாணங்களை உன் இருதயத்துல நான் எழுத விரும்புறேன்.
1: So the desire of God is that since he has carried the death, the wrath, the sentence that which we have to carry, so he desires, see, earlier it was written on tablets of stone, therefore people found it hard to accept. But now I want them to write it up their hearts and follow them.
0: அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா,
1: what does it mean?
0: நீ வந்து அதை எழுத்தா நீ பார்க்கற,
1: you are looking at them as letters,
0: ஆனா நீ கருத்தை பார்க்கறது இல்ல,
1: but you are not looking at the moral.
0: திரும்ப சொல்லட்டுமா? நியாய பிரமாணத்தின் எழுத்தை நீ பார்க்கற, நியாய பிரமாணத்தின் கருத்தை நீ பார்க்கறது இல்ல.
1: You are looking at the letters of the law but not the moral of the law.
0: எழுத்து கொன்னுறோம்,
1: letters will kill you,
0: ஆனா அதுல இருக்கிற ஆவி உன்னை உயிர்ப்பிக்கும்,
1: but the spirit that is present in it will revive you.
0: உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
1: You can understand it now.
0: இயேசு பண்ண பிரசங்கங்கள் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, அவர் என்ன பண்ணார்னா, இந்த நியாய பிரமாணத்தின் எழுத்தை எடுத்துக்கிட்டு அதுல இருந்த கருத்தை வெளியே கொண்டு வந்தாரு.
1: So when you look at the preaching of Jesus, he took the letters of this commandment and he gave a moral from that commandment.
0: He brought out the spirit of the commandment. அதன் உண்மையான இருதய நோக்கத்தை வெளியே கொண்டு வந்தார்.
1: So he brought out the spirit of that commandment.
0: அது எப்படி அழகா விளக்குனாரு கேட்டா, உதாரணமா அவர் சொல்லுகிற ரெண்டு உதாரணங்கள் எடுத்து வராரு. ஒண்ணு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்ற வார்த்தை எடுத்துட்டு வந்துட்டு சொல்றாரு. ஆதி காலத்துல உங்களுக்கு சொல்லப்பட்டது விபச்சாரம் செய்யாதிருப்ப, ஒரு பெண்ணோடு சேர்ந்து விபச்சாரம் செய்யறதா விபச்சாரம் அப்படின்னு நீங்க அறிஞ்சிருந்தீங்க. அதுவல்ல, உண்மையான அதோட கருத்து என்னன்னு சொன்னா, நீ கட்டின மனைவியை விட்டுட்டு வேறு ஒரு பெண்ணின் மேல் நீ என்ன பண்ணக்கூடாது, நோக்கமா இருக்க கூடாது. உன் கண்ணால நீ வந்து இச்சை கொண்டா கூட நீ விபச்சாரம் செய்துட்டேன்னு அர்த்தம்.
1: So here, for example, he brings down two commandments. He says, you shall not commit adultery. But in older times, when he says, you shall not commit adultery, it was literally taken. But here he says that, even if you look at a woman with a lustful eyes, that is also called as adultery.
0: அதாவது என்னன்னா, நீ வந்து எழுத்த புடிச்சிட்டு, ஓகே செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னா, சரீர பிரகாரமாக நீ பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அதுக்கு பயந்துட்டு உட்காந்துருக்குற, ஆனா மனதுல அது எழுதாம வச்சுக்கிட்டு நீ மனதளவுல கண்ணின் அளவுல இச்சையின் அளவுல நீ பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்க.
1: So he says, literally you consider that line as you shall not commit adultery, and you say that you have not committed adultery physically with your body, but whereas in your mind and your heart you are looking lustfully and you are still committing adultery in your mind and heart.
0: இத எப்படி சொல்லலாம்னா, பாவத்தை வந்து நீ சரீரத்துல செய்யல, ஆனா பாவத்தை எந்நேரமும் உன் மனசுக்குள்ள வச்சிருக்கிற.
1: So this can be said in this way, that you have not commit a sin physically through your body, but you have this sin in your mind and heart always.
0: இது இன்னொரு விதமா சொன்னா, பாவத்தினால் உன் மாம்சத்தை கரப்படாம வச்சுக்கிட்ட, ஆனா மனசு அதே பாவத்தினால கரப்பட்டுருச்சுன்னு சொல்றாரு.
1: In other words, you have not defiled your body because of the sin, but you have defiled your heart and mind because of the sin.
0: பாண்டர் என்ன சொல்றாங்க பாருப்பா, நீ எழுத்த புடிச்சுக்கிட்டு எழுத்த எழுத்து எழுத்துன்னு உட்கார்ந்துருக்க, ஆனா நானும் அது இருதயத்தில் எழுதப்படணும்னு விரும்புறேன்.
1: So here the Lord says, see, you are holding on to that literature or letters, and he says that I am holding on to that word, but I want them to be written in your heart.
0: அதே போல இன்னொரு விளக்கமும் கொடுக்கிறாரு. அது வந்து இந்த இதெல்லாம் மத்தேயு 5 படிக்கலாம். அதுல வந்து கொலை செய்யாதிருப்பாயாக நீ கேள்விப்பட்டிருக்கீங்க.
1: So similarly he says one more example, he says you shall not commit murder.
0: இப்ப முதலாவது கொலை எங்க நடந்துச்சு?
1: So where was the first murder happened?
0: சொல்லுங்க. காயின் ஆபேலை கொலை பண்ணதுதான் ஃபர்ஸ்ட் கொலை பைபிள்ல.
1: The first murder was which the Cain killed Abel.
0: இப்போ ஆண்டவர் கற்பனை கொடுக்கிறார், நீ கொலை செய்யக்கூடாது.
1: Now the Lord gave a commandment, you shall not murder.
0: அப்போ எல்லாம் அப்போ கொலை செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொலை செய்ய மாட்டேன், ஓகே அப்படியே அந்த எழுத்தை பிடிச்சிக்கிட்டாங்க.
1: So everyone hold on to that words and letters saying that okay, we will not kill, we will not murder.
0: ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லும்போது உன் சகோதரனை கொலை செய்யாம இருப்பாயாகன்ற ஒரே வார்த்தையோட நிறுத்தல, அதுக்குள்ள ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா, உன் சகோதரனை நீ வந்து மதிகேடனே அப்படின்னு திட்டுற, அவனோட விரோதத்தை வச்சிருக்கிற, இதுவும் எதுக்கு இணையானதுன்னு கேட்டா கொலைக்கு இணையானது.
1: But here is the Lord says, Jesus says, see, you have this, you shall not murder, but there is a something moral hidden in that. When you are even angry with your brother, you call your brother fool, or you have something against, hated against your brother, that is also a kind of murder.
0: பாருங்க, ஏன்னா அந்த ஆபேலுடைய கொலையை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபேல் கொலை செய்யப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் வந்து காயின்ட்ட பேச ஆரம்பிக்கிறார்.
1: So because in incident of Abel's murder, you can see before Abel was murdered, the Lord came and spoke with Cain.
0: கொலை விழுந்து ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு ஆண்டவர் வரல.
1: The Lord did not come after that murder happened and when the blood was shed.
0: எதை டீல் பண்ணாருனா, ஏன்பா உன் முகநாடி வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள இருந்த கோபம், எரிச்சல் இருக்கு பாத்தீங்களா, அதையே ஆண்டவர் ஹேண்டில் பண்ணாரு.
1: The Lord dealt and handled with his anger, asking why your countenance has fallen.
0: அதாவது ஆண்டவர் சொல்ல விரும்பினது, இங்க பார்ப்பா, you are only looking at the fulfillment of a crime, but I am talking about what is leading to that crime. ஒரு குற்றத்தினுடைய நிறைவை நீ பார்த்து கொண்டிருக்கிற இந்த கற்பனையை பார்த்துட்டா, உண்மை என்னன்னா அந்த கற்பனை இங்க ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போனோம்னா, இந்த குற்றம் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிற எரிச்சல் கோபம் இருக்கு பாரு, அங்கிருந்தே அது குற்றம் தான். விளங்கிச்சா உங்களுக்கு?
1: Can you understand?
0: விபச்சாரம் அப்படின்ற பாவத்தினை செய்த பிறகுதான் அது குற்றம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா நான் வந்து விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக நான் சொல்லும் போது, இந்த விபச்சார பாவத்திற்கு உன்னை நடத்துறதுக்கு எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா, இச்சையில இருந்து ஆரம்பிச்சது, அங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன்.
1: So when I say you shall not commit adultery, you are looking only at that sin of adultery, but I am saying to look at the root cause which causes or leads you towards that adultery.
0: எங்கிருந்து அது தோங்குச்சு, அதிலிருந்து, அந்த ரூட்ல இருந்து நான் பிடிக்கிறேன், அந்த வேர்ல இருந்து நான் பிடிக்கிறேன்.
1: So I want to just to hold on from the root which is the reason for that adultery.
0: இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை என்னன்னா, கனியை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க.
1: Today many people are looking only at the fruits.
0: கனி வந்து அவர் கொலை பண்ணிட்டாரு, கனி வந்து அவர் விபச்சாரம் பண்ணிட்டாருன்னு.
1: The fruit is that they have murdered or they have committed adultery.
0: ஆண்டவர் ரொம்ப மனுஷனுடைய நியாய தீர்ப்பை பார்க்கலாம், தேவனுடைய நியாய தீர்ப்பு ரொம்ப ஆழமானது.
1: The judgments of God is more deeper than judgment of men.
0: அவர் என்ன பார்க்கறாருன்னா, கனியை பார்த்துட்டு கனி கெட்டுருச்சு கனி கெட்டுருச்சுன்னு அவர் வந்து கனியை குறை சொல்ல மாட்டாரு.
1: So the Lord will not look at the fruit and he will not blame those fruits.
0: அவர் சொல்றாரு, கனி கெட்டதா இருக்குன்னா மரம் கெட்டதா இருக்கும்.
1: So he says if the fruit is bad or rotten, then it means that the tree is also rotten.
0: மரம் கெட்டதா இருக்குதுன்னா அதோட வேர் கெட்டதா இருக்கும்.
1: So if the tree is bad, then it means that its root is also bad.
0: அவர் வந்து விளைவை பார்த்துட்டு அவர் வந்து விட்டுட்டு போறது இல்ல, அவர் வந்து அதோட வேரை பார்க்கிறாரு.
1: He will not look at the consequences or outcome, but he will look at the root,
0: the cause more than the consequence. We only look at the consequence, but God looks at the cause. நாம விளைவை பார்க்கிறோம், அவர் வேற பார்க்கிறாரு.
1: So we are looking at consequences, but the Lord looks at cause.
0: எதற்காக இந்த பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது?
1: So why are these commandments given?
0: மனுஷன் வந்து கான்சிக்வன்ஸ் புடிச்சிட்டான், ஓஹோ நான் கொலை பண்ண மாட்டேன், நான் விபச்சாரம் பண்ண மாட்டேன். ஆனா அதனுடைய வேர் இருக்கு பாருங்க, பெண்ணை இச்சையோடு பார்ப்பது, சகோதரன் மேல் கோபமாயிருப்பது, இதை விட்டுறது, வேற வளர விடுறது, மரத்தை வளர விடுறது, கனி மட்டும் கவனிக்கிறது.
1: So man just to hold on to look at only the fruits alone or the consequences alone, they will not look at the cause which is like the lust or the anger that they have.
0: எதற்காக பிரமாணம்?
1: Why are these commandments?
0: மனிதன் எப்படி தேவனுடைய சுபாவத்தின்படி நடக்க முடியும் அப்படின்னு நம்மட்ட போதிக்கிறதுக்கு தான் இந்த பிரமாணம்.
1: So these commandments have given that it can teach us how to live a godly life.
0: தேவன் எதிர்பார்க்கிற நீதி, தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை நமக்கு காண்பிக்க தான் இந்த பிரமாணம்.
1: So these commandments have given that it can show the righteousness and the uprightness with the Lord desires.
0: நான் சொல்றது விளங்குதுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். I hope you are able to understand. முதலாவது சொன்னேன், பிரமாணங்கள் எதன் மேல வெளிச்சம் வீசுதுன்னு சொன்னா, தேவனுடைய தன்மை என்ன நாம் அறிந்து கொள்றதுக்கு, அவருடைய அன்பு அவருடைய தயவை காண்பிக்கிறதுக்கு இந்த பிரமாணங்கள் தான் அவருடைய தன்மையின் மேல வெளிச்சம் வீசுது.
1: Number 1, I told you the commandment is a lamp that throws light, that leads us towards knowing God, how loving and favor is easy.
0: இரண்டாவது, இந்த பிரமாணங்கள் ஒரு வெளிச்சம். கற்பனை ஒரு வெளிச்சம், ஒரு விளக்கு. அது என்ன செய்தனா, ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு உகந்தவனாக எப்படி வாழணும் அப்படின்னு காட்டுறதுக்கு இது வெளிச்சம் போடுது.
1: நம்பர் 2, this commandment is a lamp that leads us to live a godly life.
0: மூன்றாவது, இந்த பிரமாணம் அப்படின்ற விளக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, தேவனை பற்றி அறிய பண்றது மாத்திரம் இல்லை, தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னு அறிய பண்றதுக்கு மாத்திரம் இல்லை, மூன்றாவது, ஒரு மனிதன் தேவனிடத்திலே சேருவதற்கு அது வெளிச்சம் காட்டுகிறது.
1: So this commandment not only helps us know God, not only helps us to know what God expects from us, but it is also a lamp that leads us towards reaching God.
0: இதை நான் உங்களுக்கு காட்டும் போது மத்தேயு 5:19 பாருங்க.
1: So look at Matthew 5:19.
0: இந்த வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம்.
1: This word might be surprising you.
0: மத்தேயு 5:19.
1: Matthew 5:19.
0: இதில் வாசிக்கிறோம், இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றை ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான்.
1: Whoever therefore shall break one of these laws, least commandments, and shall teach men, so he shall be called the least in the kingdom of heaven. But whoever shall do and teach them, the same shall be called great in the kingdom of heaven.
0: இந்த கற்பனைகள் எங்க கொண்டு போய் கடைசில நிறுத்துதுன்னா, ஒரு மனுஷன் எங்க போய் தீர்மானிக்குதுன்னா, பரலோக ராஜ்யத்துல அவன் சிறியவனா இருப்பானா பெரியவனா இருப்பானான்னு தீர்மானிக்கிறது எதுன்னு கேட்டா கற்பனை தான்.
1: So these commandments at last determines a person whether he will reach heaven or whether he will reach will not reach heaven.
0: இல்ல இல்ல, whether he will be great in heaven or whether he will be least in heaven, இத தீர்மானிக்கிறது வந்து கற்பனை.
1: So it is a commandment which determines it.
0: நீங்கள் மத்தேயு 19 அதிகாரத்துக்கு வாங்க.
1: If you come to Matthew 19
0: 17 இருந்து 19 பாருங்களே.
1: Verses 17 to 19.
0: நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள் என்றார்.
1: And he said unto him, why callest thou me good? There is none good but one, that is God. But if you will enter into life, keep the commandments.
0: எப்படி இருக்கு பாருங்க, இது நீங்க எத்தனை பேர் இப்படி பிரசங்கம் கேட்டிருக்கீங்களோ தெரியல.
1: I don't know how many of you heard this sermon.
0: இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னா, கற்பனை எல்லாம் கை கொள்ளாதீங்க, அதெல்லாம் நமக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க.
1: Today they preach, don't follow these commandments, don't keep it because that is not to us.
0: வேற யாரும் சொல்லல, இயேசு சொல்றாரு. ஒருத்தன் வந்து நான் நித்திய ஜீவனை அடையறதுக்கு என்ன கேட்டா, கற்பனை கை கொள்ளுன்னு.
1: So here Jesus himself said, if you want to enter the eternal life, keep the commandments.
0: என்ன கற்பனைன்னு கேட்டான்.
1: What is that commandment?
0: இயேசு பதில் சொல்றாரு. களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளே அப்படின்றாராம்.
1: He said unto him, which Jesus said, thou shalt not murder, thou shalt not commit adultery, thou shalt not steal, thou shalt not bear false witness, honor thy father and thy mother, and thou shalt love thy neighbor as thyself.
0: நிறைய பேர் சொல்றபடி இந்த 10 கற்பனை பழையர்பாடோட முடிஞ்சு போலன்றது உண்மை.
1: So it, as many says, it is true that these 10 commandments ended in the Old Testament.
0: நான் சொல்ல விளங்குது நினைக்கிறேன் உங்களுக்கு. தயவு செய்து நீங்க அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க.
1: Do you can understand what I say?
0: சில பேர் அந்த 10 கற்பனை எல்லாம் வேணாம், அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பழைய பாடோட முடிஞ்சு போச்சு. இல்லையே, முடியலையே. இயேசு தான் சொன்னாரு, நீ ஜீவன் அடையணுமா, அந்த கற்பனையை பூரா லிஸ்ட் போட்டு இதெல்லாம் நீ நிறைவேற்று, அப்போ நீ வந்து ஜீவனுக்குள்ள பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பேன்னு சொன்னாரு.
1: So some says that the old commandments are not necessary, it has ended in Old Testament. But here Jesus himself says you have to follow these commandments, only then you can enter into eternal life.
0: இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஒரு தவறான விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இயேசு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, நாம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை.
1: So today many people give a wrong interpretation that Jesus already completed and fulfilled everything, we did not do anything.
0: என்ன செஞ்சு முடிச்சாரு?
1: What has he fulfilled?
0: நியாய பிரமாணத்தை கை கொள்ளாம மனுஷன் செஞ்ச பாவத்தினால் வந்த சம்பளமாகிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி முடிச்சாரு.
1: So Jesus carried the death which came as a wage of sin which the man has brought because of transgressing this law and which and that actually fulfilled here.
0: அதை ஆண்டவர் வந்து தண்டனையை நிறைவேற்றினாரு, ஆனா கற்பனையை நீ செய்யினார், அது இருதயத்துல எழுதி வச்சு செய்.
1: The Lord fulfilled that punishment, but these laws he said you have to write it in your heart and fulfill them.
0: இன்னும் நான் சொல்வேன், வெளிப்படுத்தலுக்கு வாங்க.
1: If you come to Revelation,
0: வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தினுடைய 17 வசனத்துக்கு வாங்க.
1: Revelation chapter 12 and verse 17.
0: அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்றுன்னு வாசிக்கிறோம்.
1: And the dragon was enraged with the woman and he went to make war with the rest of her offspring who keep the commandments of God and have the testimony of Jesus Christ.
0: கடைசி நாள்ல யுத்தமே எங்கன்னு கேட்டா தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கும் பிசாசுக்கு சண்டை நடக்க போதான்.
1: So at last the war in the end is going to be between the Satan and also between the people who keep the commandment of God.
0: 14 பாருங்க, 14 வசனம் பாருங்க. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைகாலமுமாய் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஓ சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள். 14 அதிகாரத்தினுடைய 12 வசனம் பாருங்க.
1: Chapter 14 and verse 12.
0: Thank you. வெளிப்படுத்தல் 14:12. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதனால் விளங்கும் என்று கூறினான்.
1: So he said, here is the patience of the saints, here are those who keep the commandments of God and the faith of Jesus.
0: பரலோகத்துல கற்பனை இல்ல இல்லாம போடு நினைச்சிடாதீங்க.
1: So don't say there is no commandment in heaven.
0: யார் எதுன்னு கேட்டா பரிசுத்தவான்கள் யார்னா தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும். அப்ப ரெண்டும் தேவை.
1: So who are these saints who keep the commandment of God and who have the faith of Jesus?
0: பரிசுத்தவான் யார்?
1: Who is a saint?
0: தேவனுடைய கற்பனையை நிறைவேற்றான்.
1: He fulfills the commandment of God.
0: இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறான்.
1: And he has the faith on Jesus.
0: 13 வசனம் பாருங்க.
1: Verse 13.
0: அங்கே வாசிக்கிறோம், பரலோகத்திலும் சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களுடைய கடந்து போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று.
1: And I heard a voice from heaven saying unto me, Write, blessed are the dead which die in the Lord from henceforth. Yea, saith the Spirit, that they may rest from their labors and their works do follow them.
0: என்னது? 14 வசனம் பாருங்க.
1: Verse 14.
0: நான் பார்த்தபொழுது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையில் கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன்.
1: And I looked and behold a white cloud, and upon the cloud one sat like unto the Son of Man, having on his head a golden crown and his hand a sharp sickle.
0: பிரயாசங்களை விட்டு ஒளிந்தவங்க யாருன்னு சொன்னா, எந்த பிரயாசம்னா தங்களுடைய கற்பனைகளை, தேவனுடைய கற்பனைகளை தங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றினவர்கள்.
1: So who are the one who rested from the labors? They are the one who rested from fulfilling the commandments of God.
0: முடிவாக ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன்.
1: At last I'll tell you one word.
0: வெளிப்படுத்தல் 22:14 பாருங்க.
1: Revelation 22:14.
0: ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கு வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
1: Blessed are those who do his commandments, that they may have the right to the tree of life and may enter through the gates into the city.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: தயவு செய்து பிரமாணங்களை, கற்பனைகளை நீங்க வந்து ரொம்ப கீழான ஒன்றாக நீங்க தயவு செய்து கணக்கு பார்க்காதீங்க.
1: So therefore don't consider this commandment to be something low.
0: இத பத்தி நான் இன்னொரு முறை நான் நேரம் வரும்போது நான் பேசுறேன்.
1: I will speak about this again when I get time.
0: என்ன நிறைவேற்றி முடித்தார்? பிரமாணம் சொல்லுகிற அல்லது கேட்கிற தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு
1: நிறைவேற்றினார்.
0: அதனாலதான் நாம இனிமேல் ரத்தம் சிந்துறதில்ல, பலி செலுத்துறதில்ல.
1: That is why henceforth we don't offer any sacrifice or we don't shed any blood because Jesus himself became a sacrifice.
0: இன்றைக்கு நாம விருத்து சேதனம் பண்ணி உடன்படிக்கை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இயேசு நமக்காக பரிசுத்தமாக மாறினார்.
1: So today we need not make a covenant by circumcision because God himself became a covenant for us.
0: அவர் நமக்காக புது உடன்படிக்கையாக மாறினார்.
1: He became a new covenant for us.
0: அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார்.
1: He shed his blood and his flesh for us.
0: நாமளும் சிந்த வேண்டியதில்லை, மிருகமும் சிந்த வேண்டியதில்லை.
1: Even we need not shed our blood and even animals need not shed their blood.
0: ஆனால் கைக்கொள்ளப்பட வேண்டிய அவருடைய கற்பனைகளை நாம கை கொள்ள பரலோக ராஜ்யத்துல போய் சேர இந்த கற்பனை நமக்கு வெளிச்சமாக நிற்கிறது.
1: But this commandment stand as a lamp for us to take us to heaven to lead us towards reaching God.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் நம்புறேன்.
1: I hope this is really useful to you.
0: உங்களுடைய சந்தேகங்களையும் அது களைஞ்சிருக்கும் நம்புறேன்.
1: And I think it would also cleared all your doubts.
0: கர்த்தர் தாமே இன்னும் நமக்கு அதிகமாக போதிப்பாராக.
1: May the Lord teach us more.
0: கற்பனையே விளக்கு, வேதமே வெளிச்சம்.
1: Commandment is a lamp, law is a light.
0: ஜெபம் பண்ணுவோம்.
1: Let us pray.
0: பரிசுத்த பிதாவே, எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கிற சத்தியங்களுக்காக நன்றி. எங்களுடைய பிரயோஜனத்துக்காக கொடுத்த கற்பனைகளுக்காக நன்றி.
1: Lord Holy Father, we thank you for the teachings that you have revealed to us and thank you for the commandments that you have given for our use benefit.
0: உம்முடைய வேதத்தை நேசிக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம்.
1: We read, Lord, how blessed are the one who love your law, Lord.
0: ஆண்டவரே, உம்முடைய வேதம் எங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கட்டும்.
1: Lord, let your word or let your law be our delight.
0: உம்முடைய பிரமாணங்கள் எங்களுக்கு பிரியமா இருக்கட்டும், அது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கட்டும்.
1: Lord, let your commandment be our delight and let they be our joy, Lord.
0: அது வெளிச்சமாக விளக்காக எங்கள் வாழ்க்கை வழிகாட்டட்டும்.
1: Lord, let it be like a lamp, show light and lead us life, Lord.
0: ஆண்டவரே, நீர் யார் என்பதை அறிந்து கொள்ள வழிகாட்டட்டும்.
1: Lord, let it help us to know who you are.
0: ஆண்டவரே, அந்த விளக்கு நாங்கள் என்ன எதிர்பார்க்கப்படுகிறோம், உம்மிடத்திலே நீர் என்ன எதிர்பார்க்கிறீர் என்பதை அறிந்து வாழ வழிகாட்டுகிற ஒரு ஒரு விளக்காக ஆண்டவரே உம்முடைய கற்பனை இருக்கட்டும்.
1: Lord, let your commandment be a lamp that helps us to know what you expect from us, Lord.
0: முடிவிலே பரலோகத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு இந்த கற்பனை ஒரு விளக்காக இருக்கட்டும்.
1: At the end, let this commandment be a lamp that leads us towards reaching heaven, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: ஆமே.
1: ஆமே.
2: Holy Spirit, we welcome you. பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். நீதிமொழிகள் 31:9. அமெரிக்காவில் இருந்த கருப்பின அடிமைகளை விடுதலையாக்குவதற்கான விடுதலை பிரகடனத்தின் இறுதி வரைவு 1863 ஜனவரி 1 ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனின் ஒப்புதலுக்காக கொண்டு போகப்பட்டது. அந்த விடுதலை பிரகடனத்தில் கையெழுத்திடுவதற்காக ஜனாதிபதி லிங்கன் தன்னுடைய பேனாவை எடுத்தபோது அது 2 தவறி கீழே விழுந்தது. ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய செயலாளரை பார்த்து, இன்று காலை 9 என்னுடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருக்கின்றன, என்னுடைய வலது கை முழுவதும் செயலிழந்து விட்டதைப் போல தோன்றுகிறது, என்னுடைய பெயர் வரலாற்றில் இடம்பெறும் என்றால் அது என்னுடைய இந்த கையெழுத்திற்காகத்தான் இருக்கும், என்னுடைய முழு மனதும் இதில்தான் இருக்கிறது, என்னுடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருப்பதால் இந்த பிரகடனத்தில் இருக்கும் என் கையெழுத்தை கூர்ந்து கவனிப்பவர்கள் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு அடிமைகளை விடுதலை செய்ய முழு விருப்பமில்லை போலும், ஆகவேதான் அவர் தயங்கி தயங்கி கையெழுத்து போட்டிருக்கிறார் என்று ஒருவேளை நினைப்பார்கள் என்று அவர் சொன்னார். பின்பு ஜனாதிபதி லிங்கன் தன் பேனாவை மீண்டும் எடுத்து மெதுவாக ஆனால் உறுதியாக ஆப்ரஹாம் லிங்கன் என்று வரலாற்று பெருமை வாய்ந்த அந்த விடுதலை பிரகடனத்தில் தன் கையெழுத்தை போட்டார். அமெரிக்கா முழுவதும் இருந்த அடிமைகளை விடுதலை செய்தது வரலாற்றில் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு மிகப்பெரிய நற்பெயரை ஈட்டி தந்தது. ஆம் பிரியமானவர்களே, ஜனங்களில் எளிமையானவர்களுக்கும் சிறுமையானவர்களுக்கும் நியாயக்கேடு செய்யக்கூடாது, அவர்களை ஒடுக்கக்கூடாது என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். எனவே அடிமைகளின் மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. தேவன் அவர்களிடம், நீ எகிப்தில் அடிமையாயிருந்தாய், ஆகவே நீயும் உன் அடிமைகளை கொடூரமாக நடத்து என்று கூறவில்லை. நீ அடிமையின் மனதை நன்றாய் அறிந்திருந்தபடியால் அவர்களை அனுப்பிவிடும்போது வெறுமையாய் அனுப்பிவிடாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களஞ்சியத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிடுவாயாக என்று கட்டளையிட்டார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் தயாளர். அதை போலவே நாமும் ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தால் ஏழை எளியவர்களின் நியாயத்தை புரட்டாமல் அவர்களின் நன்மைக்காக நாம் பேச வேண்டும். நாம் இவ்வாறு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தோமானால் தேவன் 1000 நமக்கு இரக்கம் பாராட்டுவார்.

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நாம் கர்த்தரை பாடி ஆராதிப்போம். ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர், ஜீவனுள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25-26 வசனங்களிலே யோபு இப்படி சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும் என்று யோபு சொல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை அவரை நம்பி, அவரை சார்ந்து கொண்டு ஓடுவோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்ற போதுமானவர், யோபுவின் நிலைமைகளை மாற்றினவர், நம்முடைய நிலைமைகளை மாற்றுவதற்கு போதுமானவர். சேர்ந்து அவரை ஆராதிக்கலாமா? வாருங்கள், நம்

ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த காரியமானாலும் எந்த சிருஷ்டியானாலும் என் தேவனுடைய அன்பை விட்டு விலகவே மாட்டேன், பின்னிட்டு பார்க்க மாட்டேன். என் ஜீவன் உமது கரத்தில் ஒருவரும் பறிப்பதில்லை என்று விசுவாசத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அவர் நல்லவர்,

சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவனாயிருக்கிறபடினாலே நான் மரிப்பது எனக்கு ஆதாயம். ஏனென்றால் நான் எங்கு மறித்தாலும் என் தேவனோடு கூட நித்தியத்தில் இழைப்பார்வேன். அந்த தேவனின் அன்பில் இருந்து ஒருவரும் என்னை பிரிப்பதில்லை, ஒருவரும் என்னை பறித்துக் கொள்வதில்லை. காரணம், அந்த அன்பில் நிலைத்திருக்கிற நான் ஒரு நாளும் பறிக்கப்பட முடியாது. எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து அறிக்கை செய்ய போறீங்க, உங்களுடைய அன்பில் இருந்து ஒருவரும் என்னை பறித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவரே, என்ன நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நாங்கள் உண்மை சேவிப்போம், நாங்கள் உண்மை ஆராதிப்போம் என்று சேர்ந்து சொல்லலாமா?

எத்தனை பேர் சொல்ல போறீங்க? துணையாக முன் செல்லுகிறார். பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, பட்டயமோ, மரணமோ, தூதர்களோ, வருங்காரியங்களோ, நிகழ்காரியங்களோ, கிறிஸ்துவின் அன்பில் இருந்து எங்களை பிரிப்பதில்லை என்று சொன்ன பவுலை போல ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் நாங்களும் சொல்றோம் ஆண்டவரே, ஓ எதுவும் எங்களை பிரிப்பதில்லை, எதுவும் எங்களை பிரிப்பதில்லை ஆண்டவரே, எந்த அன்பும் எங்களை பிரிக்க முடியாது ஆண்டவரே. உம்மீது வைத்திருக்கிற உங்கள் உம்முடைய அன்பை, உம்மீது வைத்திருக்கிற எங்கள் அன்பை ஒன்று பிரிக்க முடியாது ஆண்டவரே. நாங்கள் உண்மையே சேவிப்போம், நாங்கள் உண்மையே பின்தொடர்வோம், நாங்கள் உமக்காக ஓடுவோம், நாங்கள் உண்மையே பின்பற்றுவோம் ஆண்டவரே. நல்லவர் ஆண்டவரே.

நீ நல்லவர், நீ நல்லவர், நீரே எல்லாம், எங்களுக்கு நீரே எல்லாம், உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஆண்டவரே.

எத்தனை பேர் சேர்ந்து பாட போறீங்க? நம்ம சேர்ந்து பாடி கர்த்தர் ஆராதிக்க போகிறோம். நீரே எல்லாம், நீரே எல்லாம், எங்கள் இயேசுவே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். எங்கள் வாழ்க்கையில நீங்க தான் எல்லாம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவர் நீர்தான், எங்களை போஷிக்கிறவர் நீர்தான். எங்களோடு கூட இருக்கிற தெய்வமே, உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே, உம்மை விட்டு விலக மாட்டோம், உம்மை பின்பற்றுவோம், உம்மை சேவிப்போம். நல்ல கரங்களை தட்டி உம்மை சேவிப்போம், உம்மை பின்தொடர்வோம், உம்மை நேசிப்போம். நீ நல்லவர், நீ பரிசுத்தர். என்ன ஆனாலும், என்ன நடந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே. உம்மை சேவிப்போம், உம்மை நேசிப்போம், உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம் கூட, நீர் எங்களுக்கு எல்லாம், நன்மை தீமை, உயர்வு தாழ்வு, ஜீவன் மரணம் எதுவானாலும் உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிறோம், இன்னும் உம்மை பின்பற்றுவோம். உயர்த்துகிறான் நல்லவன், நல்லவன்.

0: thank you for all your blessings idu varaikku nadathinire
1: nandri
0: nee nallava nee nallava nee nallava umakku kodi nandri appa umakku kodi nandri appa umakku kodi nandri andavare maravamal nadathinire நீர் எங்களை மறக்கலப்பா நீர் எங்களை கைவிடவே இல்லாண்டவர நீங்க ஒரு நாள் எங்க முகத்தை வெட்கப்பட்டு போக அனுமதிக்கலப்பா ஒருவேளை எங்க முகம் வெட்கப்பட்டிருந்தாலும் அதே இடத்துல எங்க தலையை உயர்த்தி வச்சீங்களே ஓ எங்க தலையை உயர்த்தினவரே எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினவரே எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினவரே தடிக்கு விழுந்த இடங்களில் எங்கள் கால்களை மான் கால்கள் போல் மாற்றி எங்களை கண்மலையின் மேல் கொண்டு வந்து நிறுத்தினீரே

என்னத்தை செலுத்த முடியும்? நன்றி இல்லாம உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுங்க, ரெண்டு கையை தட்டி உமக்கு நன்றி அப்பா. நடத்தின விதங்களுக்கு நன்றி அப்பா, எங்களை கொண்டு வந்த விதங்களுக்கு நன்றி அப்பா, எங்களை உருவாக்கின விதங்களுக்கு நன்றி அப்பா, எங்களை உடைச்சு உருவாக்கின விதங்களுக்கு நன்றி. நல்ல கை தட்டி நன்றின்னு சொல்லுவோம், உள்ளத்தின் ஆழத்துல நன்றின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நம்மை விட்டு விலகாத ஒரே ஒருவர் ஆண்டவர் மட்டுமே. இது வரைக்கும் சொன்ன வாக்கு தவறாதவர் ஆண்டவர் மட்டுமே. அவர் மறக்கல, உங்களை மறந்து விடவில்லையே. படிச்ச கண்ணீர் எல்லாம் அப்படி துருத்தில வைத்திருக்கிறார். படித்த கண்ணீருக்கு நிகரான சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இரவும் பகலும் அவர் நம்மை நடத்தினார், மறக்கவே இல்லை, மறக்கல. அவருடைய தயவு பெரியது.

சொல்வோம், சேனைகளின் கர்த்தரே, ஓ ஆமென். சேனைகளின் கர்த்தாவே, நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர். நீ அறிக்கை செய்வோம், சேனைகளின் நீ பரிசுத்தர், நீ மகத்துவம் உள்ளவர், நீ மாறாதவர், நீ மகிமை உள்ளவர்,

மகிமை செலுத்துகிற ஆண்டவரே, எல்லா கன மகிமை நாங்கள் உமக்கு தருகிறோம். மகிமை பண்ணலாம் நல்லபடியாக. ஆமென், ஆமென், ஆமென்.

நெஹேமியாவின் புஸ்தகம் 7 அதிகாரம். அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு நான் என் சகோதரனாகிய ஆனானியையும், அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். அவர்களை நோக்கி, வெயில் ஏறு மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம். நீங்கள் நிற்கும் போதே கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு எருசலேமின் குடிகளில் காவலாளர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கெதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றேன். பட்டணம் விஸ்தாரமும் பெரிதுமாயிருந்தது. அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமாயிருந்தார்கள். வீடுகளும் கட்டப்படவில்லை. அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவரச் செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது. அதிலே எழுதியிருக்க நான் கண்டது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்து போனவர்களும் சிறையிருப்பிலிருந்து செருபாபேலோடும் யெஷுவா, நெஹேமியா, அசரியா, ராமியா, நஹமானி, மொர்தெகாய், பில்சான், மிஷ்பெரேத், பிக்வாயி, நெஹூம், பானா என்பவர்களோடும் கூட வந்து எருசலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடியிறங்கினவர்களுமான இந்த தேசத்தின் புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனங்களான மனிதரின் தொகையாவது பாரோஷின் புத்திரர் 2172 பேர், செபத்தியாவின் புத்திரர் 372 பேர், ஆராகின் புத்திரர் 652 பேர். யெஷுவா, யோவாப் என்பவர்களின் சந்ததிக்குள்ளிருந்த பாகாத் மோவாவின் புத்திரர் 2818 பேர், ஏலாமின் புத்திரர் 1254 பேர், சத்துவின் புத்திரர் 845 பேர், சக்காயின் புத்திரர் 760 பேர், பின்னுவின் புத்திரர் 648 பேர், பெபாயின் புத்திரர் 628 பேர், அஸ்காதின் புத்திரர் 2322 பேர், அதோனிகாமின் புத்திரர் 667 பேர், பிக்வாயின் புத்திரர் 2067 பேர், ஆதீனின் புத்திரர் 655 பேர், எசேக்கியாவின் சந்ததியான ஆதேரின் புத்திரர் 98 பேர், ஆசூமின் புத்திரர் 328 பேர், பேசாயின் புத்திரர் 324 பேர், ஆரிப்பின் புத்திரர் 312 பேர், கிபியோனின் புத்திரர் 95 பேர், பெத்லகேம் ஊராரும் நெத்தோபா ஊராரும் 188 பேர், ஆனதோத்தூர் மனிதர் 128 பேர், பெத் அஸ்மாவேத் ஊரார் 42 பேர், கீரியாத் யாரீம், கெபிரா, பேரோத் ஊர்களின் மனிதர் 743 பேர், ராமா, காபா ஊர்களின் மனிதர் 621 பேர், மிக்மாஸ் ஊரார் 122 பேர், பெத்தேல், ஆயி ஊர்களின் மனிதர் 123 பேர், வேறொரு நேபோ ஊரார் 52 பேர், மற்றொரு ஏலாம் புத்திரர் 1254 பேர், ஆரின் புத்திரர் 320 பேர், எரிகோ புத்திரர் 345 பேர், லோத், ஆதித், ஓனோ ஊர்களின் புத்திரர் 721 பேர், செனாகா புத்திரர் 3930 பேர். ஆசாரியரானவர்கள் யெஷுவா குடும்பத்தானாகிய யெதாயாவின் புத்திரர் 973 பேர், இம்மேரின் புத்திரர் 1052 பேர், பஸ்கூரின் புத்திரர் 1247 பேர், ஆரிமின் புத்திரர் 1017 பேர். லேவியரானவர்கள்
ஒதியாவின் புத்திரருக்குள்ளே கத்மியேலின் குமாரனாகிய யெஷுவாவின் புத்திரர் 74 பேர். பாடகரானவர்கள் ஆசாவின் புத்திரர் 148 பேர். வாசல் காவலாளரானவர்கள் சல்லூமின் புத்திரர், அதேரின் புத்திரர், தல்மோனின் புத்திரர், அக்கூபின் புத்திரர், அதிதாவின் புத்திரர், சோபாயின் புத்திரர் ஆக 138 பேர். நிதனீமியரானவர்கள் சீகாவின் புத்திரர், அசுபாவின் புத்திரர், தபாகோத்தின் புத்திரர், கோரோசின் புத்திரர், சீயாவின் புத்திரர், பாதோனின் புத்திரர், லெபானாவின் புத்திரர், அகாபாவின் புத்திரர், சல்மாயின் புத்திரர், ஆனானின் புத்திரர், கித்தேலின் புத்திரர், காஹாரின் புத்திரர், ராயாகின் புத்திரர், ரேட்சீனின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர், காசாமின் புத்திரர், ஊசாவின் புத்திரர், பாசியாகின் புத்திரர், பேசாயின் புத்திரர், மெயூனிமின் புத்திரர், நெபிஷஷீமின் புத்திரர், பக்பூக்கின் புத்திரர், அகுபாவின் புத்திரர், அர்கூரின் புத்திரர், பஸ்லீதின் புத்திரர், மெஹிதாவின் புத்திரர், அர்ஷாவின் புத்திரர், பர்கோசின் புத்திரர், சிசராவின் புத்திரர், தாமாவின் புத்திரர், நெட்சியாகின் புத்திரர், அதிபாவின் புத்திரர், சாலோமுடைய வேலைக்காரரின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர், சொபேரேத்தின் புத்திரர், பெரிதாவின் புத்திரர், யாலாவின் புத்திரர், தர்கோனின் புத்திரர், கித்தேலின் புத்திரர், செபத்தியாவின் புத்திரர், அத்தீலின் புத்திரர், பெஹரேத் செபாயிமில் உள்ள புத்திரர், ஆமோனின் புத்திரர். நிதனீமியரும் சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் ஏகத்துக்கு 392 பேர். தெல்மெலாகிலும் தெல்லர்சாவிலும் கெரூபிலும் ஆதோனிலும் இம்மேரிலும் இருந்து வந்தும் தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள் தெலாயாவின் புத்திரர், தொபியாவின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர் ஆக 642 பேர். ஆசாரியர்களில் அபாயாவின் புத்திரர், கோசின் புத்திரர், கீலியாத்தியனான பர்சில்லாயின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்ச நாமம் தரிக்கப்பட்ட பர்சில்லாயின் புத்திரர். இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்துக்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஊரீம் தும்மீம் என்பவைகள் உள்ள ஒரு ஆசாரியன் எலும்பு மட்டும் அவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னான். சபையார் எல்லாரும் ஏகத்துக்கு 41,360 பேராய் இருந்தார்கள். அவர்களை தவிர 7,337 பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 245 பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். அவர்களுடைய குதிரைகள் 736, அவர்கள் கோவறு கழுதைகள் 245, ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. வம்சத்தலைவரில் சிலர் வேலைக்கென்று கொடுத்ததாவது திர்ஷாதா 1,000 தங்க காசையும் 50 கலங்களையும் 530 ஆசாரிய வஸ்திரங்களையும் பொக்கிஷத்துக்கு கொடுத்தான். வம்ச தலைவரில் சிலர் வேலையின் பொக்கிஷத்துக்கு 20,000 தங்க காசையும் 2,200 ராத்தல் வெள்ளியையும் கொடுத்தார்கள். மற்ற ஜனங்கள் 20,000 தங்க காசையும் 2,000 ராத்தல் வெள்ளியையும் 67 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதனீமியரும் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள். 7 மாதமான போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 14:13. அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசிர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் உள்ள உங்கள் ஞானத்திற்கு எட்டாதவைகளை, பலத்திற்கு மிஞ்சினவைகளை நீங்கள் எளிதாக சுதந்திரிக்கும்படி செய்ய போகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 14:12 கடைசி பகுதியில் வாசிக்கும் போது, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்து விடுவேன் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களை பலப்படுத்துகிற இயேசுவினால் நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறீர்கள். யோசுவாவின் புஸ்தகம் 14:1-5 அவர்கள் கர்த்தரால் தேசங்களை பங்கிட்டார்கள் என்று உள்ளது போல, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் கடினமானவைகளை லகுவாக்குகிறார், உங்களுக்கு உண்டானவைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இப்படியாக இன்றைக்கு கர்த்தர் 3 ஆசீர்வாதங்களினால் வித்தியாசமான வழிகளில் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். 1 எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14:24 காலே வேறே ஆவியை உடையவனாய் இருந்தான், உத்தமமாய் பின்பற்றினான் என்று உள்ளது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆவியில் ஒரு வித்தியாசத்தை கொடுக்க போகிறார். தேவனோடு ஒத்து போகிற ஒத்த ஆவியை இன்றைக்கு உங்களுக்கு தந்து, தேவன் உங்களுக்காய் செய்து முடித்தவைகளை கண்டு அவற்றை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். வெளத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் என்பதின்படி ஆவியினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். 2 எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13:28-33 நாம் வாசித்து பார்க்கும்போது, தேசத்தை வேவு பார்க்க சென்றவர்கள் தேசத்தை குறித்து பயந்தும் மக்களை குறித்து நடுங்கியும் சொன்ன வார்த்தைகளைத்தான் வாசிக்கின்றோம். ஆனால் காலேபோ, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13:30, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், ஜெயித்து கொள்ளலாம் என்றான். காலேபின் இடத்தில் பார்வையில் ஒரு வித்தியாசம் இருந்தது. அதனால் வாக்கு தத்துவத்தை பெரிதாக பார்த்தான், சூழ்நிலைகளை சிறியதாக எண்ணினான், ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான போராட்டங்கள், சூழ்நிலைகள், கவலைகள் யாவற்றையும் சிறியதாக எண்ணும்படியும், உங்களுக்காய் வைத்திருக்கிற மகத்தான தெய்வ திட்டங்களை, ஆசிர்வாதங்களை பெரிதாக பார்க்கும்படியும் உங்கள் பார்வையில் ஒரு வித்தியாசத்தை கொடுத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். 3 எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14:8-9 வாசித்து பார்ப்போமானால், பேச்சிலே ஒரு வித்தியாசத்தை காண முடிகிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்ற வார்த்தையில் ஒரு உறுதியை பார்க்கின்றோம். 9 முதற்பகுதியில், அந்த ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று உள்ளது. இன்றைக்கும் உங்கள் பேச்சிலே வித்தியாசத்தை காணும்படிக்கு, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது என்ற வசனத்தின்படி ஜீவனை பேசுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபான் எஃப்எம் இணையதள வானொலி, www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்று ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள் இருக்கிற ஆண்டவர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எவர்களை? உலகத்தில் இருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஆவியை, அசுத்தாவியை ஜெயித்தீர்கள். காரணம், உங்களுக்குள் இருக்கிற அந்த பெரியவராலே ஆயிற்று. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நிறைவேற வேண்டும். நாம் எப்பொழுதும் தேவனோடு இருந்து, ஆண்டவரும் நம்ம கூட இருந்து எல்லா காரியங்களையும் ஜெயித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கும் போதுதான் நாம் அநேக காரியங்களிலே ஜெயிக்க முடியும். சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய சிந்தனையை ஜெயிக்க வேண்டும். கர்த்தர் கூட இருந்து பிசாசின் கிரியைகள் தாக்குகிற நம்முடைய சிந்தையை நாம் மேற்கொள்ள வேண்டும். அநேகருடைய சிந்தனையினால் தான் நிறைய பாவங்கள் மனதிற்குள் வர ஆரம்பிக்கிறது. ரோமர் 8:5-7 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சிந்தை சரியா இருந்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை சரியா இருக்கும். இந்த சிந்தையை முதல்ல நாம ஜெயிச்சுட்டாலே நம்முடைய வாழ்க்கையில அநேக பகுதிகளை ஜெயிச்சிடலாம். ஏன்னா ஒரு மனுஷனை எல்லா பகுதியும் கட்டி போட்டலாம், ஆனா சிந்தையை கட்டவே முடியாது. இந்த சிந்தையை பார்க்கிறவர் நம்முடைய தேவன். மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வசனம் சொல்கிறது. சாலமோன் சொல்லுவார், தேவரீர் ஒருவரே மனுப்புத்தரின் இருதயத்தை, சிந்தை அறிந்தவர் என்று சொல்லுவார். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய சிந்தனையில பாவம் வராதபடிக்கு இந்த சிந்தனையை தாக்குகிற பிசாசை ஜெயித்து தேவனோடு இருந்து அவனுடைய கிரியைகளை எல்லாம் அழிக்க வேண்டும். அநேகருடைய சிந்தனைகள் தடுமாறுகிறதுனால்தான் வாழ்க்கையை தடுமாற ஆரம்பிக்கிறது. நீங்கள் எதையோ யோசித்துக் கொண்டு முதல் படிக்கட்டிலிருந்து 3வது படிக்கட்டுக்கு கால் வைத்தால் என்ன ஆகும்? கீழே விழுந்து விடுவோம் அல்லவா? அநேக நேரங்களிலே சிந்தனையிலே பிசாசு தாக்கி பல்வேறு அசுத்த எண்ணங்கள், அசுத்த கிரியைகள், அவிசுவாசம், போராட்டம், பல்வேறு காரியங்களை திரும்ப திரும்ப கொண்டு வந்து சிந்தனையை தாக்கி கொண்டே இருக்கிறான். இது அநேக பரிசுத்தவான்களுக்கு அவர்களுடைய சிந்தனையை தாக்கி அவர்கள் வாழ்க்கையை நிலைகொலைய செய்து விட்டான். நாம் ஜெயிக்க வேண்டும், சிந்தனையை ஜெயிக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தினால் நிரப்பப்பட்டு தேவனோடு நெருங்கி ஜீவித்து உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற பெரியவராலே சிந்தனையை ஜெயிக்க வேண்டும். 2 எபேசியர் 6:12 பின்பு நாம் வாசிக்கும் போது, நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு நிறைய போராட்டம் உண்டு. ஒரு மனுஷன் கல் எறிகிறான், அந்த கல் நமக்கு தெரியுது, ஆகினால அதை தடுத்து விடலாம் அல்ல விலகி விடலாம். ஆனா இந்த போராட்டம் பிசாசனுடைய போராட்டம், கண்ணுக்கு தெரியாது, மறைவான யுத்தங்கள். இந்த யுத்தங்களை மேற்கொள்ள வேண்டுமானால் நாம் தேவனால் எப்பொழுதும் அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவர் நம்ம கூட இருக்கணும். தாவீதோடு கர்த்தர் இருந்தபோது சவுல் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தொடவே முடியல. கர்த்தர் நம்ம கூட இருந்தா நிச்சயம் இந்த எல்லா ஆவிகளையும் ஜெயிக்க முடியும். மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, எல்லா பிசாசின் கிரியைகள் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில அநேகருடைய தொழிலை முடக்குகிறது, வாழ்க்கை முடக்குகிறது. மேற்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்ம கூட இருந்து அற்புதம் செய்ய வேண்டும். நாம எப்பவும் கர்த்தர் கூட இருக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்களுக்குள் இருக்கிற அந்த வல்லமை உள்ள தேவனாலே இந்த கிரியைகளை எல்லாம் மேற்கொள்ள முடியும். தேவன் உங்களோடு இருந்து மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். வசனமும் தேவனுடைய வல்லமையும் நம்மை எப்பொழுதும் நிரப்பி இருக்கட்டும். பவுல் ஒரு அருமையான காரியத்தை சொல்லுவார். ரோமர் 8:36 வாசிக்கும் போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ
வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. நம்மில் அன்பு கூறுகிற தேவனாலே, நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாலே எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை அனுபவித்து எழுதுகிறார். அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவை என்னில் பிழைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். நாமும் ஜெயிக்க அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தோடு சொல்லுவோம், கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும், அந்த உலகத்தில் இருக்கிற பிசாசு சிந்தனையை தாக்குகிறான், அசுத்தாவிகளை கிரியை கொண்டு அநேக விசுவாசிகளை குழப்புகிறான், போராட்டங்களை கொண்டு வருகிறான். அவைகளை ஜெயிக்க வேண்டும். நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு இருந்து உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் என்றைக்கும் காண்பதில்லை. அருமையான வார்த்தைகளின்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாளிலே மிகப்பெரிய அற்புதம் செய்வாராக. இந்த நாள் வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. மீண்டும் ஒரு விசை 1 யோவான் 4:4 சொல்லுகிறேன், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை அவைகளை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர் மிகவும் பெரியவர். அவரை நோக்கி இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கலாமா? மிகவும் பெரியவரான எங்கள் வல்லமை உள்ள தேவனே, நல்ல பிதாவே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இதை காண்கிறமுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை ஜெயித்து நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை வெற்றி பெற உதவி செய்யுங்க ராஜா. வெற்றி பெற்ற ஒரு சூழ்நிலையோடு கூட நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கிருபை பாராட்டுங்க. நம்முடைய பிள்ளைகளின் மீது உடைய இரக்கம் இருக்கட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன்.

0: தேவனை அங்கீகரிப்பது என்ற தலைப்பில் சகோதரன் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 2.
1: When will the Lord direct your steps?
2: எப்பொழுது தேவன் உங்களை நடத்துவார்?
1: A new way.
2: எப்புது வழியில நடத்துவார்?
1: A way of protection.
2: ஒரு பாதுகாப்பான வழியில நடத்துவார்.
1: When will that happen?
2: அது எப்பொழுது நடக்கும்?
1: Don't declare things about the giant.
2: அந்த ராட்சசனியோ பிரச்சனையை குறித்து நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டாம்.
1: Don't explain the giant.
2: அந்த சுபாவம் அவனை குறித்து நீங்கள் விவரிக்க வேண்டாம்.
1: Speak about the goodness of God.
2: தேவனுடைய நன்மைகளை குறித்து மாத்திரம் பேசுங்கள்.
1: Speak about the goodness of God.
2: தேவனுடைய நன்மைகளை குறித்து மாத்திரம் பேசுங்கள்.
1: Maybe there is one brother or sister sitting in this church.
2: ஒருவேளை இங்க இருக்கிற அந்த இடத்துல ஒரு சகோதரன் சகோதரி அமர்ந்து கொண்டிருக்கலாம்.
1: Your heart may be gripped with fear about things that are staring at your face.
2: ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில உங்கள் முகத்தின் முன்பாக இருக்க ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பயம் சூழ்ந்து இருக்கிக் கொண்டிருக்கலாம்.
1: That report is giving you a lot of terror and fear.
2: அந்த அறிக்கையை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கலக்கத்தையோ பயத்தையோ உண்டாக்கலாம்.
1: But the Lord says,
2: ஆனால் தேவன் சொல்கிறார்,
1: Let the giant be shouting.
2: அவன் ராட்சசன் கத்திக்கொண்டே இருக்கட்டும்.
1: Let him be screaming.
2: அவன் கத்திக்கொண்டு அலறிக்கொண்டே இருக்கட்டும்.
1: Let him throw open his challenges.
2: அவனுடைய சவால்களை அவன் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும்.
1: You don't listen to him.
2: அதை குறித்து நீங்கள் செவிசாய்க்க வேண்டாம்.
1: Don't repeat his statements.
2: அந்த அவன் சொல்லுகிற அறிக்கைகளை திரும்பவும் நீங்கள் சொல்லாதிருங்கள்.
1: But declare the greatness of God.
2: ஆனால் தேவனுடைய நாமத்தை குறித்து மாத்திரம் அங்கீகரித்து பிரசங்கங்கள்.
1: Declare the greatness of God.
2: தேவனுடைய மகத்துவங்களை அங்கீகரித்து சொல்லுங்கள்.
1: Declare the goodness of God.
2: நன்மைகளை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய்.
1: But I come to you in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom you have defied.
2: நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன்.
1: He says the whole earth will know that there is a God in Israel.
2: அவன் சொல்கிறான், முழு உலகத்தாரும் அறிந்து கொள்வார்கள் இஸ்ரவேலருக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று.
1: Verse 47.
2: 47 வசனம்.
1: He says then all this assembly will know that the Lord does not save with sword and spear, for the battle is the Lord's, and he will give you into our hands.
2: கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது.
1: When the public looks at the scene,
2: இந்த சம்பவத்தை தாவீது சொல்லும்போது ஜனக்கூட்டத்தார் பார்க்கும் பொழுது,
1: they were wondering, he is just raising empty slogans.
2: அவர்கள் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு நினைத்தார்கள், இவன் வெறுமனே ஒரு அறிக்கையை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கான், வெற்று அறிக்கையை சொல்லுகிறான்.
1: He is making empty statements.
2: வெற்று அறிக்கையை சொல்லுகிறான்.
1: He does not even have a spear.
2: அவனிடத்தில் ஒரு ஆயுதம் சாதாரண ஈட்டி கூட இல்ல.
1: He is not having a javelin.
2: அவனிடத்தில் ஒரு கேடகம் கூட இல்ல.
1: He is not having warrior's clothes.
2: அவனிடத்தில் அந்த ஆயுததாரியின் வஸ்திரம் கூட இல்லை.
1: What kind of statements is he making?
2: எப்படிப்பட்ட அறிக்கை அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான்?
1: How can somebody win a war without spear, sword or a javelin?
2: யுத்தத்திற்கு தேவையான எந்த உபகரணமும் இல்லாமல் எப்படி இவனால் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும்?
1: When all the warriors are outside the field,
2: எல்லா யுத்த வீரர்களும் யுத்த களத்திற்கு வெளியே இருக்கும் பொழுது,
1: how can this boy take a stick and a small stone and say I am going to win the giant?
2: ஒரு சாதாரண ஒரு ஆட்டியடின் கையில் ஒரு கொம்பை எடுத்துக்கொண்டு ஒரு கூழாங்கலை கையில் வைத்து எப்படி இவனால் சொல்ல முடியும்?
1: I think that day if somebody has witnessed both the statements, both of Philistine and of David,
2: பாருங்கள், அந்த காலகட்டத்தில் இந்த இஸ்ரவேலிலும் சரி பிலிஸ்தீனிலும் ஜனங்களும் சரி தாவீது சொன்னதையும் கேட்டிருக்கிறார்கள், பிலிஸ்தீனாகிய கோலியாத் சொன்னதும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
1: I think everyone would have believed what the Philistine giant said.
2: நான் நினைக்கிறேன் அந்த பிலிஸ்தீனாகிய கோலியாத் சொன்னதை தான் இஸ்ரவேல் கூட்டாதாரம் கூட நம்பி இருப்பார்கள்.
1: What is that?
2: என்ன?
1: He is going to kill you.
2: அவன் இவனை கொன்று போட போகிறான்.
1: Everybody was waiting for the time when the spear of Goliath is going to be striking the head off of David.
2: கோலியாத்தின் ஈட்டி எப்பொழுது தாவீதின் தலையை துண்டிக்குமோ என்று காத்து கொண்டிருக்கிறார்கள்.
1: But at that moment,
2: ஆனால் அந்த பொழுதிலே,
1: there was a feeble voice.
2: ஒரு அற்பமான மெல்லிய ஒரு மனிதன்,
1: a man with so much of weakness,
2: அநேக பலவீனங்களை கொண்ட ஒரு வாலிபன்,
1: he only declared one thing.
2: அவன் ஒரே ஒன்றே ஒன்றதை அறிக்கை செய்தான்.
1: I don't have a spear.
2: என்னிடத்தில் ஈட்டி இல்லை.
1: I don't have a sword.
2: என்னிடத்தில் பட்டயம் இல்லை.
1: But I come in the name of the Lord.
2: ஆனால் தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன்.
1: The name of the Lord.
2: தேவனுடைய நாமத்தில் வருகிறேன்.
1: The name of the Lord of hosts.
2: தேவனுடைய நாமத்தில், தேவனுடைய நாமத்தின் சேனையில் நாமத்தில்
1: நான் வருகிறேன். He is a mighty God.
2: அவர் வல்லமையுள்ள தேவன்.
1: He is a deliverer.
2: அவர் விடுவிக்கிறவர்.
1: He is a life giver.
2: அவர் ஜீவன் கொடுக்கிறவர்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: He is the victorious one.
2: அவர் ஜெயம் எடுக்கிறவர்.
1: He lifted the name of God above everything.
2: தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருந்தான்.
1: And the end of the story.
2: ஆனால் கதையின் முடிவிலே
1: the protection of God came upon David.
2: தேவனுடைய பாதுகாப்பு அவன் மீது முற்றிலுமாய் வந்து இறங்கினது.
1: This morning dear brothers and sisters.
2: இந்த காலையில் அன்பான சகோதர சகோதரிகளே.
1: Are you staring before a mighty giant?
2: ஒருவேளை கோலியாத்தை போன்ற ஒரு சில பிரச்சனைக்கு முன்பாக திகைத்து நின்று கொண்டிருக்கிறீர்களா?
1: You feel so small before that.
2: அதற்கு முன்பதாக ஒரு சின்ன குறுகி நின்று கொண்டிருக்கிறீர்களா?
1: You feel so vulnerable before that.
2: எதையுமே செய்ய முடியாத செயலடைந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்களா?
1: I tell you declare the greatness of God.
2: நான் சொல்லுகிறேன் தேவனுடைய மகத்துவத்தை மாத்திரம் அறிக்கை செய்து கொண்டிருங்கள்.
1: Acknowledge him in all your ways.
2: உங்களுடைய வழிகள் எல்லாம் அவரை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள்.
1: Acknowledge him in all your ways.
2: உங்களுடைய வழிகள் எல்லாம் அவரை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள்.
1: Acknowledge him, not your weakness.
2: உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் அவரை குறித்து அங்கீகரித்து சொல்லுங்கள்.
1: Tell good things about him.
2: அவரை குறித்து நல்ல காரியங்களை சொல்லுங்கள்.
1: Tell the great things about him.
2: அவரை குறித்து மகத்துவமான காரியங்களை சொல்லுங்கள்.
1: Declare his goodness.
2: அவருடைய நன்மையை பறைசாற்றுங்கள்.
1: In the end of the day.
2: அந்த நாளின் முடிவிலே
1: the Lord will honor you.
2: தேவன் உங்களை கனப்படுத்துவார்.
1: The Lord will protect you.
2: தேவன் உங்களை பாதுகாப்பார்.
1: None of the words that came against you will prosper.
2: உங்களுக்கு விரோதமாய் வந்த எந்த வார்த்தையும் வாய்க்காமல் போகும்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: None of the things that the enemy said will prosper.
2: எதிரியாளி சொன்ன எந்த வார்த்தையும் வாய்க்காது.
1: The Lord himself will reign.
2: தேவனே உங்களுக்காக எழுந்தருளுவார்.
1: Hallelujah. The Lord will rise up for you.
2: தேவன் உங்களுக்காக எழுந்தருளுவார்.
1: He will protect you.
2: அவர் உங்களை பாதுகாப்பார்.
1: All glory be to God.
2: எல்லா நாமமும் கனமும் தேவனுக்கு மகிமை உண்டாக.
1: This morning.
2: இந்த காலை வேளையில்
1: the Lord is telling us.
2: தேவன் நம்மிடத்தில் சொல்கிறார்.
1: Acknowledge him even when you stand before a fearsome giant.
2: ஒரு பயமுறுத்துகிற ஒரு ஜீவனுக்கு முன்பதாக ராட்சசனுக்கு முன்பாக நீங்க நின்றாலும் தேவனை அங்கீகரிங்கள் நினைங்கள்.
1: When you acknowledge him,
2: அவரை நீங்கள் அங்கீகரித்து சொல்லும் பொழுது
1: the Lord will protect you from
2: தேவன்
1: danger.
2: உங்களை பாதுகாக்கிறார்.
1: Praise be to God.
2: தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: The second way in which they acknowledge God was
2: இரண்டாம் விதமாக தேவனை அவர்கள் எங்கே அங்கீகரித்தார் என்று சொன்னால்
1: Daniel chapter 3 verse 16 to 18.
2: தானியேலின் புத்தகம் 3 அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள்.
1: Bible says Shadrach, Meshach and Abednego answered and said to the king, O Nebuchadnezzar, we have no need to answer you in this matter. If that is the case, our God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us from your hand, O king. But if not, let it be known to you, O king, that we do not serve your gods, nor will we worship the gold image which you have set up.
2: Daniel புத்தகம் 3 அதிகாரம் 16 வசனம் தொடங்கி சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு செல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள்.
1: First we saw how David acknowledged God in the face of a fearsome giant.
2: முதலாவதாக நாம் பார்த்தோம் பயமுறுத்துகிறதான ஒரு ராட்சசுக்கு முன்பதாக தாவீது தேவனை எப்படி நினைவுகூர்ந்து அங்கீகரித்தான்.
1: Secondly we see the friends of Daniel, Shadrach, Meshach and Abednego.
2: இரண்டாவதாக இங்கே பார்க்கும்போது தானியேல் நண்பர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ
1: they acknowledged God before a fierce government ruler or fierce government officer.
2: இரண்டாவதாக இங்கே தானியேலின் நண்பர்களாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ தேவனை அங்கீகரிக்கிறார்கள். எந்த சூழ்நிலை அங்கீகரிக்கிறது சொன்னால் கொடுமையான ஒரு ராஜ அரசாங்கத்தின் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை அங்கீகரிக்கிறார்கள்.
1: When a fierce governing king would come up,
2: ஒரு கொடுமையான அரசாட்சி நடக்கும் பொழுது
1: people usually become very muted and they become very very quiet.
2: பொதுவாக ஜனங்கள் அவரை ராஜா எதிர்த்து பேச மாட்டார்கள், மிகவும் அமைதியா இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்வார்கள்.
1: When the power is centralized, when the king has absolute power, nobody dares to question or speak or comment about the king.
2: முழு வல்லமையும் முழு அதிகாரமும் ஒரு தனிப்பட்ட ஒரு ராஜாவினிடத்தில் குவிந்து போகும் பொழுது எந்த ஜனக்கூட்டத்தாரும் அதிகாரிகள் கூட வாய் பேச மாட்டார்கள்.
1: Why?
2: ஏன்?
1: The king's wrath will burn like fire.
2: ஏனென்று சொன்னால் ராஜாவின் கோபம் அக்னியே போல எரியும்.
1: Therefore they don't want to kindle that fire.
2: அதனால் அந்த கோபத்தை மூட்ட மாட்டார்கள்.
1: Nobody wants to speak anything that would not please the king.
2: ராஜாவுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் ஒரு கோபம் மூட்டுகிற எந்த காரியத்தையும் பேச மாட்டார்கள்.
1: Nobody will have the boldness to question the king's orders.
2: ராஜாவின் அவர் போடுகிற கட்டளையை எதிர்த்து பேசுகிற தைரியமோ மனோபாவமோ யாருக்கும் இருக்காது.
1: Now who is this king?
2: யார் இந்த ராஜா?
1: He is not an ordinary man.
2: இவன் சாதாரண ஒரு ராஜா அல்ல.
1: Bible says he was king Nebuchadnezzar.
2: பைபிள் வேதம் சொல்கிறது அவன் ராஜாவாக நேபுகாத்நேச்சார் என்று.
1: Who was this man?
2: யார் இந்த மனிதன்?
1: So powerful, God used him to overthrow the kingdom of Israel.
2: இவன் மிகவும் வலிமையான ஒரு ராஜா. எப்படிப்பட்ட வலிமை என்று சொன்னால் முழு இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தையும் தூக்கி போடும்படியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ராஜா.
1: He was the one who plundered the temple of God built by Solomon.
2: தேவனுடைய ஆலயமாக சாலமோன் கட்டின ஆலயத்தை முழுவதுமாக சூறையாடினவன் இவன் தான்.
1: All the gold vessels, everything he plundered and brought to Babylon.
2: எல்லா தங்க பாத்திரங்கள் பொற்பாத்திரங்கள் எல்லாவற்றையும் திருடி கொண்டு சூறையாடி பாபிலோனுக்கு கொண்டு வந்தவன்.
1: He killed many of the Israelite people.
2: அநேக இஸ்ரவேலை கொன்று குவித்தான்.
1: Many of them scattered.
2: அநேகர் சிதறுண்டு போனார்கள்.
1: And all the king's sons and noble people he collected, made them captive, trained them and made them work under him.
2: இஸ்ரவேலில் இருந்த ராஜாக்களின் சந்ததியில் இருந்த குமாரர் குமாரத்திகளை பிடித்து அடிமைகளாக அவர்கள் பயிற்றுவித்து அடிமையாக பாபிலோன் வைத்து விட்டார்.
1: He changed their names.
2: அவர்களுடைய பெயரையும் மாற்றி விட்டான்.
1: He trained them.
2: அவர்களை பயிற்றுவித்து அடிமைக்காக பயிற்றுவித்தான்.
1: And he made them work under him.
2: அவனுக்கு கீழாக அடிமை வேலை செய்யும்படி வைத்து
1: விட்டார். Now I want you to look into the mindset of how Daniel and his friends would have been in a strange country.
2: இப்படி பாருங்கள், இப்ப சொன்னப்பட்ட இந்த காரியத்தின் மத்தியிலே தானியேலும் இந்த அவருடைய நண்பர்களும் எப்படிப்பட்ட சூழல் இருப்பார்கள் என்று அதை சிந்தித்து பாருங்கள்.
1: His countrymen have been plundered.
2: அவர்களுடைய சக நாட்டார் எல்லாரும் சூறையாடிப்பட்டு விட்டார்கள்.
1: Their nation is no longer there.
2: அவர்களுடைய நாடு என்பது ஒன்று இல்லாமல் போய்விட்டது.
1: They have no more jobs.
2: அவர்களுக்கு வேலை கிடையாது.
1: They have no more future.
2: எதிர்காலமும் கிடையாது.
1: The only thing they're left with is an employment in the government.
2: ஒரே ஒரு காரியம் தான் இப்ப இருக்கிறது, ராஜாவின் அரண்மனையில வேலை செய்கிற ராஜா கொடுக்கிற வேலை.
1: Their contemporaries, their countrymen did not even have this.
2: மத்த சக இஸ்ரேல் நாட்டாருக்கு இந்த ஸ்லாக்கியம் கூட கிடைக்கல. ஏதோ ஒரு சிலருக்கு மாத்திரமே இந்த ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கு.
1: They are left with one job.
2: ஒரே ஒரு வேலை தான் இருக்கு.
1: If it was you or I, we would have thought, okay, let's save our jobs and just be quiet and just, you know, suffer, endure, just get along, you know.
2: ஒருவேளை நாம் அந்த வேலையில் இருப்போம் என்று சொன்னால் எதற்கு அவரை எதிர்த்து பேசி இந்த பிரச்சனையில மாட்ட வேண்டும்? இருக்கிற வேலையை காப்பாத்திக் கொண்டு மௌனமாய் வாழ்ந்து விடலாம் என்று நினைப்போம்.
1: Nobody of us would want to go and challenge the authority when your own life is hanging by a thin wire.
2: ஒரு சின்ன ஒரு நூலில் ஊசலாடுகிறது போல உங்கள் வாழ்க்கையே அங்க பாபிலோன ஊசலாடி கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரும் தைரியமாய் போய் ராஜா சொன்ன கட்டளைக்கு எதிர்த்தோ கேள்வி கேட்க மாட்டோம்.
1: Now this king is not an ordinary king.
2: பாருங்கள், இந்த ராஜாவும் சாதாரண ராஜா கிடையாது.
1: If you come to the earlier chapters of the book of Daniel,
2: தானியேல் புத்தகத்தின் முந்தைய அதிகாரங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது,
1: to give you a small glimpse into the mind of Nebuchadnezzar.
2: இந்த நேபுகாத்நேச்சாரை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த முந்தைய அதிகாரத்தை பார்த்தாலே சின்ன காரியத்திலே பார்த்து விடலாம்.
1: What is it?
2: என்ன?
1: One day Nebuchadnezzar had a dream.
2: ஒரு நாள் நேபுகாத்நேச்சார் கனவு கண்டான்.
1: And in the morning when he woke up,
2: காலையில் எழுந்த உடனே
1: was so disturbed.
2: உடனடியாக அந்த கனவை குறித்து அவன் அலைக்கழிக்கப்படுகிறான்.
1: And the problem is now he has forgotten what is the dream.
2: இப்ப பிரச்சனை என்னன்னா கண்ட கனவையும் மறந்துட்டான்.
1: And he calls all the wise men astrologers in his palace.
2: Ella sastrigalum ella nyanigalum than arasavil irukkaravile koopidugiran.
1: He says,
2: avan solugiran,
1: I'm giving you a command.
2: Naan ipo oru kattalai kudukuren.
1: What is that?
2: Enna kattalai?
1: You have to tell me what is my dream.
2: Neengal naan kanda kanavai solla vendum.
1: And then you have to give me an explanation for that dream.
2: Adutha adha kanavukana velakathiyum solla vendum.
1: All these wise men are terrified.
2: இப்ப எல்லா ஞானிகளும் அதிர்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள்.
1: Say, King, you tell us what is the dream, we will tell you the interpretation.
2: ராஜாவே, நீர் கனவை சொல்லும், அதற்கான அர்த்தத்தை நாங்கள் சொல்லுகிறோம்.
1: No, I forgot the dream.
2: இல்லை, நான் கனவையே மறந்துட்டேன்.
1: You have to tell me the dream and also give me the interpretation.
2: அதனால கனவையும் நீ தான் சொல்லணும், அர்த்தத்தையும் நீ தான் சொல்லணும்.
1: He says, I'll give you a little time.
2: நான் உங்களுக்கு ஒரு சொற்ப நேரத்தை கொடுக்கிறேன்.
1: Before that, if you don't find it out,
2: அந்த சின்ன நேரத்துக்குள்ள நீங்கள் கண்டுபிடிக்கலனா,
1: I will destroy everything you have and turn it into a dunghill.
2: உங்களை நான் முற்றிலுமாக அழித்து குப்பை மேடாக்கி விடுவேன்.
1: என்ன மாதிரி ராஜா வந்திருப்பா, நீ கற்பனை பண்ணிடுங்க. இவர் கனவு காணுவாரா, அதை என்ன பண்ணிடுவாரா, மறந்துடுவாரா, அதையும் சொல்லணுமா, அப்புறமா என்ன சொல்லணுமா, அர்த்தத்தையும் சொல்லி. எவ்வளவு நல்ல மனுஷன் பாருங்க. That kind of a ferocious, very dangerous personality of a person.
2: இப்படிப்பட்டதான மிகவும் கொடூரமான ஆபத்தான ஒரு ஆள்தத்துவம் உள்ள ஒரு நபர்.
1: And now Shadrach, Meshach, Abednego is answering to such a kind of a fierce person.
2: பாருங்கள், இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள ஒரு நபருக்கு நேபுகாத்நேச்சாருக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ இப்போது பதில் அளிக்கிறார்கள்.
1: They saying king, you have put up a statue.
2: அவர்கள் சொல்லுகிறார்கள், ராஜாவே நீ ஒரு சிலையை நிறுத்தி இருக்கிறீர்.
1: But actually we know one more god.
2: ஆனால் நீ நிறுத்தி இருக்கிறீர், ஆனால் எங்களுக்கு ஒரு தேவனை தெரியும்.
1: He does not have a statue.
2: அவருக்கு சிலை எல்லாம் கிடையாது.
1: But he is very powerful.
2: ஆனால் அவர் மிகவும் வல்லமை உள்ளவர்.
1: You know what, he can deliver us.
2: உங்களுக்கு தெரியுமா, அவர் எங்களை தப்புவிக்க முடியும்.
1: Even if he doesn't deliver us, we will not bow down.
2: ஒருவேளை அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் சரி, நீர் சிருஷ்டித்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம்.
1: Can you imagine the kind of anger the king would have got into?
2: பாருங்கள், இப்படிப்பட்ட கூற்றை ஒரு மனிதன் சொல்லும் பொழுது அந்த ராஜாவுக்கு எப்படிப்பட்ட கோபம் வந்திருக்கும்?
1: You are not even belonging to my country.
2: நீ என் நாட்டு ஆளே கிடையாது.
1: Your God was not able to protect your temple in Jerusalem.
2: நான் சூறையாடின பொழுது நீ சொல்ற அந்த கடவுளால் உன் தேவாலயத்தையும் காப்பாற்ற முடியவில்லை, உன்னையும் காப்பாற்ற முடியவில்லை.
1: He was not able to protect your country.
2: உன்னுடைய தேசத்தையும் காப்பாற்ற முடியவில்லை.
1: You are a captive eating my bread.
2: என்னுடைய அப்பத்தை துணிக்கையை சாப்பிடுகிறதான ஒரு சிறை கைதியாய் இருக்கிறீர்கள்.
1: And your God is going to come and deliver you.
2: இப்பொழுது நீ சொல்கிறேன் உன் தேவன் உன்னை விடுவிப்பார் என்று.
1: Let me see.
2: பார்க்கலாம்.
1: He turned the furnace 7 times hotter.
2: சாதாரணமாய் இருந்த அக்னி சூளையை இந்த வார்த்தைக்கு பிறகு அவன் 7 மடங்கு அதிகமாக்கி விட்டான்.
1: 7 times.
2: 7 மடங்கு.
1: But what I want to emphasize in this story is,
2: இதில் நான் குறிப்பிட விரும்புகிற காரியம் என்னவென்றால்,
1: when we stand before a fierce governing authority,
2: நாம் ஒரு கொடுமையான கொடுங்கல் ஆட்சிக்கு முன்பாக நின்றாலும் சரி,
1: if you acknowledge God,
2: தேவனை நீங்கள் அங்கீகரிக்கும் பொழுது,
1: his power,
2: அவருடைய வல்லமையை,
1: his might,
2: அவருடைய மகத்துவத்தை,
1: his deliverance,
2: அவருடைய விடுதலையை,
1: his truth,
2: அவருடைய சத்தியத்தை,
1: the Lord will come down for us.
2: தேவன் நமக்காக இறங்கி வருகிறவராக இருக்கிறார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: The Bible says,
2: வேதம் சொல்கிறது,
1: the king saw the furnace.
2: ராஜா அந்த அக்னி சூளை எரிகிற சூளையை பார்க்கும் பொழுது,
1: he saw the fourth person going around with them.
2: நான்காவது நபராக ஒரு உலாவி கொண்டிருப்பதை பார்க்கிறான்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: When you stand up for God,
2: நீங்கள் தேவனுக்காக எழுந்து நிற்கும் பொழுது,
1: the Lord will stand up for you.
2: தேவன் உங்களுக்காக எழுந்து நிற்பார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: When you stand up for God,
2: தேவனுக்காக நீ நிற்கும் பொழுது,
1: the Lord will come down to deliver you.
2: தேவனே இறங்கி வந்து உங்களை விடுதலை பண்ணுவார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: So many time it can be so fearful.
2: ஒருவேளை அநேக நேரங்களில் அது மிகவும் கொடூரமாய் பயமுறுத்துற காரியமா இருக்கலாம்.
1: So many times it can be very fierce.
2: மிகவும் ஒரு கொடூரமான காரியமாவும் இருக்கலாம்.
1: But I tell you,
2: ஆனால் நான் சொல்கிறேன்,
1: acknowledge God in all your ways.
2: உங்களுடைய எல்லா சூழ்நிலையின் வழிகளிலும் தேவனை அங்கீகரியுங்கள்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: I saw another story in the Old Testament in Genesis chapter 41.
2: இதே போல இன்னொரு சம்பவத்தையும் நான் ஆதியாகமத்தின் புத்தகம் 41 அதிகாரத்திலே நான் பார்க்கிறேன்.
1: There I saw the story of Joseph.
2: அங்கே யோசேப்பின் வாழ்க்கையை நான் பார்க்கிறேன்.
1: He goes and meets with the Pharaoh of the king of Egypt.
2: எகிப்தின் அதிபதியாக பார்வோனுக்கு முன்பாக அவன் நிற்கிறான்.
1: Pharaoh told him, I have had a dream. And there is no one who could interpret it. Genesis 41:15.
2: ஆதியாகமத்தின் புத்தகம் 41:15.
1: I have had a dream and there is no one who can interpret it.
2: பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை.
1: But I have heard it said of you that you can understand a dream to interpret it.
2: நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான்.
1: If somebody said that to you,
2: இதை யாராவது உங்களிடத்தில் சொல்லி இருந்தால்,
1: what will be your reaction?
2: உங்களுடைய பிரதிபலன் எப்படி இருக்கும்?
1: Now I want you to think about this king also as a very fierce king.
2: நான் இந்த ராஜாவையும் கூட ஒரு கொடூரமான ராஜா என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
1: Why?
2: ஏன் என்று சொன்னால்,
1: because pharaohs were people who were not much mindful of the death of the people who were their captives.
2: இயல்பாகவே இந்த எகிப்தின் கலாச்சாரத்தின் பார்வோனின் சந்ததியார் எப்படி என்று சொன்னால், அவருடைய சிறைப்பட்டவர்கள் அவர்கள் அடிமையா இருக்கிறவர்களுடைய மரணத்தை ஒரு பொருட்டாக எண்ணவே மாட்டார்கள்.
1: Because you know during the time of Moses all the male children were ordered to be killed, murdered or thrown into the river Nile.
2: உங்களுக்கு தெரியுமா, மோசேவின் காலத்திலே எல்லா ஆண் பிள்ளைகளும் தலைச்சன் பிள்ளைகளும் கொன்று நைல் நதியிலே கடத்தப்பட வேண்டும், மிதக்கப்பட வேண்டும் என்று பார்வோன் கட்டளையிட்டு இருந்தான்.
1: They were ruthless people.
2: மிகவும் இரக்கம் இல்லாதவர்கள்.
1: If you go to Egypt today,
2: இன்றைய நாளில் கூட நீங்க எகிப்திற்கு சென்றீர்கள் சொன்னால்,
1: you can see these almost 3500 year old pyramids scattered across the deserts of Egypt.
2: எகிப்தின் பாலைவன பகுதியில் பார்க்கும் பொழுது முக்கோண வடிவில் கட்டப்படுகிற அந்த சவம் இருக்கிறதான அந்த பிரமிடுகளை நீங்கள் பார்க்கலாம்.
1: When as a young boy I have seen pictures of pyramids, I thought they were just brick structures.
2: சிறுவனாய் இருந்த பொழுது அந்த பிரமிடின் அந்த அமைப்பை நான் படத்திலே பார்த்திருக்கிறேன், அது செங்கல்களால் கட்டப்பட்டது என்று நான் நினைத்தேன்.
1: But when I went there, really,
2: ஆனால் எழுத்தின்படியே நான் அங்கே போன பொழுது,
1: I was in for a real shock.
2: மிகவும் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது.
1: One single stone in that pyramid will be at least 6 to 7 feet height.
2: ஒரு அந்த பிரமிடில கட்டப்பட்டது ஒரே ஒரு கல் மாத்திரம் 6 feet உள்ள கல்லா இருக்கும். அப்படிப்பட்ட கற்கள் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது.
1: So huge rocks,
2: மிகப்பெரிய பாறைகள்.
1: They cut it.
2: அதை வெட்டி இருக்கிறார்கள்.
1: And they brought it, I don't know how they brought it into the desert.
2: எப்படி இந்த 6 feet உள்ள பாறையை மலையிலிருந்து வெட்டி இந்த பாலைவனத்துக்கு கொண்டு வந்தார்கள் என்று தெரியாது.
1: And thousands and thousands of bricks they place one upon another in such great height, all to build one person's grave.
2: இப்படிப்பட்ட பெரிய பாறையில் எடுக்கப்பட்ட கற்களினாலும் ஏகப்பட்ட கல்களினாலும் வைத்து வைத்து வைத்து இவ்வளோ பெரிய ஒரு முக்கோண வடிவில் கட்டி இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய சவத்தை வைப்பதற்கு.
1: அது ஒரு மனுஷனுடைய கல்லறை. இட்ஸ் ஒன் மேன்ஸ் கிரேவ்.
2: அது ஒரு மனிதனுடைய கல்லறை, ஒரு மனிதனுக்கு மாத்திரம் உருவாக்கப்பட்ட கல்லறை.
1: ஐ வாஸ் வண்டரிங் வென் ஐ வென்ட் தேர்,
2: நான் அங்க போன போது மிகவும் ஆச்சரியப்பட்டேன்.
1: How many people would have killed in the process of building this pyramid?
2: இந்த பிரமிடை கட்டற அந்த பணியிலே எத்தனை பேர் உயிரை மாய்த்திருப்பார்கள்?
1: How many people would have gone sick?
2: எத்தனை பேர் வியாதிப்பட்டிருப்பார்கள்?
1: How many people would have got handicapped?
2: எத்தனை பேர் அவர்கள் முடமாய் போயிருப்பார்கள்?
1: We don't know.
2: தெரியாது.
1: But they built it, they should build it.
2: ஆனால் கட்டி தான் ஆக வேண்டும், கட்டினார்கள்.
1: Why?
2: ஏன்?
1: The king would order a pyramid to be built even before he died.
2: Raja than saavadhirku munbadhagave thanakku oru kallarai vendum endru katta vittirundan.
1: And inside that pyramid,
2: and the pyramid endra than andha koombu odivukku ullaga,
1: there are so many rooms,
2: aneega arigal undu.
1: After the king dies,
2: raja maritha piragu,
1: they take the body,
2: andha sarirathai edupargal,
1: they mummify it, they preserve it,
2: adha padapaduthuvargal,
1: and they place it inside.
2: பதபடுத்திய பிறகு அதை அந்த அறைக்குள்ளாக சென்று வைத்து விடுவார்கள்.
1: During the burial,
2: அதை அடக்கம் பண்ணும் பொழுது,
1: they will take all his servants that worked for him and take him into that pyramid.
2: அந்த ராஜாவுக்கு வேலை செய்த எல்லா சேவகர்களையும் உயிரோடு அந்த பிரமிடுக்குள்ள கொண்டு செல்வார்கள்.
1: And they'll close the pyramid from outside.
2: அவர்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு அடைத்து விடுவார்கள்.
1: They have to die there.
2: அவர்கள் உயிரோடு உள்ளே இருக்கிறவர்கள் அப்படி அங்கேயே சாக வேண்டும்.
1: Why?
2: Yen?
1: Because there was a belief that these servants who were serving the Pharaoh while they were alive, they will actually become his servants in the afterlife.
2: அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகம் இருந்தது. என்னவென்று சொன்னால், இந்த பார்வோன் அடுத்த ஜென்மத்திலே மறுபடியும் உயிர் பெறும் பொழுது அவனை சேவிப்பதற்காக சேவகர்கள் தேவை, அதனால் இவர்களும் அவனோட மரித்து உயிரோட வரட்டும் என்று.
1: Can you imagine the kind of people these were at that time?
2: எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறார்கள் என்று கொஞ்சம் யோசித்து பார்க்க முடியறதா?
1: Now such fierce people, Joseph goes before him.
2: இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ராஜாவுக்கு முன்பதாக யோசேப்பு போய் நிற்கிறான்.
1: And the Pharaoh says,
2: பார்வோன் சொல்கிறான்,
1: it was told to me that you can interpret dreams.
2: எனக்கு அறிவிக்கப்பட்டது நீ சொப்பனங்களுக்கான அர்த்தத்தை சொல்லுவாயோ.
1: Can you interpret my dream?
2: என்னுடைய சொப்பனத்தின் அர்த்தத்தை உன்னால் சொல்ல முடியுமா?
1: How he could have reacted, I was thinking.
2: எப்படி இதை கையாண்டிருப்பான் என்று நான் யோசித்து பார்க்கிறேன்.
1: If it was any one of us,
2: நம்மில் யாராவது ஒருவராக இருந்தால்,
1: we may have gone this route.
2: ஒருவேளை இந்த வழியை நாம் கையாண்டிருப்போம்.
1: Yes, King, you know what? Your minister would have told you, yes, I do interpret dreams. You know, I've been doing 4 or 5 times.
2: ஆம் ராஜாவே, என்னை பெருத்தி உங்கள் சேவகர்கள் சொல்லியிருப்பார்கள், மற்ற ஜனங்களும் சொல்லியிருப்பார்கள், கடந்த 4-5 ஆண்டுகளாக இந்த மொழிபெயர்க்கிற இந்த சொப்பனத்தை அர்த்தம் சொல்லுகிற வரத்தை நான் உடையவனா இருக்கிறேன், நான் பண்ணி கொண்டிருக்கேன்னு
1: சொல்லியிருப்பேன். In fact, I also have many complicated dreams and all.
2: எனக்கு கூட அநேக இந்த மாதிரி சிக்கலான கனவுகளை நான் பார்த்திருக்கிறேன்.
1: In fact, I am the best in the industry.
2: இந்த அர்த்தத்தை சொல்லுகிற காரியத்துல நான் கை தேர்ந்தவனா இருக்கிறேன்.
1: Nobody can compete with me. I am the best in the lot.
2: இந்த அர்த்தத்தை சொல்லுகிற காரியத்துல என்னோட யாரும் ஈடு கொடுக்க முடியாது, நான் தான் கை தேர்ந்தவன்.
1: You know, I have got 0 failures, 0% failures.
2: ஒரு முறை கூட சொப்பனத்தின் அர்த்தம் தவறினதே கிடையாது, துல்லியமாய் சொல்லுவேன்.
1: I can tell you right to the dot.
2: ஆரம்பம் முதல் முடிவு வரை என்னால் சொல்ல முடியும்.
1: You know why I am saying all this?
2: ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால்,
1: sometimes when I go to buy some things for the church,
2: சபைக்காக சில பொருட்களை வாங்கும் போது நான் கடைக்கு போகும் பொழுது,
1: for example, I want to buy tiles for the church.
2: ஒருவேளை டைல்ஸ் தரையில் போடுகிற டைல்ஸ் வாங்க முடியா போகும் பொழுது,
1: I go to a shop,
2: ஒரு கடைக்கு போவேன்.
1: I look at the tiles,
2: அந்த டைல்ஸை பார்ப்பேன்.
1: And then I make a selection,
2: தேர்ந்தெடுப்பேன் எதை போட வேண்டும் தேர்ந்தெடுப்பேன்.
1: And then the shop wala comes,
2: அந்த கடையின் எஜமான் வருவார்.
1: Sir, you have chosen the tiles.
2: Sir, நீங்க எந்த டைல்ஸ் தேர்ந்தெடுத்துட்டீங்களா?
1: Yes, it's finished.
2: நான் தேர்ந்தெடுத்து விட்டேன்.
1: So, for what you want to have this?
2: எதற்காக நீங்க இதை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள்?
1: It's for the church.
2: சபைக்காக.
1: Oh, church.
2: Oh, சபைக்கா?
1: Sir, we only gave the tiles for Santhom church.
2: உடனடியாக அவர் சொல்லுவார், சாந்தோம் சபைக்கு நாங்கள் தான் டைல்ஸ் கொடுத்தோம்.
1: You know the Antony's church nearby, that also we only gave.
2: Antony's சபை கூட நாங்க தான் கொடுத்தோம்.
1: That CSI St John's, that also we only gave.
2: CSI இருக்கு St John's சபைக்கும் நாங்க தான் கொடுத்தோம்.
1: You will be wondering, is he living only for churches or what?
2: எனக்கு ஆச்சரியமா இருக்கும், இவனா சபைக்கு மட்டும் சப்ளை பண்ணிக்கிறதான ஒரு ஆளா இருக்கறாரா?
1: If I go to the other shop,
2: இப்ப அடுத்த கடைக்கு போவோம்.
1: They also tell me the same story.
2: இதே கதை அந்த கடைக்காரனும் சொல்லுவான்.
1: You go to the next five shops, they'll tell you the same story.
2: எந்த கடைக்கு போனாலும் இதே அர்த்தத்தை கதையே தான் எல்லாரும் சொல்லுவாங்க.
1: Everybody is supplying to Santhom, they are supplying to Antony Shrine, they supply to St John's. If you tell one word, I'm going to buy for the church, that's it. Everybody says, sir, we also give you lot of churches, sir.
2: எல்லாரும் சொல்வார்கள், நாங்கள் இந்த அந்த ஆலயத்துக்கு கொடுத்து அந்த ஆலயத்து எல்லா ஆலயத்துக்கும் நாங்க தான் கொடுத்து எல்லா கடைக்காரரும் இதே தான் சொல்வார்கள்.
1: Why?
2: ஏன்
1: இப்படி சர்ச் சர்ச்னு பேசினா நம்மளுக்கு கொஞ்சம் பிசினஸ் வரும். Everybody does that.
2: எல்லாரும் இதே தான் சொல்வார்கள்.
1: But look at Joseph.
2: ஆனா யோசேப்பை பாருங்கள்.
1: Everybody is telling that you are a great interpreter of dreams.
2: எல்லாரும் சொல்றால் நீ சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுவதில் வல்லவனாமே.
1: He didn't say yes.
2: அவன் ஆமாம் என்று சொல்லவில்லை.
1: What did he say?
2: அவன் என்ன சொன்னான்?
1: He said.
2: அவன் சொல்றான்,
1: It is not in me. God will give Pharaoh an answer of peace. Verse 16.
2: அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருள் செய்வார் என்றான்.
1: Genesis 41:16.
2: ஆதியாகமத்தின் புத்தகம் 41 அதிகாரம் 16 வசனம்.
1: It is not me.
2: நான் அல்ல.
1: The Lord will give Pharaoh an answer of peace.
2: தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருள் செய்வார்.
1: What was it happening here?
2: இங்கே நடக்கிறது என்ன?
1: Pharaoh was talking about Joseph.
2: பார்வோன் யோசேப்பு குறித்து தான் இங்கே பேசுகிறான்.
1: He did not ask him, how are you interpreting and all.
2: அவன் கேட்கிறான், எப்படி இந்த அர்த்தத்தை சொல்கிறாய் என்றெல்லாம் கேட்கவில்லை.
1: He didn't ask like that.
2: அப்படி எல்லாம் கேட்கவில்லை.
1: When he was only talking about Joseph,
2: யோசேப்பு குறித்து மாத்திரமே பேசிக்கொண்டிருக்கிறான்.
1: Joseph voluntarily declares,
2: யோசேப்பு தன்னிச்சையாக அவனாகவே அறிக்கை செய்கிறான்,
1: It's not in me.
2: நான் அல்ல.
1: God is doing this.
2: தேவனே இதை செய்கிறார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: I tell you, my dear brothers and sisters,
2: அன்பான சகோதர சகோதரி, நான் சொல்ல விரும்புகிறேன்,
1: when you acknowledge God before a fierce government system,
2: ஒரு கொடுமையான ஒரு கொடுங்கல் ஆட்சிக்கு முன்பதாகவும் தேவனை நீங்கள் அங்கீகரித்து பிரகடனப்படுத்தும் பொழுது,
1: when you stand before fierce authority and you declare the name of God,
2: ஒரு பயமுள்ள அதிகாரத்திற்கு முன்பதாகவும் நீங்கள் நின்று தேவனுடைய நாமத்தை தைரியமாய் சொல்லும் பொழுது,
1: the Lord will do something for us.
2: தேவன் உங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்வார்.
1: What is that?
2: என்ன செய்வார்?
1: If you look at Daniel 3:30,
2: தானியேலின் புத்தகம் 3 அதிகாரம் 30 வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது,
1: the king promoted Shadrach, Meshach and Abednego in the province of Babylon.
2: தானியேலின் புத்தகம் 3 அதிகாரம் 30 வசனத்தில் பார்க்கும் பொழுது, பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.
1: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
1: கம் டு ஜெனசிஸ் 45:8.
2: என்னோடு கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 45 அதிகாரம் 8 வசனத்திற்கு வாருங்கள்.
1: தேர் அபௌட் ஃபாரோ அண்ட் ஹிஸ் பிளேஸ் இன் ஈஜிப்ட், ஜோசப் செட்,
2: அங்கே யோசேப்பு சொல்லுகிறான்,
1: இட் வாஸ் நாட் யூ ஹூ சென்ட் மீ ஹியர் பட் காட், அண்ட் ஹி ஹஸ் மேட் மீ எ ஃபாதர் டு ஃபாரோ, த லார்ட் ஆஃப் ஆல் ஹிஸ் ஹவுஸ் and ruler throughout all the land of Egypt.
2: ஆதியாகமம் புத்தகம் 45:8 வசனத்தில் யோசேப்பு தன் சகோதரரிடத்திலே சொல்கிறான், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார்.
1: I tell you, when you acknowledge God before a fearsome giant,
2: நீங்க நான் சொல்கிறேன், ஒரு பயமுறுத்துகிற ஒரு ராட்சசனுக்கு முன்பாக தேவனை நீங்கள் அங்கீகரிக்கும் பொழுது,
1: the Lord will protect you.
2: தேவன் உங்களை பாதுகாக்கிறார்.
1: When you acknowledge God before a fierce government authority,
2: தேவனை நீங்கள் ஒரு கொடுங்கோலான ஆட்சிக்கு முன்பதாக அங்கீகரிக்கும் பொழுது,
1: the Lord will promote you where you are.
2: தேவன் உங்களை இருக்கிற ஸ்தானத்திலிருந்து உங்களை மேலான ஸ்தானத்துக்கு கொண்டு போவார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Look at Shadrach, Meshach, Abednego.
2: சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாருங்கள்.
1: The people for whom the furnace was ready,
2: எரிகிற அக்னி சூளை அவர்களுக்காக ஆயத்தமா இருந்தது.
1: But the Lord had prepared a higher position for them.
2: ஆனால் அக்னி சூளை அல்ல, தேவன் ஒரு மேலான ஸ்தானத்தை உருவாக்கி வைத்திருந்தார்.
1: Look at Joseph.
2: யோசேப்பை பாருங்கள்.
1: People tried to lock him in prison.
2: அவனை சிறைச்சாலையிலே போடும்படியாக திட்டம் தீட்டினார்கள்.
1: But the Lord had given him a promotion above all the people in that land.
2: ஆனால் அந்த தேசத்திலிருந்த எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில் உயர்ந்த ஒரு அதிபதியாக உயர்த்தி காட்டினார்.
1: If you acknowledge him in all your ways,
2: உங்களுடைய வழிகளெல்லாம் நீங்கள் அவரை அங்கீகரிக்கும் பொழுது,
1: He will direct your paths towards promotion.
2: அவர் உங்களுடைய பாதைகளை ஒரு உயர்வுக்கு நேராய் வழிநடத்துவார்.
1: How many of you believe that this morning?
2: எத்தனை பேர் இந்த காலையில் விசுவாசிக்கிறீர்கள்?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: I will acknowledge you, Lord.
2: ஆண்டவரே நானும் அங்கீகரிக்கிறேன்.
1: I will acknowledge you, Lord.
2: ஆண்டவரே நானும் அங்கீகரிக்கிறேன்.
1: Number 3.
2: மூன்றாவதாக.
1: The last one.
2: கடைசியாக.
1: Turn with me to Numbers 14 verses 6 to 9.
2: எண்ணாகமத்தின் புத்தகம் 14th அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களில் வாருங்கள்.
1: The Bible says, but Joshua the son of Nun and Caleb the son of Jephunneh, who were among those who had spied out the land, tore their clothes and they spake to all the congregation of the children of Israel saying, the land we pass through to spy out is an exceedingly good land. If the Lord delights in us, then he will bring us into the land and give it to us, a land which flows with milk and honey. Only do not rebel against the Lord, nor fear the people of the land, for they are our bread. Their protection has departed from them, and the Lord is with us. Do not fear them.
2: எண்ணாகமத்தின் புத்தகம் 14th அதிகாரம் 6th வசனம் தொடங்கி தேசத்தை சுத்தி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள்.
1: We have read this story many times.
2: இந்த கதையே சம்பவத்தை அநேக முறை நாம் படித்திருக்கிறோம்.
1: But I want you to look at it from a different perspective.
2: இன்றைய நாளிலும் கூட ஒரு வித்தியாசமான கோணத்திலே இதை பார்க்க முடிய நான் விரும்புகிறேன்.
1: And we are talking about acknowledging God in all our ways.
2: நான் பேசிக்கொண்டிருக்கிற செய்தி, தேவனை உங்கள் வழிகள் எல்லாம் அங்கீகரியுங்கள்.
1: Look at Joshua and Caleb.
2: இங்கே காலேபையும் யோசுவாவையும் பாருங்கள்.
1: 12 people were sent to spy the land of Canaan.
2: 12 பேர் கானானை வேவு பார்க்க அனுப்பப்பட்டார்கள்.
1: 10 people come back with the bad news.
2: 10 பேர் துர்ச்செய்தியோடு வந்தார்கள்.
1: Only 2 people, Caleb and Joshua, they stand up and say, the Lord will give it for us.
2: ஆனால் இரண்டு நபர்களாகிய காலேப் யோசுவா மட்டும் சொன்னார்கள், கர்த்தர் அந்த தேசத்தை நம்ம இடத்திலே கொடுப்பார்.
1: They acknowledged the power of God in the midst of a very negative environment.
2: இப்படிப்பட்டதான முரண்பாடான செய்திகள், துர்ச்செய்திகள் வருகிற அந்த சூழலில் மத்தியிலே காலேபும் யோசுவாவும் மாத்திரம் தேவனை அங்கீகரித்து பேசினார்கள்.
1: I would call this,
2: இதை நான் சொல்ல விரும்புகிறேன்,
1: they acknowledged God before a faithless generation.
2: தேவனை காலேபும் யோசுவாவும் ஒரு விசுவாசம் இல்லாத சந்ததியின் மத்தியிலே தேவனை அங்கீகரித்து பேசினார்கள்.
1: Let me repeat.
2: மறுபடியும் சொல்லுகிறேன்.
1: They acknowledged God before a faithless generation.
2: அவிசுவாசமான சந்ததியின் மத்தியிலே தேவனை அங்கீகரித்து பேசினார்கள்.
1: Look at this crowd.
2: இந்த சூழ்நிலையை பாருங்கள்.
1: There was not one person in that congregation who believed what the Lord had promised them years ago.
2: பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரோ அதை அந்த முழு சபையிலும் ஒருத்தர் கூட நம்பவில்லை.
1: Only 2 people believed it.
2: ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் நம்புகிறார்கள்.
1: 12 people go.
2: 12 பேர் போனார்கள்.
1: They see the same thing.
2: அதே காரியத்தை பார்த்தார்கள்.
1: But only 2 people come back with the good news.
2: ஆனா ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் நல்ல செய்தியோடு வருகிறார்கள்.
1: All the other 10 are making people to have their hearts melted in fear.
2: மிச்சம் இருக்கிறது எல்லா அந்த 10 பேரும் ஜனனோட இதயம் கரைந்து போகும்படியாக பேசுகிறார்கள்.
1: Now look at the place and the position where 2 people were left to confront a whole congregation of people.
2: பாருங்கள், இப்படிப்பட்ட துர்ச்செய்தி பரவப்பட்ட இந்த கலக்கமான சூழ்நிலையிலே அவிசுவாசமான சபையின் மத்தியிலே இரண்டு பேர் மட்டும் விசுவாசத்தோடு நிற்கிறார்கள்.
1: Look at that.
2: பாருங்கள்,
1: almost 600,000 men.
2: 600,000 பேர் இருக்கிற இடத்திலே
1: only 2 people are saying God will give.
2: 600,000 பேர்கள் இருக்கிற இடத்திலே ரெண்டு பேர் மட்டும் சொல்லுகிறார்கள், தேவன் அந்த தேசத்தை நம்மிடத்தில் ஒப்பு கொடுப்பார்.
1: The truth is,
2: சத்தியம் என்னவென்றால்,
1: even if you are just a minority, if you acknowledge the power of God as a small minority before an overwhelming majority, the Lord will stand by your side.
2: இதில் இருக்கிறதான சத்தியம் என்னவென்று சொன்னால், ஒரு பெருமாண்மையான மக்கள் மத்தியிலும் நீங்கள் ஒரு சிறுமான்மையான அற்பமான ஜனங்களாய் காணப்பட்டாலும், சிறுபான்மையா இருந்தாலும், நீங்கள் கர்த்தருக்காக முன்னிருந்து கர்த்தரை அங்கீகரிப்பீர்கள் சொன்னால், பெருமாண்மையான மக்கள் மத்தியிலே தேவன் உங்களை உயர்த்த வல்லவர்.
1: Hallelujah. He will stand by your side.
2: தேவன் உன் பக்கத்தில் இருப்பார்கள்.
1: Praise be to God.
2: தேவன் நாமத்துக்கு மகிமை
1: உண்டாவதாக. Now look at that story.
2: இந்த கதையை பாருங்கள்.
1: In what environment did they declare that God is able?
2: எந்த சூழ்நிலையிலே காலகட்டத்திலே இவர்கள் இப்படி அறிக்கை பண்ணினார்கள், தேவன் நம்ம இடத்துல ஒப்பு கொடுப்பார் என்று?
1: When did they say that God is with us?
2: எப்பொழுது சொல்லுகிறார்கள் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று.
1: Look at the crowd that was standing before them.
2: அந்த சூளை காலகட்டத்தை பாருங்கள்.
1: Usually when we start a service,
2: பொதுவாகவே நாம் ஆராதனையை தொடங்கும் பொழுது,
1: we always start with prayer and worship and testimony and all that.
2: ஜெபத்தோடும் ஆராதனை துதியோடும் சாட்சியோடும் தொடங்குவோம்.
1: I have seen many pastors who say this.
2: அநேக போதகர்கள் இப்படி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன்.
1: The worship time is very important.
2: ஆராதனை நேரம் என்பது மிக முக்கியமான காரியம்.
1: Because it prepares you to receive the word of God.
2: அந்த ஆராதனை தான் செய்தியை ஜனங்கள் உள்வாங்கிக் கொள்வதற்காக ஆயத்தம் பண்ணுகிறதான நேரம்.
1: The pastors also love to have a very dynamic, powerful, anointed worship before their message.
2: அதனால் இந்த ஆராதனை செய்திக்கு முன்பதற்கு ஆராதனை பல்முனை நோக்கத்தோடு மிகவும் வல்லமையான ஒரு ஆராதனை நடத்த விரும்புவார்கள்.
1: All the pastors will love that.
2: எல்லா போதகரும் இது விரும்புவார்கள்.
1: When the worship is in a very good atmosphere,
2: ஆராதனை ஒரு உச்ச கட்டத்தில் இருக்கும் பொழுது,
1: and the preaching is given,
2: அப்பொழுது செய்தி கொடுக்கும் பொழுது,
1: oh, it's very free for the pastor to preach.
2: அப்பொழுது போதகருக்கு அந்த செய்தி மிகவும் லகுவாய் சுலபமாய் இருக்கும்.
1: Now here also a preaching took place.
2: இங்கேயும் ஒரு சபையில ஒரு ஆராதனை நடக்கிறது, செய்தி நடக்கிறது.
1: And two people are preaching.
2: இரண்டு பேர் சபையை செய்தி கொடுக்கிறார்கள்.
1: They're talking about God.
2: தேவனை குறித்து பேசுகிறார்கள்.
1: So what is the opening?
2: செய்தியின் துவக்கம் என்ன?
1: It is not praise and worship.
2: இங்கே ஆராதனையில துதி இல்ல.
1: Come to verse 1.
2: ஒன்றாம் வசனத்துக்கு வாருங்கள்.
1: What is the first part of the service?
2: ஆராதனையின் முதல் பகுதி என்ன?
1: All the congregation lifted up their voices and cried, and the people wept the whole night.
2: அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராமுழுதும் அழுது கொண்டிருந்தார்கள்.
1: We have heard about all night prayer but not all night crying.
2: முழு இரவு ஜெபம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். முழு இரவு அழுகை கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள்.
1: But whole church is crying whole night.
2: முழு சபையும் முழு இரவும் அழுது கொண்டிருக்கிறது.
1: The crying is over now. First part is over.
2: இப்பொழுது முதல் பகுதியாக சபையின் முதல் பகுதியாக அழுகை முடிந்து விட்டது.
1: Second part.
2: இரண்டாவது பகுதி.
1: Verse 2.
2: இரண்டாம் வசனம்.
1: And all the children of Israel complained against Moses.
2: இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள்.
1: What is the complaint?
2: என்ன முறுமுறுப்பு?
1: We wish we died in Egypt.
2: எகிப்து தேசத்திலே செத்து போனுமானால்.
1: If we wish we had died in this wilderness.
2: இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலமாயிருக்கும்.
1: Why has the Lord brought us?
2: ஏன் தேவன் எங்களை இங்கே வெளியே கொண்டு வந்தார்?
1: Why should our wives and children become victims?
2: ஏன் எங்களுடைய பிள்ளைகள் பலியாய் மாற்றப்பட வேண்டும்?
1: Would it not be better for us to return to Egypt?
2: எகிப்து தேசத்துக்கு பின்வாங்கி போவது நலமாய் இருக்குமே.
1: So crying,
2: அழுகை,
1: then complaining,
2: அடுத்தது முறுமுறுப்பு.
1: Third part of the service.
2: ஆராதனையின் மூன்றாவது நிலை.
1: Choose a new leader.
2: ஒரு புது தலைவரை தேர்ந்தெடுப்போம்.
1: In other words, committee meeting.
2: இன்னொரு வகையில் சொல்லணும், ஆலோசனை கூட்டம்.
1: We don't want this pastor, all these Moses and Aaron, get out. We want a new leader.
2: இந்த மோசஸ் பாஸ்டரும் ஆரோன் பாஸ்டரும் வேண்டாம், அதுக்கு பதிலாக வேற ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
1: We want to go back to Egypt.
2: இல்ல என்றால் எகிப்துக்கு போக வேண்டும்.
1: We want somebody to take us back to Egypt.
2: எங்களை எகிப்துக்கு மறுபடியும் கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு ஒரு போதகர் வேண்டும்.
1: Imagine this kind of scenario and somebody wants to come and preach.
2: பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆராதனையிலே ஒருவர் வந்து பிரசங்கிக்கிறார்.
1: If you try to speak about God is going to give us, you don't know what will happen.
2: ஒருவேளை தேவன் மறுபடியும் அந்த தேசத்தை நம்ம இடத்துல காணாமல் கொடுப்பார் என்று சொன்னால் அடுத்தது எப்படி இருக்கும், சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று தெரியாது.
1: Because not one in the congregation believed these two people.
2: ஏன் என்று சொன்னால் இந்த நபர்கள் சொன்னது ஒருத்தர் கூட அந்த சபையில நம்பவில்லை.
1: That's not the right time to acknowledge and talk about God's greatness and all.
2: இது தேவனுடைய வல்லமையை குறித்து அங்கீகரித்து பேசுகிற பிரகடனம் படுத்துகிற சரியான நேரம் அல்ல.
1: It would look like the best time to make a compromise.
2: இந்த இடம் எந்த ஒரு சமரசத்தை ஏற்படுத்துகிறதான ஒரு தருணம் தான், அப்படிதான் இருந்திருக்கும்.
1: But they did not go for a compromise.
2: ஆனால் அவர்கள் மோசே காலேபும் யோசுவாவும் சமரத்திற்கு ஈடு கொடுக்கவில்லை.
1: What did they say?
2: அவர்கள் சொன்னது என்ன?
1: We will hold on to the promises of God.
2: நாங்கள் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள்வோம்.
1: We will still declare that the Lord is able.
2: நாங்கள் இப்பவும் நாங்கள் சொல்வோம் தேவனால் முடியும்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: In the face of a desert before them.
2: வனாந்தரத்திலே இப்படிப்பட்ட இடத்திலே.
1: In the face of great giants.
2: இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஏனாக்கியருக்கு முன்பதாக.
1: When you stand and you look like grasshoppers.
2: ஒரு சின்ன ஒரு வெட்டுக்கிளியை போல நீங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது.
1: You say the Lord will give.
2: நீங்கள் சொல்ல முடியுமா, தேவன் எனக்கு கொடுக்க வல்லவர்.
1: The Lord will finish.
2: தேவன் எனக்கு குறித்ததையே முடிவு பண்ணுவார்.
1: The Lord will make me possess.
2: தேவன் அதை சுதந்திரித்துக் கொள்ள எனக்கு தகுதியை கொடுப்பார்.
1: It was not a whole crowd that was saying that.
2: இது முழு சபையும் சொல்லவில்லை.
1: only two people said that
2: irande per mathram sonnargal
1: two people acknowledged the power of god
2: rendu per mathrame devoda vallamai angikarithargal
1: everybody else was complaining about god
2: ellarum devane kurithu murumurthu kondirukkargal
1: everybody doubted god
2: ellarum devane sandegapadugirargal
1: everybody despised god
2: ellarum devane purakarithu pesugirargal
1: two people stood up and said
2: irande per mathram sonnargal
1: god is able
2: devanal mudiyum
1: god is able
2: devan vallavar
1: god is able
2: devan vallavar
1: god is able
2: devan vallavar
1: hallelujah
2: hallelujah
1: when you acknowledge god in all your ways
2: ungalaoda valigal ellam devanaiyil angikarikkum bolude
1: what is that way
2: and the vali enna
1: the way in where you stand as a minority
2: oru sirbanmaya nirkkradana oru valiya irukkalam
1: when your hands are tied you become so weak
2: ungalaoda kaigal ellam seyalende kattapatta soolnalile irukkalam
1: nobody is standing with you
2: ungalukaga yaarum ungal pachathil nirkkamal irukkalam
1: nobody is supporting you
2: ungalku yaarum aadharavu therivikkalam
1: nobody is encouraging you
2: ungala yaarum utsaagapaduthamal irukkalam
1: but if you hold on to the promises of God
2: anal devaroda vaakkathathai neengal uridhaiya pattikollum bolude
1: you continue to declare that he

0: Listen to me.
1: கவுனிங்கள்.
0: When you acknowledge God before a faithless generation.
1: ஒரு விசுவாசம் இல்லாத சந்ததிக்கு முன்பதாக தேவனுக்காக நீங்கள் அங்கீகரித்து விசுவாசமாய் நிற்கும் பொழுது
0: what will God do for us?
1: தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்?
0: The Bible says.
1: வேதம் சொல்கிறது.
0: He will make us possess his promises.
1: தேவன் நம்மை அந்த சுதந்திரத்தை சுதந்திரமாக்கும்படியாக செய்வார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவருடைய வாக்குத்தத்தங்களை தேவன் சுதந்திரிக்க பண்ணுவார். It may not be a majority.
1: ஒருவேளை நீங்கள் பெருமாண்மை கூட்டத்தில் இல்லாமல் இருக்கலாம்.
0: But if you are the one who holds on to God.
1: ஆனால் தேவனை மாத்திரம் நீங்கள் சார்ந்து நிற்கும் பொழுது
0: even if it is delayed.
1: ஒருவேளை தாமதித்தாலும் சரி.
0: Even if it is doubtful.
1: ஒருவேளை அது ஐயப்படுகிற சந்தேகப்படுகிற காரியம் என்றாலும் சரி.
0: Even if it is dreadful.
1: ஒரு கொடூரமான காரியம் என்றாலும் சரி.
0: I tell you.
1: நான் சொல்கிறேன்.
0: The Lord will make you inherit, possess His promises.
1: தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நீங்கள் அடையும்படி செய்வார்.
0: How many of you want the Lord to do that for you?
1: எத்தனை பேர் தேவன் நமக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
0: We shared 3 things today.
1: இன்றைய நாளில் மூன்று காரியங்களை பகிர்ந்து கொண்டேன்.
0: Acknowledge God before fearsome giants.
1: ஒரு பயமுறுத்துகிற ஒரு ராட்சச சுபாவத்திற்கு முன்பதாக தேவனை நீங்கள் அங்கீகரியுங்கள்.
0: When you do that,
1: இதை செய்யும் பொழுது
0: God will send his protection and keep you safe.
1: தேவன் உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுத்து உங்களை பாதுகாக்கிறார்.
0: When you acknowledge God before a fierce governmental authority.
1: தேவனை நீங்கள் எப்பொழுது ஒரு கொடூரமான ஆட்சிக்கு முன்பதாக அங்கீகரிக்கிறீர்களோ
0: the Lord will not only protect you, he will also promote you.
1: தேவன் உங்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல, தேவன் உங்களை உயர்த்த வல்லவராகவும் இருக்கிறார்.
0: When you acknowledge God before a faithless generation.
1: விசுவாசம் இல்லாத ஒரு சந்ததிக்கு முன்பதாக தேவனை நீங்கள் அங்கீகரித்து பேசும் பொழுது
0: the Lord will not only protect you, he will not only promote you, he will also make you possess his promises.
1: உங்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல, உங்களை உயர்த்துவது மாத்திரமல்ல, தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் செய்கிறார்.
0: How many of you believe that this morning?
1: இந்த காலை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
0: Today, don't be worried about the circumstances.
1: இன்றைய காலையில சூழ்நிலை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம்.
0: Set your sights on God.
1: உங்களுடைய கண்களை தேவனுக்கு நேராக பதியுங்கள்.
0: My God is greater than my problems.
1: என்னுடைய பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் பெரியவர்.
0: My God is greater than the giants.
1: என் அந்த ராட்சசனை காட்டிலும் என் தேவன் பெரியவர்.
0: My God is ruling above all the authorities.
1: எல்லா அதிகாரத்திற்கும் மேலாக ஆட்சி செய்கிறவர்.
0: My God stands with me even when the whole generation will be faithless.
1: முழு சந்ததியும் அவிசுவாசத்தில் போனாலும் என் தேவன் எனக்காக நிற்பார்.
0: I will continue to acknowledge his power.
1: ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நான் அங்கீகரித்து வருகிறேன்.
0: I will acknowledge your power.
1: ஆண்டவரே, வல்லமையை நான் அங்கீகரிக்கிறேன்.
0: கண்களை மூடலாமா?

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பார்வனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலியமாய்

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு 83 வயது பாட்டி படுக்கையில் படுத்துக்கொண்டே தன்னுடைய 87 வயதான கணவரிடம் கூறினார், இங்க பாருங்க, நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன், கராஜ் லைட்டை அணைக்கவில்லை என்று நினைக்கிறேன், நீங்கள் போய் அந்த கராஜ் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வாருங்கள் என்றார். முதியவர் மிகவும் சிரமப்பட்டு படுக்கையிலிருந்து எழுந்து ஜன்னலை திறந்து பார்த்தார். 5-6 திருடர்கள் அந்த கராஜ் கதவை உடைக்க முயற்சிப்பதை பார்த்தார். பெரியவர் அங்கிருந்து அருகில் உள்ள காவல் நிலையத்தை போனில் அழைத்தார். ஹலோ, எனது முகவரியை எழுதிக்கொள்ளுங்கள். வீட்டில் நாங்கள் 2 வயதான கணவன் மனைவி மட்டுமே இருக்கிறோம். இப்போது 5 அல்லது 6 திருடர்கள் எங்கள் கராஜ் கதவை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு போலீஸ் குழுவை உடனடியாக அனுப்புங்கள். மறுபக்கத்திலிருந்து காவல் அதிகாரியினுடைய குரல் வந்தது. உங்கள் முகவரியை குறித்துக் கொண்டோம். எங்களிடம் தற்போது காவலர்கள் யாரும் இல்லை. நாங்கள் ஒரு போலீஸ் டீமுடன் தொடர்பு கொண்டவுடன் அவர்களை உங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறோம். இதை கேட்டவுடன் பெரியவர் ஏமாற்றமடைந்தார். ஆனால் மறுபுறம் அந்த கார் ஷெட்டினுடைய பூட்டை உடைக்கும் பணியில் திருடர்கள் மும்முரமாக தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். 2 நிமிடங்களுக்கு பிறகு பெரியவர் மீண்டும் காவல் நிலையத்தை அழைத்தார். ஐயா, இப்போது யாரையும் அனுப்ப வேண்டியதில்லை, 5 திருடர்களையும் சுட்டுவிட்டேன் என்று நிதானமாக கூறினார். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே பரபரப்பு. 5 நிமிடங்களில் ஒரு போலீஸ் குழு, ஒரு ஹெலிகாப்டர், ஒரு துணை மருத்துவர், 3 டாக்டர்கள் மற்றும் 2 ஆம்புலன்ஸ்களுடன் முதியவரின் வீட்டை அடைந்தார்கள். 5 திருடர்களும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் போலீஸ் குழுவின் தலைவர் பெரியவரை அணுகி கேட்டார், நீங்கள் அந்த 5 திருடர்களையும் சுட்டுக் கொண்டதாக சொன்னீர்கள், ஆனால் இப்போது நாங்கள் அவர்களை உயிரோடு பிடித்துள்ளோமே. முதியவர் பதிலளித்தார், இதை கேட்டவுடன் அந்த போலீஸ் குழுவினர் அதிர்ச்சியடைந்தார்கள். ஆம், மூத்த குடிமக்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம். முதியவர்களை தகப்பனைப் போல நடத்த வேண்டும் என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. முதியவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு கருத்துடனும் பொறுப்புடனும் பதில் சொல்லுவோமா? அவர்கள் வயதிற்கு தக்க மதிப்பை நாம் கொடுப்போமா?

0: ஐயா வாழ்வியோ ஆராதனைக்கு பார்த்துற நீரே பார்த்துற நீர் ஒருவரே பார்த்துற தகப்பன் ஜீசஸ்.
1: ரெண்டு குறை 5:17 சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதானது. உங்களை பார்த்து சொல்றவங்க கடந்த வாழ்க்கையை, நீங்க பட்ட வேதனையை, நீங்க பட்ட அவமானத்தை, நீங்க பட்ட எல்லா காரியத்தையும் குறிச்சு யோசிச்சு நீ அதுலேயே வாழ்றத விட்டு விடுங்க. ஆண்டவர் சொல்ற, நீ எப்போ கிறிஸ்துவுக்குள் ஆயிட்டியோ அப்பவே பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதித, நீ புது சிருஷ்டி ஆயிட்டப்பா. நீ பழச குறிச்சு யோசிச்சு அதுலேயே இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையினுடைய அடுத்த காரியத்திற்குள்ளாக, அடுத்த திட்டத்திற்குள்ளாக, அடுத்த ஆசீர்வாதத்திற்குள்ள, அடுத்த மேன்மைக்குள்ளாக நீங்க போக முடியாது. ஆமா, அது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ நான் ஆண்டருக்குள்ள வந்துட்டேன், ஆண்டருடைய தீர்மானத்துக்குள்ளாக வந்துட்டேன், அவருடைய திட்டத்துக்குள்ளாக வந்துட்டேன், அவருடைய பிரமாணங்களுக்குள்ளாக வந்துட்டேன். இனி நான் பழைய பழச குறித்து யோசிக்க மாட்டேன், என் புதிதான ஆசீர்வாதத்தை பார்க்க நான் முன்னேறி செல்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல நம்ம பாவத்தை மறைச்சு ஒரு நாளும் வாழ முடியாதுங்க. அதான் வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமொழி 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க மனுஷனுக்கு முன்னாடி போய் நான் அதை செஞ்சுட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிங்க, அதெல்லாம் கேட்கவே கேட்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நீங்க மன்றாடி ஜெபிச்சு அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்க மனுஷங்கிட்ட போய் நீங்க சொல்லும் போது அவன் இங்க அவங்க இன்னும் 10 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. ஆமா, அது இன்னொரு 20 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. தேவையில்லாம தூசி நீங்களே மறந்துடுவீங்க. புரியுதா நான் சொல்றது? ஆமாம், நீங்களே உங்கள் காரியத்தை, நீங்களே உங்கள் நீங்கள் செஞ்ச காரியத்தை, அந்த கடந்த காலத்தில் நடந்த அகோரங்கள், நீங்கள் பட்ட வேதனைகள், அது நிமித்தமாக நீங்கள் கடந்து வந்த ஒன்றும் இல்லைங்க. ஒன்று சொல்கிறேன் பாருங்க, அவங்க பெற்ற அவமானம், கடந்த வாழ்க்கையில் பார்த்த வேதனைகள், தூஷணங்கள், அவமானங்கள், அதில் இருந்த அந்த அகோர துயரங்கள், அந்த காட்சிகளெல்லாம் நிறையா பேர் ஞாபகம் வச்சு எத்தனையோ பேர் சூசைட் பண்ணவங்களே இருக்கிறாங்க. நான் சொல்றது உண்மைதானே? நீங்களே மறந்தாலும் மனிதர்கள் விட மாட்டாங்க. ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க பழைய வாழ்க்கையை குறிச்சு, உன்னோட பழைய வாழ்க்கையை குறிச்சு, நீ பண்ண காரியத்தை குறிச்சு அவனுங்க உன்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அதை யோசிக்காதீங்க, ஃப்ரீயா இருந்து சொல்லுங்க, நான் ஆண்டவருக்குள்ள எப்போ வந்துட்டனோ, நான் எப்போ அந்த காரியத்தெல்லாம் விட்டு தனிமையே ஆண்டருடைய பாதத்தில் உட்கார்ந்து அறிக்கை செய்து ஜெபித்து ஆண்டர் கண்கள் இறக்கம் பெற்றுதோ, அதுக்கப்புறம் எனக்கு எந்த மனுஷனோட அங்கீகாரம் தேவையில்லை, எந்த மனுஷனோட தீர்மானம் எனக்கு தேவையில்லை, எந்த மனுஷனோட திட்டங்களும் தேவையில்லை, நான் முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டேன், ஆண்டவர் என்னை உயர்த்துறான்னு சொல்லி ஒரு தீர்மானத்தின் காலை வேலை நீங்க எடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை தூக்குற விதம் வேற மாதிரி இருக்கும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஏசாயா 43:18 வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், ஆண்டவர் இதோ உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறார். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? இதை பேசும் பொழுது ஒரு பழைய பாடல் ஒன்று ஞாபகம் வருது. கையை தட்டி ஏதாவது சேர்ந்து பாடலாமா?

மனசெல்லாம் மறந்துடுங்க. ஆண்டவர் கையை தட்டி, ஆண்டவரே என் ஆராதிக்கு கிருபை கொடுத்தீங்களே, என் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் முடிச்சு கொடுத்தீங்களே, நீரே என்னுடைய சமாதானத்தின் காரணம். நன்றி யேசுப்பா. நீங்க சாதாரணமான தேவன் அல்ல, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அப்பதான் ஆண்டவர் உன்னை சாதாரணமான காரியத்திற்கெல்லாம் விளக்கி உன்னை அசாதாரணமான காரியத்தில் உட்கார வைப்பார். ஆமா, நீங்க சாதாரணமா எந்தெந்த ஜனங்கள் உங்களை பார்த்தாங்களோ, எந்தெந்த கண் உங்களை சாதாரணமா பார்த்ததோ, அந்த கண்களுக்கு முன்பதாக எல்லாம்

ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சத்தம் கேட்கட்டும்.

நல்லா கவனி, இவ்வளவு பார்த்து சொல்றேன். நீங்க பார்க்கிற பிரச்சனை சாதாரணம், நீங்க பார்க்கிற போராட்டம் சாதாரணம், நீ உனக்கு முன்னாட பார்க்கிற கோலியாத்து சாதாரணமானவன். ஆனா நீங்க யோசிக்கிறீங்க அது பெருசு இது பெருசு, என்னோட போராட்டம் பெருசு, என் பிரச்சனை பெருசு, என் படிப்பு பெருசு, எனக்கு விரோதமாய் போராடுகிற மனிதர்கள் பெருசு, எல்லாமே பெருசு நீ நினைக்கிற. அது கிடையவே கிடையாது, அதுதான் சாதாரணம்.

0: குமரி ஆண்டவருடைய பாதத்தில் நீங்க
1: ஆனவர் அல்ல நீங்க
0: அறிக்கை செய் நீ பார்க்கிற சாதாரண போராட்டம் மாறும். நீங்க சாதாரண நீங்க
1: சாதாரணமானவர்
0: பிரச்சனை

0: பலத்த கை தட்ட ஆண்டவர் கொடுப்போமா? அந்த சாதாரணமான தேவன் அல்லப்பா, அவர் கனத்திற்குரியவர். சிங்காசனத்துல எல்லா கையை தட்டி சொல்லுங்க, அவர் மகிமைக்குரியவர். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றத்தக்கவர். அவர் சாதாரணமானவரே அல்ல. நான் பார்க்கிற பிரச்சனை சாதாரணம், என் உடம்பில் இருக்கிற வியாதி சாதாரணம், ஆனா என் ஆண்டவர் எல்லாத்தையும் காட்டிலும் பெரியவர்.
1: எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இருப்பாங்க இல்ல? ஆனா கொஞ்சம் நினைவு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் எல்லாமே சில சில காலங்கள் வரைக்கும் தான் உங்க கூட இருப்பாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அப்புறம் காலேஜில் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஒரு காலம் வரைக்கும் நிரந்தரமாக யாருமே இல்லை. சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்ககிட்ட பணம் இருக்கும் போது சிலவங்க இருப்பாங்க, நீங்கள் நல்ல காரியம் உங்களுக்கு செய்யும் போது உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க, அதுவே நீங்கள் ஒரு அவமானத்துக்குள்ளே போகும் பொழுது, உங்கள் பெயருக்கு ஒரு கெட்ட பெயர் வரும் பொழுது, உங்களை சுற்றி அவமானங்கள் இருக்கும் பொழுது உங்களை கூட இருக்க மாட்டாங்க. ஆனா நண்பன் என்பவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது தெரியுமா? நீதிமொழிகள் 17:17 வாசிங்க பார்ப்போம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். உங்ககிட்ட பணம் இல்லாத போதும் உங்களோடு இருப்பான், நீங்க உடஞ்ச போதும் உங்களோடு இருப்பான், திருப்பி சகல புகழ் சகல மேன்மை சகல ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரும் பொழுதும் உங்களோடு இருப்பான். உங்களை எக்காரணத்துக்கும் உங்களை விட்டு போக மாட்டான், உங்களை யாரிடத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டான். சில புது உறவுகள் வரும்பொழுது, சில இப்போ சமீப நாட்களா ஒரு எனக்கு வர மெயில்ஸ் மெசேஜ் எல்லாம் எனக்கு புது

ஃப்ரெண்டை பார்த்தோன்னு அவங்க எல்லாம் போயிடுறாங்க. ஆனால் நண்பன் என்பவன் யார் தெரியுமா, உன்னை எல்லாத்துலையும் இன்க்ளூட் பண்ணுவான். புது ஃப்ரெண்டை பார்த்தாலும் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். புது குடும்பத்தை பார்த்தாலும், அவங்க அப்பா அம்மாவை பார்த்தாலும் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். சகல காரியத்தில் கை கொடுத்து உன்னோடு கூட இருப்பான். முக்கியமாக ஒரு தொடர்பில் இருப்பான். அட்லீஸ்ட் ஒரு வாரமாச்சும் ஃபோன் பண்ணி எப்படி இருக்க சாப்பிட்டியா என்று உங்களை விசாரிக்கிறவனா இருப்பான். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இந்த நண்பர்கள் எல்லாம் நிரந்தரமாக வந்ததில்லை. உங்களுக்கு துரோகம் செஞ்சதா இருந்ததில்லை, செஞ்சிருப்பாங்க, உங்களை பற்றி பேசியிருப்பாங்க, உங்கள் ஆப்போசிட்டில் போய் உங்கள் தெரியாத நபர்கள்கிட்ட போய் சில சேம் சைட் கோலெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த நண்பர்கள் நிமித்தமாக என்னை சோழ்ந்து போயிட்டு ஒரு நாள் ஆண்டவர் பாதத்தில் உட்காரும் பொழுது உண்மையான நண்பர் இயேசு பார்த்தேன். ஆமாம், இந்நாள் வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு நிறைய இருந்திருக்கிறாங்க. ஆனால் எப்போ நண்பர்கள் துரோகம் கண்ணுக்கு தெரிகிற, நல்லா கேளுங்க, நல்லா இருக்கும், கண்ணுக்கு தெரிந்த நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் செய்து உங்களை அவமானப்படுத்தி உங்களை பின்னாடி குத்துற மாதிரி இருக்குது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத நண்பரை ஒருத்தரை காட்டுறேன், அதுதான் என் இயேசு. கண்ணுக்கு தெரிலதான், ஆனால் உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை கைப்பிடிச்சு தூக்குவார். எல்லா சீக்ரெட்ஸும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அவர் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார், யாருக்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். அந்த நண்பரை நீ பிடிச்சிட்டீங்கன்னா அவரை கூப்பிட்டுட்டு போங்க. அவர் உங்க கூட எல்லா காலத்திலும் ஆபத்திலையும் கூட இருப்பாரு, பணம் இல்லாத போதும் கூட இருப்பாரு, உறவுகள் பிரிந்த போதும் கூட இருப்பாரு, முக்கியமா உன் தனிமையிலும் கூட இருப்பாரு, உன்னுடைய வேதனையிலும் கூட இருப்பாரு. அந்த நண்பரை பிடிச்சுக்கிறீங்களா? இயேசு இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டா பிடிச்சுக்கோங்க. உங்களுக்காய் சகலத்தையும் கண்ணுக்கு தெரியறவர்களை கூப்பிட்டு ஆலோசனையை கேட்டு உங்களை விட்டுட்டு போறாங்களா? இன்னைக்கு கண்ணுக்கு தெரியலதான் இயேசு, ஆனா அவரை கூப்பிட்டீங்கன்னா ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன்னு சொன்னாரு. இதை பற்றி பேசும் பொழுது ஒரு பழைய பாடல் ஞாபகம் வருது, தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. அந்த பாடு ஜி மைனர் கொடு, அந்த பாட்டையும் கூட சேர்ந்து பாடுவீங்களா? அந்த பாட்டு கொஞ்சம் சவுண்ட் வை, அந்த பாட்டையும் கூட சேர்ந்து பாடலாமா? ஹம்மிங் கூட ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப நாள் ஆச்சு. 2 3

சந்திக்க ஒரு உண்மையான நண்பரை நீங்க போகும்போது கூட்டிட்டு போறீங்க. உனக்கு நன்மை செய்கிற நண்பன், உனக்கு தோள் கொடுக்கிற நண்பன், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற நண்பன், உன் உயர் உயர் உன்னோட வளர்ச்சியிலையும் சந்தோஷப்படுவாரு, உன்னுடைய ஆசீர்வாதத்துல சந்தோஷப்படுவாரு, மேல பொறாமப்பட மாட்டாரு. அந்த நண்பன் தான் நேரம் ஆராதிச்சீங்களே அந்த இயேசு. இன்னைக்கு அந்த நண்பனை கை கோத்திக்கோங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச நண்பனை, இத்தனை நாள் நீ இருந்து என் கூட குளிப்பறிச்சது போதும், இன்னைக்கு நான் அறிஞ்ச என் இயேசு என் நண்பரா இருக்கிறா, அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், என் கதை முற்றிலும், என் பிளாஷ்பேக், என் ஃபியூச்சர் பிளான்ஸ், என்ன எங்கெல்லாம் விழுந்து எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் என் கரத்தை பிடிச்சு நடத்துவார், என் எண்ணங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கிறாரு, என்னை கைவிட மாட்டார்னு சொல்லி அவரை நண்பராக ஏற்றுக்கொள்றீங்களா? கையை தட்டி சொல்லுங்க, ஆவே ஆவே ஆவே.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

0: பரிசுத்து ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

அப்போஸ்தலனாகிய ஜோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியிலுள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடே யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணமானவைகளையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோடே யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுமல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷிக்காரர் மேலும் ஜாதிகளின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்தில் இருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவரும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45:1-2 வசனங்கள். அமெரிக்க சட்டமாமன்ற உறுப்பினராயிருந்த ஜான் கேம்பல் என்பவருடன் மார்க் ராபர்ட்ஸ் என்பவர் அமெரிக்க பாராளுமன்ற கூட்டம் நடைபெறும் கேபிட்டல் என்ற கட்டடத்துக்குள் நுழைந்தபோது தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி எழுதியுள்ளார். மார்க் ராபர்ட்ஸ் ஜான் கேம்பலுடன் இருந்த வரைக்கும் பாராளுமன்ற கூட்டம் நடைபெறும் கட்டடத்துக்குள் மிகவும் சர்வ சுதந்திரமாக எல்லா இடங்களுக்கும் செல்ல முடிந்தது. அவரை யாரும் தடுத்து நிறுத்தவில்லை. அனுமதியின்றி உள்ளே நுழையக்கூடாது என்று பலகைகள் வைக்கப்பட்டிருந்த பகுதிகள் மற்றும் அதிகாரப்பூர்வமான நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்று போர்டு போடப்பட்டிருந்த பிரத்யேகமான பகுதிகளிலெல்லாம் அவரால் சுதந்திரமாக கதவை திறந்து செல்ல முடிந்தது. அவருக்கு சர்வ சுதந்திரமும் கொடுக்கப்பட்டது எதற்காக என்றால், அவர் பெரியவர் என்பதற்காகவோ அல்லது அவர் என்னென்ன செயல்களை செய்தார் என்பதற்காகவோ அல்ல. அவர் சட்டமாமன்ற உறுப்பினர் ஜான் கேம்பலுடன் வந்த விருந்தாளி என்பதற்காகவே அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அம்பிரியமானவர்களே, இதை போலவே நமது வாழ்க்கையிலும் நாம் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட செல்லுகிறவர்களாக இருந்தால் நமக்கான வாசல்களை யாருமே பூட்ட முடியாது. ராஜாவாகிய கோரேசுக்கு தேவன் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கொடுக்க சித்தம் கொண்டார். எனவே தேவன் அவருக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைத்து அவருடைய வலதுகையை பிடித்து கொண்டு அவரை பார்த்து, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று திருவுளம் பற்றினார். அதை போலவே பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் பலத்த கதவுகளையும் தாழ்பால்களையும் தேவன் கோரேசுக்காக மிக எளிதாக திறந்து கொடுத்தார். ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோனுக்கு விரோதமாக படையெடுத்து வருவதை காவல் கோபுரங்களில் இருந்து பார்த்த பாபிலோன் தேசத்து ஜாமக்காரர்கள் சிரித்தார்களாம். எந்த நாடு படையெடுத்து வந்தாலும், எத்தனை ஆண்டுகள் பாபிலோனை முற்றுகை போட்டாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் முற்றுகை போட அவசியமே இல்லாமல் கோரேசுக்காக பாபிலோன் சாம்ராஜ்ய கதவுகளை தேவன் திறந்தார். அவர் போய் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கட்டி கொண்டார். அம்பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய தயவு உங்களுக்கு இருந்தால் எப்பேற்பட்ட கடினமான திறக்க முடியாத வாசல்களும் உங்களுக்காக திறக்கப்படும். நீங்கள் வாசல் வழியாய் உட்பிரவேசித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். தேவன் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார், தடைகளை தகர்த்து போடுவார். தேவன் யாருக்கு திறந்த வாசலை தருவார்? யார் அவருடைய வசனத்தை கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் திறந்த வாசலை தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அம்பிரியமானவர்களை, நீங்களும் கோரேசை போல தேவ தயவுள்ளவர்களாய், பிலடெல்பியா சபையினரை போல தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு முன்பாக எந்த கதவும் பூட்டப்பட்டிருக்க முடியாது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து உங்களோடு வருவார், உங்களுக்கு முன்னே செல்லுவார். இதுவரை உங்களுக்கு விலக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு மன்றாட்டு சொற்பொழிவு, எ சர்மன் ஆன் பிரேயர். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 5:12. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசி சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இன்றைய மனப்பாட வசனம் பிலிப்பிய 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பி ஆன்சியஸ் ஃபார் நத்திங் பட் இன் எவ்ரி திங் பை ப்ரேயர் அண்ட் சப்ளிகேஷன் வித் தேங்க்ஸ் கிவிங் லெட் யுவர் ரெக்வஸ்ட் பி மெய்ட் நோன் அன் டு காட். இன்று 2 அக்டோபர் இந்திய தேச தந்தை காந்தியடிகளின் பிறந்த நாள். அவர் விரும்பி வாசித்த வேத பகுதி இயேசுவின் மலை சொற்பொழிவு, அதாவது மலைப்பிரசங்கம். இன்னும் இதன் ஒரு பகுதியான பாக்கிய வசனங்கள், அதாவது 3:10 சென்னையில் உள்ள காந்தி நினைவகத்தில் உள்ள கல்வெட்டில் செதுக்கப்பட்டுள்ளன. மத்தேயு 5:7 மன்றாட்டு சொற்பொழிவு, எ சர்மன் ஆன் பிரேயர், ஜபத்தை பற்றிய ஒரு பிரசங்கம் என்று சொன்னால் அது தவறில்லை. வேறு எதையும் விட நமது ஆண்டவர் இந்த பிரசங்கத்தில் ஜபத்தையே விரிவாக போதித்துள்ளார். கர்த்தருடைய ஜபம் இப்பிரசங்கத்தில் இதயம் போல் அமைந்துள்ளது. 5:6-7 மலைப்பிரசங்கம் உண்டு. அதிலே 6:9 9:13 ஏறத்தாழ நடுவிலே கர்த்தருடைய ஜெபம் இருக்கிறது. ஜெபத்திற்கு கர்த்தர் நம் வாழ்வில் விரும்பும் முக்கியத்துவம், பிரியமானவர்களே, அது இணையற்றது. இப்பிரசங்கத்தில் உள்ள ஜெப வசனங்களை இன்றும் இனி வரும் 4 நாம் சுருக்கமாக தியானிப்போம். 5:6. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். தனி பரிசுத்திற்காகவும் செயலில் நேர்மையாக இருக்கவும் முக்கியமாக நாம் ஜெபிக்க வேண்டும். உடற்பசி தாகம் இவை எல்லாவற்றையும் விட நேர்மையையும் புனிதத்தையும் அதிகமாய் நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதைத்தான் பசி தாகம் என்று ஆண்டவர் குறிப்பிட்டார். ஜெபமும் தூய வாழ்வும் ஒன்றிணைந்தவை. ஒன்றில்லாமல் ஒன்றில்லை என்றார் ஜெப வீரர் பக்தன் E.M. பவுன்ஸ் என்பவர். Prayer and a holy life are one. The absence of one is the absence of the other என்று எழுதினார். அடுத்து மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கவனமின்றி ஜெபிக்க துவங்கிவிடக்கூடாது. பொல்லாங்கு நம்மில் உண்டோ என்று காண இதயமும் மனதும் அமைதிப்பட வேண்டும். தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், சர்ச் மீ ஓ காட் என்றே நம்முடைய ஜெபம் துவங்க வேண்டும். மறைக்கப்பட்ட பாவங்கள் ஜெபத்தை மலடாக்கும், அவை இறைவனது முகத்தை மறைத்துவிடும். எனவேதான் ஏசாயா 59:2 இப்படி வாசிக்கிறோம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகின்றன, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கின்றன. ஆம் பிரியமானவர்களே, எ ப்ரேயிங் மேன் வில் ஸ்டாப் சின்னிங் அண்ட் எ சின்னிங் மேன் வில் ஸ்டாப் ப்ரேயிங். ஜெபிக்கும் மனிதன் பாவம் செய்வதை நிறுத்துவான், பாவம் செய்து கொண்டே இருக்கும் மனிதன் ஜெபிப்பதை நிறுத்துவான். அடிக்கடி நீங்கள் நேரம் எடுத்து தனித்து ஆண்டவருக்கு முன்பாக முழங்காலில் நின்று உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள், தினமும் ஆராய்ந்து பாருங்கள், வாரத்திற்கு ஒரு முறை கூடுதல் சற்று நேரம் எடுத்து ஆராய்ந்து பாருங்கள். எனவேதான் ஆதி பக்தர்கள் தங்கள் ஜெப வாழ்விற்கு கோட்பாடாக வைத்திருந்தார்கள், டேக் டைம் டு பி ஹோலி, தூய்மை பெற நாடு. இன்னொரு வசனம் மத்தேயு 5:23-24, நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு வந்தால், முன்பு உன் சகோதரனுடன் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஜெபம் என்பது ஒரு பலிபீடம். ஆபேலோடு ஒப்புரவாகும் வரை ஆண்டவர் காயீனின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒப்புரவாகுதலை பற்றி பேசும்போது தவறு யார் பக்கம், யார் முதலாவது போய் மன்னிப்பு கோர வேண்டும் என்று விவாதிப்பது தகாது. பலிபீடத்துக்கு வரும் நபரே ஒப்புரவாகுவதற்கு முதற்படி எடுத்து வைக்க வேண்டும். தாக்கப்பட்டது நீங்களாக இருந்தாலும் சரி, தாக்கியது நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த மத்தேயு 5:23-24 தாக்கியது நீங்கள், ஆகவே தான் உங்கள் பேரில் உங்கள் சகோதரனுக்கு குறைவு. இன்னொரு இடத்திலே மத்தேயு 18:15 இயேசு சொன்னார், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் என்று சொல்லுகிறார். ஸோ நாம் மற்றவர்களை தாக்கியிருந்தாலும் தாக்கப்பட்டிருந்தாலும் பலிபீடத்திற்கு ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக யார் வருகிறார்களோ அவர்கள் முதல் படி எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த நபரோடு போய் தங்களை தாழ்த்தி மன்னிப்பு கோரி ஒப்புரவாக வேண்டும். கடவுளோடும் மனிதரோடும் சரியாக இருப்பதே நல்ல மனசாட்சியாகும். நல்ல மனசாட்சி ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல, மனிதருக்கு முன்பாகவும் நம்முடைய மனசாட்சியை சுத்தமாக காத்து கொண்டால்தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், தேவையற்ற குற்ற உணர்விலிருந்து நாம் தப்புவிக்க முடியும், ஜெபத்திலும் தியானத்திலும் நமக்கு எந்த விதமான தடங்கள் இல்லாமல் நாம் முன்னேறி கொண்டிருக்க முடியும். எனவே இந்த நாளிலே தானே நீங்கள் யார் யாரோடு ஒப்புரவாக வேண்டும், யார் யாரிடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும், யார் யாரிடத்திலே நீங்கள் தவறாக எடுத்துக்கொண்ட பொருட்களை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் தயாரித்து உங்களை தாழ்த்தி காரியங்களை சரி பண்ணுங்கள். இங்கே கீர்த்தனையிலே ஒரு பாடல் உண்டு, அதில் உள்ள வரிகளை நான் வாசிக்கிறேன். உண்மை மனதோடு உன்னை கெஞ்ச, உலகண்ணமெல்லாம் அகற்றி உரிமையே மிஞ்ச, தொன்மை ஆயக்காரன் போலஞ்ச, பவதோஷ மகள திருரத்தம் உள்ளிஞ்ச, ஜபசிந்தை என்னில் தாரும் தேவா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் மகா பெரிய தேவனே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்த மலைப்பிரசங்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அந்த மலைப்பிரசங்கத்திலே மற்ற ஆன்மீக பயிற்சிகளை விட ஜெபத்தை குறித்து அவர் ஏராளம் போதித்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்களுக்கும் உமக்கும் இடையிலே உள்ள பாவங்களை நாங்கள் அகற்றிவிட உதவி செய்யும். நீதியின் மேல் எப்பொழுதும் பசிதாகம் உள்ளவர்களாயிருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். மனிதரோடு எந்தெந்த பகுதிகளிலே நாங்கள் ஒப்புரவாக வேண்டுமோ அந்தந்த பகுதிகளிலே ஒப்புரவாகி காரியங்களை சரி செய்ய நல்ல மனசாட்சியை எந்த கரையும் செலுத்தியாவது நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இன்றும் வருகிற 4 நாட்களிலும் நாங்கள் சிந்திக்க போகிற இந்த ஜபத்தை குறித்த ஆழ்ந்த சத்தியங்களை, அடிப்படை சத்தியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நெடுகவே அப்பியாசிக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இப்போ வந்து நான் என்னுடைய சாட்சியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய அம்மா அப்பா எனக்கு வச்ச பேர் வந்து வினோத்குமார். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் வந்து ஒரு முதல் குழந்தையாக 1992 5ஆம் தேதி ஒரு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் பிறந்தேன். முதல்ல என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா எங்கள் அம்மாவுடைய வழியிலிருந்து தான் எங்களுடைய முழு குடும்பமும் கர்த்தரை அறிந்ததான ஒரு சூழலில் வருது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் அம்மாவுடைய பெயர் வந்து வனஜா. அவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா மயிலாடுதுறையில் அவங்க பிறந்திருந்தாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க வந்து 6 பேர் அக்கா தங்கச்சி. அதில் வந்து அம்மா தான் 6வது குழந்தை. 6 வயசு அம்மாவுக்கு இருக்கும் பொழுதே எங்கள் அம்மாவுடைய அம்மா வந்து, அதாவது என்னுடைய பாட்டி வந்து கேன்சரில் வந்து அவங்க இறந்துட்டாங்க. ஸோ தாத்தா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிலிட்ரி மேன். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படையில் வந்து அவர் வந்து நல்ல ஒரு மிலிட்ரி சர்வீஸ் மேனாக இருந்தார். அப்போ அந்த சூழலில் வந்து எங்கள் அம்மா பிறந்ததுக்கப்புறம் அவர் ரிட்டையர்ட் ஆகி ஒரு ஸ்கூலில் வாட்ச்மேனாக வந்து எங்கள் தாத்தா வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் 6 அக்கா தங்கச்சி, இன்னொன்று வந்து எங்கள் அம்மாவுக்கு 2 சகோதரர்கள் உண்டு, அண்ணம்மாருங்க 2 பேர் உண்டு. ஸோ குடும்பத்தில் இவங்க தான் லாஸ்ட்டு. அதனால் ரொம்ப செல்ல பொண்ணு எங்கள் அம்மா. எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப செல்லம். அதேமாதிரி எங்கள் அக்கா அவங்களுடைய சகோதரிகள் அண்ணாங்க எல்லாருக்குமே வந்து அவங்க ரொம்ப செல்ல பொண்ணு. ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஃபேமிலி பயணம் வந்து நல்லாவே இருந்தது. அப்பாவுடைய அரவணைப்பிலையும் தாயினுடைய அன்பு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கிடைக்காமல் இருந்ததுனால அக்காங்களுடைய அன்புலையும் அரவணைப்புலேருந்து தான் அவங்க வளர்ந்தாங்க. ரொம்ப கஷ்டம், ஏன்னா 6 பெண் பிள்ளைங்க 2 ஆம்பளை பிள்ளைங்க அப்படின் பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. சாப்பாடுக்கு கஷ்டம் ரொம்ப. பக்கத்து வீட்டில் சோறு வடித்த கஞ்சி வாங்கி வந்து குடித்து அதை தான் அவங்க தன்னுடைய வயிற்று பசியை வந்து போக்கிக்குவாங்க. வருஷத்தில் 2 துணி தான் வந்து வாங்கி கொடுப்பாங்க, பாவடை தாவணி இந்த மாதிரி. எங்கள் அம்மா வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே தாயோடைய அரவணைப்பு அன்பு இல்லாமல் தான் வளர்க்கப்பட்டாங்க. ஆனால் தாத்தா வந்து ரொம்ப செல்லமாக அவங்கள வளர்த்ததுனால என்ன கேட்டாலும் வந்து வாங்கி கொடுப்பாங்க. இதற்கு இடையில் வந்து எங்களுடைய அம்மாவுடைய அண்ணன், மூத்த சகோதரன், எங்கள் அம்மாவுடைய மூத்த சகோதரன், அவருடைய பெயர் வந்து கலியப்பெருமாள். அவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு இஸ்லாமிய பெண்ணை வந்து விரும்பி வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அப்போ இந்த சூழலில் அவருடைய தம்பிக்கு வந்து எங்கள் அம்மாவை வந்து பெண் கேட்டிருந்தாங்க. எப்படினாலும் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ண கொடுக்க போகிறீங்க, அதனால் என் தம்பிக்கே கொடுத்துடுங்கன்னு சொல்லி என்னுடைய அத்தை வந்து எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் தாத்தா கிட்ட கேட்டாங்க. அதனால் எங்கள் அம்மாவை வந்து அந்த காலத்தில் எங்கள் தாத்தா வந்து இத்தனை பெண் பிள்ளைகளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்றதுனால அப்படியே கிடைக்கிறவங்க யாருன்னா கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம், பொண்ணை ஏதோ ஒரு நகையை போட்டு ஏதோ ஒரு துணியை கொடுத்து சீர் மாதிரி கொடுத்து அமுச்சிடலாம், கஷ்டத்தில் இருக்கும், எப்படியோ கல்யாணம் நடந்தால் சரி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு அவங்க விருப்பமே இல்லை, 16 வயசுலேயே இஸ்லாமிய முறைப்படி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். அவருடைய பெயர் வந்து பாபுன்னு தான் சொல்லி இவங்கெல்லாம் கூப்பிடுவாங்க, பட் ஜாகிர் ஹுசேனும் சம்திங் அதுதான் அவருடைய பேராக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு சின்ன வயசுலேயே நாங்கள் பிரிஞ்சிட்டோம். நான் கதையை சொல்லும்பொழுது உங்களுக்கு புரியும். அவர் இஸ்லாமிய முறைப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அம்மா 16 வயசுலேயே கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. திடீர்னு தன் வளர்க்கப்பட்ட இடத்துல இருந்து இப்போ இன்னொரு இடத்துல சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நாலேஜும் இல்லை, படிப்பும் அவங்களுக்கு அவ்வளோவா கிடையாது. ஸோ குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த சூழலில் இவர் வந்து ரொம்ப, எங்கள் அப்பா வந்து ரொம்ப குடிய குடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அப்புறம் கஞ்சா அடிப்பார், ஜிம்முக்கு போவார், நல்ல பாடியை பில்டப் பண்ணுறது இந்த மாதிரி இருப்பார், சீட்டு விளையாடுவார், பணத்தை அதில் போய் தோத்துட்டு வந்துடுவார், வீட்டுக்கு வந்தால் சந்தேகப்பட்டு அடிக்கிறது, சாப்பாடு செய்யலியான்னு போட்டு அடிக்கிறது. காசு கொடுத்தா தானே சமைப்பாங்க, இவர் காசு கொடுக்கறது இல்லை, ஆனாலும் வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு போட்டு அடிப்பார். என்ன என்ன செய்வார், சின்ன பிள்ளையிலே எனக்கு இந்த பெண் தன்மை இருக்கிறதுனால நான் இந்த மண் சட்டியெல்லாம் வச்சு நான் விளையாடுவேன், அது பிடிக்காது அவருக்கு. அதனால் அவர் என்னை கையிலேயே அடிப்பார். அடிச்சுட்டு தட்டை என்ன செய்வார், என் கையில் கொடுத்து தெருவு ஒரு 4 ரவுண்ட் சுற்றி வா அப்படிம்பார். அவர் ஒரு மாதிரி வில்லன்தனமாக அரக்கத்தனமாகவே இருப்பாரா. எனக்கு அந்த குழந்தை பருவத்திலேருந்தே எனக்கு அவருடைய அன்பு வந்து எனக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தாலும் அதை ஃபீல் பண்ண எனக்கு அந்த வயசில் எனக்கு தெரியலை. அவர் நான் அம்மா கிட்ட தான் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பேன், அம்மா கிட்ட தான் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பேன். எனக்கு எது வேணும்னாலும் அம்மாட்ட தான் கேட்பேன். ஆனால் என்னுடைய சிஸ்டர் அப்படி கிடையாது. அவர் கூட ரொம்ப நல்ல மிங்கலாக இருப்பாங்க, நல்லா வாய் பேசுவாங்க, அவர் பேசுகிறத கேட்டு ரசிப்பார் அவர். அந்த மாதிரிலாம் இருந்தது. கொஞ்ச நாளாக இவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் இப்படியே போயிட்டே இருந்தது. இவர் வாழ்க்கை இப்படி ஒரு பக்கம் கூடிய குடிச்சிட்டு விழுந்துருக்கிறதும், இவங்க சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு பக்கத்தில் வாங்கி சாப்பிட்றதும் கொள்றதும், அவர் பண்ணுற அவ்வளோ ஒரு அக்கிரமத்தையும் அவங்களால சகிக்க முடியல. சகித்தாலும் வேறு என்ன பண்ணுறது, தலைவலி தலைவிதியேன்னு அவங்க வந்து எங்கள் அம்மா வாழ ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இயேசுவை பற்றி சுத்தமாக தெரியாது. அதனால் இவர் ஒரு பக்கம் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார், இவர் ஒரு பக்கம் கொடுமைகளையும் அடித்து சந்தேகப்பட்டு எங்கள் அம்மாவை அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் இப்படி இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கும் இயேசுவை பற்றி எதுவும் தெரியாது. தெரியாததுனால அவங்க ஒரு பக்கம் கோயில் குளமாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, சாமிக்கு போய் சட்டி எடுக்கிறதும் வேப்பஞ்சாலையை சுற்றிட்டு சுற்றுறதும், இப்படி அவங்க ஒரு பக்கம் வந்து ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் நமக்கு அற்புதம் செய்யாதான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போயிட்டுருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அதிகமான ஒரு சண்டை ஏற்பட்டு அம்மாவும் அப்பாவும் வந்து பிரிஞ்சிட்டாங்க. அம்மா வந்து அடித்து அனுப்பிச்சிட்டாரு. எதனால் இந்த இப்படி அடித்து அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டால், எங்களுடைய மாமா இருக்கிறார்ல, அதாவது என்னுடைய அம்மாவுடைய மூத்த சகோதரன் கலியப்பெருமாள், அவர் வந்து எங்கள் அப்பாவுடைய அக்காவை தான் கல்யாணம் முடிச்சிருந்தார், லவ் பண்ணி இஸ்லாமிய பெண்ணை. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை. அந்த சண்டையில் எங்கள் மாமா வந்து எங்களுடைய அத்தையை வந்து அடித்து விரட்டி அனுப்பிச்சிட்டார். யார், இவங்க வீட்டுக்கு. பதிலுக்கு எங்கள் அப்பா வந்து, எங்கள் அக்காவை நீ அடித்து விரட்டினல்ல, நான் உன் தங்கச்சியை அடித்து விரட்டுறேன் அப்படின்னு சொல்லி, இவங்களுக்குள்ள ஒரு உறவு முறைகளுக்குள்ள ஒரு போட்டியினால் எங்கள் அம்மாவை வந்து அடித்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ பிரிஞ்சதுக்கப்புறம் நானும் என்னுடைய சகோதரியும் வந்து அப்பா வீட்டில் திருச்சியில் இருந்தோம் நாங்கள். அப்போ அப்பா வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்தாங்க, அம்மா ஒரு மாதம் அவங்களுக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக அவங்க குடும்பத்தில் எல்லோரும் பேசி கீசி என்ன பண்ணிட்டாங்க, வேறு ஒரு திருமணம் செய்து வைக்கணும்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு வந்து எங்கள் அத்தை அவங்க ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க, செகண்ட் மேரீடு வந்து பண்ணி வச்சிட்டாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரிய வந்து, நம்ம பிள்ளைகளை அங்கேயே விட்டுருந்தோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை பாழாயிடும், வரவை வந்து எப்படி பார்த்துக்குவாளோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி பால்வாடியிலேயே நாங்கள் நானும் என்னுடைய சிஸ்டரும் வந்து பால்வாடியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, என்னுடைய முஸ்லீம் பெயர் வந்து முஸ்தஃபா, தங்கச்சி பேர் வந்து ஃபாத்திமா பேகம், அப்படி தான் வந்து பேர் வச்சுருந்தாங்க. அப்படி தான் எங்கள் வீட்லேயும் கூப்பிடுவாங்க அப்பா. எங்கள் அம்மா சைடில் வச்ச பேர் வந்து வினோத்குமார், சரிங்களா. அதுக்கப்புறம் பால்வாடியில் நாங்கள் இருக்கும்போது டீச்சர்கிட்ட இப்படி நடந்ததை எல்லாம் சொல்லி எங்கள் அம்மா வந்து எங்களை கூட்டிகிட்டு கும்பகோணத்துக்கு போனாங்க. கும்பகோணத்தில் யார் இருக்கா அப்படின்னா, என்னுடைய ரெண்டாவது மாமா, அதாவது அம்மாவுடைய சகோதரன், ரெண்டாவது சகோதரன் அவருடைய ஃபேமிலியோடு இருக்கிறாரு. எங்களுடைய தாத்தாவும் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போது தாத்தா கிட்டே போய் கேட்குறாங்க அம்மா, இந்த மாதிரி நான் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டேன் சின்ன வயசுலேயே. அப்போ எங்கள் அம்மா பிரிஞ்சு வரும்பொழுது ஒரு 21 வயது இருக்கும், எங்கள் அப்பாவை விட்டு பிரிஞ்சு வரும்பொழுது. அப்போ நாங்கள் எவ்வளோ வயசு இருக்கோம் அப்படின்னா, ஒரு 5 வயசு 6 வயசுக்குள்ளே தான், 5 வயசு தான் மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா பால்வாடி தான் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ 4 வயசு இல்லை 5 வயசு அப்படி தான் இருக்கும். சிஸ்டர் ரொம்ப, அவங்களுக்கு நாலேஜே தெரியாது, விவரம் இல்லாத வயசு. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு இப்போ கேட்டால் கூட அவங்களுக்கு தெரியாது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அப்போ தாத்தா சொல்லிட்டார் ஒரே வார்த்தையாக, இல்லைம்மா உனக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, முடிஞ்சதோடு சரி என் கடமை முடிஞ்சிட்டு நான் உன்னை எதுவும் பார்த்துக்க முடியாது. அப்போ அம்மாவுக்கு சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி வந்து என் பிள்ளைங்க வந்து நான் கூட்டிகிட்டு வரணும், அவர் வந்து அந்த ஆள் கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டான், இனி எப்படி வந்து என் பிள்ளைங்க இல்லாமல் நான் வாழ முடியும், நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், எனக்கு இங்கே எதனா உங்களோட நான் வாழ்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே கேட்குறாங்க எங்கள் அம்மா. அப்போ கேட்கும் பொழுது அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லைம்மா உனக்கு எப்போ கல்யாணம் முடிஞ்சதோ அதோடு என்னுடைய கடமை முடிஞ்சிடுச்சு, இனிமே உன் பிள்ளைங்களை பார்த்துக்கிறது நீ வளர்க்குறதோ அது உன்னுடைய கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. அன்னைக்கு இருந்த அவங்களுடைய அண்ணன்க கிட்டலாம் போய் ஹெல்ப் கேட்டாங்க. ரெண்டு அண்ணன்க உண்டு அம்மாவுக்கு, அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி அண்ணா நான் பிள்ளையோட ரெண்டு, ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளையோட நான் வந்து சின்ன வயசுலேயே இப்படி புருஷனை இழந்து நான் வந்து இருக்கேன், வாழ்க்கை இல்லாமல் இருக்கேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க ஒருத்தர் கூட அந்த நேரம் வந்து ஹெல்ப் பண்ணல. ஏன்னா எல்லாருமே குடும்ப கஷ்டத்தில் அந்த டைம் இருந்தாங்க. ஸோ யாரும் வந்து முன்கு வரலை, இது இந்த பாரம் நம்ம தலையில் வந்து விழுந்துடுமோ, இதை எப்படி கை கழுவி விடலாம், இப்படி தான் எல்லாருமே யோசித்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய மனது ரொம்பவே பாதிக்கப்பட்டது. யாருடைய ஆதரவும் இல்லை, பெற்றவங்க ஆதரவும் இல்லை, கூட பிறந்தவங்களும் உதவி செய்யலை, கணவனும் வந்து விட்ட நிலமையில் ரெண்டு கை பிள்ளைங்களை பிடிச்சிக்கிட்டு அவங்க வாழ்க்கை பயணம் வந்து 22 வயதில் தொடங்க ஆரம்பிச்சுது. அப்போது என்ன செய்யறதுன்னு யோசனையில் இருக்கும்போது அண்ணனுங்க யாரும் பார்த்துக்கல, குழந்தைங்களையாவது பார்த்துக்குங்க நான் போய் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கலியப்பெருமாள் அப்படின்னு மூத்த அண்ணன் இருந்தார் இல்லையா எங்கள் அம்மாவுக்கு, அவரே தான் வந்து பார்த்துக்கிட்டாரு. அவரும் ரெண்டாவது மேரேஜ் பண்ணிட்டார். எங்கள் அப்பா எப்படி ரெண்டாவது மேரேஜ் பண்ணாரோ அதே மாதிரி இவன் என் தங்கச்சி வாழ்க்கையை நீ கெடுத்தலடா, உங்கள் அக்கா வாழ்க்கையை நான் கெடுக்கிறேன்னு சொல்லி அவரும் என்ன பண்ணிட்டார், போட்டியில் அவர் ஒரு பெண்ணை, இந்து பெண்ணை பார்த்து இந்து முறைப்படி அவர் திருமணம் செய்து அவங்களுக்கு இரண்டு குழந்தைகளும் பிறந்துருச்சு. அப்போது அந்த குழந்தைகளோடு எங்களையும் வச்சு பார்த்துக்கும்படியா இருந்தாங்க. அப்போ வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது, வருமானத்துக்கு என்ன செய்யறது, குழந்தைங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கணும் நம்மனு அவங்க யோசித்து எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, அங்கேருந்து அவங்க அந்த புதுசாக இப்போ திருமணம் முடித்தாங்க இல்லையா எங்கள் மாமா, அதாவது என்னுடைய அம்மாவுடைய மூத்த சகோதரன், அவருடைய மாமியார் வந்து சென்னையில் வந்து வேலை பார்க்குறாங்க. ஏதோ ஒரு வீட்டு வேலையெல்லாம் நடிகருங்க வீட்டிலலாம் வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டு வேலை செய்தாவது அந்த வருமானத்தின் மூலமாக உன் பிள்ளைங்களை நீ பார்த்துக்குவேன்னு சொல்லி அப்போவே எங்கள் அம்மாவை வந்து சென்னைக்கு வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் நான் வந்து என்ன செய்கிறேன், நானும் என்னுடைய சகோதரியும் அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ஸ்கூலில் போய்கிட்டு அப்படியே எங்கள் மாமா வீட்டில் வந்து நாங்கள் இருக்க ஆரம்பித்தோம். மாமா பாவம் வேலைக்கு போயிடுவார், அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எங்கள் அத்தை வந்து ரொம்ப எங்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பார்க்க இன்னமும் சினிமாவில் நடக்கிற கதை மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் நிஜமாகவே நடந்தது. யாருமே எங்களுக்கு கிடையாது, பக்கத்தில் பெரியமா வீடு, இந்த பக்கம் மாமா வீடு. பெரியமா அவங்க ஃபேமிலி லைஃப்பை பார்த்துட்டு இருப்பாங்க, ஏன்னா மாமா வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறது. மாமா காலைல வேலைக்கு போனார்னா நைட்டு தான் வருவார், அவரும் கொத்தனார் வேலை செய்கிறது. அத்தைக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க, நாங்கள் வேறு ரெண்டு பேர். இதுக்கிடையில் அவங்களையும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அம்மா வந்து பணம் அனுப்பிச்சி விடுவாங்க, அனுப்பிச்சி விட்டாலும் எங்களை சின்ன கொடுமைப்படுத்துறது, வேலை வாங்கிறது, ஏதாவது சொல்லி திட்டுறது, சொந்தக்காரங்க எங்கள் காதுபட பேசுவாங்க. குடும்பத்தை பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் சோறு போடணுமா, ஐயோ இதுங்கெல்லாம் தரித்திரம், இதுங்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது, பீடைங்க இதுங்க, இதுங்க வீட்டுக்குள்ளே வந்தாலே நமக்கு தரித்திரம் ஒட்டிக்கும், சி அட்ட தரித்திரம் பிடிச்சதுங்க, இப்படிலாம் பேசுவாங்க. அந்த குழந்தைய வயசில் எங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள், அந்த வயசில் வந்து அவங்க அப்படி பேசும்பொழுது அது அப்படியே என் தங்கச்சி வந்து என்ன செஞ்சிடுவா, எங்கள் அம்மா வந்தாதான் வரும்பொழுது அவங்கக்கிட்ட அப்படியே கிளிப்புள்ள மாதிரி சொல்லிடுவா, அங்கே என் அம்மா இப்படி சொல்லிச்சு, அத்தை இப்படி சொல்லிச்சு, மாமா இப்படி சொல்லிச்சு, பெரியம்மா இப்படி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிளிப்புள்ள மாதிரி சொல்லிடுவா. சொன்னதும் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, ஓ இப்படிலாம் நம்ம பிள்ளைங்களை இப்படி சொல்கிறாங்க போல், இப்படிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்க போல், நம்ம பக்கத்தில் ஆள் இல்லைன்னு இப்படி பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் என்ன செஞ்சிடுவாங்க, அங்கேருந்து எங்களை மயிலாடுதுறையிலேயே ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் எங்களை விட்டுருந்தாங்க. அந்த ஹாஸ்டல் வந்து மிகவும் ரொம்ப கொடுமை. இந்த குழந்தை வயசில் அவ்வளோ கஷ்டங்கள் வந்து யாருனா எந்த குழந்தையாவது பட்டிருக்குமான்னு எனக்கு தெரியலை. அதை நினச்சா எனக்கு இப்பவும் கண்ணெல்லாம் கழங்குது. ஏன் அப்படின்னா எங்களுக்கு ஒரு 7 வயசு இருக்கும், அந்த 7 வயசில் வந்து 6-7 வயசு தான் நாங்கள் 1வது படிக்கிறோம். அம்மாவும் முகத்தை பார்க்க முடியல, அப்பா முகத்தை எங்களால் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாசத்துக்காக அதிகமாக ஏங்குவேன், ஏன்னா நான் ரொம்ப அம்மா செல்லம், அம்மாவை பிரிஞ்சதுனால இருக்கவே முடியாது. தங்கச்சிக்கு கூட அவள் எல்லாரு கூட சீக்கிரம் அட்டாச் ஆகிடுவாள், ஆனால் நான் அப்படி ஆக மாட்டேன். ஏன்னா எனக்குள்ளே சின்ன வயசுலேருந்தே அந்த பெண் தன்மை இருந்ததுனால நான் யாரோடையும் ஒண்டி பேச மாட்டேன். அப்போது இந்த சூழலில் வந்து எனக்கு டவுசர் கிடையாது, போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கிடையாது. கவர்மெண்ட்டு ஸ்கூலில் ஃப்ரீயாக டவுசர் கொடுப்பாங்க, ஆனால் அந்த டவுசரே கிழிஞ்சிருக்கும். அதெல்லாம் நீ என்ன இதெல்லாம் சினிமாவில் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அதுதான் உண்மை. டவுசர் கிடையாது போட்டுக்க, அந்த டவுசரை நான் தைச்சி தான் போட்டுக்கணும்.
2: குழந்தை இல்லை, தங்கச்சி கை சின்ன பிள்ள கை 6 வயசுல, அந்த கையால் அவள் பாத்திரம் விளக்குவா. ஒரு வீடு ஃபுல்லாக இவ்வளோ, அதுனா ஹாஸ்டல்னால் அது ஹாஸ்டல் மாதிரி கிடையாது, ஒரு வீட்டுக்குள்ளேயே ஹாஸ்டல்னு சொல்லி போய் சொல்லி அவங்க பணம் வாங்கி உங்கள் குழந்தைங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்களை சேர்த்து எங்களை அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒரு 1.5 வருஷமோ 2 வருஷமோ தெரியலை, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ பால்வாடி ஸ்கூலில் தான் படிப்பேன், பழைய சோறு தான் கொடுப்பாங்க. சுடு சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு பலகாரம் சாப்பிடணுன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும். எதனா ஒரு நல்ல நாள் விசேஷத்தில் பலகாரம் வச்சா அதை திருடி சாப்பிடுவேன். எந்த குழந்தையாவது சாப்பாடு திருடி சாப்பிட்டுக்கிறீங்களா, பார்த்துருக்கீங்களா? ஆனால் நான் திருடி சாப்பிடுவேன். அதேமாதிரி இந்த 1 ரூபாய் 2 ரூபாய் எங்கன்னா ஷெல்ஃபில் கில்ஃபில் இருந்ததுன்னா அதை திருடிட்டு அதை வந்து எங்கன்னா அப்படி ஸ்கூலில் நடந்து போய் நிற்கும்போது தங்கச்சி கையை பிடிச்சிட்டு தான் நடப்பேன். போகும்போது அது முன்னாடி தூரை போட்டுட்டு தங்கச்சிகிட்ட போய் சொல்லுவேன், பார் கடவுளுங்க நமக்காக கொடுத்துருக்குறாரு, பார் 2 ரூபா போய் நம்ம அதனால் வாங்கி சாப்பிடுவோமா, போய் கள்ளப்பருப்பி வாங்கி சாப்பிடுவோமா, எல்லாம் ஆமாம் நான் கிடச்சிருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அந்த 2 ரூபாயில் 1 ரூபாய்க்கு ஏதாவது கள்ளப்பொறி மாதிரி வாங்கி சாப்பிடுவோம். சொந்தக்காரங்க வந்து பெரியம்மா வந்து எங்களை பார்க்க வருவாங்க, புட்டு அப்புறம் அது இதுன்னு இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் பெரியம்மா. அதை பார்த்து 2 நிமிஷம் தான் பேசியிருப்பாங்க. நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோன்னு வாங்கி வச்சுட்டு இவங்க ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுவாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, சும்மா எங்களுக்கு இவ்வளோ தான், இந்தா வச்சுக்கோ வச்சுக்கோ. அதை ஆசையாக கூட சாப்பிட முடியாது, நல்ல ட்ரெஸ் கிடையாது. சாக்கடையை அள்ளி ஊற்றணும், சாக்கடை வீட்டு வாசலில் இருக்கும், அந்த சாக்கடையை ஃபுல்லாக அந்த குழந்தை வயசில் நான் சாக்கடையை ஃபுல்லாக வந்து நான் வாரி ஊற்றுவேன். ஊற்றிட்டு அந்த சாக்கடை நாற்றத்தோடு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூலுக்கு போனால் லேட்டாக வரோன்னு சொல்லி எங்களை அடிப்பாங்க, டீச்சர் திட்டுவாங்க, வெளியில் பனிஷ் பண்ணுவாங்க. அப்போ நான் ஏன்டா லேட்டாக வர அப்படின்னு ஒரு நாளும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்கிறீங்களே, இன்றைக்கி பாத்திர தேய்ச்சேன்றீங்கோ, இன்றைக்கி வந்து சாக்கடையை ஊற்றுனன்றீங்க, இப்படி ஏதாவது ஒரு கதை சொல்லினே இருக்கீங்களே, ஏன் இப்படி லேட்டாக வரீங்கன்னு டீச்சர் கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இல்லை டீச்சர் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஹாஸ்டலில் வந்து இதெல்லாம் ஊற்ற சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து சாப்பிட்டீங்களாம்பாங்க, இல்லை சாப்பிட்லன்னும் போது டீச்சர் உட்கார வச்சு அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸில், அந்த சாப்பாடை வந்து எங்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய நாள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அவங்க வீட்டில் எல்லா வேலையும் நாங்கள் தான், அதாவது ஒரு வேலைக்கார பிள்ளைங்க மாதிரி நாங்கள் அவங்க வீட்டில் இருந்தோம். அதே மாதிரி அவங்க வீட்டில் நிறைய ஆடு மாடெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஆடு மாடுங்க கூட தான் படுக்கை, எங்களுடைய படுக்கை எதுன்னு தெரியுங்களா, வீட்டுக்குள்ளே கிடையாது, திண்ணையில் ஆடுங்க இருக்குதுல அதுங்களை பார்த்துக்கணும், தொலைஞ்சிடாமல் ஆடுங்களுக்கு பார்த்துக்கணும். அது எதனா ஆட்டு குட்டி கிட்டி போட்டுச்சுன்னா அதை அவங்கள கூட்டணும்னு சொல்லணும், அதை க்ளீன் பண்ணி வைக்கணும், ஆடுகளுக்கு என்ன தேவையோ அப்பப்போ புல் போடணும். ஆடு மேய்க்கிறது தான் அந்த நைட்டு நேரத்தில் ஒரு 6-7 வயசுலேயே அதுதான் எங்களுடைய வேலை. மழை பெய்யும், அந்த புழுக்கத்துலேயே அந்த ஆட்டு மூத்திரம் புழுக்க எல்லாமே இருக்கும், அதுலேயே தான் படுத்துக்கணும். இதே தான் எங்களுடைய லைஃப் போய்கிட்டே இருந்தது. அங்கே தான் இயேசு வந்து என்னை பார்க்கிறார். அது ஒரு தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னுமே அவர் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார், அது எனக்கு தெரியாது. தாவீதை வந்து சின்ன பிள்ளையில அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போதே வந்து கர்த்தர் அவனை சூஸ் பண்ணார் இல்லையா. அந்த மாதிரி நானுமே வந்து என்னுடைய தங்கை நானுமே வந்து சின்ன பிள்ளையிலே ஆடுகளை தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், அதாவது அந்த வீட்டு வாசலில். அவங்களும் ஒரு கிறிஸ்டியன்ஸ் தான், அவங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க தான், ஆண்டவரை கும்பிடுறவங்க தான். ஆனால் அவங்க கடமை கிறிஸ்தவர்களாக இருந்தாங்களோ என்னமோ தெரியலை. ஏன்னா எங்களுக்கு ஏன் அப்படி அநியாயம் நடந்ததுன்னு எங்களுக்கு புரியலை. அந்த நேரமே வந்து நாங்கள் இயேசுன்றவர் ஒரு தெய்வம்ங்கிறத அறிந்தோம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். ட்ராக்ஸ் கொடுக்க 6-7 வயசில் அனுப்புவாங்க எங்களை. அந்த மயிலாடுதுறை பட்டணத்தில் வந்து நாங்கள் இன்னொரு அண்ணன் எங்கள் கூட வருவார், அந்த அண்ணன் கூட போயிட்டு அங்கேயே 6-7 வயசுலேயே ட்ராக்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு வருவோம். சில நேரம் வந்து ஏதாவது ஏன் அது விருப்பம் இருக்காது எங்களுக்கு, அதில் என்ன பண்ணணும்னு தெரியாது, அதை பற்றின நாலேஜ் இருக்காது. ஆனாலும் அப்போவுமே ஊழியம் செய்யறதுக்காக அங்கே போய் நாங்கள் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்போ தான் நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்கன்னு அதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம். அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, ஒரு பக்கம் எனக்கு எங்கள் அம்மா இந்து தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த தெய்வத்துடைய எண்ணமும் எனக்குள்ளே வரும். ஒரு எல்லா தெய்வமும் ஒன்று தான் போலன்ற நினப்பில் நான் அப்படி இருப்பேன். அடிக்கடி நானே வந்து சும்மா அந்த இங்கே இருக்கிற சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாமி விக்கிரக காரியங்களை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும்னு சொல்லி அதை நான் பூஜை பண்ணுறது, இப்படியே எங்களுடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்தது. அப்போ எங்கள் அம்மா எங்களை பார்க்க வரும்பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, அம்மா உன்னுடைய பிள்ளை வந்து ரொம்ப கஷ்டப்படுதும்மா, நீங்கள் தயவுசெய்து வைக்காதம்மா, நீ கூட்டிகிட்டு போயிடுமா, இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, அந்த பிள்ளைங்க மழையிலையும் வெயிலையும் அந்த ஆட்டு புழுக்க மூத்திரத்தில் வந்து படுத்து கிடக்குதுங்க, குடம் சைஸு கூட இல்லை, இதெல்லாம் குடத்தை தூக்கிக்கிட்டு தண்ணி பிடிக்க வருதுமா, தயவுசெய்து கூட்டின்னு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதனாலே எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து எங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு, நான் உங்களுக்கு மாதம் மாதம் காசு அனுப்பி விடுறேன், என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பண்ணுறேன், நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி அவங்க ஆதங்கத்தில் திட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த சுச்சுவேஷனில் நான் ரெண்டாவது வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படித்தேன். அங்கேருந்து திருப்பி எங்களை அம்மா சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு அவங்களே ரொம்ப கஷ்டம், அவங்களால எங்களை வச்சு பார்த்துக்க முடியலை, ஏன்னா அவங்களே சாப்பாடு கஷ்டம். அப்போல்லாம் வந்து பிராமின்ஸ், அவங்க வந்து எங்கே இருந்தாங்கன்னா சாலிகிராமம் பக்கத்தில் தான் அவங்க இருந்தாங்க, வடபழனி சைடு இருந்தாங்க. அப்போ அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு குடத்துக்கு ₹1 ₹2 என்னமும் கணக்கு, பிராமின் வீட்டில் 15 குடம் அடிக்கணும், 15 குடம் அடித்தாதான் அந்த ₹15 அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த காலத்தில். அப்போ தண்ணி வந்து அவங்களுக்கு அடித்து அடித்து அடித்து நெஞ்செல்லாம் வந்து அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும், வாலிப வயசு வேறு, எங்கேயும் வீட்டில் வேலை செய்ய முடியாது, வேலை செஞ்சாலும் அங்கே இருக்கிற ஆண்கள் எதனா தப்பாக நடந்துக்க வருவாங்க, ஸோ அங்கேருந்து வேறு வீடு வேலைக்கு மாறுவாங்க. இப்படி நிறைய உபத்திரவங்களை வந்து அவங்க அம்மா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க. ஒரு இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா, அவங்களே சாப்பாடு கஷ்டம், ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு வராங்க, பக்கத்துலேயே வந்து வடபழனியில் எங்கள் அக்கா புனிதான்னு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா எங்கள் அம்மாவுடைய அக்கா, அவங்களுடைய பொண்ணு, அக்கா பொண்ணு, அம்மாவுக்கு அக்கா பொண்ணு. அவங்க வந்து கல்யாணம் பண்ணி அவங்க புருஷனோட ஒரு குடும்பமாக வந்து வாழ்கிறாங்க. ஸோ அக்கா பொண்ணு பக்கத்தில் இருக்காளே, புனிதா இருக்காளே, போய் பார்க்கலாம், எதனா சாப்பாடு செய்திருப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. ரொம்ப ஒரு நாள் வேலை செஞ்ச களைப்பில் பசி தாங்க முடியாமல் இதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு போய் உட்காந்துருக்காங்க, பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நார்மலாக எப்படி இருக்கா, உன் புருஷன் நல்லா இருக்கானா, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டியா, கொண்டியான்னு என்ன சமைச்ச, இப்படி பேச்சு கொடுக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எதுவும் சமைக்கலை சித்தி, மாமாவுக்காக தான் வச்சுருக்கேன், அவர் வேலை முடிச்சுட்டு வந்ததும் அவங்க சாப்பிடுவாங்க, வேறு எதுவும் சாப்பாடு இல்லையே சித்தி, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் பொங்கி வச்சுருப்பல அப்படின்னு வாங்களாம். சரின்னு இவங்க பாத்ரூம் போயிட்டு வர கேப்பில் அம்மா சட்டியை திறந்து பார்த்தா அவ்வளோ சாப்பாடு இருக்குமா, அதை பார்த்துட்டு சி பசின்னு வந்து இவங்களே பசி தாங்க முடியாமல் கேட்பாங்களாம், கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்தால் கூட்டுடி போதுண்டி, குழம்பு கூட வேணாண்டி அப்படின்னு கேட்பாங்களாம், இல்லை மாமாவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்களாம். அப்போது ஒரு நடை அந்த எங்கள் அக்காவுடைய வீட்டுக்காரர் வந்ததும் சித்தி வந்துட்டு போகிறாங்க போல், உங்களுக்கு சாப்பாடு போடுறது தானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது, அதுக்கு அவங்க எங்கள் அக்கா சொல்லியிருக்காங்க, அதாவது எங்கள் அம்மாவுடைய அக்காவுடைய பொண்ணு புனிதா சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் இதே வேலை, இவங்க வந்து இன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு கொடுத்துட்டோம்னா தொடர்ந்து வந்து இப்படி உட்காந்து சாப்பிட கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதனால் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, இது பழக்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அந்த இடத்துல அவங்க அதை கேட்டால் அழுது வயிறெறிஞ்சு வெளியில் வருவாங்களாம் சாப்பாடுக்கு இல்லாமல். அப்போ இவங்களே இவ்வளோ கஷ்டப்படும் போது எங்களை எப்படி பார்க்க முடியும் அவங்களால, ஸோ எங்களை எங்கள் அம்மாவால் பார்த்துக்க முடியல. ஸோ எங்கள் அம்மா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது, என்ன வந்து ஒரு இஸ்லாமிய ஆசிரமம் இருந்தது, ஹாஸ்டல், முஸ்லீம் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டலில் என்னை கொண்டு போய் சேர்க்குறாங்க. நான் எந்த ஊரில் என்னை சேர்த்தாங்கன்னா தஞ்சாவூர், தஞ்சாவூரில் முஸ்லீம் ஜென்ஸ் ஹாஸ்டலில் கொண்டு போய் என்னை சேர்க்குறாங்க. அங்கே நான் 3வது வகுப்பு நான் ஜாயின் பண்ணுறேன். என்னுடைய தங்கச்சியை பெண்கள் முஸ்லீம் காப்பகத்தில் கன்னியாகுமரியில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. எங்கள் அம்மா சென்னையில் வடபழனியில் வீட்டு வேலை செஞ்சு அவங்க ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க. இப்போது 3 பேரும் நாங்கள் 3 இடத்துல நாங்கள் பிரிஞ்சு வந்துட்டோம். அம்மா ஒரு பக்கம் வடபழனியில் இருக்காங்க, ஒரு பக்கம் நான் வந்து தஞ்சாவூரில் இருக்கேன், என்னுடைய சகோதரி வந்து கன்னியாகுமரியில் இருக்காங்க. இப்படி திசை மாதிரி நாங்கள் இருக்கோம். எங்கள் அப்பாவை பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஜாலியாக இருக்கிறார். அவர் வந்து செகண்ட் மேரீட் முடித்து அவளையும் விவாகரத்து பண்ணி திருப்ப 3வது ஒரு பெண்ணையும் வந்து மேரேஜ் பண்ணி அவர் ஜாலியாக திருச்சியில் அவர் ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தார். இப்படி எங்களுடைய வாழ்க்கை தடம் புரண்டு போச்சு. இந்த காலகட்டங்களில் நான் இஸ்லாமிய தெய்வமாகிய அல்லாவை வந்து நான் அறிந்து கொள்கிறேன். அப்போ தான் குரான் படிக்க சொல்கிறாங்க, அலிஃப் படிக்க சொல்கிறாங்க, அதில் ஒரு சில மந்திரங், அதாவது இந்த ஓதும் பொழுது சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. படித்து வேணா கூட நான் சொல்கிறேன் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அர்ரஹமீன் அர்ரஹமான் இர்ரஹீம் அல்லாஹ் அக்பர். இப்படி பாங்கிலிருந்து அந்த குரான் முழுமையாக படிக்கிற வரைக்கும் தொழுகை ஃபுல்லாகவே நான் ரொம்ப பக்தி, சின்ன வயசுலேருந்தே பக்தியாக இருப்பேன். அது எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்து தெய்வத்தை நான் வணங்கிக்கிட்டு இருந்தேன். அம்மா அதை தான் சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த தெய்வமும் எங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்க்கலை. அதற்கு பிற்பாடு நான் அப்பாவுடைய தெய்வமாகிய இஸ்லாம் தெய்வத்தை வந்து நான் வணங்க ஆரம்பித்தேன். அழுவேன் அந்த தொழுகையில் வந்து, போட்டுக்க எனக்கு தொப்பி இருக்காது, பக்கத்தில் யார்ட்டனா கேட்டு வாங்கி போடுறது, நல்ல ட்ரெஸ் இருக்காது. ஹாஸ்டலில் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, நல்ல சாப்பாடு, நல்ல நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது கொள்றது எல்லாமே உண்டு. ஆனால் அந்த சின்ன வயசில் நிறைய மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டேன். ஏன்னா இந்த ஒரு வருட காலம் அம்மாவை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன், மூணாவது தான் நான் படிக்கிறேன். அப்போது அம்மாவும் போயிட்டாங்க, தங்கச்சியும் போயிட்டாங்க, அப்பா மூஞ்சியும் மறந்து போச்சு எனக்கு குழந்தை பருவத்திலிருந்தே. ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளே போய் போய் நான் ஃபோன் பக்கத்துலேயே உட்காருவேன். எங்கள் அம்மா ஒரு கால் பண்ணிட மாட்டாங்களா, அவங்க வாய்ஸை கேட்டுட மாட்டோமா, என்னை வந்து கூட்டின்னு போகிறேன்னு சொல்ல மாட்டாங்களான்னு ரொம்ப ஏங்குவேன். இந்த தீபாவளி, கிறிஸ்மஸ்ஸு, இன் ரம்ஜான் இந்த மாதிரி பண்டிகைலாம் வரும்போது அங்கே இருக்கிற ஆம்பளை பசங்கள்லாம் வந்து அவங்கவுங்க ஃபேமிலி கூட போயிடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வருவாங்க, வந்து அவங்களுக்கு டாய்ஸு, சாப்பிட்ற பொருள் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. எங்கள் வீட்டிலேருந்து யாருமே வந்து என்னை பார்க்க வரமாட்டாங்க, எங்கள் அம்மாவும் வரமாட்டாங்க. நான் ரொம்ப ஏக்கமாக உட்காந்துருப்பேன். ஏதாவது கொடுப்பாங்களா, யாருன்னா பார்க்க வராங்கள, அவங்க வந்து பொம்மையை மான் பொம்மை அது இதுன்னு வச்சு விளையாடுவாங்க. நான் அந்த பெண் தன்மை இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன பொம்மையெல்லாம் நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அப்போ பொம்மையை வச்சு விளையாடும் போது நான் பக்கத்துலேருந்து அந்த பொம்மையை வச்சு விளாண்டேன்னா என் கையை தட்டி விட்டு பிடுங்கி அந்த பொம்மையை வந்து தூர போடுவாங்க. அதே மாதிரி வரவங்க பார்க்குறவங்க இந்த குழந்தை, ஏதோ ஒரு குழந்தை வந்து உட்காந்து கேட்குதுன்னு சொல்லி அதை ஒரு ஆசையில் கேட்குதுன்னு கூட கொடுக்க மாட்டாங்க. அது என் பிள்ளைக்கு வாங்கிட்டு இருந்துக்கிறேன் நீ என்ன கேட்குறேன்னு சொல்லி கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டாங்க. அது அப்படியே இப்படி கையை தட்டி விட்டு பிடுங்கிடுவாங்க. அந்த நேரம் ரொம்ப ஏக்கமாக இருக்கும், ஏன் இப்படி பண்ணுறாங்க எல்லாரும், நம்மளுக்கு வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு. ஒரு நல்ல ஐட்டம் சாப்பிட்றது, அன்றைக்கி வந்து நோன்பு அன்னைக்கு ஏதாவது வந்து நல்ல கேசரி அல்வா இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க நோன்பு அன்னைக்கு. அதை சாப்பிடும்பொழுது எனக்கு ரொம்ப ஆசை, சந்தோஷமாக இருக்கும். ஐயோ இன்றைக்கி வந்து கே அல்வா கொடுக்குறாங்க, இன்றைக்கி கேசரி பண்ணுறாங்க, இன்றைக்கி நோன்பு கஞ்சி இருக்குது, இன்றைக்கி நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். அந்த மாதிரிலாம் இருந்தேன். லெட்ரு எழுதுவேன் பக்கத்தில் வாட்ச்மேன் அங்கிள்கிட்ட சொல்லி அம்மாவுக்கு வந்து லெட்ரு எழுதுவேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, தங்கச்சி எப்படி இருக்கா, என்னை கூட்டின்னு போங்க, என்னை கூட்டின்னு போங்கன்னு சொல்லி நான் ரொம்ப கேட்பேன். ஆனால் அவங்க வந்து ஒரு வாட்டி கூட பார்க்கல, ஒரே ஒரு வாட்டி லெட்ரு போட்டாங்க, கவலைப்படாத நான் வந்து உன்னை கூட்டின்னு போகிறேன்னு சொல்லி யார் மூலியமோ எழுதி ஒரு லெட்ரு போட்டிருந்தாங்க. அப்போது இந்த ஒரு வருஷத்தில் அவங்க வராமல் இருந்ததுனால இந்த மன அழுத்தம் ஏக்கம் எல்லாம் ஜாஸ்தியாகி எனக்கு வெறுப்பாயிடுச்சு. ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், ஏன் நம்மளை கடவுள் படைச்சாரு, தொழுகையில் நான் உட்காந்தேன்னா 24 hours இப்படி ஓச்சு கையில் அழுதுகிட்டே இருப்பேன், எதுக்கு என்ன படைச்ச, நீ கடவுள் தானே, ஏன் என்ன படைச்ச, இந்த உலகத்தில் நான் ஏன் வாழணும், என் குடும்பம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படியே கண்ணீர் மட்டும்தான் வரும், எனக்கு வார்த்தையே வராது, கண்ணீர்லேயே நான் பேசிகிட்டே இருப்பேன். அப்போது எங்கள் அம்மா ஒரு நாள் வந்தாங்க, ஒரு வருஷம் கழிச்சிருச்சு. இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு ரொம்ப மன போராட்டம் ஜாஸ்தி இருந்ததுனால, மன அழுத்தம் இருந்ததுனால நான் யார் கூடயும் பேசவே மாட்டேன். அங்கே நிறைய அண்ணம்மாருங்கள்லாம் இருப்பாங்க, இருந்தாலும் வந்து நான் யார் கூடயும் நான் பேசவே மாட்டேன். இதுக்கிடையில் என்னுடைய பெண் தன்மையும் வந்து எனக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருந்தது. இந்த பெண் தன்மை இருக்கிறதுனால என்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க, ஓ இவனுக்குள்ளே ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு என் கூட விளையாடுறேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் தப்பாக என்னை அப்யூஸ்லாம் பண்ணாங்க. சின்ன வயசுலேயே என்னை பாலியல் வன்புணர்வு வந்து அங்கே இருக்கிற ஆம்பளை பசங்களே என் படுக்கையில் வந்து செஞ்சாங்க. அதை நான் அதிகமாக சொல்ல விரும்பலை. அந்த அந்த வயசுலேயே அதை பற்றின ஒரு புரிதலோ அதை பற்றின ஒரு அறிவோ இல்லாத காலகட்டத்திலேயே என்னை நிறைய பேர் வந்து பாலியல் ரீதியாக என்னை துன்புறுத்தி என்னை அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வெளியில் என்னால் போய் சொல்லவும் முடியலை. சொன்னால் நாங்கள் உன்னை அடிச்சிடுவோம், உன்னை கொன்றுவோம் அப்படி இப்படின்னு எதோ சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க. பெரிய பெரிய ஆம்பளை பசங்க, அவங்க வந்து 12th, 11th, 10th அந்த மாதிரி படிக்கிற அண்ணாங்க. ஸோ அப்படி என்னை ரொம்ப பாலியல் ரீதியாகவும் என்னை கஷ்டப்படுத்தினாங்க. அந்த ஒரு காரணத்துக்கு, அந்த பயத்துக்கு நான் யாருன்னா ஆண்களை பார்த்தாலே பயப்படுவேன். எதனா நம்மளை வந்து ஏதோ பண்ணுறாங்களோ என்னவோ பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நான் பயப்பட ஆரம்பிப்பேன். அப்படி பயந்து நான் ஒதுங்கியே தான் வாழ்வேன். யாராவது ஒருத்தர் அன்பாக பேசினா கூட பயப்படுவேன். இவங்க வேறு என்னத்துக்கும் நம்மளை கூப்பிடுறாங்களோ அப்படின்ட்டு நான் கிட்ட கூட போகவே மாட்டேன். யார்கிட்டையும் நான் பேசவே மாட்டேன். அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தனிமையாக இருப்பேன். பாட்டுக்கு பேசிக்கினே இருப்பேன். என்னை எப்படி கூட்டிகிட்டு போவே இல்லை, நான் செத்துடணும். எதுக்கு நம்ம இப்படி வாழ்கிறோம், என்னத்துக்கு வாழ்கிறோம், நம்ம அம்மா யார், அப்பா யார், எங்கேயோ எல்லோரும் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க, எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, எப்படி நம்ம இங்கே இருக்கிறோம், ஏன் இருக்கோம், இப்படியே தான் என் மனசில் ஓடிட்டே இருந்தது. இந்த துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து எல்லா ஆம்பளை பசங்களும் வந்து பேட் எடுத்து கிரிக்கெட் விளையாட போவாங்க, பம்பரம் விளையாடுவாங்க, அது என்னது கில்லி விளையாடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. நான் பாட்டுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விளையாட போயிட்டாங்கன்னா நான் மட்டும் உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து டிராயிங் வரைகிறது, இல்லை பொம்மை வச்சு விளையாண்டுட்டுருக்கிறது, இல்லை சட்டி சாமான் வச்சு விளையாடுறது, இந்த மாதிரி பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகளில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கடைசியாக எங்கள் அம்மா வந்து வந்தாங்க ஒரு வருடம் கழித்து. அப்போ என் தங்கச்சி வந்தாங்க. தங்கச்சியை கூட்டிகிட்டு வரும்பொழுது சந்தோஷம். ஆனால் அவங்கள பார்த்ததில் எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு வருட காலகட்டத்தில் எனக்கு மன அழுத்தம், உள்ளேயே ஒரு பக்கம் ஒரு போராட்டம், சரீர ரீதியாக ஒரு போராட்டம் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து இந்த இவங்கள்லாம் ஏதோ வேண்டாம், ஏதோ ஒரு வேற்று கிரக வாசிகளுடைய நான் மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுனால, மன அழுத்தாகி யாருக்குனே அதிகமான அன்பு இல்லாதனால எங்கள் அம்மாவை பார்த்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. எப்படி சொல்றது, நான் அன்பு தேவைப்படும் போது நீ வரல, இப்போ வந்திருக்கிற, இப்போ வந்த, சரி ஓகே அப்படின்ற ஒரு நிலவரத்தில் வந்து என்னுடைய மைண்டும் மனதும் வந்து போயிடுச்சு. அப்போது பெருசாக நான் சந்தோஷப்படலை. தங்கச்சியை பார்த்ததும் ஹாய் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவள் கையை பிடிச்சிட்டு நாங்கள் போனோம். அப்போ அம்மா வந்து ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்து, இவர் தான் உங்களுடைய மாமா, இவர் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நபரோடு என்னை கூட்டிகிட்டு வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. இதே சென்னை பட்டணத்தில் கோவிலம்பாக்கத்தில் வந்து நாங்கள் இருந்தோம். அப்போது இவர் அம்மாமான்னு சொல்லி சொன்னவரை வந்து எங்கள் அம்மா இவர் தான் இனிமேல் உனக்கு அப்பான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவருடைய பெயர் ராஜன். அவங்க எப்படி அப்படி ஆனாங்கன்னா, இதுக்கிடையில் என்னுடைய அப்பா வந்து இறந்துட்டார். என்னுடைய பெற்ற எடுத்த அந்த இஸ்லாமிய தகப்பன் வந்து அவர் இறந்துட்டார் சூசைட். அவள் வந்தவளும் வந்து அவங்கள சரியாக பார்த்துக்கல போல, ஏதோ நிறைய டார்ச்சல் கொடுமைகள்லாம் அனுபவிச்சதில் அவர் ஏதோ ஒரு இடத்துல வந்து காட்டுக்குள்ளே விஷத்தை அருந்தி இறந்து போயிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். பட் நாங்கள் போய் பார்க்கல. அவருடைய வாழ்க்கை அப்படி முடிஞ்சிருச்சு. எங்கள் அம்மா வந்து நல்ல இந்து, வைராக்கியமாக பக்தி உள்ளவங்க. அவங்க நிறைய கோயிலுக்கெல்லாம் போவாங்க, வேப்ப சேலை கட்டுவாங்க, சட்டி எடுப்பாங்க, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது ரெண்டாவதாக திருமணம் செய்த என்னுடைய வளர்ப்பு அப்பா, அவர் வந்து என்னை நல்லபடியாக எங்களை பார்த்துக்கிட்டார். சின்ன குழந்தையிலேருந்தே எங்களை நல்லா பார்த்துக்கிட்டார். அம்மா வந்து அவங்கள செகண்ட் மேரிட் பண்ணிட்டாங்க. அவங்க லைஃப் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டத்துலே தான் போச்சு. ஏன்னா சைக்கிள், அப்போல்லாம் சைக்கிள் தான் வேலைக்கு போகணுன்னா பின்னாடி அம்மா உட்காந்துக்குவாங்க, நான் அம்மாவுக்கு பக்கத்தில் உட்காந்துக்குவேன், முன்னாடி சைக்கிளில் தங்கச்சி உட்காந்துக்குவா, ஒரே சைக்கிளில் தான் எங்கன்னாலும் குடும்பமாக வேலைக்கு போவோம். சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது, அப்போ ரொம்ப கஷ்டம் சாப்பிட வழி. இந்த சூழ்நிலையில் நான் எத்தனாவது படிக்கிறேன்னா திருப்பி 3rd standard. ஏன்னா அங்கே ஒரு வருஷம் 3rd standard வீணாக போயிடுச்சு. திருப்பி என்னையும் என் தங்கச்சியும் ஒரே ஸ்கூல்லையே ஒரே கிளாஸ்லேயே வந்து 3வது திருப்பி 2வது வாட்டி படிக்கும்படியாக எங்கள் அம்மா வந்து சேர்த்துட்டாங்க. இங்கே இந்த ஊரில் கோவிலம்பாக்கத்தில் சென்னையில் வந்து சேர்த்துருந்தாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம், சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது, வெறும் ரேஷன் அரிசியை வடித்து மிளகாவையும் காஞ்ச மிளகாவையும் எண்ணெயும் உப்பு இதெல்லாம் பூண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சும்மா அடித்து அதை வந்து எண்ணெய் ஊற்றி சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுப்பாங்க. அதை தான் தெய்வாமிர்தமாக நினச்சி நாங்கள் அதை சாப்பிடுவோம். கஷ்டம் ரொம்பவே, வாடகை வீட்டில் தான் இருந்து கஷ்டப்பட்டாங்க. படிப்படியாக அப்பா வந்து ஆண்டோருக்குள்ளே அவர் இருந்தார். அதுக்கு முன்னாடி அவர் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுவார், அப்பா வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். அவரும் வந்து கர்த்தருக்குள்ளே இல்லாமல் இருந்தார். பிற்பாடு அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டோருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எங்களை வந்து கர்த்தருக்குள்ளே நடத்த ஆரம்பித்தார். அப்போ நான் வந்து என்னை சர்ச்சுக்கு போக சொல்லுவாங்க, நான் போக பிடிக்காது, எனக்கு அவரை பற்றி எனக்கு அதிகமாக எதுவுமே தெரியாது. இயேசுப்பாவை பற்றி முதல்ல எங்கள் அம்மா தான் தொடப்பட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மாக்குள்ளே வந்து மாந்திரிக கிரியை இருந்தது. அப்போது இவங்க இந்து கோயிலுக்காக ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் பொழுது அப்பா வந்து இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்பான்னு சொல்கிறது வளர்ப்பா ராஜன் அப்பாவை தான் நான் சொல்கிறேன். அவர் வந்து இயேசுப்பாவை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுவாங்க, அவங்க வந்து அதிகமாக கேட்டுக்கிட மாட்டாங்க. சரி இவளாக திருந்துவான்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து அவங்க போக்கிலேயே விட்டாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ பிரஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்து இவங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் பாட்டி வந்து எங்கள் அம்மாவுடைய அம்மா வந்து கேன்சரில் தான் அவங்க இறந்தாங்க. ஸோ அந்த கேன்சரில் இறந்ததுனால தனக்கும் அந்த கேன்சர் வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இவங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ டாக்டர்ஸும் என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுமா, அது கேன்சர் கட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இந்த நாள் வாங்க, இந்த நாளில் நம்ம டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போதான் எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு, நீ வந்து சர்ச்சுக்கு வா, ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு கண்டிப்பாக சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு முதல் தடவை சொல்லும் பொழுது எங்கள் அம்மா அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை தேடுறதுக்காக சபைக்கு வராங்க. அப்போ சர்ச்சுக்கு வரும்பொழுது அவங்க உடம்பில் ரெண்டு மூணு விதமான பிசாசின் ஆவிகள் இருந்துச்சு. அதை சபையில் அவங்க ஜெபம் பண்ணி விடுதலையை அவங்க பெற்றுக்கிட்டாங்க. அந்த பெற்றுக்கொண்ட நாள்லேருந்து அவங்க கரெக்டாக சர்ச்சுக்கு போய் ஆண்டவரை அறிந்து கொண்டு அதற்கு பிற்பாடு அவங்க ஞானஸ்தானம் எடுத்து அப்போ தான் வீட்டில் அவங்க முத முதல்ல ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கும் பொழுது தான் ஏசப்பாவை முத முதல்ல அவங்க தரிசனத்தில் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, வேத வாசிக்க தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அப்போ தான் குடும்ப ஜெபமாக உட்காந்து நாங்கள் எல்லோரும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அம்மா பெற்றுக்கொண்ட பிற்பாடு அன்றைக்கி நைட்டு ரொம்ப உருக்கமாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. என்ன அவ்வளோ பயங்கரமாக ஜெபிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது தான் இயேசுவே வீட்டுக்குள்ளே நடந்து வந்து, பயப்படாத மகளே நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நீ ஜெபம் பண்ணு மகளேன்னு சொல்லி அவங்கள ஆற்றி தேற்றி அவங்களோட பேசினதாக அவங்க சொன்னாங்க. அந்த தரிசனத்தில் இயேசுவை கண்கூடா பார்த்ததாக அவங்க சொன்னாங்க. அதிலிருந்து எங்கள் அம்மாவுடைய விசுவாசம் வந்து அவங்களுக்குள்ள அதிகமாக ஆக ஆரம்பிச்சுது. எங்களையும் ஜெபிக்க சொன்னாங்க, பைபிள் வாசிக்க சொன்னாங்க. அப்போ தான் நான் முத முதல்ல நான் இந்த சுச்சுவேஷன் நடக்கும் பொழுது ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கிறேன். அந்த இதுக்கிடையில் என்னுடைய பெண் தன்மையும் ஒரு பக்கம் எனக்குள்ளே போயிட்டே இருக்குது, பெண் தன்மையும் எனக்குள்ளே வளர்ந்துட்டே இருக்குது. அதை என்னால் வெளியே காமிச்சிக்க முடியல, அந்த ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியல, போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பைபிள் நான் படிக்கும் பொழுது தான் அன்புனா என்ன, எப்படி ஒரு தகப்பன் நம்மை நேசிப்பார், அப்படி எல்லா தெய்வம்னா யார், எப்படி ஒரு மனிதன் வாழணும், எல்லா விதமான விஷயங்களையும் அந்த வேதாகத்தமத்தில் இருக்கிறத பார்த்து நான் படிக்க படிக்க படிக்க படிக்க இயேசு எப்படி, அவருடைய அன்பு எப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து நானும் இயேசப்பா அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா இந்த சூழ்நிலையில் வந்து என்னுடைய அப்பா வந்து ஆண்டவரை பற்றி எங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருந்தார். அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம். ஆனால் இதுக்கிடையில் வந்து என் தங்கச்சியுமே வந்து கர்த்தரை வந்து தேடலை. அவனும் ஏதோ ஒரு கடமை கிறிஸ்தவர்களாக ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி நாங்கள் எல்லாருமே சிஎஸ்எஸ் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இப்படி தான் இருந்தோம். அப்போது இந்த சூழ்நிலையில் என்னுடைய வாலிப பருவம் வருது. வாலிப பிரயத்தில் நிறைய கேலி கிண்டல். ஸ்கூலில் வந்து எனக்கு எல்லாரும் வச்ச பேர் நயன்தாரா நயன்தாரா, அதுக்கப்புறம் பொட்டை ஒம்பது, இப்படி எல்லாமே சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், அதை நான் காதலையும் போட்டுக்க மாட்டேன். கடையில் போய் எதனா ஒரு பொருள் வாங்கினோன்னா, ஆனால் தேன் மிட்டாய் கொடுங்களேன் அப்படின்பேன். அவர் சொல்லி கொடுப்பார், தேன் மிட்டாய் இல்லைம்மா, இல்லைப்பா தேன் மிட்டாய் அப்படின்னு கேளு அப்படிம்பார். அப்போ நான் யோசிச்சுட்டு வருவேன், நம்ம தேன் மிட்டாய்னா கேட்டோம் இல்லையே, தேன் மிட்டாய் தானே கேட்டோம் அப்படின்ட்டு நானே யோசிச்சுக்கிட்டு வருவேன். அப்போது இந்த சூழ்நிலையில் வந்து நான் என்ன செய்வேன், எங்கள் அம்மா அப்பா இல்லாத போது, என் தங்கச்சி இல்லாத போது என் தங்கச்சியுடைய ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்த்துக்குவேன், எங்கள் அம்மாவுடைய ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்த்துக்குவேன். ஒரு வாட்டி என் தங்கச்சி அதை பார்த்துட்டா, பார்த்தாலும் அவளுக்கு தெரியாத மாதிரி சுருட்டி உள்ள தூக்கி போட்டேன், அது யாருக்குமே தெரியாது. அப்போது சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இப்படியே வளர்ந்து போயிட்டே இருக்கும் பொழுது, அப்போ தான் இயேசுவை அறிந்து நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். எப்படி நான் இயேசப்பாவை அறிந்து நான் ஞானஸ்நானம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, முதல்ல நான் வந்து சபைக்கு போனேன், சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போனேன். அங்கே சொல்லப்படுகிற தெய்வ செய்திகளை கேட்டேன். அங்கே ஆண்டவரை பற்றி பேசுறது, ஜெபிக்கிறது, பாடுறது, இது எல்லாத்தையும் நான் கேட்டு அதை பின்பற்ற ஆரம்பித்தேன். அதற்கு பிற்பாடு நான் டெய்லி பைபிள் படிப்பேன். பைபிள் படிக்கும்போது மத்தேயு அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அந்த முக்கியமான நான்கு சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த நான்கு சுவிசேஷத்தை அடிக்கடி ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதில் இயேசு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அது இயேசு எப்படிப்பட்டவர், அவர் நம்மளை எப்படி நேசிக்கிறார், ஒரு மனுஷனை எப்படி பாவத்திலேருந்து விடுவிக்கிறார், எப்படி தான் வாழணும், இதையெல்லாம் தெரிந்து நான் என்ன செய்கிறேன், அதை நான் படித்து இயேசப்பாவை பற்றி அறிந்து கொண்டு அதற்கு பிற்பாடு என் வாழ்க்கையை தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் மனம் திரும்பி நான் ஆண்டவர்கிட்ட வந்து நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். அப்போ ஞானஸ்தானம் எடுத்து ஒரு சின்ன சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி மாதிரி நான் அப்போ பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கிடையில் 12th நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போது வந்து எங்களுடைய வாடகை வீடு, அப்போ வாடகை வீடுன்றதுனால வீடு இல்லை. அந்த சூழ்நிலையில் நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய வீட்டை வந்து நாங்கள் வாங்குற நிலத்தை வாங்குறதுக்காக நாங்கள் எல்லோரும் என்ன செய்வோம், கூடி கூடி ஜெபிப்போம். ஃபேமிலியாக எங்கள் அம்மா அப்பா நான் சிஸ்டர் எல்லோரும் என்ன செய்வோம், குப்பை மேடு, நாங்கள் பக்கத்தில் வாடகைக்கு இருக்கிறது, நாங்கள் இருக்க இந்த வாங்குகிற லேண்டு வந்து ஒரு பெரிய குப்பை மேடாக இருக்கும். ஆண்டவர் குப்பையாக இருக்கிற ஒன்று கோபுரமாக மாற்றுவேன்னு சொல்கிறார்ல, குப்பையிலிருந்து தூசியிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறார்ல, புழுதியிலிருந்து, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் இல்லையா அவர். அப்போ அந்த மாதிரி குப்பை மேடாக இருந்த அந்த பகுதியை நாங்கள் போய் ராத்திரி ஜோமனம், 1 ரூபாய் கையில் கிடையாது, 1 ரூபாய் கையில் கிடையாது, ஆனாலும் விசுவாச ஜபம், போய் போய் நின்று நின்று கைகளை கோர்த்து கோர்த்து ஜெபிப்போம், ஆண்டவரே இந்த குப்பை மேடு எங்களுக்கு கொடுங்க, இந்த இடத்த எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுங்க ஆண்டவரேன்னு கைகளை கோர்த்து கோர்த்து நாங்கள் தினம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஆரம்பித்த கொஞ்சம் மாதங்கள்லேயே தேவன் அதை வாங்கும்படி ஒரு சில நபர்கள் மூலியமாக பேசி எங்களுக்கு அறிவுறுத்தினார். அப்போது சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, இந்த லேண்டு இப்படி வருது விலைக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின் பொழுது, அப்போது 50,000 இல்லையா, 50,000 ரூபாய்க்கு வந்து அந்த நிலத்தை பேசி வாங்கணும்னா 50,000 ரூபாய் காசு இல்லை. எப்படி எப்படியோ நகைகளை வச்சு அக்கம் பக்கத்தில் வாங்கி எப்படியோ அந்த நிலத்தை வந்து விசுவாசத்தில் வாங்கி போட்டாச்சு. கட்டுறதுக்கு வசதி இல்லை, கட்டுற வசதி இல்லாமல் வெறும் ஃபஸ்ட்டு கூரை தான் போட்டுட்டு சுற்றி செவுர் வைக்க இடம் இல்லாததுனால புடவையை வந்து அப்படி சுற்றி வச்சுக்குவோம். பாத்ரூம் போக பாத்ரூம் வசதி கிடையாது, குளிக்க வசதி கிடையாது. ஒரு லெட்டின் போகணும்னா ஒரு கவரில் போய் அதை தூக்கி போடுற நிலைமையில் வந்து அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கை முறை வந்து இருந்தது. கரண்ட்டு கிடையாது, கரண்ட் இழுக்க காசு இல்லை. சிமிழ் விளக்கில் தான் படிக்கிறதுனாலும் சரி சமையல்னாலும் சரி எல்லாமே அப்படி தான். அப்படி தான் ஒரு எளிய முறையில் வந்து எங்களுடைய வாழ்க்கை போச்சு. அந்த எளிய முறையில் இருந்தாலும் அந்த நாட்களில் கர்த்தரை நாங்கள் பிடித்து ஜீவிக்கிற ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக நாங்கள் வாழ ஆரம்பித்தோம். ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தோம். நாங்களும் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தோம். அப்போ தான் என்னுடைய பெரியம்மா அவர்கள் வந்து விக்கிரகப்பிடியிலிருந்து அவங்க விடுதலை ஆனாங்க. அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு கஷ்டம் வந்து அவங்களுடைய கணவர் இறந்தது பிறகு கர்த்தரை பற்றி நாங்கள் சொல்லி அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அதே மாதிரி என்னுடைய பெரியமா பொண்ணு இருக்காங்க இல்லையா, புனிதான் நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள், எங்கள் அம்மா வந்து கஷ்டப்படும் போது சாப்பாடு கொடுக்காமல் இருந்தாங்க. அவங்க நம்ம வீட்டில் ஒரு வேலை விஷயமாக அடைக்கலம் வந்து இருந்து அவங்களும் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு அவங்களும் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய மாமா, அதான் நான் எங்களை சின்ன வயசுல எங்கள் அம்மா கொண்டு போய் மாமா வீட்டில் விட்டுருந்தாங்க இல்லையா, அவருமே வந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை பற்றி அவருக்கு சொல்லி அவரும் ஞானஸ்தானம் எடுத்து இப்போ கர்த்தருக்குள்ளே அவங்க எல்லாம் ஜீவிக்கிறாங்க. இப்படியாக கூட வந்து நாங்கள் ஆண்டவரை பற்றி எங்களுடைய உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லி நாங்களும் ஜெபித்து அப்படியே வளர்ந்து கொண்டே வந்தோம். இந்த ஸ்டேஜில் தான் 12th படிக்கும்போது என்னுடைய சகோதரிக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. என்னுடைய ஒரு பக்கம் பெண் தன்மை எனக்குள்ள போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்னுடைய சகோதரி வந்து ஒரு பையனை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டா. அவன் வந்து புறஜாதியை சேர்ந்து இந்து சகோதரன். அவனை வந்து ஒரு 11வது படிக்கும் பொழுதே அவனை விரும்ப ஆரம்பிச்சிட்டான். அப்போது எங்களுக்கு தெரியாது, ஸ்கூலில் நானும் அவளும் ஒன்றா தான் போவோம். ஆனால் எப்படி அவனை பார்த்து மீட் பண்ணி பேசுகிறா கொள்றா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாளடைவில் இதை எங்கள் அம்மாவுக்கு தெரிய வந்து அவங்க கண்டுபிடிச்சி அவளை கேட்குறாங்க, ஏமா எப்படிலாம் பண்ணுற, உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணுறேன்னும்போது, இல்லை எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனோட தான் வாழுவேன், இல்லைனா நான் செத்துடுவேன்னு சொல்லி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது வேறு வழி இல்லாமல் அது இது நிமித்தம் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை நடக்குது, ஒரே போராட்டமாக இருக்குது. இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர மாதிரி தெரியலை. இவளுடைய நிலைமை இப்படி போயிடுச்சு, இவன் மைண்ட் இப்படி போயிடுச்சு. ஆனால் அந்த காலகட்டம் வரைக்கும் என்னுடைய தங்கச்சி வந்து ஞானஸ்தானம் எடுக்கலை, அவள் வந்து ரட்சிக்கப்படலை. அப்போ இந்த சூழலில் அவளோட வந்து நான் தப்பு சொல்ல முடியாது, அவள் பண்ணது ஏன் அப்படி பண்ணிருக்கா அப்படின்னா, அவள் அன்புக்காக ஏங்கியிருந்தாள். அவளுமே சரி நானும் சரி சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் வந்து அன்புக்காக ஏங்கியிருந்தோம். ஏன்னா பேரண்ட்ஸோடைய அரவணைப்பு எங்களுக்கு கிடைக்கல, அம்மா அப்பாவுடைய ஒரு அன்போ பாசமோ எங்களுக்கு கிடைக்கல. அந்த அன்புக்கு ஏங்கினதுனால இன்னொருட்டருந்து அந்த அன்பு கிடைச்சதுனால அவள் அதுக்கு ஈஸியாக அடிக்ட் ஆகிட்டான் தான் நான் பிற்காலத்தில் அதை யோசித்து நிதானிச்சுக்கிட்டேன். அதனால் அவள் அப்படி

ரெண்டு பிள்ளையும் பிறந்துட்டு என் தங்கச்சிக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள், ஒருத்தி பேர் வந்து சனா, ஒருத்தி பேர் வந்து தர்ஷிகா. அவருடைய தங்கையுடைய பெயர் வந்து சரண்யா, அவருடைய கணவர் பெயர் பிரபா. இவங்க ஃபேமிலியாக இவங்க இங்கே ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனால் அவங்க குடும்பத்துலேயும் சமாதானங்கிறது இல்லை. அவளும் திருப்பி இங்கே ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டிருந்தவ, அந்த குடும்பத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் நீ ஜெபிக்கக்கூடாது, நீ சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள கட்டுப்படுத்துகிறாங்க. நீ விளக்கு ஏற்றணும், வெள்ளிக்கிழமையான சாமி கும்பிடணும், படையல் போடணும், இதை தான் பண்ணணும்னு சொல்லி அவளை ஒரு பக்கம் வந்து டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இவன் என்ன செய்வா, கணவர் சொல்கிறது தான் கேட்கணும், அவங்க மாமியார் சொல்கிறது தான் கேட்கணும். அப்படியே போய் கொண்டு இருந்தது அவளுடைய வாழ்க்கை. ரெண்டு குழந்தை, முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த பையன் நல்லா தான் இருந்தாப்புல, பாசமாக தான் இருந்தாப்புல. ஆனால் ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவர் ஏன் அப்படி ஆனாருன்னு தெரியல. ஒரே சந்தேக புத்தி, சந்தேக புத்தி, அடிக்கிறது ரொம்ப கொடுமை. அதை வந்து நீங்கள் அவள்கிட்ட கேட்டிங்கன்னா தான் அந்த பிரச்சனையெல்லாம் அவள் டீட்டெயிலாக சொல்லுவாள். அந்த அளவுக்கு வேதனையை வந்து அவள் அனுபவிச்சிருக்கா. திடீர்னு காலை வந்து கழுத்து மேலே ஏறி நின்று எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடித்து சொல்லுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னா, உன் பொண்ணை அனாத பொணமாக ஆக்கிடுவேன், சீக்கிரமாக வந்து இப்போ செத்துடுவா, அவளை அள்ளிட்டு போ, வா சீக்கிரமாக வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து மிரட்டுவான். ஏன்னா நான் இந்த சூழ்நிலை, அவளுக்கு திருமணமாகி முதல் குழந்தை பிறக்கும் பொழுது நான் அப்போ தான் திருநங்கையாக மாற ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் நான் என்ன செய்கிறேன், வீட்டில் லெட்டரை எழுதி வச்சுட்டு என்னுடைய பெண் தன்மையினால் வந்து அடக்க முடியல. எவ்வளோ அடக்க முடியும், ஓரளவுக்கு தான் அடக்க முடியும். நானும் என்னை கண்ட்ரோல் பண்ணி நான் ஒரு ஆண் மகன் மாதிரி நான் இருக்கணும்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன். அதை முயற்சி பண்ணி அதில் நான் தோற்று தான் போயிட்டேன். ஏன்னா அது என்னால் முடியலை, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எவ்வளோ ஃபுஷ் பண்ணாலும் அது அதிகமாகிக்கிட்டே இருக்குது, அந்த ஆசைகள் அதிகமாகிட்டே இருக்குது. நான் பெண்ணை போல் இருக்கணும், பெண்ணை போல் உடை நடத்தணும். கீழே பார்க்கும்போது என் சரீரம் இது கிடையாது, நான் பெண்ணாக தானே ஃபீல் பண்ணுறேன், நான் பெண்ணாக தான் இருக்கணும்னு என்னுடைய உணர்வு. ஆனால் என்னை ஆண் மாதிரி இருக்க நான் முயற்சி பண்ணாலும் அது என்னால் முடியலை. நான் எவ்வளோ ஃபாஸ்டிங் போட்டு பார்க்குறேன், ஜெபம் பண்ணி பார்க்குறேன், முடியலை, அதை என்னால் மாற்ற முடியலை. அப்போ அந்த நேரத்தில் நான் வீட்டில் எழுதி வச்சுட்டு நான் என்ன பண்ணிடுறேன், திருநங்கைகள் சமுதாயத்தோடு போயிடுறேன். இப்போது என்னுடைய லைஃபுக்குள்ளே நான் வரேன், என் சகோதரி கதையை நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ என்னுடைய லைஃபுக்கு நான் வரேன். இப்போது நான் என் குடும்பத்தை விட்டு நான் காலேஜ் எல்லாம் படித்து நான் வந்து டிப்ளமோ இசி டிபார்ட்மெண்ட் படித்தேன், எலக்ட்ரிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்து ஒரு ஏசி டெக்னீஷியனாக ஒரு வருடம் ரெண்டு வருடமும் தெரியல வேலை பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த சூழலில் தான் என் தங்கைக்கு இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தது. அவள் பிறந்து கொஞ்சம் மாதத்துலேயே நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி என்னை வீட்டில் பொண்ணு பார்க்கணும்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. உனக்கு வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்லாம் பேச்சு வந்தது. ஸோ நம்ம ஃபீலிங்ஸ் இப்படி இருக்குது, இவங்க இதை தெரியாமல் புரிஞ்சிக்காமல் இப்படி பேசுகிறாங்களேன்னு போது நான் என்ன பண்ணேன், என் தங்கச்சியும் எங்கள் அம்மாவையும் உட்கார வச்சு நான் சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி வந்து எனக்கு இப்படிலாம் இருக்குமா, சின்ன பிள்ளையிலேருந்தே நான் பெண்ணை மாதிரி யோசிக்கிறேன், செயல்படுறேன், எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, பாத்திரம் வளர்க்குறது, பூ கட்டுறது, டான்ஸ் ஆடுறது, இப்படி எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீயே பார்க்குற இல்லைம்மா, எனக்கு இந்த மாதிரி பெண் தன்மை பாதிப்பு இருக்குது போலம்மா, இதை பற்றி நீ என்னம்மா நினைக்கிறேன்னு பொழுது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் சின்ன வயசில் தானே உனக்கு இருந்தது, இன்னும்மா உனக்கு இருக்குது, அதெல்லாம் சரியாயிடு, இதெல்லாம் உனக்காக தோன்றுறது, நீயா ஆசைப்படுற போல, நீயா அப்படி நடிக்கிற போல, இல்லை நீயா அப்படி ஆகணும்னு நினைக்கிற போல, அதெல்லாம் சரியாயிடு, ஜவம் பண்ண சரியாயிடும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நினச்சி நிற்கிறப்போ அப்படின்ட்டாங்க. அப்போது அதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டாங்க அவங்க வந்து, அதை நான் சொல்கிறத வந்து காது கொடுத்து கேட்டு அதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்றத அவங்க அந்த நேரம் வந்து புரிஞ்சுக்கலை. தங்கச்சிக்கிட்டையும் சொன்னேன், அவளும் அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலை. அப்போது அது சொல்லி கொஞ்ச நாளில் நான் என்ன பண்ணிட்டேன், லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் போயிட்டேன். நான் போய் ஒரு மாதம் இருக்கும். நான் இங்கேருந்து போகும்பொழுது ஒரு பைபிள், எங்கள் அம்மாவுடைய ஒரு புடவை, அவ்வளோதான், வேறு எதுவுமே கொண்டு போகலை. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு பேண்ட் ஷர்ட்டோடு கூட நான் அந்த திருநங்கைகள் வீட்டுக்கு நுங்கம்பாக்கத்தில் போய் என்ட்ரி ஆகிறேன். அவங்க வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, நான் வேலை பார்க்குற ஆஃபீஸ் வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. அப்படி நான் போகும்பொழுது வரும்பொழுது அவங்க அங்கே தான் கலெக்ஷன் பண்ணிவிட்டு வருவாங்க, என்னை பார்ப்பாங்க, கொள்ளுவாங்க. அப்போ பார்க்கும்பொழுது தான் எனக்கு வந்து அவங்க பழக்கமாகறாங்க. அது எப்படி அப்படின்னா, இந்த பெண் தன்மை ஜாஸ்தியானதுனால மேல் மலையனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்கிரக கோவில் இருக்குது. அந்த கோவிலில் இந்த திருநங்கைகள் எல்லாருமே போவாங்க. போய் அங்கே லெமன் சுற்றுறது, அப்புறம் அங்கே பாலியல் தொழில் பண்ணுறது, இந்த மாதிரி அங்கே பெண் அவங்க எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு அங்கே கூட்டமாக இருந்து அவங்க இது பண்ணுறது எல்லாமே வந்து அந்த கோவிலில் பண்ணுவாங்க.
அப்போது நான் வந்து பெண் தன்மையாக இருக்கணும்னா இந்த பகுதியில் வந்து என்னால் பெண் ட்ரெஸ் போட்டு

0: சுத்தம் முடியாது. ஸோ அதனால் நான் தூரமாக போனால் தான் என்னால் நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் பண்ணி நான் ட்ரெஸ் பண்ணி நான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது என்னுடைய ஜான்சின்னு இன்னொரு ஃப்ரெண்டு மூலியமாக நான் என்ன பண்ணுறேன், அந்த கோவிலுக்கு போகிறேன். கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வரதெல்லாம் கிடையாது, சும்மா கோவில் வாசலில் நின்று அந்த புடவையை போட்டுக்கிட்டு அவங்களோட போகிறது வர்றது சாப்பிட்றது கொள்வது ஜாலியாக அவங்களோட சுற்றுறது இப்படி இருக்கிறது. இப்படி கொஞ்ச நாள் போகும்போது தான் அவங்க பழக்கமாகி நானும் நீ எங்கே இருக்கணும் நுங்கம்பாக்கத்தில் வேலை பார்க்குறேன் அப்படின்னும் போது நாங்கள் எங்கள் வீடும் அங்கே தான் இருக்குது, நீ எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் உன் மனசு போல் சந்தோஷமாக நீ இருக்கலாம் அப்படின்னு அவங்க கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ நான் வேலைக்கு போவேன், வீட்டில் போய் சொல்லிட்டு ஓட்டி இருக்குது இன்றைக்கி இன்னொரு ஷிஃப்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் ஜாலியாக சுற்றுறது, அவங்களோட வெளியில் போய் சுற்றிட்டு வர்றது, பீச்சு பார்க்குன்னு சுற்றுறது, அவங்க வீட்டிலே இருந்து மேக்கப் பண்ணிக்கின்னு பென் ட்ரெஸ் போட்டுக்கின்னு அவங்களோட பேசி ஜாலியாக இருக்கிறது, இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் வீட்டில் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். நான் வந்து ஒரு மாத கால அளவில் நான் நுங்கம்பாக்கத்துலேயே தான் அவங்களோட இருக்கேன். சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ வேலைக்கு போக முடியாதுமா, நீ வேலைக்கு போகணும்னா நீ சர்ஜரி பண்ண அந்த சர்டிஃபிகேட் வேணும், அந்த திருநங்கை கார்டு வேணும், அது இருந்தால் தான் உன்னால் வேலைக்கு போக முடியும், இல்லைன்னா வேலையில் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நீ சர்ஜரி பண்ணணுன்னாலும் பணம் வேணும், 2 லட்சம் 3 லட்சம் ஆகும் பணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய சம்பிரதாயத்தில் வந்து, அதாவது திருநங்கை சம்பிரதாயம், அவங்க சமுதாயத்தில் வந்து உழைத்து வந்து வர காசில் வந்து அவங்க பண்ண முடியாது, இப்படி நம்மளாக யாசகம் கேட்டு பாலியல் தொழில் செய்து அதில் வர பணத்தில் தான் சர்ஜரி பண்ணி அது பெரியவங்களுக்கு கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் மூலமாக தான் நம்ம இப்படி பெண்ணாக மாறணும் அப்படின்ற ஒரு இது இருந்ததுனால அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ என்னால் எதுவும் பண்ண முடியல, நான் வந்து யாசகம் கேட்க போகணும் அப்படின்னா வீட்டில் தெரிஞ்சிடும், வீட்டில் யாருனா பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருனா பார்த்து சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு நிற்கும்போது தான் பாலியல் தொழிலுக்கு போகணும் அப்படின்னு என்னை வற்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த பாலியல் தொழிலெல்லாம் தாங்க முடியாமல் தான் நம்ம இங்கே வந்து இருக்கோம், ஆனாலும் இப்போ இங்கேயும் இதே தான் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, நம்ம ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளை நம்ம இப்படி இருக்கோமே அப்படின் போது வேறு வழி இல்லை, வந்துட்டோம் இப்படி தான் நடக்கணும்னு ஆயிடுச்சு, நான் சர்ஜரியும் பண்ணணும் ஆனால் இது இல்லாமலும் என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். அப்போ அந்த சுச்சுவேஷனில் அம்மா வந்து என்னை தேடிட்டு வந்துட்டாங்க. என்னுடைய இன்னொரு நண்பர் மூலியமாக இவன் எங்கே போயிருக்கான் வந்திருக்கான்னு எல்லாம் விசாரித்து அவங்க வந்துட்டாங்க. அப்போது எல்லா அங்கே இருக்கிற ஒரு மூத்த திருநங்கை வந்து சொல்கிறாங்க, உன்னே மாதிரியே இருக்காங்க ஒரு அம்மா, உன் ஃபேஸில் தான் இருக்காங்க, அவங்க வந்து உன்னை இங்கே தேடிட்டு சுற்றிட்டுருக்குறாங்க, அவங்கள அழ வைக்காத, பாவம் அவங்க ரொம்ப முடியாதவங்க மாதிரி தெரிகிறாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு அப்படின்னதும் நான் ஃபோன் பண்ணி ஃபேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன், அம்மா நான் இந்த மாதிரி இந்த வீட்டில் தான் இருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னு வந்ததும் என்னை பார்த்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, காலிலே விழுந்து ஓன அழுதுட்டாங்க எங்கள் அம்மா. நான் உன்னை விடமாட்டேன், நான் வச்சுருக்கிறதே கருவேப்பிள்ள கொத்து பிள்ளை மாதிரி ஒரே ஒரு பிள்ளையை வச்சுருக்கேன், அந்த பிள்ளையை நான் இப்படி விடுறதா நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஓன அழுது நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் கூட வந்துடுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் அப்பயும் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், நான் வர விருப்பப்படலை, நான் இங்கே இருக்கேன், நான் சர்ஜரி பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படின்றேன், அவங்க விடலை, வேணாம் நீ வந்துடு என் கூடன்னதும் அங்கே இருக்கிற திருநங்கைகளும் முதல்ல என்ன சொன்னாங்க, அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க, நீ போ பெத்தவங்களோட இரு, அவங்க அங்கே பிடிக்கலன்னா நீ இங்கே வந்துடு, திருப்பி உன்னை எதனா டார்ச்சர் பண்ணுற மாதிரி எதனா பண்ணாங்கன்னா நீ வந்துடு அப்படின்னாங்க. அப்போ அந்த சுச்சுவேஷனில் நான் அம்மா வீட்டுக்கு திருப்பி வந்துட்டேன். வந்ததும் தங்கையை வந்து பார்த்துட்டு அவள் திருப்பி போயிட்டா அவள் வீட்டுக்கு. இந்த சுச்சுவேஷனில் என்னை வந்து சொல்கிறாங்க, நீ திருநங்கையாக வந்து ஏன் உனக்கு இப்படி என்ன வந்துச்சு, யாருனா சொல்லி கொடுக்குறாங்களா, உன்னை யாருனா இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி மாற்றுறாங்களா, உனக்கா ஏன் அந்த எண்ணம் வந்தது, இல்லை உனக்கு இல்லை எதனா பிசாசு பிடிச்சிருக்கா, நம்ம போய் ஜெபம் பண்ணலாமா, இல்லை டாக்டரை பார்க்கலாமா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா பாட்டு பாடுறேன், நல்ல அன்றாட வேலைகள் எல்லாம் செய்கிறேன், அவங்க அதெல்லாமே யோசித்து பார்க்குறாங்க, ஏன் எல்லாம் பண்ணுறானே இவன், ஏன் இப்படி இருக்கான், எதுவுமே இவனுக்கு பிரச்சனை இல்லையே, அப்போ ஏன் இந்த மாதிரின்னு, அப்போ குரோமோசோம் சேஞ்சினால ஹார்மோன் சேஞ்ச் மாற்றத்தினால இப்படி இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறேன். அப்போது இடம் சேஞ்ச் பண்ணால் இவனுக்கு எதனா மாறுதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பெரியமா ரசிக்கப்பட்டாங்கல்ல அமுதா, அந்த அவங்க வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே கொஞ்சம் நாள் இருப்போம்னு மயிலாடுதுறையில் வந்து ஒரு மாதம் வச்சுருந்து என்னை பார்க்குறாங்க, ஏதாவது இடம் சேஞ்ச் பண்ணால் இவனுக்கு கொஞ்சம் மாற்றம் வரும் அப்படின்ட்டு. அப்போ எல்லாமே நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் வந்து எந்த மாற்றமும் ஏற்படலை. அப்போது ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன், இன்றைக்கி நான் சொல்லிவிட்டு ஓடுனேன், நாளைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் எங்கன்னா பாம்பே கிம்பே ஓடி போயிடுவேன். அப்போ நீங்கள் தான் தேடி கஷ்டப்படணும். அது எதுக்கு உனக்கு அந்த கஷ்டம்? என்னை நீ தேடவும் வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். உனக்கு ரொம்ப அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா சோத்தில் கொஞ்சோண்டு விஷம் வச்சு என்னை கொண்டுட்டு நீங்களே பாடை எடுத்து போட்டுடுங்க, எனக்கு சொல்லக்கூட வேண்டாம், சொல்லி கூட நீங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவங்க ரொம்ப என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க. அம்மா, உன்னை வந்து நான் பெற்று வளர்த்தது வந்து இதுக்காக தான் நான் உன்னை வளர்த்தனா, நீ என்னம்மா வேணால் இருந்துட்டு போ, தங்கச்சி மாதிரி நானும் உன்னை ஒரு பெண்ணாக நான் ஏற்றுக்கிறேன், ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கிறேன், நீ எப்படி வேணாலும் இரு, பிரச்சனை இல்லை, நீ உழைச்சி வாழ், எங்கேயும் போய் தப்பான இடத்துல வந்து நீ மாட்டிக்காத, உஷாராயிரு, ஆண்டவரை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லி என்னை கட்டி பிடிச்சி அமிச்சாங்க. முத முதல்ல எங்கள் அம்மாவுடைய புடவையும் அவங்களுடைய ஜாக்கெட் பாவடையும் தான் நான் வந்து போட்டு பெண்ணாக என்னை பார்த்துக்கிட்டேன். அதுக்கு பிற்பாடு மாதம் மாதம் நான் அவங்களுக்கு சம்பாதிச்சு அனுப்ப ஆரம்பித்தேன். மாதம் மாதம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் அனுப்புவேன். என்னையும் வந்து அந்த திருநங்கை சகோதரி வீட்டுக்கு வந்து என்னை எங்கள் அம்மா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் பாலியல் தொழில் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறது வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. நான் ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஜீசஸ் கால், வானகரத்தில் இருக்கக்கூடிய ஜீசஸ் கால் பக்கத்தில் தான் நான் நிற்கிறது அந்த தொழிலுக்கு ரெடி ஆகி. எனக்கு அங்கே ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கோம், நான் இங்கே நிற்பேன், தினம் அழுவேன், இது ஏன் ஏசப்பா நான் இப்படி தேடிக்கிட்டேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடியே நான் இப்படி பாவம் பண்ணுறேன்னு. சில பசங்க அந்த ப்ரேயருக்கு போயிட்டு வந்தவனுங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்க அந்த ப்ரேயருக்கு போயிட்டு வந்தவங்க வந்திருப்பாங்க. நான் புத்திமதி சொல்லி அனுப்புவேன், ஜபத்துக்கு வந்தேன்னா எதுக்குடா எங்களை தேடி வர, தப்புப்பா நீ ஜபத்துக்கு போ, அந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ ஒருத்தி தான் இருக்கியா, நீ இல்லைன்னா இன்னொருத்திட்ட நான் போவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் அந்த இடத்துல கூட அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்கள வந்து ஜபத்துக்கு போங்கன்னு சொல்லி நான் அனுப்பிச்சி விட்ருக்கேன். அந்த நிலையிலையும் கூட நான் ரொம்ப வருத்தப்படுவேன், ஆண்டவரே உங்கள் சமூகத்துக்கு முன்னாடியே நின்றுட்டு நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேனே, எனக்கு இது இஷ்டமே இல்லை, இதுலேருந்து என்னை விடுவீங்க ஆண்டவரேன்னு நான் ஜெபம் பண்ணுவேன். நிறைய ரவுடிகள் தொல்லை இருக்கும், போலீஸ்காரங்க அழுகின முட்டையெல்லாம் விசிறி எறிவாங்க நிற்க விடாமல். ஒரு வைத்து பழப்புக்காக இன்றைக்கி திருநங்கைகள் வந்து போகிறாங்கன்னா அது அவங்களா விரும்பி போகிறதில்லை, ஒரு சில கட்டாயங்கள்னால சம்பாதிக்க வேறு வழி இல்லாததுனால அவங்க அப்படி போகிறாங்க. அப்படி அந்த சூழ்நிலையில் இருந்து தான் நான் ஒரு வருட காலம் அவங்களோட நான் இருந்தேன். பிற்பாடு எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலை, அந்த தொழிலும் எனக்கு பிடிக்கலை. பிடிக்காதனால நான் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா என்னை இந்த மாதிரி பண்ணுறாங்கம்மா, எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலம்மா அப்படின்னதும், ஏன்ப்பா நீ முதல்ல சொல்லலை, அங்கேருந்து நான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல, நீ வீட்டோடையே இரு அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் இன்னும் சர்ஜரி பண்ணல, நான் சர்ஜரி பண்ணிவிட்டு நான் உன் கூடயே வந்துடுறேம்மான் போது, அப்போ எங்கே போ போகிற அப்படின்னும் போது இன்னொரு திருநங்கை மூலியமாக நான் இந்த மாதிரி பெங்களூரில் தான் நான் இருக்கிறேம்மா, நீ என் கூட வந்துடுன்னு அந்த திருநங்கை சகோதரி சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களோட நான் என்ன செஞ்சிட்டேன், பெங்களூருக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டேன். பெங்களூர் போய் யாசகம் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ யாசகம் கேட்டு அந்த காசில் வந்து ஒரு வருஷம் அவங்களுக்கு கொடுத்து அதில் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ சர்ஜரியை நான் பண்ணுறேன். இந்த காலகட்டத்தில் தான் என்னுடைய சகோதரியுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து மாதிரி ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் அமைஞ்சது. என்ன அப்படின்னா, என்னுடைய சகோதரியுடைய கணவர் வந்து நாளுக்கு நாள் குடித்து கஞ்சா போதைக்கு அடிமையாகி ரொம்ப உடலையும் அவரோடலையும் வருத்தி கொண்டு அவளையும் தினம் தினம் தினம் டார்ச்சர் பண்ணி அவளை அடித்து, ஒரு நாளில் அவருடைய திருமண நாள் அன்னைக்கு வந்து அவளுடைய அவளை அடித்து வெளியில் அனுப்பிச்சிட்டான். கல்யாண நாள் அதுவுமா அன்னைக்கு அடி வாங்கி அடி உத மீதி தாங்க முடியாமல் அவ வீட்டுக்கு வந்துட்டான். நம்ம வீட்டுக்கு சில நேரம் நிறைய சண்டை, சண்டையில் வந்து அம்மா போய் தடுக்க போவாங்க, ஏன்னா நான் இருக்கிறது பெங்களூரில், அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் இங்கே இருப்பாங்க சென்னையில். இவங்க போய் தடுக்க போகும்போது அவன் ரொம்ப அம்மாவுடைய சட்டையை பிடிச்சி கிழித்து அவமானப்படுத்தி அவங்கள வந்து அடிக்க வரதும் நிறைய டார்ச்சரை வந்து குடும்பத்தை அசிங்க சிங்கமாக பேசி ரொம்ப அந்த பையன் ரசிக்கப்படாததுனால ரொம்ப உபத்திரவத்துக்குள்ளே போயிட்டான். அப்போது சரண்யாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அந்த சூழ்நிலையில் அவள் வந்துட்டா வீட்டுக்கு. அது எனக்கு சொன்னாங்க ஃபோனில், வந்துட்டான்னதும் என்னால் வந்து பார்க்க முடியலை, ஏன்னா நம்ம வந்துட்டோம்னா அவங்க ரிலேஷனுக்கெல்லாம் தெரியாது யாருக்குமே. என் தங்கையோடைய வீட்டு சைடில் இருக்கிறவங்க நான் அப்படி மாறினது கொண்டது யாருக்குமே தெரியாதுன்றதுனால என்னால் எந்த ஒரு இதுக்குமே போகவும் முடியல, வரவும் முடியல, கஷ்டமாக இருந்தது. அப்போது அந்த சூழ்நிலையில் அந்த பையன் வந்து என்ன செஞ்சிட்டான், அன்னைக்கு சண்டை போட்ட அன்னைக்கு குழந்தைகிட்ட பேசியிருக்கான். ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து சொல்கிறேன், 15 நாளில் பேசியிருக்கான் இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு. குழந்தைங்கிட்ட பேசும்பொழுது இவன் ஃபோன் வாங்கி பேசியிருக்கான், என்னங்க நீ குடித்தா நல்லா குடிக்காமல் இருந்தால் நீ நல்லா தானங்க இருப்ப, நீ குடித்தா தானங்க இப்படிலாம் பண்ணுற, உனக்கு என்னங்க ஆச்சு, நீ இனியும் வந்து வீட்டில் வந்து பேசி கூட்டின்னு போ, நான் வரேன், நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு இவன் சொல்லும் பொழுது அவன் அந்த போதையில் என்ன சொன்னான்னு தெரியாமல் சண்டை இன்னும் அதிகமாகி எல்லாம் நீதாண்டி பண்ணுற, உன்னையும் முதல்ல வெட்டணும், உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வெட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமான போதையில் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் நான் இருப்பேன், எனக்கு பொண்டாட்டி வேண்டாம் பிள்ளைங்க வேண்டாம்னு சொல்லி ரொம்ப பேசவும், இவங்க வீட்டில் அம்மாவும் தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைகளும் தனியாக இருக்கும் பொழுது வீட்டாண்டை வந்து அவன் அடித்து சண்டை போட்டு நடு ரோட்டில் வந்து ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டான். அதனால் அப்பா வெளியில் வேலைக்கு போயிருந்தாங்க, அதனால் அவங்க அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லும் பொழுது அந்த போலீஸ்காரங்க வந்து விசாரித்து அவனை ஒரு 2 அடி அடித்து மிரட்டினாங்க, தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, என் வயசானவங்களை வந்து அவள் தொல்லை பண்ணுற, உன் பொண்டாட்டி வேணும்னு அவள் வந்து வருவானோ. அவன் என்ன சொல்லினா, எனக்கு பொண்டாட்டி வேண்டாம், எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் முக்கியம், என் நண்பன் தான் முக்கியம், என் நண்பனை தவிர எனக்கு வேறு யாரும் வேண்டாம், புள்ள வேண்டாம் பொண்டாட்டி வேண்டாம்னு போலீஸ்காரன்ட்டே எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு நண்பர்களால் வந்த சூழ்ச்சியில் இப்படி குடும்பத்தையே வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டான். அப்போ இந்த சூழலில் சரி இன்னைக்கு திருந்திடுவான், நாளைக்கு திருந்திடுவான், சரி நாளானைக்கு மாறிடுவான், இப்படியே தான் நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் போனவன் அதிகமான குடி குடித்ததில் தூக்கு மாட்டிக்கிட்டான், அது எங்களுக்கு தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியாது, தூக்கு மாட்டி செத்துட்ருக்கிறான். காலையில் தான் எங்களுக்கு நியூஸ் வருது, அப்போ அலறி அடித்து நான் அங்கேருந்து ஓடி வரேன், இங்கே தங்கச்சியுடைய கோலத்தை வந்து எங்களால் பார்க்கவே முடியல, அதை ஜீர்ணிக்கவே முடியல. அவள் சின்ன வயசு 21-22 வயசுலேயே இப்படி ஆயிட்டுருக்குன்னும் பொழுது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த சூழ்நிலையை நாங்கள் எப்படி எதிர்கொள்கிறதுனே தெரியாமல் எதிர்கொண்டோம். கொஞ்ச நாள் அவன் சடங்கு சம்பிரதாயம்லாம் முடிஞ்சு அவள் அங்கே தான் இருந்தா, றொம்ப பித்து பிடிச்சவ மாதிரி எதையோ பறி கொடுத்தவ மாதிரி இருந்தா, அவளை ஆறுதல் சொல்லி தேற்றி நீ பிள்ளைங்களுக்காக நீ வாழணுமா அப்படின்னு சொல்லி அவளுக்கு நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். இதே ஒரு ரட்சிக்கப்பட்ட பையனுக்கு நீ முடிச்சிருந்தீன்னா, கல்யாணம் முடிச்சிருந்தா இப்படி ஆயிருக்குமா, இல்லை நீ வந்து ஒரு ஆண்டோருக்குள்ள நீ ஞானஸ்தானம் எடுத்து ஒரு கர்த்தருடைய பிள்ளையா நீ சர்ச்சுக்கு போய் வந்துன்னு இருந்தா கூட அவன் ஜீவன் காப்பாற்றப்பட்டிருக்குமே அப்படின்லாம் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த நேரம் தான் அவர் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தா நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவளுக்கு புரிய ஆரம்பிச்சுது. அதற்கு பிற்பாடு அந்த வீட்டில் அவளால் இருக்க முடியல, தற்கொலை பண்ணிக்கணுன்ற எண்ணம் இவளுக்குள்ளேயுமே வர ஆரம்பிச்சுது. அந்த ரூமை பார்த்தா பயப்படுறது இப்படிலாம் இருந்தது. அங்கே இருக்கிறவங்களும் அவளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி, நீ வந்து வேலைக்கு போகக்கூடாது, யாரோடையும் பேசக்கூடாது, நீ வீட்டில் சாமி கும்பிடணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு இவளை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவளால் எதுவுமே பண்ண முடியலை. அப்போது நாங்கள் போய் அம்மாவும் அப்பாவும் போய் பேசி என் பிள்ளைய நான் அவனே போய் சேர்ந்துட்டான், இனி என் பிள்ளையா அங்கே இருக்கணும், நாங்கள் பார்த்துக்குறோம், பசங்களையும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி பேசி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்து கொஞ்ச நாள் வந்து அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு தான் இருந்தாங்க. அப்புறமா சர்ச்சுக்கு போக போக ஜபம் பண்ண ஜபம் பண்ண கர்த்தர் மீண்டுமா என் தங்கச்சியை தொட ஆரம்பித்தார். தொட்டு அதற்கு பிற்பாடு அவள் வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு அவளுடைய விசுவாசத்தின் மூலமாக இப்போ படிக்க ஆரம்பித்தா. 10-11 வருதா படித்தா, திருப்பி 12வது எக்ஸாம் எழுதி இப்போ பிஏ தமிழ் பண்ணின்னுக்கிறாங்க. இப்போ அதுக்கும் படிச்சுட்டு மாண்டசரி கிளாஸும் முடிச்சுட்டு இப்போ ஒரு டிராயிங் டீச்சராக வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. கர்த்தர் இப்போ வந்து அவளை அற்புதமாக அவளை விசுவாசத்தில் கையை பிடிச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்காக கர்த்தருக்கு நாங்கள் குடும்பமாக நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் மட்டும்தான் என் தங்களுடைய தங்கச்சியுடைய வாழ்க்கையை மீண்டும் நிறுத்தியிருக்கிறாருன்னு நான் சொல்ல முடியும். அவர் இல்லைன்னா நிச்சயமாக அவளும் வந்து நாங்கள் பார்த்துருக்க முடியாது. இப்போ அடுத்தது என்னுடைய லைஃப் எப்படி போச்சு அப்படின்னா, திருநங்கைகளுக்குள்ளே வந்ததுக்கு பிற்பாடு என் வாழ்க்கை டோட்டலாக தலைக்கீழே போயிடுச்சு. டோட்டலாக ஆண்டவரை மறந்துட்டேன், அவருடைய வார்த்தைகளை மறந்துட்டேன். ஃபுல்லாக சைனிக்கேணின்னுவாங்க, இந்த நாக்குக்கு இடையில வந்து வைக்கிறது சைனிக்கேணி, அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, போதை மாத்திரை போடுறது, வேற என்ன பழக்கம், பாக்கு போடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கெட்ட பழக்கங்களுக்குள்ள அடிமையாயாச்சு. அதுலேருந்து மீண்டு வரணுன்ற எண்ணமும் இல்லை, அதில் பயங்கரமாக பாவத்துக்குள்ளே அடிமையாயாச்சு. விக்கிரக கோவிலுக்குள்ளெல்லாம் போக ஆரம்பித்தாச்சு. முதல் இப்போ நிறைய எங்கள் திருநங்கைகள் சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க, அதிக பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. பக்தி உள்ளனை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு வசனம் சொல்லப்படுது இல்லையா? அந்த மாதிரி தேவன் நான் ரொம்ப பக்தியாக தான் இருந்தேன். ஆனாலும் இந்த விக்கிரகத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அதுதான் தெய்வம்னு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லி அந்த தெய்வத்தை நான் வணங்க ஆரம்பித்தேன். வீட்டு செவுறு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே விக்கிரக படங்களாக இருக்கும். எல்லா ஊர்வலகத்தில் இருக்கிற எல்லா ஒருவண்டி சாமி படங்களும் அந்த செவுத்தில் தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி பார்த்தீங்கன்னா படையல், சக்கரை பொங்கல்லேருந்து வடை பாயாசத்துலேருந்து என்னென்ன படையல் பொண்ணுமோ எல்லா படையலும் நடக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த சின்ன சின்ன விக்கிரகம் இருக்கும், அதுக்கு பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், நெய் அபிஷேகம்னு எல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு படையில் உட்காந்துட்டு சாப்பிடணும் உட்காருவோம். ஆனால் என்னதான் நான் பண்ணினாலும் என் மனசுக்கு தெரியும் அது தெய்வம் இல்லை அப்படின்றது. அதில் ஒரு நிம்மதியும் இல்லை. அந்த தெய்வம் வந்து பேசவும் பேசாது, அது எதுவுமே செய்யாது, அற்புதமும் நமக்கு நடக்காது. அது தெரிஞ்சிருந்தும் நான் அந்த வேலையை ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நான் ரெகுலராக பண்ணுறேன், என்ன தான் அதில் கடவுளை நான் தேடி உருகி உருகி விரதம் இருந்து பண்ணாலும் அந்த தெய்வம் என்கிட்ட பேச மாட்டேங்குது, அது எனக்கு காட்சி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னும் பொழுது எனக்கு அதில் ஒரு நிம்மதியும் இல்லை. இதில் வேற இந்த தெய்வத்தை சாமின்னு சொல்லி அதை உடம்புல இறக்கி கோழி ரத்தம் குடிக்கிறது, ஆடு ரத்தம் குடிக்கிறதுன்னு இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை வந்து மூட நம்பிக்கைகளுக்குள்ளே ஜாஸ்தி போய் என்னுடைய வாழ்க்கை அப்படி ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்தது. இது இங்கே இருக்கிற என்னுடைய பேரண்ட்ஸ்க்கோ யாருக்குமே தெரியாது. நாங்கள் ஒரு பக்கம் கோயில் குளமாக சுற்றிட்டு இருப்பேன், இங்கே இவங்க ஒரு பக்கம் சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து நான் இங்கே வந்துட்டு போயிட்டேன்னா இவங்களுக்கு யாருக்காவது உடம்பு முடியாமல் எதனா ஒன்று ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்படி ஆகிக்கொண்டே இருக்கிற போது தான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து என்னை க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் ஆரம்ப நாட்களில் நாங்கள் வாலிபர்களாக சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் நான் இப்படி போகும்பொழுது அவரும் பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டார். அவர் பின்மாற்றத்துக்குள்ளே போய் அவரும் விக்கிரக கோயிலுங்களுக்கெல்லாம் போய் கும்பிட்டு கோயில் பூசாரியாக இருந்து அவரும் ஒரு திருமணம் முடித்து அவருக்கு ரொம்ப கொடிய வேதனை, கொரோனா வியாதி வந்து ரொம்ப மஞ்சக்காமால ஜாயிண்டிஸ்லாம் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போது ஹாஸ்பிட்டல் வளாகத்துலேயே அந்த நோயின் தீவிரம் தாங்க முடியாமல், கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் எல்லாத்தையும் யோசித்து அவர் என்ன பண்ணிட்டார், அங்கேயே ஆஸ்பத்திரி வளாகத்துலேயே தூக்கு மாட்டி இறந்துட்டார். அவருடைய பெயர் வந்து மோசஸ் கார்த்திக். அந்த பிரதர் தான் வந்து இறந்துட்டார். அந்த செய்தியை வந்து நான் கேள்விப்படுறேன், கேள்விப்பட்டு எனக்கு துக்கம் என்னால் தாங்க முடியல. ஏன்னா எனக்கு அவர் தான் நல்ல ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, எப்பவும் என்கிட்ட நல்லா பேசுவார், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன், அவருடைய கஷ்டங்களை என்கிட்ட ஷேர் பண்ணுவார். நான் சர்ஜரி பண்ணி இருந்தபோது அவர் வந்து என்னை பார்த்துக்கிட்டு போனார், எல்லாமே அப்படி தான் இருந்தது. அப்போ அதனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அந்த நல்ல ஒரு நண்பர் அவர். அப்போ அவரை பார்த்தே ஆகணும், இந்த கடைசி நேரத்துலேயே அது அவருடைய முகத்தை பார்த்துன்னு சொல்லி வண்டி வேறு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ சென்னை வந்துட்டேன், அவரை டைரெக்டாக பார்க்க முடியல, அதனால் மசானத்தில் போய் பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு நான் மசானத்துக்கு போகிறேன். போனால் அங்கே இருக்கிறவங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே என்னை அடையாளம் தெரியாது, ஏன்னா நான் திருநங்கையாக மாறிட்டேன், என்னை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தூரமாக நின்று நான் அவர் வர பாடி வரத்துக்காக வெயிட் பண்ணுறேன். அப்போல்லாம் கொரோனான்றதுனால கவர் போட்டு தான் கொண்டு வருவாங்க. ஸோ அவரை கொண்டு வந்து மசானத்தில் அவங்க ரிலேஷன் எல்லாம் உட்காந்து அழுகுறாங்க. கூட்டத்தோட கூட்டமாக நின்று நானும் துக்கப்பட்டு அழுகிறேன், இவன் லைஃப் இப்படி முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே ஓன் அழ ஆரம்பிக்கிறேன். அவனை நினச்சி நினச்சி அழறேன், இப்படி பண்ணிட்டியடா, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அவனுக்கு புத்தி சொல்லியாவது மாற்றிருப்பனே, இல்லை எதனா சொல்லியிருக்கலாமே, உன் கஷ்டத்தை ஷேர் பண்ணியிருந்தா அந்த நேரம் உன் ஜீவன் போக விடாமல் பண்ணியிருந்திருப்பனேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அதை சொல்லி சொல்லி அழுதுட்டு இருக்கேன். கூட்ட நெரிசல் தாங்க முடியாததுனால அந்த மசானத்துலேருந்து கொஞ்சம் நாலு ஸ்டெப் இறங்கி படியில் வந்து உட்காந்து இப்படி ஓனும் அழ ஆரம்பிக்கிறேன். அப்போ அழுதுகிட்டே இருக்கும்போது தான் மெல்லிய குரலில் ஒரு சத்தம் பேசுகிறத நான் கேட்டேன். அந்த சத்தம் திட்டமும் தெளிவுமாக என் கூட பேசிச்சு, என்னன்னா, என் பிள்ளையே, நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன், முன்பு இருந்ததை விட இப்பொழுது இன்னும் அதிகமாய் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிப்பதை நீ அறியாமல் இருக்கிறாயோ, ஏன் நீ உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாய், உனக்கு முன்பாக நான் நன்மை தீமை இரண்டையும் வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் வைத்திருக்கிறேன், நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? இன்னைக்கு உன் நண்பன் போயிட்டான், அடுத்தது சாத்தான் உனக்கு தான் குறி வைத்திருக்கிறான், நீ தான் போக போற. ஆனா நீ அழிந்து போக வேண்டும் என்பது என்னுடைய சித்தம் அல்ல. நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். உன்னை உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டே என் பிள்ளையே உன் வாழ்க்கையை எனக்கு ஒப்புக்கொடுன்னு சொல்லி அன்போடு கூட கண்டிப்பு கலந்த ஒரு விதத்திலே அந்த வார்த்தை எனக்கு மீண்டும் மீண்டுமாய் கேட்டுச்சு. அந்த வார்த்தை திருப்பி என் இருதயத்துக்குள்ள அதிகமாய் பேச ஆரம்பித்தது. அதே அவர் பேசின அந்த வார்த்தை எனக்குள்ள இவன் அழுகிற அந்த துக்கம் போய் எனக்கு இது அதிக துக்கமும் பாரமும் ஆயிடுச்சு. ஆண்டவர் இப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாருன்னு சொல்லி அதற்கு பிற்பாடு நான் ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். பழைய நண்பர்கள், ஆவிக்குரிய நண்பர்கள் எனக்கு ஃப்ரெண்டாக அமைஞ்சாங்க. திரும்பவும் அந்த லாக்டவுன் பீரியட்ல ஒரு மாசம் நான் என்ன செய்யறேன், கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் கழித்து திருப்பி தேட ஆரம்பிக்கிறேன். அப்போ தேடும் பொழுது அந்த ஒரு மாதம் அளவும் ஆன்லைன் ப்ரேயர் தான், எதுவும் வந்து ஜாஸ்தி ப்ரேயர் நடக்காது சபைகளில், ஆன்லைன் ஜபந்தான். அந்த ஆன்லைன் ஜபந்தான் நான் கேட்டுட்ருப்பேன். ஆவிக்குரிய சகோதரி வந்து எனக்கு அப்போ திருப்பம் பழக்கமானதுனால நாங்கள் இருவரும் சேர்ந்து இரவில் ஒரு மணி நேரம் தேசங்களுக்காக, எல்லா காரியங்களுக்காக, இப்படி அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜபிக்கணும்னு ஃபோன் கான்டாக்ட்லேயே நாங்கள் ஜபம் பண்ணுவோம். அதேமாதிரி நான் நிறைய பேர் பெண்களை ஐக்கியப்படுத்தி நாங்கள் ராத்திரி உட்காந்து மணிக்கணக்காக ஜபிக்க ஆரம்பிப்போம். பாடல் பாடி ஃபோன்லே தேசத்துக்காக ஜபிக்க ஆரம்பிப்போம். இப்படியாக கூட திரும்ப திரும்ப நான் கர்த்தரோட நெருங்க ஆரம்பித்தேன். அந்த ஒரு மாதம் அளவில் கிட்டத்தட்ட 7 வருடங்கள் கழித்து திரும்ப நான் வீட்டிலேயே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். வீட்டில் ஒரு வாட்டி ஜெபிக்கும் பொழுது பயங்கர விதமாக அவருடைய வல்லமை தூக்கி எறிகிற விதமாக என் மேலே வந்து இறங்குச்சு. அப்போ அந்நிய பாஷைகளை பேசி நான் கத்தி ஜெபம் பண்ணும் பொழுது வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எட்டி பார்த்தாங்க, என்னாச்சு இவன் திடீர்னு கத்துறான் அப்படின்ட்டு. அப்போ பார்க்கவும் சரி ஜெபம் பண்ணுறான் போலன்னு கம்முன்னு போயிட்டாங்க. அந்த மாதிரி மிக வல்லமையோடு கூட தேவன் வந்து அப்புறம் இறங்க ஆரம்பித்தார். அதற்கு பிற்பாடு நான் இங்கேருந்து திருப்பி பெங்களூர் போகிறேன். போன பிற்பாடு நான் வீட்டுக்கு போனது செஞ்ச முதல் வேலை, என் வீட்டில் இருந்த எல்லா விக்கிரக படங்கள், சாமி அந்த காரியங்கள், பூஜை புனஸ்கார பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி கொண்டு போய் நான் குப்பையில் போட்டேன். அது போட்டு முடித்த பிறகு திருப்பி நான் ஆண்டவரை அதிகமாக தேட ஆரம்பித்து பக்கத்தில் இருக்கிற சபைகளுக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ பக்கத்தில் இருக்கிற திருநங்கைகளுக்கும் அடிக்கடி இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிப்பேன். இந்த லாக்டவுனில் நான் இருந்த வீட்டை வந்து என்னை காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வீடு இல்லை போக. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுறேன், என் கையில் பணம் இல்லை இயேசப்பா, நான் என்ன பண்ணட்டும், நான் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, வீடு இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன்னும் பொழுது, அப்போ ஒரு பெரிய வீடு, 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய 10,000 ரூபாய் வாடகை, அந்த வீட்டுக்கு 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்குறாங்க. ஆனால் நான் அட்வான்ஸ் இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் தரேன்னு சொல்லும்போது அந்த சகோதரி அதை ஒத்துக்கிட்டு எனக்கு வீடு, அந்த பெரிய வீட்டை வந்து எனக்கு கொடுத்தாங்க. அந்த நேரம் அற்புதமாக தேவன் வந்து எனக்கு அந்த வீட்டை கொடுத்தாரு. அந்த அட்வான்ஸே இல்லாமல் அந்த வீட்டில் வந்து நான் போகும்படி எனக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஏன்னா 1,00,000 கொடுத்தா தான் அந்த வீட்டுக்குள்ளே போக அனுமதிப்பாங்க. ஆனால் அட்வான்ஸே இல்லாமல் தேவன் என்னை அந்த வீட்டில் கொண்டு வந்து வச்சார். அந்த மாதிரி நிறைய அற்புதம் தேவன் வந்து எனக்கு நிறைய அற்புதங்கள் வந்து செய்து கொண்டே இருந்தார். அதை சொல்லிக்கிட்டே போகலாம். அதற்கு பிற்பாடு நான் கர்த்தருக்குள்ளே நெருங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னுடைய எல்லா பாவங்களையும் நான் விட்டுட்டேன். ட்ரிங்க்ஸ் பண்ணுறதும் சரி, அந்த டேப்லெட் போடுறதும் சரி, அதுக்கப்புறம் இந்த சைனிக்கு இனி பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் நான் விட்டு கர்த்தருக்காக நான் ஜீவிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. எந்த இடத்துல நான் ஊழியம் முதல்ல நான் வாலிப வயசில் ஸ்டார்ட் பண்ணனோ அதே இடத்துல இதே பெண் உடையை தரித்து கர்த்தருடைய பலிபீடத்தில் நின்று தேவ செய்தியை, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இப்பவும் அந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். வருடத்தில் 3 நாள் நாங்கள் வந்து உபவாச ஜபம் நடத்துவோம், எழுப்புதல் கூட்டம் நடத்துவோம். அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு தேவன் எனக்கு கிருபை செய்கிறார். நிறைய பெண்கள் வருவாங்க, வாலிப பிள்ளைகள் வருவாங்க. அவங்க எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவங்கள எழுப்புதலுக்குள்ளாக கர்த்தருக்கு நேராக அவங்கள நடத்த ஆரம்பிப்பேன். பெங்களூர்லேயும் இப்போ திருநங்கைகளுக்கு ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி அவங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி அந்த ஊழியத்தையும் செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் அற்புத விதமாக அப்படி நடத்துகிறாரு. இன்னொன்று ஒரு சாட்சி முக்கியமாக சொல்கிறேன். என்னுடைய உடல் எடையில வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது, சுகவீனப்பட்ட நான் ரொம்ப முடியாமல் எனக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகி யூரின் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். யூரின் போக முடியாததுனால டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ சர்ஜரி பண்ணணும் பொழுது 70,000 ஒரு இடத்துல கட்டி நாளைக்கு பண்ணணுன்றதுக்கு அனசிசியா கொடுத்து முதுகில் போட்டாங்க. அந்த அனசிசியா ஊசி போட்டு சர்ஜரி பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணுறாங்க. அந்த யூரின் போகக்கூடிய பாதையில் டியூபே உள்ள நுழையில அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ சர்ஜரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நைட் ஃபுல்லாக சாப்பிடலை, நைட் ஃபுல்லாக தண்ணி குடிக்கல, காலெல்லாம் வீங்கிடுச்சு, யூரின் போக வழி இல்லை, யூரின் வர மாதிரி இருக்கு போக முடியல, இப்படி வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுது ஜெபிப்ப, ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போது மறுநாள் டாக்டர் யூராலஜிஸ்ட் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, இப்போ கீழே சர்ஜரி பண்ணிக்கிறதுனால முடியாதுமா, வயிற்றுல டியூப்பு போடுறோம், அது வழியாக தான் நீங்கள் யூரின் போகணும், இது காயம் மாறினது மேலே திரும்ப சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த சர்ஜரி கூட ஸ்கின்ல இங்கே இருக்கக்கூடிய கன்னத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை எடுத்து தான் சர்ஜரி பண்ணணும். அது பண்ணுனா கூட உங்களுக்கு 100% வந்து ஒர்க் ஆகுமான்றது தெரியாது. அது 50% தான் வாய்ப்பு இருக்குது. வயிற்றுலேயே நீங்கள் ரொம்ப நாளைக்கு வருஷ காலம் நீங்கள் டியூப் போட்டிருக்கவும் முடியாது. அது கிட்னியையும் பாதிக்கும். கிட்னி பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஃபெயிலியர் ஆகி யூரின் உங்களுக்கு போக முடியாமல் சீக்கிரம் உங்களை மரணத்தை தழுவக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வரும். இது உயிருக்கே அபாயமாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. நான் ரொம்பவே அழுத ஆரம்பித்தேன். என் தங்கச்சி உடனே கேள்விப்பட்டு ஓடி வந்தாங்க, எங்கள் அம்மா ஓடி வந்தாங்க. அவங்க தான் எனக்கு கூட இருந்து ஆறுதலாக இருந்து ஆண்டவரை பற்றி சொல்லி நல்லா ஜெபம் பண்ணு, கர்த்தர் மாற்றுவார், நமக்கு அதுக்கான வழியை ஆண்டவர் கொடுப்பார்னு சொல்லி விசுவாசத்தில் அவங்களே என்னை தேற்றினாங்க. முதல் நாள் நான் ரொம்பவே பயந்தேன், அழுதுட்டு நான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு நான் ரொம்பவே பயந்தேன். இந்த சூழலில் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ஒரே ஒரு விசுவாச அறிக்கை பண்ணேன். எப்படி நான் சாக போகிறேன்னு டாக்டர் சொல்கிறாங்க, செத்தாலும் எனக்கு நன்மையே, நான் சீக்கிரம் வந்து உங்களை பார்த்துடுவேன் ஏசப்பா. அப்படியே இல்லை, நீங்கள் எனக்கு நான் இன்னும் வாழணும், நான் நிறைய பேருக்கு சாட்சியாக நிற்கணும்னா எனக்கு சுகத்தை கொடுங்க, எனக்கு விடுதலையை கொடுங்க, இல்லைன்னா நான் சீக்கிரம் செத்தாலும் நான் உங்கள் சமூகத்தில் வந்து நான் நிற்பேன் அப்படின்ற ஒரு பிரதிஷ்டையோடு வந்து நான் விசுவாசத்தோடு இருந்தேன். அதை பற்றி நான் கவலையப்படலை. நான் ஜெபிக்க ஆரம்பித்து பாடல் பாடி நான் துதிச்சு கொண்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி டாக்டர், யூராலஜிஸ்ட் டாக்டர் மூலயமா அது நல்லபடியாக ஒரு சர்ஜரி முடிஞ்சு யூரின் வர ஆரம்பிச்சுது. அதிலிருந்து நான் இன்னும் அதிகமாக கர்த்தரை தேட ஆரம்பித்தேன். இன்னுமாய் சரீரத்தில் இப்போ வரைக்கும் அந்த எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் எனக்கு அற்புத சுகத்தை கொடுத்து ஆண்டவர் இன்றைக்கி ஆரோக்கியத்தோடு நிறுத்தியிருக்கிறாரு. இன்றைக்கும் நிறைய இடங்களுக்கு போய் கர்த்தரை ஜீவனுள்ள தேவனுங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைசியாக அவருடைய அன்பு எவ்வளவுங்கிறத நாங்கள் புரிந்து இன்றைக்கி கர்த்தரை இருக பிடித்திருக்கிறோம். என் வாழ்க்கையை மாற்றின தேவனால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் அவர் மாற்றுவார். ஒரு ரொம்ப எளிமையான நிலையில் இருந்த எங்களை தேவன் இன்னைக்கு 2 மாடி கட்டி வீடு கட்டி ஆசீர்வாதத்தோடு வாழ செய்திருக்கிறார். என் தங்கை வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். என் பெற்றோர்களை கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார். என்னையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஒரு சாதாரண திருநங்கையாக இருந்தாலும் இன்னைக்கு பல பேருக்கு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையாய் தேவன் என்னை மாற்றியிருக்கிறார். என் வாழ்க்கையை மாற்றின கர்த்தரால் உங்களையும் மாற்ற முடியாதா? எப்பேற்பட்ட நிலவரத்தில் எந்த சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் கண்டிப்பாக கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவர் அப்படியே நம்மளை விட்டுட மாட்டார். நம்ம வாழ்க்கையை எளிய நிலையிலிருந்து தூக்கி எடுத்து அதை கோபுரமாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா, ஆமீன்.
1: சிந்திப்போம், செயல்படுவோம்.
2: ஒரு 83 வயது பாட்டி படுக்கையில் படுத்துக்கொண்டே தன்னுடைய 87 வயதான கணவரிடம் கூறினார், இங்க பாருங்க, நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன், கராஜ் லைட்டை அணைக்கவில்லை என்று நினைக்கிறேன், நீங்கள் போய் அந்த கராஜ் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வாருங்கள் என்றார். முதியவர் மிகவும் சிரமப்பட்டு படுக்கையிலிருந்து எழுந்து ஜன்னலை திறந்து பார்த்தார். 5-6 திருடர்கள் அந்த கராஜ் கதவை உடைக்க முயற்சிப்பதை பார்த்தார். பெரியவர் அங்கிருந்து அருகில் உள்ள காவல் நிலையத்தை போனில் அழைத்தார். ஹலோ, எனது முகவரியை எழுதிக் கொள்ளுங்கள். வீட்டில் நாங்கள் 2 வயதான கணவன் மனைவி மட்டுமே இருக்கிறோம். இப்போது 5 அல்லது 6 திருடர்கள் எங்கள் கராஜ் கதவை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு போலீஸ் குழுவை உடனடியாக அனுப்புங்கள். மறுபக்கத்திலிருந்து காவல் அதிகாரியினுடைய குரல் வந்தது. உங்கள் முகவரியை குறித்துக் கொண்டோம். எங்களிடம் தற்போது காவலர்கள் யாரும் இல்லை. நாங்கள் ஒரு போலீஸ் டீமுடன் தொடர்பு கொண்டவுடன் அவர்களை உங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறோம். இதை கேட்டவுடன் பெரியவர் ஏமாற்றம் அடைந்தார். ஆனால் மறுபுறம் அந்த கார் ஷெட்டினுடைய பூட்டை உடைக்கும் பணியில் திருடர்கள் மும்முரமாக தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். 2 நிமிடங்களுக்கு பிறகு பெரியவர் மீண்டும் காவல் நிலையத்தை அழைத்தார். ஐயா, இப்போது யாரையும் அனுப்ப வேண்டியதில்லை, 5 திருடர்களையும் சுட்டுவிட்டேன் என்று நிதானமாக கூறினார். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே பரபரப்பு. 5 நிமிடங்களில் ஒரு போலீஸ் குழு, ஒரு ஹெலிகாப்டர், ஒரு துணை மருத்துவர், 3 டாக்டர்கள் மற்றும் 2 ஆம்புலன்ஸ்களுடன் முதியவரின் வீட்டை அடைந்தார்கள். 5 திருடர்களும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் போலீஸ் குழுவின் தலைவர் பெரியவரை அணுகி கேட்டார், நீங்கள் அந்த 5 திருடர்களையும் சுட்டுக் கொண்டதாக சொன்னீர்கள், ஆனால் இப்போது நாங்கள் அவர்களை உயிரோடு பிடித்துள்ளோமே. முதியவர் பதிலளித்தார். இதை கேட்டவுடன் அந்த போலீஸ் குழுவினர் அதிர்ச்சியடைந்தார்கள். ஆம், மூத்த குடிமக்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம். முதியவர்களை தகப்பனைப் போல நடத்த வேண்டும் என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. முதியவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு கருத்துடனும் பொறுப்புடனும் பதில் சொல்வோமா? அவர்கள் வயதிற்குத்தக்க மதிப்பை நாம் கொடுப்போமா?